0: இப்படியான சிந்தனைகள், இப்படியான வேதனைகளை ஆட்கொள்ளுகிற சத்ராதியில் அப்பா நீங்கள் அவர்கள் மத்தியில் இருந்து முறியடித்து போடுங்க பரலோக தகப்பனே. என் தேவனே கத்தாவே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் இதயத்தில் இருக்கிற வேதனையை நீங்கள் மட்டுமே காண்கிறீர்கள் அப்பா. அப்பா ஆவியானவரே, ஒவ்வொருவரின் வேதனைகளை, ஒவ்வொருவரின் ஏக்கங்களை நீங்கள் ஆண்டவரே நிவர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடும் அன்போடும் நிறைவாக இருக்கும்படி ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் உம்முடைய கிருபையினால வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, என்னென்ன காரியங்கள், என்னென்ன தேவைகள்னால் அப்பா கண்ணீரோடு அப்பா வேதனையோடு இருக்கிற அப்பா இந்த சகோதரிகளுக்கு நீங்கள் தானப்பா, சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தானப்பா ஒரு ஆறுதலை கொடுக்க வேணும் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் எடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்தில் நாங்கள் யாவரும் ஒன்று சேரும்படி ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே ஆவியானவரே யாவரும் உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நோக்கி நாங்கள் வழி நடக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தந்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் வீட்டிலும் அசைவாடும்படி தேவனே நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கங்களினால அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் முடிசூட்டி நீங்கள் வெற்றி கோடி பிடிக்க வைக்க போறதுக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்திலே கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தினால நடத்துங்க ஆண்டவரே. தேவனே என்னென்ன காரியங்கள், என்னென்ன தேவைகளினால் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ அப்பா அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இந்த காலங்களில் என் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளினால் பெற்றோர்கள் எவ்வளவோ வேதனை ஆண்டவரே, கண்ணீர்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் படுகிற பாட்டுகளையும், இந்த பிள்ளைகள் படுகிற உபத்திரவங்களையும், இந்த பெற்றோர்கள் பார்த்து வடிக்கிற கண்ணீரை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே இந்த குடும்பங்களுக்குள், எங்கள் குடும்பங்கள் யாவருக்கும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, மகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. நிறைவோடு இந்த உலகத்தில் வாழும் வரை ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக, உம்முடைய பரிசுத்தவதி பரிசுத்தவான்களாக தகப்பனி ஒவ்வொருவரோட நீங்கள் இடைப்பட்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்கள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள் யாவரையும் வைத்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினாலே நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கூட இருங்க ஆண்டவரே, கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோ தேவனே அந்த தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் உமக்கு சித்தமானதாக இருந்தால் ஆண்டவரே அவற்றை சந்தியுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நிலை நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கை இடுகிற பிள்ளைகளாக அப்பா ஆவியானவரே, ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்கிற பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் சுவிசேஷத்தினாலே அப்பா ஆறுதல் கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா வேதனைகள் கண்ணீர்களை நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் என் ஆவியானவரே சிசிலியா அம்மாவை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. அப்பா அந்த தாயின் கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே கத்தாவே, அந்த தாயை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த தகப்பனை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த வீட்டில் ஒரு நிறைவை சமாதானத்தை அப்பா நீங்கள் உருவாக்குங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை அந்த வீட்டுல உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, கவலைகளை போக்குற தேவன் நீங்கள் கூடவே ஆண்டவரே. அப்பா சொத்தகப்பனே, அந்த தாயின் கண்ணீரை நீங்கள் கண்டீங்கள் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, அந்த இரு தாயை இருவரையும் ஆண்டவரே தேவனே உம்முடைய போர்வைக்குள்ள மூடி மறைத்து ஆண்டவரே நீங்களே அந்த இடத்திலே பரிகாரியாக இருந்து ஆண்டவரே என்னென்ன நோவுகள் என்னென்ன நோய்களினால் அப்பா வேதனையோடு கண்ணீரோடு கலங்கி நிற்கிறார்களோ தகப்பனே, அவர்களின் மத்தியில நீங்கள் அந்த அந்த நோய்களை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே ஆறுதலை கொடுத்து உம்முடைய கிருபையினால் அந்த குடும்பத்தை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுக்கும் அப்பா நேரங்களை ஒதுக்கி தகப்பனே, அப்பா இவர்களோடு வந்து அப்பா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழும்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே ரட்சிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாகவும் உம்முடைய வேதத்தை அப்பா எப்போதும் வாசித்து ஆண்டவரே ஞானத்தோடு நடக்கிற பிள்ளைகளாகவும் இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே, குடும்பங்களில் ரட்சிப்பு ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பு தான் ஆண்டவரே சமாதானம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு இல்லாத காரணங்களினால் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ கண்ணீர்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என் தேவனே. இவற்றை எல்லாவற்றையும் அப்பா இந்த பிள்ளைகள் உணர்ந்து ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள வரும்படியாக என் தேவனே நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் எடுத்து அப்பா இனி வரும் காலங்களில் இந்த பிள்ளைகளின் ஊடாகவும் அப்பா நீங்கள் வழி நடத்த போறதுக்காக பயன்படுத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோசரம் ஆண்டவரே இந்த வேளையிலும் என் தகப்பனே கத்தாவே அப்பா சங்கம வானொலியே அப்பா நீங்கள் தந்து எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்த ஒரு அனுக்கிரகத்துக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை நடத்துற இந்த சகோதரனோடும் இந்த குடும்பத்தோடும் நீங்கள் கூட இருந்து மீண்டும் மீண்டுமாக இந்த சங்கம வானொலி எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படி தகப்பனே இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படி தேவனே இன்னும் இன்னும் ஆத்துமாக்கள் இந்த இடத்துல வந்து பெருகி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவரே தேவனே எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படியாக ஆவியானவரே நீங்கள் இந்த சங்கம வானொலியை நடத்துங்க ஆண்டவரே. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவரே தேவனே வந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எவ்வளையிலும் அப்பா இந்த ஜன சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. தேவனே அந்த சகோதரியின் குடும்பத்தையும் நீங்கள் ஆண்டவரே உமக்காக பயன்படுத்த அப்பா நீங்கள் அந்த குடும்பத்துக்கு அனுக்கிரகம் கொடுத்திருக்கிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த குடும்பம் அப்பா உம்முடைய குடும்பம் ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் நேர்த்தியாக வழி நடத்தி நீங்கள் பாதுகாக்கிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஆத்துமாக்களோடு அப்பா ஆத்து ஆதாயம் செய்யும்படி ஆண்டவரே நீங்கள் அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தேவனே இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் இருதயத்தின் ஆழங்களை நீங்கள் அறிகிற தகப்பன் ஆண்டவரே இந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னென்ன காரணங்கள் என்னென்ன காரியங்களினால் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ என் தகப்பனே ஆவியானவரே இந்த சகோதரர்களுக்கு அப்பா நீங்களே இரக்கமாக இருந்து ஆண்டவரே இவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இவர்களின் வேதனை கண்ணீர்களை துடைத்து போடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தினாலே எடுத்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தேவைகளை கொடுத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினாலே பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே பெற்றோர்கள் நாங்கள் யாவரும் இந்த பிள்ளைகளுக்காக வேதனையோடு கண்ணீரோடும் இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே ஏற்ற வேளையில் ஏற்ற நேரங்களில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்து எல்லாவற்றையும் அப்பா நிறைவாக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே உம்முடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னையும் என் மகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா நீங்கள் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இதே போல கத்தாவே தேமி சகோதரியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. விசேஷமாக தகப்பனே சகோதரி இந்த இடங்களில் வந்து எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே கத்தாவே இந்த சகோதரியின் குடும்பத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்துறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரியின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, அவியானவரே எப்போதும் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் ஆண்டவரே அப்பா இனிமேல் உபவாசம் இருந்து அப்பா 40 நாட்களில் உபவாசங்கள் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த உபவாசத்தினால் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நோக்கி நடக்காண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்ளாண்டவரே. உபவாசம் அப்பா மற்றவர்களுக்காக அல்லாமல் ஆண்டவரே அப்பா உமக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய பரிசுத்த நாமத்தை இன்னும் இன்னுமாக அறிந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற உபவாசங்களாக ஆண்டவரே அப்பா இந்த 40 நாட்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே கர்த்தாவே இதயங்களில் அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே தனிய உபவாசம் உபவாசம் என்று சொல்லாதபடிக்கு இருதயத்திலே ஆண்டவரே அன்பையும் இருதயத்திலே ஆண்டவரே சமாதானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. அன்பின் சிகரங்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கும்படி தனிய உபவாசம் என்று இருந்து மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடி, மற்றவர்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லாதபடி தகப்பனே ஒவ்வொருவரையும் மன வேதனைக்குள்ளாக்காதபடி ஆவியானவரே உமக்கு பயந்து, உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இந்த உபவாசம் இருக்கிற பிள்ளைகள் அப்பா விழித்திருந்து ஜபிக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்காண்டவரே. உபவாசங்கள் வீணாகி விருதாகி போகாதபடி தகப்பனே இந்த உபவாசங்கள் உமக்கேற்ற உபவாசங்களாக அப்பா, அன்பின் உபவாசங்களாக, விடுதலையின் உபவாசங்களாக, ஜபத்தின் உபவாசங்களாக அப்பா இந்த உபவாசத்திலிருந்து ஜபத்தோடு ஜபிக்க ஜெயிக்க ஆண்டவரே ஒவ்வொருவரோட கூட இருந்து அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தேவனே இனி வருங்காலங்கள் உம்முடைய பாடுகளின் காலங்கள் ஆண்டவரே. இந்த பாடுகளின் காலங்களில் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகிற பிள்ளைகளாக அப்பா ஆவியானவரே சமாதானத்தை நடத்துகிற பிள்ளைகளாக ஆவியானவரே ஒவ்வொருவருக்கொருவர் மன்னிப்போடும் மறந்து நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே வார்த்தைகளை விடாதபடிக்கு ஆவியானவரே கர்த்தாவே நாவுகளை அப்பா சுத்திகரித்து போடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுத்து எங்கள் யாவரை நீங்கள் நிரப்பி வழி நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்கள் 5 கண்டத்திலே வாழுகிற ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஞானம் வெளிப்பட வேண்டும் என்று நல்ல முடிவுகளை எடுத்து சமாதானமாய் வாழ இந்த தேசங்கள் கண்டங்கள் மக்கள் ஜனங்கள் எல்லாருக்குமாய் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, நீங்க சொல்ல ஆகுமப்பா, நீங்கள் கட்டிட நிற்கும் என் தேவனே. அப்பா பிதாவே, ஒவ்வொரு தேச தலைவர்கள் அப்பா, ஒவ்வொரு அதிகாரிகளையும் தேவனே, ராணுவத்தில் உள்ள ஒரு தேசத்து மக்கள் அப்பா, ஒவ்வொரு கரத்திலே ஒப்படைக்கிறேன் தேவனே. விசேஷமாய் தேசத்தை ஆளுகிற தேவனே, ஒவ்வொரு தலைவர்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே, அவள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா என் தேவனே. சமாதானத்தின் ஆவிய ஊற்றுங்கப்பா பிதாவே, ஒரு மனத்தின் ஆவிய ஊற்றுங்க, ஐக்கியத்தின் ஆவிய ஊற்றுங்க என் தேவனே. தேச தலைவர் மீது அன்பின் ஆவிய ஊற்றுங்கப்பா என் தேவனே. கல்லான இருதயங்களை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. எல்லா மாம்ச கிரியல் தேவனே, பிசாசின் கிரியல், உலக கிரியல் எல்லாம் தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் சொல்ற தேவனே, விசேஷமா இந்த தேச தலைவர் மீது ஆவிய ஊற்றுங்கப்பா பிதாவே. எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், பொய்யின் ஆவியல் எல்லாம் தேச தலைவர் அதிகாரிகள் வெளியேறுவதாக தேவனே. இச்சைகளின் ஆவியல் வெளியேறுவதாக இயேசு ராஜாவே. ஓ நன்றி என்ற புதிய இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கும், விசேஷமா யுத்தம் நடக்கிற இடங்களில் உள்ள தேச தலைவர் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதா. தேவனே உண்மை தள்ளி உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத தேவனே ஒவ்வொரு தேச தலைவர்களையும் புறப்படுங்களப்பா பிதாவே. அவர்கள் அவர்கள் கட்டுகிறதவரே எல்லா பாபேல் கோபுரங்கள் முடிந்து விழுவதாக. ஆவியானவரே நீங்கள் தேசத்தை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்களப்பா. நீங்கள் தேவனே உம்முடைய வார்த்தையிலே தேவனே தேசத்தை கட்டாவிட்டால் கட்டுற முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்க ராஜாவே. இதை உணரத்தக்கதாக ஒவ்வொரு தேச தலைவர்கள் அதிகாரிகளோடு பேசுங்க ஆவியானவரே. தேவனே நடந்து வருகிறதவனே சமாதானத்தை குறித்த பேச்சுவார்த்தைகள் தேவ ஆவியானவரே நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா. சமாதானத்தின் தேவனே நீங்கள் அந்த இடத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. சமாதானம் பண்ணுகிறவள் தேவனுடைய புத்திரன் சொன்ன தேவனே ஒவ்வொருவருக்கும் அப்பா பிதாவே உம்முடைய ஆவிய ஊற்றி, உம்முடைய அன்பின் ஆவிய ஊற்றி, உம்முடைய ஞானத்தின் ஆவிய ஊற்றி அப்பா பிதாவே. சமாதானத்தை கட்டிடங்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேவனே உம்முடைய ராஜ்யம் தேவனே பூமி எங்கும் வருவதாக, ஒவ்வொரு தேசத்திலும் வருவதாக, உம்முடைய ஆளுகை ஒவ்வொரு தேசத்திலும் வருவதாக தேவனே அப்பா கிருபை செய்யுங்க. உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு தேசங்களிலும் அதிகாரிகள் மத்தியிலேயுமே நிறைவேறுவதாக தேவனே. வான மண்டலங்கள்ல இருந்து தேவனே கிரிகை சேர பொல்லாத ஆவிகள், தேச தலைவர்கள் இருந்து கிரிகை சேர பொல்லாத ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியலும் தேவனே இந்த தேசத்தில் அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக. விசுவாசனுடைய திருத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர்கள் அதிகாரங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை தெளிக்கிறப்பா ஒரு தலைவர் மீதும். ஓ நன்றி அப்பா பிதாவே, உம்முடைய அபிஷேகம் தேவனே இந்த நுகத்தடிகள் ஓவடைய கழுத்துகளில் உள்ள நுகத்தடிகளை முறிப்பதாக, இருந்தவனே கட்டுக்களை அறுப்பதாக, உம்முடைய அபிஷேகத்தால் கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஆவியானவரே. இவனே நன்றி அப்பா பிதாவே, இவனே விடுதலை கொடுங்கப்பா. ஒரு மனத்தின் ஆவிய குளம் ஐயா தேசத்தில் அதிகாலுக்கு, ஐக்கியத்தின் ஆவி அன்பின் ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. இவனே கிருப செய்யுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே. இவனே யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சமாதானத்தை கட்டுறாங்களே ஐயா இயேசு ராஜாவே. ஈரான் மக்களை ரட்சியுங்கப்பா பிதாவே, இந்த மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்களப்பா பிதாவே. மதங்களுக்கு பின்னால் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவியல் தேசங்களை விட்டு வெளியேறுவதாக, தேசத்து மக்கள் அதிகாரிகளை தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே முழங்கார்கள் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தரென்று அறிக்கை செய்வார்களாக. என் தேவனே அப்படியாக தேவனே நீங்க செய்ய போருக்காய் நன்றி. தேவனே இவருடைய பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆயுதத்தினாலும் அல்லப்பா, இந்த தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இந்த மக்கள் அறிய உணர தேவனே பிதாவே. இவளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி. நீங்கள் அப்படியாக தேவனே ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா நீங்கள் விட்டு போன சமாதானத்தை நீங்கள் கொண்டு வர போவதுக்காய் நன்றி அப்பா. பிசாசாரம் கட்டப்பட்டு போவானா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ நன்றி அப்பா. மனக்கண்களை திறவுங்களாவியானவரே, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்களப்பா ஒவ்வொருவருக்கும் அப்பா. மாம்சமான யாவர் மேலும் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. பூமி உள்ள தேசத்தில் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா. தேசத்து மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா. என் தேவனே உம்முடைய சத்திய வார்த்தையினாலே தேசங்களை நிரப்புங்க அப்பா. என் தேவனே சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட, ஒரு தேசம் எங்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. சத்தியத்தை அறிவார்கள் சத்தியவனை விடுதலாக்கும் சொன்ன தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. ஒரு நன்றி பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் அப்படி செய்ய போற்கா நன்றி அப்பா. நன்றி என் தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. மதுக்கரத்திலே இந்த வேண்டுகோளை ஒப்படைக்கிறேன் அப்பா பிதாவி. விசேஷமா இஸ்ரவேல் மக்களை மூட்டு ரசித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. தேவனே உம்முடைய பரிசுத்த ரத்தம் சிந்தின பூமி தேவனே, அந்த பூமியில மக்கள் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள தேவனே இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்க. மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே, சத்திய வார்த்தை இவளுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. தேவனே அதுபோல் தேவனே சங்கம ஊழியத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா பிதாவே. இதுல இடைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படும் அப்பா. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு நோய்கள் வியாதிகளோடு தேவனே துக்கத்தோடு இருக்காளோ, நொறுங்கின்ற இருதயத்தோடு இருக்காளோ, என் தேவனே உம்முடைய ஆவியும்
3: ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பியப்பா பிதாவே. காயங்கட்டுங்க இயேசு ராஜாவே, நொறுமின்ற இருதயங்களில் காயங்கட்டுகள் ஐயா, நோயோடு இருக்கிறவர்கள் தூய தழும்புள்ளாலே தொட்டு சுகமுடுங்கள் இயேசு ராஜாவே. என் தேவனே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதியுங்க. துக்கங்கள் யாவும் சந்தோஷமாய் மாறுவதாக. தேவனே, இந்த சிசிரி ஆசீஸ்வரர் ஆசீர்வதியுங்க. தேவனே, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க. கிருபையுள்ள கரபந்த தாயார் மீது அமர்ந்திருப்பதாக. பாப்பருட பரிபூர்ண சுகத்தை கொடுமாப்பா. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் விட்டு போன சமாதானம், சுகம், ஆசீர்வாதம் உண்டாவதாக. அதே போல் யார் யார் வேதனையோடு இருக்கிறாளோ, தேவனே, கண்ணீரோடு இருக்கிறாளோ, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சுகத்தை கொடுத்து ஆறுதலை கொடுத்து ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஆசீர்வதியுங்க, செய் மூலியத்தை ஆசீர்வதியுங்க, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க அப்பா பிதாவே. அக்கினி முதலாய் இந்த குடும்பத்தை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க அப்பா பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்க அப்பா, கணவனை புறப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படுங்கள் அப்பா பிதாவே. எதற்காக நீங்கள் அழைத்தீங்களோ அந்த அழைப்பின்படி ஓடத்தக்கதாக. தேவரே, உம்முடைய கிருபை உள்ள கருவிகள் மீது அமர்ந்திருப்பதாக. பலவீனத்திலே பலங்குணங்கள் அப்பா பிதாவே. அந்த பிள்ளைகள் கையிட்டு சேர காரியங்களை ஆசீர்வதியுங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. குடும்பத்தை ஆசீர்வதியும், செய் ஊழியங்களை ஆசீர்வதியும், அவர்களை கொடுங்கப்பா. மரபொருட்களை வெளிப்படுத்துங்க, ரகசியங்களை வெளிப்படுத்துங்க அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, சோசனம் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
1: அங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தவப்பே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிய பெஞ்சுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மர தாவை இழப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆர்த்தி தேத்தி அரவணைத்து அந்த குடும்பத்தை நீங்க நடத்தும்படியா உங்க ஊழியம் செய்த பிள்ளைகள் குடும்பங்கள் ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்ட ஒப்பு கொடுத்தேன் தகப்பனே. ஏமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைய உச்சிந்து உள்ளம் கால்வரை மூடி கணுக்கள் நரம்புகள் எலும்புகள் தசையாவிலும் உம்முடைய அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு கத்தாவே நீ நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய வார்த்தையை அனுப்பி இயேசுவின் நாமத்தினா குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, நரம்பு எலும்புகளை பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை மேல உம்முடைய அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் ஐயா, சுகம் உண்டாகட்டும் ஐயா. அந்தவரை கத்தாவே என்னென்ன காரியத்திலே விளவீனத்திலே இருக்கிற நீங்க பொறுப்பேறுங்க. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்தி செல்லும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய், லேஸ்டி அண்ணாக்காய், மனைவி பிள்ளைகளுக்காய், சந்ததிக்காய் நாங்க சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை, இந்த ஊழியத்தை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கத்தாவே பல்கி பெருக கத்தா, உம்முடைய அனுக்கிரகமும் உம்முடைய கிருபையும் எங்கள் மேல வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே கத்தாவே, இந்த சங்கமவானுள்ளே வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்தினீர், ஜெபத்தை ஏறெடுத்தீர், அங்கீகரித்தீர். ஆண்டவரே, இன்னுமாய் அங்க நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், சந்ததிகள், சபைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கிற குறைவுகள் நிறைவாகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும் கத்தாவே. எல்லா இடத்திலும் பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு பாதுகாப்போடு இருக்க கத்தாவே. தீய நட்புகளுக்கும் தீய பாதைகளுக்கும் கத்தாவே, தவறான பாதைகளுக்கும் ஐயா, தீய தாக்கங்களுக்கும் இந்த பிள்ளைகளை விலக்கி காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலே நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. அந்த சாமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தஷாவுக்காய் பிள்ளைகளை கத்தாவே ஒரு கணம் நீர் ஒரு விசை அவர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு விசை குணமாக்கும். ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கத்தாவே நீங்க பொறுப்பேருங்க கத்தாவே. நீங்க தொட்டு குணமாக்குற தேவனாய் இருக்கிறீங்க கத்தாவே. அதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நேற்று ஜெபித்த ஆண்டவரே அப்ப அந்த லட்சுமி லாலாக்கா நாங்க ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை ஆண்டவரே கத்தாவே அவருடைய இருதயத்திலே ஒரு ஆண்டவரே நல்ல எண்ணங்களே, நல் சிந்தனைகளே, நல் ஆலோசனையும் போட்டு கத்தாவே ஆண்டவரே அந்த நல்வழிப்படுத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உள்ளடைய எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெருங்க ஆண்டவரே. தீயான வழிகள் ஆண்டவரே, தீதான நட்புகள், தீயான தாக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து அந்த பிள்ளைய விடுதலையாக்கி விடுவிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பிருங்க, என்னுடைய நாளை பொறுப்பிருங்க. இனி நடக்க போற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே.
4: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட்டவர்களையும் அதே வேளையில் இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடைய நெக்கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. திரும்பமாக நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதே வேளையிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் நாளை நாளே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரகாலத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒவ்வொருவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்திர தாமை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் விக்டர் ஜே அப்போல் அவர்கள் எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.
5: Recording in progress.
6: கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிப்ரவரி மாதம் 18-2-26 புதன்கிழமை. இன்று உங்கள் வெற்றி வாழ்வுக்கான ஒரு நற்செய்தியை பகிர்ந்தளிக்க இருக்கிறேன். இந்த ஆடியோ முழுவதுமாக நீங்கள் கேட்பீர்களானால், கேட்டு அர்ப்பணிப்பீர்களானால், கேட்டு செயல்படுவீர்களானால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமாகும், உங்கள் வாழ்க்கை செயமாகும், உங்கள் வாழ்க்கை வெற்றியாகும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் தலைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு வருடந்தோறும் கிறிஸ்தவ மக்களாகிய நாம் உலகம் முழுவதுமாக எல்லா சபைகளிலும் இந்த சிலுவை தியானத்தை குறித்து பல்வேறு சபைகள் பல்வேறு மக்கள் கொண்டாடுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அது இன்றைக்கு 18 பிப்ரவரி 18 சாம்பர் புதன் என்ற துவக்கமாக துவங்கி இருக்கிறது என்பதை அன்போடும் தாழ்மையோடும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இந்த நாளிலும் வெற்றி உள்ள சிலுவை தியானமும் உபவாச செபமும் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த வருஷத்தின் இந்த தவக்காலத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு துவக்கம் சாம்பர் புதன். இன்னைக்கு 18-2-26 சாம்பர் புதன். முடிவு ஏப்ரல் மாதம் 5-4-2026 ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையோடு முடிகிறது. 47 நாட்கள் மொத்தம், சரிங்களா? இன்று துவக்கி மொத்தம் ஈஸ்டர் தினத்தோடு 47 தினங்கள் ஆகிறது. 18-2-26 துவங்கி ஏப்ரல் மாதம் 5-4-2026 வரை 47 நாட்கள் ஆகும். இதில் மொத்தம் 7 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. 7 ஞாயிற்றுக்கிழமையில 6 ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து 7வது ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தல் ஈஸ்டர் பண்டிகை என கொண்டாடப்படுவோம். இந்த 6 ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை நாட்களாகும், சரிங்களா? 6 நாட்களும் ஆராதனை நாட்களாகும். 6 ஞாயிற்றுக்கிழமை மீதம் உள்ள மற்ற நாட்கள் 40 நாட்களும் வேத வாசிப்பு, வேத தியானம், உபவாசம், செபம், 40 நாட்கள் நாம் தொடர வேண்டும். இதுல ஒண்ணு, பிப்ரவரி 18-2-26 புதன்கிழமை சாம்பர் புதன் இன்று துவங்குகிறது. 2, ஏப்ரல் 3/4/2026 வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி. ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை சபைகளிலே பகிர்ந்து கொள்வோம். சபைகள்ல, வீடுகள்ல, குழுக்கள்ல, நண்பர்களாக அந்த 7 வார்த்தைகளை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்டு அதை தியானிக்கிற காலம்தான் அந்த நாட்கள் தான் புனித வெள்ளி என்பது April 3 வெள்ளிக்கிழமை ஆகும். 3/5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாகும். ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். சரியா, இப்ப மேட்ருக்கு வருவோம். 2, தவக்காலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். தவக்காலம், லெந்து காலம், இலை உதிர் காலம், தியான காலம், சிலுவையின் பாடுகாலம், பரிசுத்த காலம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் எல்லா சபை தலைவர்கள், சபை குருக்கள், பிசப்புகள், ஊழியக்காரர்கள் பல்வேறு பெயர்கள்ல இந்த சிலுவை தியானத்துக்கு பெயர்களை வைத்துக் கொண்டு நம்ம தியானிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். 1, புனிதமாகவும் கடைபிடிக்கிறார்கள், புரியாமலும் கடைபிடிக்கிறார்கள், பக்தியோடும் கடைபிடிக்கிறார்கள், கடமையாகவும் கடமைக்காகவும் கடைபிடிக்கிறார்கள், சடங்காச்சாரமாகவும் கடைபிடிக்கிறார்கள், எல்லாரும் கடைபிடிக்கிறார்கள், எனவே நாமும் கடைபிடிப்போம் என்று சிலர் கடைபிடிக்கிறார்கள். 7, உருக்கத்தோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் கடைபிடிக்கிறார்கள். 7 விதமான கிறிஸ்தவ மக்கள் உலகம் முழுவதும். சிலர் வந்து புனிதமாக ஒரு புனிதத்தன்மையாக புரியாம செய்கிறாங்க, பக்தியோடு செய்கிறாங்க, கடமை உணர்வோடு செய்கிறாங்க, சடங்காச்சாரமாக சரி அவங்களுக்கு செய்யறாங்க, நம்மளும் செய்யறோம், அப்படி செய்யறாங்க, வருஷந்தோறும் செய்யணுமே செய்யறாங்க, எல்லாரும் செய்யறதுனால நாமும் செய்வோம்னு சிலர் செய்யறாங்க, சிலர் உருக்கத்தோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடு கூட செய்கிறாங்க. சரிங்களா. 3வது காலம், 3வது காரியம், தவக்காலம் என்றால் என்ன? தவக்காலம் என்றால் என்ன? கவனிங்க, தவக்காலம் மனம் திரும்பிய இதயத்தின் அமைதியில் தொடங்கும் நாட்களாகும். தவக்காலம் மனம் திரும்பிய இதயத்தின் அமைதியில் தொடங்கும் நாட்களாகும். 2, தவக்காலம் நம்மை ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலமாகும். தவக்காலம் நம்மை ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலமாகும். 3, தவக்காலம் உபவாசிக்கும் காலம் மட்டுமல்ல, உணர்வில்லாதவர்களை உபசரிக்கும் காலமாகும். தவக்காலம் உபவாசிக்கும் காலம் மட்டுமல்ல, உணவில்லாமல் தவிக்கிற மக்களுக்கு உணவளித்து உபசரிக்கும் காலமாகும். 4, தவக்காலம் பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை ஆழமாய் உணரும் காலமாகும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறதுன்னு சொல்றாரு. 4, தவக்காலம் பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை உணர்ந்து வாழும், ஆழமாய் உணர்ந்து வாழும் காலமாகும். 5, தவக்காலம் அமைதியாயிருக்கும் காலம் அல்ல, தேவனோடு அதிகமாய் உறவாடும் காலம். தவக்காலம் அமைதியாயிருக்கும் காலம் அல்ல, தேவனுடைய சத்தத்தை அதிகமாய் கேட்கும் காலமாகும். 6, தவக்காலம் முடங்கி கிடக்கும் காலம் அல்ல, தோற்று போன ஊழியத்தை கட்டி எழுப்பும் காலமாகும். தவக்காலம் முடங்கி கிடக்கும் காலம் அல்ல, தோற்று போன ஊழியத்தை, தோற்று போன குடும்பத்தை, தோற்று போன வாழ்க்கையை கட்டி எழுப்பும் காலமாகும். 7, தவக்காலம் தீய செயல்களை விட்டுவிடும் காலம் மட்டுமல்ல, நற்செயல்களுக்காக திறமைகளை வளர்க்கும் காலமாகும். தவக்காலம் தீயவற்றை, தீய செயல்களை, பாவத்தை விட்டுவிடும் காலம் மட்டுமல்ல, நற்பண்புகளை, நற்குணங்களை, நற்செயல்களை, திறமைகளை வளர்க்கும் காலமாகும். தவக்காலம் மக்களிடமிருந்து பிரியும் காலம் அல்ல, மக்களோடு ஒப்புரவாகும் காலம் அல்ல, காலமாகும். தவக்காலம் மக்களிடமிருந்து, பிள்ளைகளிடமிருந்து, மனிதர்களிடமிருந்து, அதிகாரிகளிடமிருந்து பகை உணர்வோடு பிரியும் காலம் அல்ல. மக்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் அறியாத அதிகாரிகளோடும் தம்மோடு பயணிக்கிற எல்லாரோடும் உப்புரவாகும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் சிலுவை அருகே சுற்றும் காலம் அல்ல, நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்படும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் சிலுவை அருகே சுற்றும் காலம் அல்ல, நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்படும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் மரணத்திற்காய் வருந்தும் காலம் மட்டுமல்ல, அந்த இயேசுவின் மரணத்திற்கு காரணம் என் பாவம் என்பதை உணரும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் மரணத்திற்காய் வருந்தும் காலம் மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு காரணம் என் பாவம் என்பதை உணரும் காலமாகும். தவக்காலம் கடமைக்காக அல்ல, நாம் இழந்தவைகளை நாளாத்தனையாய் திரும்ப பெறும் காலமாகும். தவக்காலம் கடமைக்காக அல்ல, சடங்காச்சாரத்துக்காக அல்ல, எல்லாரும் செய்யறாங்க நாமும் செய்வோம்ன்றதுக்காக அல்ல, நாம் இழந்து போனவைகளை நாளாத்தனையாய் தேவனிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளும் காலமாகும். தவக்காலம் தோல்விகளை எண்ணி வருந்தும் காலம் அல்ல, லக்கை நோக்கி முன்னேறி செல்லும் வெற்றியின் காலமாகும். தவக்காலம் தோல்விகளை எண்ணி வருந்தும் காலம் அல்ல, லக்கை நோக்கி முன்னேறி செல்லும் வெற்றியின் காலமாகும். 13. தவக்காலம் வெறும் 40 நாட்கள் மட்டும் பயணம் அல்ல, தேவன் நமக்கு கொடுத்துள்ள காலங்கள் முழுவதும் நித்திய நித்தியமாய் தொடரும் காலமாகும். தவக்காலம் வெறும் 40 நாள் பயணம் மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுத்துள்ள காலங்கள் முழுவதும் நித்திய நித்தியமாய் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தியானத்தோடும் விசுவாசத்தோடும் நற்செய்தி பணியோடும் தொடரும் காலமாகும். ஆமென். பிரியமானவர்களே, 4வது காரியமாக தவக்காலத்தில் எப்படி தியானிக்க கூடாது. இந்த தவக்காலம் 40 நாள் தியானிக்க போறோம். இன்னைக்கு 18வது தேதியிலிருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம். ஈஸ்டர் வரைக்கும் தியானிக்க போறோம். தவக்காலத்தில் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், சபை மக்கள்கள் எப்படி தியானிக்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒரு 7 காரியத்தை சொல்றேன். 1, வருத்தத்துடன் தியானிக்க கூடாது. இயேசுநாதர் செத்து போனாரு, அவரை அடிச்சாங்க, எழுத்துட்டு போனாங்க, கொடூரமான வேதனை அப்படின்னு வருத்தத்தோடு தியானிக்க கூடாது. 2, கவலையோடு தியானிக்க கூடாது. 3, கண்ணீரோடு தியானிக்க கூடாது. 4, முறுமுறுப்போடு தியானிக்க கூடாது. என்ன வருஷம் தியானம் பண்ணி என்ன போல அப்படி முறுமுறுப்போடு தியானிக்க கூடாது. 5, புலம்போடோடு தியானிக்க கூடாது. உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவேன்றாரு, ஆனந்தத்தோடு தியானிக்க பழகணும். 6, சந்தேகத்துடன் தியானிக்க கூடாது. இயேசுநாதர் இப்படி சிலுவையில் என்ன 4 வருஷம் தியானித்தான் பார்க்கறேன், புனித வழிக்கு போய்த்தான் பார்க்கறேன், சந்தேகத்தோடு தியானிக்க கூடாது. 7, மனம் திரும்பாமல் தியானிக்க கூடாது. மனம் திரும்பணும், மனம் திரும்பி தியானிக்கணும், அதான் வெற்றி உள்ள வாழ்க்கையாகும். கடைசியாக 5, தவக்காலத்தில் எப்படியெல்லாம் தியானிக்க வேண்டும் இதை கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். தவக்காலத்தில் எப்படி தியானிக்கணும், இன்னையில சாம்பர் புதன் துவங்கி ஈஸ்டர் புனித வெள்ளி வரைக்கும் ஈஸ்டர் வரைக்கும் எப்படியெல்லாம் நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மகிழ்ச்சியோடு தியானிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு தியானிக்கணும். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போதலுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவை பலனா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட போறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன், என் குடும்பம் நல்லா இருக்க போது நான் உயரப்போறேன், நான் வாழப்போறேன், நான் நித்திய நித்தியமா வாழப்போறேன் சந்தோஷத்தோடு தியானிக்கணும். 2, உற்சாகத்தோடு தியானிக்கணும். கொலோசியர் 2:14-15, உங்களுக்கு விரோதமாக இருந்த துறைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ போறேன், ஒரு வெற்றியான குடும்பத்தை நடத்த போறேன், ஒரு வெற்றியான ஊழியத்தை செய்ய போறேன்னு சொல்லி உற்சாகத்தோடு கூட தியானிக்க வேண்டும். 3, மனம் திரும்பி தியானிக்கணும். மனம் திரும்பணும், ஐயோ நான் அந்த பாவம் செஞ்சப்ப அந்த பாவம் எல்லா பாவத்தையும் 1-2 இல்ல, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல ஒரு பாவம் இல்ல 2 சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து விட்டது. மனம் திரும்பி தியானிக்கணும். மத்தேயு 4:17, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம் சொல்றாரு, மனம் திரும்பி தியானிக்க வேண்டும். நான்கு, விசுவாசத்துடன் தியானிக்கணும். விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், இயேசு எனக்காகவே சிலுவையில பாடுபட்டார், என் நோய்களை சிலுவையில சுமந்தார், என் பாவத்தை சிலுவையில சுமந்தார், என் சாபத்தை சிலுவையில சுமந்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக மூன்றாம் நாள் உயிர் தந்தார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், இப்பொழுதும் என்னுடைய நல்வாழ்வுக்காக, என்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்துக்காக பிதாவினிடத்துல எனக்காக இப்பொழுதும் இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லி விசுவாசத்தோடு கூட தியானிக்கணும். உன்னியோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரிங்களா? 5, நம்பிக்கையோடு தியானிக்கணும், நம்பிக்கையோட நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. சரிங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு தியானிக்கணும். வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். மத்தேயு 28:20 என்ன சொல்லுகிறாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இயேசு சொன்னார். யோப்பு சொன்னார், யோப்பு 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார். கலாத்தியர் 2:20, நான் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறித்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறித்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படி நம்பிக்கையோடு வசனங்களை தியானிக்க வேண்டும். இந்த கல்வாரி பாடுகளை, எனக்காக அவர் மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், அவர் மரித்தது எனக்காக, அவர் அழிந்தது எனக்காக, அவர் நொறுக்கப்பட்டது எனக்காக, அவர் தரித்திரமானது எனக்காக, நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யமாகுவேன், அவருடைய சாபத்தின் மூலம் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், அவருடைய நெருக்கப்படுதல் மூலம் நான் பெருக்கமா இருக்கிறேன். இப்படியாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு கூட தியானிக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற எனக்குரிய அன்பான சகோதரனே, சகோதரிய ஊழியக்காரர்களே, கவனிங்க, நீங்கள் இந்த நாளிலும் நீங்கள் வெறுமையான கற்சாடிகளாக இருந்தாலும் சீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் நிரம்பினால் உங்கள் வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாகும். இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த 40 நாள் நீங்கள் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி ஆண்டவரோடு நீங்கள் டிராவல் பண்ணுங்க, ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க, உண்மையோடு உருக்கத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு டிராவல் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் வெறுமையா இருந்தாலும் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாதமா இருப்பார்கள், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துறோம். சாம்பர் புதனன்று துவங்குகிற இந்த பிப்ரவரி 18 தேதிக்காக நன்றி. இன்று துவைக்கி ஆண்டவரே கர்த்தாவே, ஏப்ரல் மாசம் 5 தேதி வரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் ஏப்ரல் 3 தேதி புனித வெள்ளி தியானம், ஏப்ரல் 5 தேதி ஈஸ்டர் பண்டிகை, ஆண்டவரே கர்த்தாவே இந்த 47 நாட்களும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை நீர் ஆண்டவரே நேர்த்தியாக அழகாக நம்முடைய சமூகத்துல, நம்முடைய பிரச்சனத்துல, நம்முடைய வசனத்துல, உபவாசத்துல, ஜெபத்துல ஆண்டவரே கர்த்தாவே தியானித்து ஆண்டவரை பயணிக்கும்படியான கிருபையினால் ஒவ்வொருவரை நிரப்போம், நம்முடைய அபிஷேகத்தில் நிரப்போம், நம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே கர்த்தாவே. எல்லா சோர்வை உண்டு பண்ணுகிற சாத்தாவுடைய வல்லமைகளை இயேசு நாமத்துல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிற பலவீனத்தின் ஆவிகளை, நோயின் ஆவிகளை, பேயின் ஆவிகளை இயேசு நாமத்துல சபித்து நிர்மலமாக்குறேன், தரித்திர பிசாசுகளை இயேசு நாமத்துல நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன், அந்தகார வல்லமைகளை இயேசு நாமத்துல சபித்து நிர்மலமாக்குறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய வல்லமைகளை இயேசு நாமத்துல கற்றுவிட்டு விடுகிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. 47 நாட்களும் உடைய கரம் நித்திய நித்தியமா எங்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்க கூடவே இருக்கிறீங்கப்பா, நாங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், எதை குறித்தும் கலங்க மாட்டோம், நாங்கள் தைரியமா இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் இயேசுவே நீர் பட்ட பாடுகளை விசுவாசிக்கிறோம், தியானிக்கிறோம், நம்புகிறோம், அறிக்கை செய்கிறோம், நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வோம், உமக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் என்று எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஜெபத்தை கேட்பால் கொடுத்ததற்காக நன்றி. எல்லா துதி கண மைமல்லாம குருவிற்கே செலுத்துறோம். என் மீட்பற சுரமா இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல புதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து தியானிப்போம், தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து ஆசீர்வாதமா இருப்போம், தொடர்ந்து ஜீவனுள்ள சாட்சிகளா இருப்போம், தொடர்ந்து கர்த்தரை மைமப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, நன்றி, நன்றி.
5: Recording stopped. Recording in progress.
4: அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் சௌரி டான்சி ஆண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் பாடல்களுக்கூடாக சாட்சிகளுக்கூடாக வேத வாசிப்புக்கூடாக வழிநடத்துவார். இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறது ஊழியரை பரிசுத்தாவியானவராமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இந்த வேளையிலும் அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் படைப்போம், அவர் வழி நடத்துவார். ப்ளீஸ் லோட்டம்மா வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ.
7: வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தன்னுடைய பாதத்திற்கு ஒருமனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவனை ஒருமனமாக நாங்கள் ஆராதிப்போம். தேவன் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களை தந்து எங்களை நினைக்கிற தேவாதி தேவனை ஒருமனமாக நாங்கள் அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிப்பதற்கு முன்பாக 40வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்கூடாக கடந்து செல்வோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தேர். சர்வாங்க தகன பலியையும் பாவநிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல தேவனே, ஆவியானவரே, அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் கொண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க வைத்தவரே, உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்ப்பதற்காக இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்காக தந்தவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பாதபடியில் நாங்கள் வந்து நின்று எங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்களை உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்த தேவன் என்றும் ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை விசாரித்து நடத்தும் தகப்பன் என்றும் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். வாஞ்சியோடு உம்முடைய நாமத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதித்து துதித்து நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய பாதத்தில் நின்று இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்க எங்களை தகுதி ஆக்கினவரே, உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்குள்ள அசை வாடிக்கொண்டிருக்கும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் சிந்தனை சொல் செயல் ஒவ்வொன்றிலும் நீர் அசை வாடிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் நினைவுகள் ஒவ்வொன்றிலும் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை ஆளும் பரிசுத்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பேச்சிலும் மூச்சிலும் நீர் கலந்திருக்கும் ஆவியானவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எங்களுக்காக தந்து உமக்கென்று எங்களை முத்திர போட்ட தேவன், ஒரு தாயினும் மேலாய், ஒரு தகப்பனிலும் மேலாய் எங்களை விசாரித்து ஆற்றி தேற்றி அணைத்து நடத்தின தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தாண்டவரே. நாங்கள் எங்கு சென்ற போதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லுகிறதான் ஆண்டவரே. நாங்கள் பேசும் போதும் நாங்கள் இன்னத்தை பேச வேணும் என்று எங்களுக்கு வழிகாட்டியாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வார்த்தையாலும் எங்களை நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறீர். ஒவ்வொரு வார்த்தையாலும் நீர் எங்கள் வழிகாட்டியாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய முடிவில்லாத இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் மனதுருகும் தேவன் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய அன்பிற்கு முடிவில்லை. ஆண்டவரே, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எல்லாமாக எங்களை நடத்தி கொண்டு வருபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமான உடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பரா இருக்கிறீர் என்றுமே ஆராதிக்கிறோம். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லுகிற தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்காமல் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்து நடத்தும் தேவாதி தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நீர் தாங்கி நடத்துவீர் என்றுமே ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானமும் பூமியும் அழிந்தாலும் உம்முடைய வார்த்தைகள் அழியாது என்று அந்த இரக்கம் நிறைந்த அந்த உண்மையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவனாய் அந்த வார்த்தைகளில் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் உயிருள்ள தேவனாய் அந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காகவே யாவையும் செய்து முடிக்கிற தேவன், சகலத்தையும் படைத்த தேவன், ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற தேவன், எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் இதுவரை சந்தித்து எங்களை தளரிமிந்து நடக்க செய்த தேவன். ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகில், இந்த பயங்கரமான உலகத்தில் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நாங்கள் உம்மை மட்டும் நம்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கும் என்று நாங்கள் உம்மை மட்டும் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் போகும் போதும் வரும்போதும் தூதர்களை அனுப்பி நீர் காத்துக்கொள்வதற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட நடந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காகவே ஜீவனை தந்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காகவே ஜீவனை தந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு காலையிலும் உம்முடைய கிருபைகளை நீர் கேட்க பண்ணுவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தந்த வசனங்கள், நாங்கள் நம்பின ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் இருக பிடித்து உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளாலும் நாங்கள் உயிர் பிழைத்து வாழ்கிறோம். ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் உச்சரித்து நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாற்றி தரும் உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் காயங்களை ஆற்றும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை இந்த பொல்லாத உலகில் எங்களை நடத்தி கொண்டு வரும் உம்முடைய உண்மையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் மூலம் நீர் எங்களுக்காக சொன்ன ஒவ்வொன்றையும் செய்து முடிக்கும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எங்களை நினைவில் வைத்திருக்கிற தேவன், எங்களை எதிர்காலங்களை திட்டமிட்டு ஆசீர்வதிக்கும் தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் தலை சாய்த்து நிற்க நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய பாதத்தை நாங்கள் இறுக பிடித்து உம்முடைய பாதத்தில் நிற்க செய்தவரே உமக்கு நன்றி. கிருபையின் கண்களால் நீர் எங்களை காணுவதற்காக உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக அடிக்கப்பட்ட, எங்களுக்காக சிந்தப்பட்ட சுத்தமான அந்த திரு ரத்தம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் குடும்பங்கள் மேலும்

நாங்கள் வசிக்கும் இல்லங்கள் மேலும் தளிக்கப்பட்டு நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆக உமக்கு நன்றி ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இதுவரையும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன், எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையான கரத்தை விளங்க செய்த தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உள்ளங்கரங்களில் நீர் எங்களை வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை காண்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள், பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு போதுமானது. நீர் மட்டும் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுக்கு பலனான தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அன்பை மட்டுமே நம்பி உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன் என்று உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். நீர் மனதுருகும் தேவன் என்று உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்று உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. எங்களை காத்துக்கொள்ளும் காவல் தெய்வமே, நாங்கள் போகும் போதும் வரும் போதும் எங்களை சுற்றிலும் நீர் நின்று கண்மலையாக நின்று எங்களை காத்துக்கொள்ளும் கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் வழியில் போகும் போதும் வரும் போதும் பிள்ளைகளோடு கூட உம்முடைய பரிசுத்தமான கரம் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை நீர் உம்முடைய கிருபையின் கண்களால் காணுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய பரிசுத்தமான இந்த நாமத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உச்சரிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசு அதிசயம் செய்கிறவர், இயேசு மட்டுமே எங்கள் தேவன் என்று உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளின் படியும் பிள்ளைகள் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உண்மையுள்ள தேவனாய் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். படிக்கிற படிப்புகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாடங்களை படிக்கும் நேரங்களிலும் நீர் பக்கத்தில் நின்ற ஆவியான தேவனாய் நீர் பலமூட்டும் தேவனாய் ஞானத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரீட்சை எழுதும் பிள்ளைகள், எழுத இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நீர் கைவிடாத தேவன் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களது வாழ்க்கையில் நினைத்து உமக்கு நன்றி சொல்ல உமக்கு கிருபை அழியும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பலமும் புகலிடமும் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கவங்களை உம்முடைய கிருபையின் கண்களால் கண்டு உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் நீர் தரும் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இரவும் பகலும் உம்முடைய உயிருள்ள வசனங்களை தியானிக்கும் எங்களுக்கு நீர் உயிர் தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இதுவரையும் எங்களை கண்ட எபினேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் நிற்க எத்தனையோ திரளான ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை மட்டும் தெரிந்தெடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை உம்முடைய பாதபடியில் நின்று உம்மை அப்பா என்று உரிமையோடு அழைக்க செய்த அந்த கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய வார்த்தைகளால் எங்களோடு பேசி எங்களை அழிவுக்கு தப்புவித்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் கைகளை நீர் திடப்படுத்தி எங்கள் கால்களை மான்கால்களை போல ஓடை செய்த தலைவர்க்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் மகத்துவமானது என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமான உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இணையில்லாத உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். சத்துரு நடுங்கும் அந்த நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே.

0: என் வாழ்க்கை எம்மாத்திரம். நன்றி ஆண்டவரே, இதுவரையும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன், இதுவரையும் உம்முடைய திட்டத்தின்படியும் உம்முடைய சித்தத்தின்படியும் வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன், அதிசயமான காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் நீர் எங்களுக்காக செய்த தேவன், நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிருபை செய்த தேவன் ஆண்டவரே, முடியாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் முடிய செய்த தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்குள் எங்களை மேன்மை பாராட்ட செய்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் நீரா இருந்து எங்களுக்கு வழிகாட்டிய அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனே, உம்முடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் வந்தவர்களை நீர் புறம்பே தள்ளிவிடாத தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தூயாதி தூயவர் என்றுமை துதிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்றுமை துதிக்கிறேன். நீர் துதிக்கு பாத்திரர் என்றுமை துதிக்கிறேன். நீர் என் ஆராதனைக்கு தகுதியானவர் என்றுமை துதிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உரியது ஆண்டவரே. நீர் எங்கள் துதிக்கு பாத்திரமானவர், எங்கள் ஆராதனைக்கு தகுதியானவர். நீர் துதிகளில் மகிழும் தேவன் என்றுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் எங்களை மூடி மறைக்கிற தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறேன். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் நேரமெல்லாம் நீர் எங்களுக்காக இறங்கி வந்து உம்முடைய நிழலில் எங்களை மறைக்கிற தேவன் என்றுமே ஆராதிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆரோக்கியம் தரும் தேவனாக எங்களை நடத்தி நீரே உமக்கு நன்றி. சர்வாங்க சுகம் தந்து நடத்தி நீரே உமக்கு நன்றி. நிரந்தர சுகம் தந்து பரிபூர்ண ஜீவனை தந்தவரே உமக்கு நன்றி. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியை செய்தவரே உமக்கு நன்றி. வியாதிகள், பலவீனங்கள், விபத்துகள், பொல்லாப்புகள், மரண கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரடுமுரடான பாதைகள் எல்லாம் செம்மையாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள், பலவீனங்கள் விலகி ஓடுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது பள்ளமான பாதைகள் நிரப்பப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் வாக்கு மாறாத தேவனாய் எங்களோடு இருந்து செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் பயங்கரமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீர் எனக்காக தந்து உம்முடைய பாதபடியில் நின்று நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லவும் பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமத்தை ஆராதிக்கவும் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: Recording stopped.
2: Praise the Lord, sister.
3: Praise the Lord.
2: Praise the Lord. முடிச்சிட்டீங்களா?
3: ஓ, முடிச்சிட்டேன்.
2: முடிச்சிட்டீங்களா? ஓகே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அம்மா. இன்றைய நாளிலே சரியான ஸ்னோ ஆயிருக்கிறபடினாலே வெளியில ஸ்னோ வலித்து கொண்டு நிற்கிறார்கள். God bless you all. நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். God bless you.
3: Amen. Amen. God bless you, sister. நன்றி.
2: நன்றி. Amen.
3: Amen. Amen.
2: அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலை வலிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 10:31. நாங்கள் தொடர்ந்து பாடல்களுக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். மிகுதியான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்து வருவோம் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்போடு கூறிக்கொண்டு நாங்கள் பாடலோடு இணைவோம்.

0: Recording in progress.
1: அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11 மணி. இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெரியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து அவருக்கும் இரு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். கடந்த கடைசி நேரத்திலே புதன்கிழமை நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் பாஸ்டர், இந்த வீக்கில் மண்டே பேங்க் ஹாலிடே, அது ஃபேமிலி டே, அதனால இருக்காதுண்டு. நீங்கள் உங்களோட செய்தியில கடைசி
2: நான் மறந்துட்டேன்
1: நினைக்கிறேன். இந்த நாளில் உங்களுக்கு இன்று முழுக்க ஐஸ் மழை ஐஸாக பெய்து கொண்டிருக்கிறது வழியிலே. நான் இப்போ ஒரு பகுதியை கிளீன் பண்ணி போட்டு வந்திருக்கிறேன், மீதியானதுக்கு செல்ல வேண்டும். இன்று முழுக்க ஐஸ், ஸ்னோ அல்ல, ஐஸ். ஸ்னோ வலிக்கிறது ஈஸி, ஐஸ்ன்றது மழையும் ஐஸும் சேர்ந்து வரணும் சரியான ஹெவியும். ரோட்ல ஓடி இல்லாத கார்கள் வழக்கும் அப்படியான காரியங்கள்.
2: கேர்ஃபுல்லா ஓட்டணும் காரு.
1: ஆமா ஆமா ஆமா. அந்த வகையில கத்திரதாமை வழி நடத்துவாராக. இந்த வேளையில் உங்களிடம் பிடிக்கிறோம் பாச, வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
2: ஆமீன். தேங்க் யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இஸ்ரவேலின் தேவன், அவர் என்றும் மாறாதவர், என்றும் ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த மகத்துவமான கிரியைக்காக நான் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம், உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம். இந்த மாறாத நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு கிருபையாய் கொடுக்கின்ற மிகப்பெரியதான ஆசீர்வாதம். சமாதம் என்ற வார்த்தை மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் சமாதானம். கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த பிறகு அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் தெய்வீக தெய்வத்தோடு சமாதானத்தை பெற்று வாழ்ந்திருந்தார்கள். சமாதானத்தின் தேவன் தான் அவர்களை முற்றிலுமாக ஆதரித்து வந்தார். எல்லா ஞானத்தையும் கிருபையும் அன்பையும் கொடுத்து முற்றிலுமாக அவர்களுக்கு ஆதரித்து வந்தார் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் சமாதானம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சமாதானம். அவருடைய சமாதானத்தை பெற்று வாழ வேண்டும். அவருடைய சமாதானத்தை பெற்று வாழ்கிறோம் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் சமாதானத்தின் பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் மீது வைக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாக நாம் அவரோடு ஐக்கப்பட்டிருக்கிற காரணத்திற்காக இந்த சமாதானம், தெய்வீக சமாதானத்தை தெய்வத்தோடு சமாதானமா இருக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக பெரிய கிருபை அவர்களுக்கு அந்த நாட்களில். கர்த்தரோடு தினமும் பேசுவது, உரையாடுவது, எல்லாம் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏதன் தோட்டத்தில் கிடைத்த ஒரு மிகப்பெரியதான கிருபை. பாவம் செய்கின்ற வரையிலும் கீழ்ப்படியாமையினுடைய ஆவி அவர்கள் உள்ளத்தில் நுழைகின்ற வரையிலும் அவர்கள் தெய்வத்தோடு நூத்துக்கு நூறு சமாதானத்தோடு வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. குற்றம் செய்த பிறகு அவ்விதமான வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வரவே இல்லை. அந்த தெய்வீக சமாதானத்தை இழப்பதற்கு காரணமாயிருந்தது அந்த குற்றம். ஆண்டவர் போட்ட அந்த கட்டளையை மீறியவுடன், அந்த கட்டளையை உடைத்த பிறகு பாவம் அவளுடைய சரீரத்தில் பிரவேசித்தது. அவர்களுடைய ஆத்மாவை ஆளுகை செய்ய பிரவேசித்தது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரனாவதாக. அங்கேயே அவர்கள் சமாதானத்தை இழந்தார்கள். இந்த உலகம் சமாதானம் இல்லாமல் அநேக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து வந்தது. சமாதானத்தின் தேவன் அவர்களோடு அருளின கிருபையாக அருளின அந்த சமாதானத்தை அவர்கள் இழந்த பிறகு அதை பெற்றுக் கொள்ளுவதற்கு பூமியிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். எவ்விதமாய் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சமாதானத்தை, சமாதானத்தினுடைய பலி செலுத்த வேண்டும். ஏதென் தோட்டத்தில் பாவம் இல்லாதவர்களாய் தெய்வத்தோடு தினமும் அவர்கள் உரையாடி வந்தது, ஆண்டவருடைய சமாதானத்தில் வளர்ந்தது, வாழ்ந்தது, அவருடைய சமாதானத்தை ருசித்து பார்த்தது, அவருடைய சமாதானத்தினாலே இதயமும் ஆத்மாவும் நிரப்பப்பட்டதை அந்த அனுபவமே அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதான ஒரு கிருபை பெற்றவர்களாய் ஏதென் தோட்டத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த சமாதானத்தை இழப்பதற்கு காரணம் கர்த்தர் கட்டளையை உடைத்தார்கள். கர்த்தருடைய கட்டளையை உடைத்த பிறகு அங்கு உடனடியாக சமாதானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. சமாதானத்தை அதாவது இழந்தார்கள். சமாதானம் இல்லாதவர்களாய் சமாதானத்தோடு வாழ்ந்த, கர்த்தரோடு வாழ்ந்த அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்படும் போது எவ்வளவு நோவு இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு துக்கமானது. குற்றம் தொடர்கிற குற்றம் ஒரு நாள் ஒரு மனிதனை அவமானப்படுத்தும். ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அதனுடைய விளைவுகள் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அருளப்படுகின்ற இந்த கிருபையை பெற்று வாழக்கூடிய கிருபை நமக்கு போதம் என்று வாழ்ந்திருந்த வாழ்க்கை தலைக்கீழாய் மாற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அது ஒரு பெரிய இழப்பு. இனி அவர்களுடைய வாழ்நாள்ல அந்த இடத்தில் போய் அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் வேலி அடைத்து விட்டார். ஆதியாகமம் 3:23 இவ்விதமாக சொல்லுகிறது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். நன்றாக யோசிக்க வேண்டியது என்னவென்றால், எவ்வளவு

இந்த கட்டளை தான் உடைக்கப்பட்டது. இந்த கட்டளையை தான் மீறினார்கள். அவர்கள் மீறிய உடனே அவர்களுடைய ஆத்மா கரைப்பட்ட பிறகு தெய்வத்தோடு சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமாதான வாழ்க்கை தலைக்கீழாய் மாற்றப்பட்டது. அந்த தெய்வீக சமாதானம் அவர்களிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டது. எவ்வளவு பரிதாபமான நிலை, எவ்வளவு கைவிடப்பட்ட நிலை. மனிதன் விலை கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி அது பலி செலுத்திய பிறகு அந்த ஆட்டின் இரத்தத்தின் பலியின் மூலமாக சமாதானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மிக பெரியதான தேவனுடைய கட்டளையை அங்கு பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில் ஆண்டவர் அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய படைத்த படைப்புகள் பசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். கரைப்பட்ட பிறகு அந்த கரையிலிருந்து வெளியேறுவதற்கு அவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் சாதாரணமானதல்ல. ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பலி செலுத்தி அதன் மூலமாக பாவ மன்னிப்பு பெற்று சமாதானத்தின் பலி செலுத்திய பிறகு சமாதானத்தினுடைய வழி நமக்கு அருளப்படுகிறது. சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே அவர்களை தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். எத்தனை ஆண்டுகள் அவர்கள் உள்ளே வாழ்ந்தார்கள் என்ற டீட்டெயில்ஸ் இல்லை. ஆனால் நியாய தீர்ப்பு உடனே வந்தது. எப்பொழுது அவர்கள் செய்த குற்றத்தின் மூலமாக உடனே கர்த்தருக்கு தெரியப்பட்டது. கர்த்தரால தான் ஆகும். அதற்கு ஆண்டவர் இவ்விதமான ஒரு கட்டளையை கொடுத்தார். பலியின் மூலமாக என்னோட ஐக்கியம் குவித்துக் கொள்ளுங்கள். பலியின் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு கடந்து செல்லுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இந்த இடத்திலே நாம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த குற்றத்திற்காக அவர்களை வெளியே அனுப்பினார். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறபடி 3:23 ரோமர், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி. பாவம் செய்த பிறகு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இழப்புகள் அதிகம். அவன் சமாதானத்தை மாத்திரம் இழக்கவில்லை, தெய்வீக அன்பையும் இழக்கிறான். இந்த தெய்வீக சமாதானத்தை வைத்துத்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவராயிருந்து வல்லவராயிருந்து மாறாதவராயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவம் நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்யாமல் இருப்பதற்கு அவர் உறுதுணையாய் நமக்கு இருக்கிறார்.

கறைப்படக்கூடாது. சுத்தமாய் வாழ வேண்டும், தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும், கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. இதுதான் கத்த நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பு. இங்கே பலி செலுத்தினால் ஒழிய உனக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்ற கட்டளையை போட்ட கத்தர் அவர். இந்த உலகத்தார் யார் என்றால் சமாதானத்தின் வழியை அறியார்கள். அவர்கள் நடக்கையில் நியாயம் இராது. தங்கள் பாதைகளை தாங்களாகவே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கின்ற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனுக்கு சமாதானம் இல்லை. தெய்வீக சமாதானம் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. தெய்வீக சமாதானம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரியதான இழப்பு. நித்தியத்திலே நித்திய காலமாய் வாழப்போகிற நாம் அந்த நித்தியத்தில் தெய்வீக சமாதானத்தோடு தெய்வத்தோடு முகமுகமாய் காண்கின்ற அந்த இடத்தில் தெய்வீக சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் அவசியம் என்பதை கர்த்தருடைய

மூலமாக அருளப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் யாவரையும் கவனிக்கிறோம். சமாதானத்தின் வழியை அறியார்கள் யார்? உலகத்தோடு வாழ்கிறவன், பாவத்தோடு வாழ்கிறவன், குற்றம் தொடர்கிறதோடு வாழ்கிறவன், பயமில்லாதபடி பாவம் செய்கிறவன், துணிந்து பாவத்துக்கு அடிமையாகிறவன். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். நாமினால கரைப்படுவது, கண்களினாலே கரைப்படுவது, தன் சரீரத்தினாலே கரைப்படுவது, இவையெல்லாம் பார்க்கும் போது இந்த பாவம் மனிதனை ஆட்கொள்ளுகிறது. வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி பாவம் உங்கள் சரீரங்களை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கருமையானவில்லை, இந்த தேவ வசனத்தின் மூலமாக எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், ஏதேன் தோட்டத்தில் இலவசமாய் கொடுக்கப்பட்ட அந்த சமாதானம், ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்பட்ட அந்த கனியை அது உடைக்கப்பட்ட நிலையில் கொண்டு வந்த பிறகு மன்னிப்பை பெற்று பரிசுத்தம் அடைவதற்கு, தெய்வீக சமாதானத்தை திரும்பி பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்வது தேவனுடைய வசனம். ஆகவே மற்றவர்கள் சமாதானத்தை பற்றி அறிய மாட்டார்கள், அது அவர்களுக்கும் புரியாது. தன் குற்றம் தொடர்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு கிருபையாய் தன் வாழ்க்கையில் எதிர் நோக்கி செல்லுகின்ற எந்த காரியத்திலும் தோல்வி அடையாதபடி கத்தர் காத்து கொள்ளுகிறார். கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஒரு மனுஷன் ஜெபத்திலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதிலும் கத்தருக்கு சித்தமானதையே செய்ய வேண்டும். அப்போதுதான் குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு கத்தர் கிருபை கொடுக்கும். கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். அப்போ அவர்கள் பாவம் செய்த பிறகு அநேகத்தை இழந்தார்கள், இடத்தை இழந்தார்கள், தோட்டத்தை நடந்து உலாவுகின்ற நேரத்தை இழந்தார்கள், தோறும் பேசுவதை இழந்தார்கள், அவருடைய அன்பை ருசித்து பார்ப்பார்கள் அதுவும் இழந்தார்கள். இவ்வொன்றின் பின்னாக இழப்புகள் அதிகமாக கூடிக்கொண்டே போகும் பொழுது நடந்தது என்னவென்றால், திடீரென்று பல குழப்பங்களின் மதில் தள்ளப்படும் பொழுது, நீ நம்ப வேண்டியது கிறிஸ்து என்னும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் வழி நடத்துவார் என்ற தைரியத்தோடு இந்த விசுவாச வாழ்க்கையை தொடர வேண்டும். இந்த சத்தியம் என்பது பத்தியம் என்று சொல்வார்கள் என் தந்தையார். இந்த தேவ வசனத்தை நீ காத்து கொள்ளும் போது அது உன்னை காத்து கொள்ளும். இந்த தேவ வசனத்தை காணாமல் தன் இச்சையினாலே, தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தினுடைய காரியத்தினாலே வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் தன்னிச்சையாக போகின்ற வாழ்க்கையில் அநேக உபத்திரங்கள், சோதனைகள், வேதனைகள் இருப்பது நிச்சயம். இருந்த போதிலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கின்றார். இந்த கிருபையாய் கொடுக்கப்படுகிற வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அந்த குற்றம் செய்த பிறகு ஒன்றின் பின்னாக இழப்புகள் வந்து வேதனையோடு வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, வாழ்ந்த இடத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி, இனி அவர்கள் அங்கு வாழாதபடி இருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்த கர்த்தர். ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் குற்றம் செய்து இருந்தாலும் குற்றத்தை மன்னித்து காப்பாற்றுகின்ற கர்த்தர் அவர் கைவிடவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம், அவருடைய ஜீவனுள்ள நாமத்தை தோது கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார்.

கர்த்தராய் இருக்கிறார். இந்த சமாதானம் இழப்பு ஏற்பட்ட பிறகு, இந்த சமாதானத்தை இழந்த பிறகு, அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய கட்டளை சமாதானத்தின் பலி கர்த்தருக்குரிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஒழிய தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாக தேவ வசனம் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், மீண்டும் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் அவருடைய சமாதானத்தை நாம் பெற்று வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும். இப்போதான் புதிய சமாதானத்தினால் அவன் நிரப்புகிறார். நம்ம சமாதானத்தை இழந்தோம், ஆனால் கிறிஸ்து என்னும் கர்த்தர் அவருடைய சமாதானத்தை உனக்கு எனக்கும் கொடுக்க வந்தார். என்னுடைய சமாதானம் என்று உரைக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. அவருடைய சமாதானத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை வைத்து நாம் பார்க்கும் போது, இந்த பாவம் தின் மூலமாக கர்த்தருடைய கட்டளை உடைத்தது நிமித்தமாக அவர்கள் ஏற்பட்ட இழப்பில் ஒன்று, மிகப்பெரியதான இழப்பு, ஆண்டவருடைய சமாதானம். சமாதானத்தை இழந்தார்கள். அப்ப இந்த சமாதான

ஞானத்தை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மல்கியாதீர்க்க தரிசன புத்தகம் வரையிலும் பலிகள் செலுத்தப்பட்டது. இயேசுவானவர் இந்த பூலோகத்திற்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து மனம் திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரு மேலான சத்தியத்தை நமக்கு விழைத்து சென்றிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு ஆதரவு கொடுக்கிறது, அந்த விசுவாசம் நம்மை காப்பாற்றுகிறது. புத்தகத்தில் பவுல் அதிக அருமையாக எழுதியிருக்கிறார், 2:17. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு சமயமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூரமாயிருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அருகாமையில் வருவதற்கு கிருபை பெற்றோம். அவருடைய சமாதானத்தை பெற்று வாழ்கிற பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். அவருடைய சமாதானம் நம்முடைய இதயத்தை ஆளுகை செய்யதான் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இலவசமாய் இந்த வெளியேறப்பெற்ற சமாதானத்தை அருளுகிற கர்த்தரவர் அதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தை அவர் மீது வைக்க வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானம் கிடைக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு தெய்வத்திற்கு நேராய் திரும்பும் போது அவனுடைய வாழ்க்கையில் சமாதானமாய் வாழ்வதற்கு கட்டளை இடுகிறார் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த வேலையிலே அவரை மாத்திரம் நம்பி வாழ்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். அவருடைய நாமம், அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தை விசுவாசிக்கிற நமக்கு தேவைகளை சந்தித்து எல்லா வழிகள் நிற்கிற தடைகளை உடைத்து அவருடைய கிருபை நமக்கு தொடர வேண்டும் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கொலேசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். தேவ சமாதானம் உங்களுடைய இதயங்களில் ஆளக்கடவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இடத்தில் எதை பார்க்கிறோம் என்றால் நம்முடைய இதயத்தில் சமாதானமா
சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் நம்மை உருவாக்கின, நம்மை படைத்த, நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக இரத்தத்தை சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் அவருடைய நாமத்தின் வல்லமையும் எல்லா தடைகளை உடைத்து நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு நாம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தை வைக்கும் போது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நான் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறேன். சமாதானத்தோடு வாழ்வதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்காதபடி அவர் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு என் குல தெய்வமே போதும் என்று வாழ்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள்

பார்க்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஜபமும் தேவை, ஒரு ஐக்கியத்துக்குரிய ஒரு ஜபமும் தேவை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம். இந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு கொண்டு வந்த எல்லா விதத்திலும் அவருக்காக பணி செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவரும், அவருடைய பிள்ளையாயிருக்கிற ஒவ்வொருவரும், இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு நாள் கண்ணீரை விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருக்கும், இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை நீங்கள் இனி காண்பதில்லை. அதுதான் இவ்வளவு நாட்கள் சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்த, இன்றைக்கு எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அது என்னுடைய இதயத்தை, தெய்வீக சமாதானம் என் இதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம்டா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் ஜீவிக்கிறவர். கிறிஸ்துவினுடைய அவருடைய தியாகத்தின் மூலமாக நாம் கிடைக்கப்பட்ட மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இந்த சமாதானம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. அப்போ கிறிஸ்துவினுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. அப்போ தேவ வசனம் எங்கு வாசமாயிருக்கிறதோ அங்கு தெய்வீக சமாதானமும் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவன் உள்ள தேவன். அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வசனம், அவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க கிருபை பெருகும், அவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க நன்மை பெருகும், அவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க கிருபை பெருகும். அப்போ இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை விசுவாசத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளுகிற நாம் நம்முடைய இதயத்தில் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய ஆத்மாவில் அவருடைய வசனம் வாசமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாம். ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், கர்த்தருடைய கட்டளை உடைக்கிறவன் ஒரு காலமும் தெய்வீக சமாதானத்தை பெற்றவனாய் வாழ முடியாது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பில் நிலைத்து நிற்கின்ற ஒவ்வொருவரும் தேவ வசனமோ அவருடைய சமாதானமோ உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9:6 ஏதோ ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் பிரபு என்று.
ஆகவே சமாதானத்தின் தேவன் தாமே. தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். அப்போ உன்னதத்தில் இருக்கிற பிதாவுக்கு ஒரு மகிமை செலுத்திய பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு கத்தர் கொடுக்கின்ற வார்த்தை என்னவென்றால், பூமியிலே சமாதானம். என்றைக்கு பாவம் வந்து சமாதானத்தை இழந்தார்களோ, ஒட்டுமொத்தமாக உலகம் ஐந்து கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் சமாதானமும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய கட்டளை உடைத்து வாழ்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரியதான பிரச்சனைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கின்றது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் எதை பார்க்கும் போது, ஆண்டவராகிய தேவன் கிருபையாய் அவர் கொடுக்கின்ற அவருடைய தெய்வீக சமாதானத்தை வைத்து வாழ வேண்டிய வாழ்க்கையில் இருக்கிறோம் நாம். ஆகவே இந்த தெய்வீக சமாதானத்தை நமக்குள்ளே வைத்துக் கொள்ளாதபடி அது மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். என்ன உண்மையான சமாதானம்? இந்த உண்மையான சமாதானத்தை பெற்று வாழ வேண்டும் என்று தான் இவ்வளவு பெரிய பிரயாசங்கள். ஆகவே இந்த காரியத்தை இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம் அப்பா. இந்த காரியத்தின் மூலமாக எங்களுக்கு கிருபை கொடு, ஞானத்தோடு வழிநடத்த, ஞானத்தோடு காப்பாற்ற, ஞானத்தோடு தேவ வசனத்தை மயமாய வைத்து குடும்ப வாழ்க்கை துவங்கும் போது நீரே கர்த்தராய் வல்லவராய் இருந்து ஆசீர்வதி. இன்றுவரே கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். புருஷன் மனைவி ஒரே வீட்டில் வாழ்வார்கள், ஒன்றும் பேச்சுவார்த்தையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாறாதவராய் இருந்து கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தெய்வீக சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஐயா,
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமீன், ஆமீன். கர்த்தர் கிருபையா எங்களுக்கு விட்டு சென்ற சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே விட்டு போகிறேன் என்று தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ரட்சிப்பிக்கூடாக நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
0: ஓகே, காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ.
2: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் பாஸ்டர் போலூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்திரி வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கத்திரி தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்களுக்கு பாஸ்டர் பெனிய தெரியுமா பாஸ்டர்? ஊழியம் செய்கிறார் கன காலமா. அவர் பாஸ்டவே, இன்றைய நாளிலே பாஸ்டவே. எங்களோடு நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னதாக வந்து ஊழியம் செய்தார். சுவீனமாக போகவே இப்போ அவருடைய மகன் பென்சன் அந்த ஊழியத்தை செய்கிறார். அதற்காக ஜெபிக் கொள்ளுங்கள் அந்த குடும்பத்துக்காக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமென்.
0: Okay. Thank you, brother. Say it and jump and say it. Okay.
2: Amen.
0: Thank you, brother.
2: Amen.
0: God bless you.
2: God bless you. Amen.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதில வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை. யாத்திராகமும் 32 அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்தே புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியால் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம்.
1: 89 சங்கீதம். இஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர்.
2: சேலா.
1: கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர்.
2: சேலா.
1: ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர்.
2: சேலா.
1: எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்?
2: சேலா.
1: ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே,
2: உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும்
1: வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
3: Recording in progress.
4: முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்.

0: இவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு
1: மாற்கு 16 ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவு கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாரும் இல்லையே என்று எண்ணியவர்களாய் உமக்கு

0: கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் ஜபத்தை இயேசு கேட்கிறாரா? என்னை பற்றி கவலை இல்லையா என்று இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகின்ற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள் இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகின்றார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகின்ற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளிலெல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பிப்பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகின்றார். பவுல் தேவனுக்காய் போகின்ற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கின்ற, ஆலோசனை செய்து வைத்திருக்கின்ற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்கின்றார். மேலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மரித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ, சிறுமைப்படுத்தியதோ, சிறைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால், தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.
1: கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக சுதந்திரமே மெய்யான மகிழ்ச்சி. அந்த பாதையை தெரிந்தவர்களும் அதன்படி நடப்பவர்களும் உண்மையான மகிழ்ச்சியை தினமும் ருசிப்பார்கள். தேவன் இவைகளை முன்குறித்து அவைகளை முன்னறிந்தாரோ அவைகளை அழைத்தும் இருக்கிறார். சிலர் அழைப்பை உணராதவர்களாய் உலகத்தோடு ஜீவிக்கலாம். அந்த வாழ்க்கை தற்காலிக மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழும் போது நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆதி மனுஷன் சத்துருவிற்கு செவி சாய்த்ததால் ஆதி அன்பை இழந்தான். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் அல்லவா? உண்மையான மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
2: துணை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நல்ல சங்கீதம் 51:10 வசனம் வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலையரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லும் போது சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி ரெண்டையும் கேட்கிறார் இல்லைங்களா. இன்னைக்கு உலகம் வந்து சுத்த இருதயத்தோடு இருக்க விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த இருதயத்துல சுத்தம் இல்லாம இருப்பதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. அதாவது சொல்றான், நான் ஏதோ தவறி போய் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் தெரிந்து கூட நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சு எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இதுதாங்க ஆண்டவர் இன்னைக்கு மன்னிப்புக்காக, மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்துல அவர் வந்து நிற்கிறார். என் பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு, ஆனா திரும்ப வந்தா நான் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற இருதயம் ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் பாவம் இல்ல, அந்த பாவத்தை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். ஆமேன். இன்னைக்கு தாவீது கேட்கிறாரு சுத்த இருதயம். ஆமேன். எனக்குள்ள வேற சிந்தனையே வரக்கூடாதுப்பா, எந்த சிந்தனையும் எனக்குள்ள வேணாம், அசுத்தமானது எனக்குள்ள வேணாம், ஆவியானவருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம், எனக்குள்ள ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. சிஸ்டம் அப்படின்னா என்னங்க, உருவாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உருவாக்குங்கப்பா, எனக்குள்ள என் இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, என் இருதயம் அழுக்கானது, அதெல்லாம் எடுத்துருங்க, ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. ஆமேன். அது மட்டும் இல்ல, நிலைவரமான ஆவி. அல்லேலூயா. ஒரு ஆவி நமக்குள்ள, ஒரு ஆவி இருக்குதானுங்க, அந்த ஆவிதான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அந்த ஆவி மட்டும் நமக்கு இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா. இந்த ஆவிதான் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆழத்தை ஆழ்வு நோக்கி கூப்பிடுகிறது இல்லைங்களா. இந்த ஆவி எப்படி இருக்குன்னா, நிலை இல்லாம இருக்கிறது. சில சமயம் நல்லது பண்ணுது, சில சமயம் கெட்டது பண்ணுது, சில சமயம் பரிசுத்தத்தை விரும்புது, சில சமயம் அசுத்தத்தை விரும்புது. இந்த ஆவி வந்து மாறி மாறி இருக்குங்க, அது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு ஆவி சொல்லுகிறார். அதனாலதான் கேட்க, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பித்து தாங்க, அது எனக்கு புதுசா தாங்க, புதுப்பித்து தாங்க. என் ஆவி அது ஒரு விதமான அழுக்கான தோற்றத்தோட இருக்குமானால் அது புதுப்பித்து தாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி, இன்னைக்கு நம்ம ஆவியை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். என் ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதா இல்ல உலகத்தோடு கூட உறவாடுகிறதா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமேன். நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்ம வந்து இப்படிதான் இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஒரு ஆவியை டெஸ்ட் பண்ணணும். இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிருக்குதான்னு பாருங்க. அதுதான் ஒரு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து ஒரு ரெனிவல் வேணும் இல்லைங்களா, ரெனிவல் கட்டாயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நம்ம புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட வாழ முடியும். இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கும் சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் வேணும். கேட்கலாமா, இது இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவேளை இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எனக்கு வேண்டும், அதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ பாதம் மட்டும்தான், சிலுவையின் அடிவாரம் மட்டும்தான் அதுக்கு துணை. அங்க வந்துருங்க, நிச்சயம் அது ரெண்டு உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா. அதை சித்திங்க, இதை புதுப்பீங்க, இதுக்குள்ள நாங்க வாழ உதவி செய்யுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you all.
3: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 8:02. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி செய்கின்ற ஊழியங்கள் அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையிலே தேவ செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வேத வாசிப்புகளுக்கூடாக வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் இருக்கிறது, 10:30 மணிக்கு அந்த வகையில் இணையுங்கள். கதர் வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களுக்காக எல்லோரும் நன்றிகளை கூறுகிறார்கள். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சடமாக சுயினமாக இருக்கிறவர்கள் அவர்களுக்காக ஜபித்தீர்கள். கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார், அதற்கான பதிலை தந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சௌரி சுபாக்காக, சுபா இளங்கோக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மாமியார் இலங்கையிலே திரியடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனாலே அவர் நேற்றைய நாளிலும் இன்றைய நாளிலும் இணைய முடியாத நிலைமை. கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கதர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கத்தரங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களை சந்தோஷம் சமாதானத்துடன் வழி நடத்துவார். கதிரகலத்திலே போய்ப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராமம் 30, சங்கீதம் 87-88, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மார்க்கு 15-16 வெற்றி நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையில் இன்றைய நாளிலும் பதிவு செய்திருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களை அதே வேளையிலே உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். அதே வேளையிலே அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஜபங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த ஜபங்களை பலர் கேட்கிறார்கள், பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மக்கள் தங்களுக்காக ஜபிக்கிறார்கள், நாட்டுக்காக ஜபிக்கிறார்கள். மற்ற மதத்தில் இருப்பவர்களுக்கு அது விளங்காது, தெரியாது. ஆனால் அவர்கள் இவற்றை கேட்கின்ற பொழுது அவர்களும் கத்திரண்டை திரும்புவார்கள். அந்த ஜபங்கள் அவர்களுக்கு ஊடாக கிரியை செய்யும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அதனாலே ஜபங்களிலே உறுதியாக இருப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். மற்ற மதங்கள் உள்ளவர்களுக்கு ஜபிப்பதப்படி என்று தெரியாது, ஜபம் என்றால் என்னென்று தெரியாது. அவர்கள் கைகூப்பி கும்பிட தெரியும், அவ்வளவுதான். கத்தர் வழி நடத்துகிறார். ஜபங்களுக்கூடாக நாங்கள் பேச எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர். நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் பெற்ற அந்த விண்டர் ஸ்ட்ரோமை நாங்கள் நேற்றைய நாளிலே முழு நாளும் பெற்றோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய நாளிலே பனி அல்ல, ஸ்னோ அல்ல, ஐஸாக நேற்று முழுக்க எங்களுக்கு கொட்டுண்டது. அதை அது ஸ்னோ சுகமாக நாங்கள் தள்ளி கொண்டு போய் விட முடியும், சாஃப்டாக இருக்கும். இது ஐஸ். ஆமேன் ஆமேன். என்னுடைய கார்லேயே மட்டும் ஒரு 50-100 ராத்தல் ஐஸ் இருந்தது. ஆமேன். அப்படியாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் அதிகால வேளையிலே பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையில் எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரன் சகோதரி தயா அவர்கள் ஓமனியா பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் முடிந்த பிறகு பேக்ரவுண்டை பார்த்து கொள்ளுங்கள், பேக்ரவுண்டிலே பேசாமல் இருக்க உதவி செய்யுங்கள். பேக்ரவுண்டிலே ஒவ்வொரு சத்தங்கள் வருகிறது, அதனுடையால் ஜெபம் முடிந்த பிறகு பின்பகுதியை பார்த்து கொள்ளுங்கள், மியூட்டிலே போடுங்கள். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். மன்னிக்க வேண்டும், ஜபங்களுக்கு தடை இல்லாமல் மற்றவர்கள் இவற்றை பதிவு செய்கிறோம், அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பதிவு செய்து பலர் கேட்கிறார்கள். நீங்கள் பின்னுக்கு போடுகின்ற சத்தம், ஒரு குண்டூசி விழுந்தாலும் இங்கு சத்தம் கேட்கும். நீங்கள் பைபிளை பிரட்டும் போதும் அந்த சத்தம் இங்கு கேட்கும். அது பதிவு செய்யப்படுகிறது, அதனாலே மற்றவர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்கள் கேட்கத்தக்கதாக எபிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள். நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். உங்கள் எல்லோரையும் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் தி லார்ட். அம்மா
1: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமவானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாங்கள் பிரதான ஆசாரியரின் உடையின் அடையாளத்தை குறித்து, அந்த வேத ஆழத்தை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆரோனின் அணிந்த ஆடை தேவன்தான் அங்கு வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருங்கள், அங்கு ஒரு மனுஷனை தாண்டி அந்த உடையும் ஒரு மகிமையை கொடுக்கிறதை வேதத்தில் இருந்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர்களின் தோள்களில் இரண்டு கற்கள், இது இரண்டு கற்கள், அதில் 12 கூத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. அதன் அர்த்தம், அவர் முழு இஷ்டவேலையும் அங்கு தோளில் சுமந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி, அந்த ஆசாரியர் நிற்கிறார் என்று சொல்லி அந்த அர்த்தமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்பிலே 12 வில உயர்ந்த கற்கள் அங்கு பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கற்கள், 12 கூத்திரத்தின் பெயர்கள், முழு இஷ்டவேலரையும் சுமக்கும் பணி, 12 கற்கள் அங்கு சுமந்து கொண்டு விலகியந்த கற்களை சுமக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீல அங்கியிலே அங்கு பொன்மணி அங்கு கோக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்கும் போது அதனுடைய ஓசை கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு விளிம்பில் பொன் மணிகள், ஒவ்வொரு அடியிலும் ஓசை, அவர் உயிரோடு தேவ சன்னதியில் இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளமாயிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நெத்தியிலே பொன்னால செய்யப்பட்ட காரியம் இருக்கிறது, நெத்தியிலே போடப்பட்டிருக்கிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இது வெறும் உடை அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பின் உடையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாய், கிரியம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இது தேவனின் முன்னிலையில் இருக்கும் அடையாளம், அது வேத ஆழங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வேத ஆழங்களில் இருந்து தான் நாங்கள் எங்கள் கத்தருக்கென்று பரிசுத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியும். ஏனென்றால் 2 கற்கள், 12 கோத்திரங்கள், முழு இஷ்டவேலரை சுமக்கும் பணி, 12 விலையுயர்ந்த கற்கள், நீல அங்கி, அதிலே அங்கு பொன்மணி, நடக்கும் போது அது ஓசை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். நெற்றியிலே பொன், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். இந்த அடையாளங்கள் வேத ஆழங்களை அங்கு குறிக்கிறது. ஏனென்றால் ஆரோன் அணிந்த அடை ஆடை தேவன் தான் வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், எப்படியாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதையும் அந்த நேசத்தின் ஒரு அடையாளமாய் அந்த உடுப்பின் காரியங்கள் எங்களுக்கு அங்கு முன்னணியாய் நிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. எவ்வளவோ மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தும் நாங்கள் அந்த மகிமையை இழக்காதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நாங்கள் உபவாச நாட்களை காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன் அந்த கோரை சிலுவையிலே சிந்தப்பட்டோம் ரத்தம் இத்தனையும் அடங்கி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியன் ஆடையிலே சுமந்தான், ஆனால் இன்றைக்கு எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய ஜீவனை எல்லாம் முழுசா கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த மகிமையை நாங்கள் எந்த நாளும் நினைத்து நினைத்து வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றா வாழ்வு தருகிற தேவன் ஒரே ஒரு தேவன், அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவன் கொடுத்த மகிமையை இன்றைய நாட்கள்லே பயபக்தியோடு அங்கு திருச்சபைகள்லே ஆராதனைகள்லே அந்த மகிமையை காண்பிக்க கூடியதா. பாருங்கள், தேவ மகிமை ஒரு சபையில இறங்கினால் அந்த இடத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும். ஆனா அடையாளங்களும் அற்புதமும் தேவனுக்கு சமன் அல்ல, தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அந்த இடத்திலே காண்பிக்கும். அதற்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் ஒன்றான மெய்த்தேவன். இந்த உலகத்தில் உள்ள 5 கண்ட மக்களையும் மக்களை நீர் படைத்த தேவன், உம்மை துதிப்பதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக எங்களை படைத்து பின் நோக்கமே உம்மை உயர்த்துவதற்காக, உம்மை உயர்த்த உயர்த்த எங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவரே. பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எங்களுடைய தேவைகளை எல்லாம் தருகிறவரே. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மகிமையினால உம்முடைய பிரசன்னத்தினால இந்த நேரத்துல நிரம்புவார்களாக. எங்களுக்கு கணுக்கால் அளவு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு அபிஷேகம் போதாது. உம்முடைய நீச்சல் ஆழத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய அன்பில உம்முடைய நீச்சல் ஆழத்தில் எங்களை அமிழ்த்தி பரிசுத்தத்தில் வழி

0: வாசம் செய்கிற நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏசாயா பரலோகத்துக்கு தரிசனம் கொடுத்த பொழுது ஏசாயாவின் நாவை தொட்டவர் இருந்த இணப்பில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நாவையும் தொட்டு உமக்கு உம்முடைய வசனத்தை கொடுத்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆவியானவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களை இழுத்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. அன்று மோசே கற்பனையில கொடுத்த கற்பனைகளின் மோசே உம்மை சந்தித்த பொழுது அவனுக்கு மகிமையை காண்பித்தீரே. அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்பதை கடந்து போக காண்பித்தீரே உம்முடைய மகிமையை. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி காலத்துல உம்முடைய மகிமையை காண்பிப்பீராக. உம்முடைய மகிமையை நாங்கள், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துகிறது, உம்முடைய வார்த்தை மூலமாக நடத்துகிறது, எங்களை பரிசுத்தமாக்குகிறது உம்முடைய வார்த்தை. ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய மகிமையை காண உம்முடைய பிரசன்னத்தில மூழ்க. அதுதான் மெய்யான இன்பம். பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் நீர்தான் இந்த ஐந்து கண்ட மக்களை உருவாக்குறவர் என்பதை, உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்தவர் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. அவர்களுடைய கடினமான இருதயம் தசியான இருதயமாக மாறி உம்மை ஒன்றான அமைத்தவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நேசிக்க, பிறரை நேசிக்க கிருபை செய்வீராக. எங்களோடு இருக்கிற கிருபைக்காக அங்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து உம்முடைய மகிமையை இன்னும் அதிகமாக விளக்கப்படுவீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் அல்லவா நீர். என குடும்பத்தோடும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய மகிமை இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபி புஷ்பராஜாவுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்காக, அந்த மகள் உம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. அந்த மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. பெலத்தோடு சுகத்தோடு உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க அந்த மகளுக்கு கிருபை செய்வீராக. சிஸ்டர் சுபா இளங்கோக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த சுபா இளங்கோவின் அந்த இழப்பில சமாதானத்தை கொடுப்பீராக. அந்த குடும்ப உறுப்பினருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். தருணத்தில உம்முடைய சமாதானமும் சாந்தமும் அந்த குடும்பத்தில குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடோடு கூட இருந்து மகள் மீண்டுமாக உம்முடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்ய நீர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை நொன்றானமைத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இருதயத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஷா. கத்தர் எல்லாருக்குள்ளும் தன்னுடைய மகிமையை அனுப்ப உங்கள் ஜெபங்கள் கத்தர் கேட்டு வழி நடத்தி அங்கீகரிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் அவருக்கு செலுத்தி கொண்டு நாங்கள் அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்வோம்.
0: ஆமீன். God bless you sister. God bless you everybody.
1: நீங்கள் எங்கள் தேவன் அநீதிக்கு தேவன் இல்லை, நீதிக்கு தேவன். ஆகவே எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பிக்குமார்கள், இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அநீதிகள், அநியாயங்களை கர்த்தர் கண்டு அவர்களை மனம் திருப்பி நீதிக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அந்த கால நேரம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பரிசுமான கொடுத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்ப. இந்த கால நேரம் ஆண்டவரே எல்லாருக்குள்ளே ஆண்டவரே உங்களுடைய நிகசீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தவரே இப்பொழுதும் எங்கள் மத்திய கிரியை செய்ய போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இலங்கை தேசத்தாண்டி ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறதுக்கு வர கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா அங்க உள்ள ராஜாக்கள், அதிபதிகள், அங்க உள்ள மக்களுக்கு ஆண்டவரே எல்லாருக்குள்ளே ஆண்டவரே நீதியாக நடப்பதற்கு அப்பா ஒரு அன்பை அனுப்பி அவங்களை இருதயங்களை சுத்திகரிக்கும்படியாக ஜபிக்கிறனப்பா. அப்பா அவர்கள் ஆண்டவரே அங்குள்ள எல்லா விதமான அசுத்தமான ஆவியில இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை அப்பா காத்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் நீதியாக நடப்பதற்கு ஒரு உன்னதத்தின் அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா அவர்கள் நீங்க பாவியில ரசிக்க வந்தீங்க. இவர்கள் அப்பா இவர்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்கள் நீதியானவர்களை செய்வதற்கு அநீதியான உள்ள மக்களுக்குள்ள பேசும்படியாக ஜபிக்கிறேன். அநீதியுள்ளவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட அன்பையும் தேவ பயத்தையும் உங்களோட அபிஷேகத்தையும் அனுப்பி அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நீங்க அப்பா உங்களோட வாக்கு தத்தம் போதும் மாறாத ஆண்டவரே இன்றும் என்றும் நடத்துகிற தேவனே அப்பா. இப்பொழுது எங்கள் மத்தியிலிருந்து உங்களோட கிருபையின் மூலமாக எங்களை ரட்சித்து வழி நடத்தின கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அவர்கள் மன தாழ்மையாக நடப்பதற்கும் அவர்களுக்கு ஆண்டவரே அநீதியான எல்லா விடுதலை ஆக்கினபடியா நன்றி செலுத்துறேனப்பா. அப்பா நீங்க நோய்களை குணமாக்கியப்பா. அப்பா நெருக்கத்தில் உள்ளவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. அப்பா அவங்களுக்கு ஒரு நீதியின் மூலமாக நடப்பதுக்கு ஆண்டவரே அவங்க முதலாவது தேவடைய ராஜ்யத்தை உங்களோட நீதியின் தேடும் பொழுது சக நீங்க அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் ராஜாக்கள், அதிபதிகளுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. நீங்க உண்மையில தேவன் என்று அவர்கள் அறியத்தக்கதாக உங்களோட உன்னதத்தின் அன்பையும் பரிசுத்தையும் அவர்களுக்கு அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த நாடு செழிப்பா வாழ்வதற்கு, அவங்க உள்ள மக்கள்கள் செழிப்பா வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை அவங்க மத்தியில் செய்வதற்கு வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்கு அவனை நன்றி செலுத்துறேன். கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிற தகப்பன் அப்பா அவர்களே உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக அந்த தேசத்தில் உள்ள மக்கள் வாழ்வதற்கு உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கொட்டைக்குள்ள மறைத்துவிங்க. உங்களுடைய ரத்தத்தினால் மட்டுமே ஒவ்வொரு விடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது. அப்படி அவர்கள் நீங்க விடுதலையாக்கி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா நடத்துற மறைவுளை நடத்துற ஊழியங்கள், ஆன்லைன்ல இருக்கிற ஊழியங்கள், எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கத்தரே அவர் எங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். நன்றி செலுத்துறேன், சாரி நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க உண்மையில தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கரத்தை அவங்களுக்குள்ள நீக்கி அவங்களை பாதுகா ஸ்னோ ஸ்டார்ம்ல இருந்து அப்பா ஒரு ஆக்சிடென்டும் இல்லாத வண்ணமாக்க உங்களோட பிள்ளைகளை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. திரு ரத்தத்துக்குள்ள மறைத்து வைங்க. புட் அப் ஆல் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் தேம் அப்பா. அவங்களுக்கு எதிராக வருகிற எந்த விதமான ஆயுதமும் வாய்க்காத வண்ணமாக உங்களை சிறகுகளை மறைத்து வைத்து அவர்களை இன்னும் அதிகமாக அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி சிஸ்டர் ஜெனத்துக்கான வருகிறனாண்டவரே. அவர்கள் ஒதுக்கி உங்களுக்கன்று ஊழியம் செய்யற ஒவ்வொரு நிமிடத்தை நீங்க பாக்குறீங்க. அவங்க செய்யற ஊழியம், அவங்க இப்ப நடத்துற செப வேலை நேரங்களை எல்லாத்துலயும் நீங்க உங்களுடைய அன்பை ஒரு கிருபியினால சுற்றுபடியாக ஜபிக்கிறேன் மகனில் தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய அன்பின் மூலமாக மகனை நீங்க ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபியலுக்கான நன்றி. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க, மகள் கூட இருங்க, ஹஸ்பண்ட் கூட இன்னும் அவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நான் என்ன தாழ்த்தி இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக எங்கள் யாவருக்கும் வரப்புற சிஸ்டர் பிரதர் பாசன் கொடுக்கிற வார்த்தையில் அப்பா எல்லாத்திலையும் ஆண்டவரே புதிதான அபிஷேகத்தினால நீங்க நிரப்பி புதிதான அபிஷேகத்தினால அவர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்புற சிஸ்டர் பிரதர் யாவருக்கும் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அவர்களது தேவையை சந்தித்து உங்களுக்குள்ள மறைந்திருப்பதற்கு மறைந்திருந்த உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்கள் பல அதிகமாக உங்களுடைய கிருபையின் மூலமாக முழுசீட்டி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜபங்களை கேட்டு வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களை நாம மட்டுமே பயப்படுவதா ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் தாழ்த்தியன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
2: ஆமென்.
1: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். தேசங்களிலே அங்கு குழப்பங்களும் கலக்கங்களும் சண்டைகளையும் ஏற்படுத்த நினைக்கிறவர்களை கத்தர் நாமே சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருகிறவரே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக மன்னிப்புகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவர. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. இந்த தேவ குடும்பங்கள் கத்தாவே ஆண்டவரே இந்த வேத வசனத்தை எங்களுக்கு விளங்கத்தக்க வழிகளில நீங்க எழுதி தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலகட்டம் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தெளிவுள்ள காலங்களா இருக்கிறபடினால ஆண்டவரே தகப்பனே அநேக ஆண்டவரே இடர்கள் உண்டு. அநேக குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக ஞானங்கள் வெளிப்படுகிறது மற்ற குடும்பத்துல நடக்கிறது போல எங்களோட குடும்பத்துல இல்லை என்பதை பார்க்கிற பொழுது எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே பிரிவினைகளும் ஆண்டவரே வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பிரிவினைகள் ஆண்டவரே டிவோர்ஸுகள் என்று சொல்லி உலகத்துல கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ மக்களுக்குள்ள அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் ஆயிருக்கிறது. இப்பொழுதும் எங்களுடைய தேவ மக்களுக்காக உமை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மனக்கண்களை திறந்து கத்தாவே தகப்பனே நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனா இருக்கிற ஆண்டவரே அந்த பயபக்தியோடு கூட நாங்களும் கத்தாவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கங்களோடு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல சமுதாயமாக நல்ல தேவ குடும்பங்களாக கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி நாங்க வாழுகிற வாழ்க்கை கத்தாவே உமக்கு முன்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கத்தாவே ஒரு பயபக்தியோடு கூட நாங்க வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஞானம் தெளிவுகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வழி நடத்தும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கத்தாவே ஆண்டவரே தகப்பனே மன்னித்து ஒருவரை ஒருவர் மன்னித்து சேர்ந்து கொள்ள கத்த திருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் பொறுப்புகள் கோபங்கள் தர்க்கங்கள் பெருமைகள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே ஆவியின் கனியாகிய அன்பின் சுவைகளினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த ஆவியின் கனியாகிய அன்பின் சுவையாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், ஆண்டவரே விசுவாசம், இச்சியடக்கங்களோடு கூட கூடிய குடும்பங்களாய் நாங்கள் காணப்பட ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுடைய நாவுகளை அடக்கி வேண்டாத வார்த்தைகளை எங்களை விட்டு அகற்றி பிரிவினைகள் வராதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த குடும்பங்களை பிரிச்சு போடாதபடிக்கு எங்களுடைய வார்த்தைகளில கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அது மாத்திரமில்ல கர்த்தாவே தகப்பனே இந்த தேவ உலக மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இலங்கை தேசத்துல இருக்கிறதான மக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வருவதற்காக வேண்டாத பேச்சுக்கள், தாறுமாறான பேச்சுக்கள், கட்டு கதைகள், வம்ச வரலாறுகள் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தகப்பனே தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிற மக்கள் மனம் திரும்பி குடும்பங்களை பிரித்து விடாதபடிக்கு ஞானமாய் செயல்பட கத்தர் அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களுடைய குடும்பங்களை காத்து கொள்ளத்தக்கதான அந்த உணர்வுகளோடு பொறுப்புகளோடு வளர என் ஆண்டவர் தாமே அந்த தேசத்துக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த குடும்பங்கள் பிரிகிற காரணங்களா இருக்கிற ஆண்டவரே பிற ஆண்டவரே ஆண்டவரே தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவு முறைகள், தவறான பேச்சுக்கள், மதுபானங்கள், குடி பழக்கங்கள் மற்றும் கர்த்தாவே தகப்பனே எத்தனையோ இச்சைகளான காரியங்களினால எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அவைகளில் இருந்து இந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தாவே ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே இதுதான் ஒரு குடும்பத்துக்குரிய வாழ்க்கை முறை என்பதை உணர்ந்து அந்த குடும்பங்களோட கட்டுப்பாடுகளோடு கூட அன்றுக்குரிய தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்துல இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிரிவினைகளை கர்த்தர் அகற்றுவீராக. இந்த மக்களுக்கு பின்பாக நின்று கிரிகை செய்கிற சத்துருவன் திட்டங்களும் குடும்பங்களை பிரிப்பதற்காக பிரிவினைகளால் செயல்படுகிற ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும்னு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை காத்து கொள்வீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் மூலம் எடுத்து சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகள், ஆண்டவரே தேவ செய்திகள், பாடல்கள், ஆண்டவரே ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளில் இந்த வார்த்தைகளும் தேவனுடைய சத்தங்களும் கேட்கப்படுகிறோம் அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே தகப்பனே எண்ணம் பெலனடைய உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றங்கள் காணப்படுத்தும்னு செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பங்கள் எல்லாம் மனவாட்டிக்கு ஆயத்தம் உள்ள குடும்பங்களாக, மனவாட்டியானுடைய சாயலுடைய குடும்பங்களாக காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக செவிக்கிறோம். அது எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பறந்து செல்ல உதவி செய்வீராக. இதோ அதற்கு அதை நடத்துகிற லேஸ்லி அண்ணனுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் செவிக்கிறோம் கத்தர் தாமே. அந்த குடும்பங்களையும் பாதுகாத்து தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் பெலப்பட்டு வழிநடத்த உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஆண்டவர. அவர்களுடைய இதயத்தின் விருப்பங்களை தேவன் ஆண்டவரே நிறைவேற்றுவாராக செபிக்கிறோம் ஆண்டவர. அது மாத்திரமில்ல ஐயா, இந்த ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவர. அவங்களுடைய அர்ப்பணிப்புகளுக்காகவும் கர்த்தாவே தகப்பனே அவங்களுடைய தாகத்துக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் தாமே. எண்ணம் பலப்படுத்துவீராக. எண்ணம் அவர்களுக்குள்ளே தேவ கிருபையினால் நிறைந்து ஆண்டவர் வாஞ்சைகளையும் வைராக்கியங்களையும் ஆண்டவரே பக்தி விருத்திகளையும் கொடுத்து இதோ அவர்களை எண்ணம் வைராக்கியத்தோடு ஓட உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் நிறைவாயிருக்கட்டும் என்று செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன உடைய வசனத்தின்படி அந்த வீடு வாதைகளுக்கு விலக்கி காக்கப்படுத்தும் என்று செபிக்கிறேன் ஐயா. இதோ உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாகிய கர்த்தர். இதோ அந்த மனதுருக்கத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள் அனுதினமும் தந்து எங்களை வழிநடத்துகிறவரே. இதோ தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கர்த்தாவே உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய உள்ளத்தின் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே தகப்பினை நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எண்ணம் பெற நடைந்து கர்த்தாவே எண்ணம் உம்மோடு கூட நடக்கவும் சாட்சிகளாய் இருக்கவும் ஆண்டவரே அநேகரை கர்த்தாவே உம்மண்டையில கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்திரப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாயிருந்து எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த நாளையும் கடந்து உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்,
3: ஆமென். அக்கா, அப்படி உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் குடும்பங்களையும் வழி நடத்துவாராக.
1: நாங்க நிர்மலா மேடியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். ஓகே, எங்கள் தேசத்தின் அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், கொலைகள், கொள்ளைகள், இப்படிப்பட்ட தீய வழிகளை செய்யற மக்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறாத தெய்வமா இருந்து எங்கள் வாழ்வின் தலனா இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தெய்வமே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே. அந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே உம்முடைய தயவு இருந்து அப்பா நீர் அந்த தேசத்தை ஆண்டவரே காத்தாடும் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராயிருந்து அவர்கள் வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டு வழி நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் உத்தமமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகல் போலவும் விளங்க பண்ணுவீர் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியா ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நீதிமான்களா இருக்கவும் ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாயிருந்து அவர்களை வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம் கர்த்தராகிய தேவன். அந்த பிள்ளைகளை நேசிக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அங்க இருக்கிறதான ஆண்டவரே அநீதியான மக்களை எல்லாம் ஆண்டவரும் அருகு சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்கள் எல்லாம் அநீதியான காரியங்களை விட்டொடித்து உண்மையும் உத்தமமாய் நடக்கவும் உண்மையான தேவனை தொழுது கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் ரட்சிப்படையவும் கர்த்தர் அவர்களை ஆண்டவர நீர் ஆண்டவர அப்பாவுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் ஆண்டவர் அவர்களை வழித்திருப்பும்படியாய் சொல்லியிருக்கிறோம். அப்படியாய் கூட கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. அவர்கள் வார்த்தை கேட்டால் மட்டும் அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு ஆண்டவரே மறுபடியும் தீமையான காரியங்களை அவர்களை ஆண்டவரே வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறபடியால் அப்படியா இவர்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே நீ பரிசுத்த தெய்வமாயிருந்து ஆண்டவரே உன்னை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாயிருக்க நீர் ஆண்டவரை விரும்புகிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறட்டம் பப்பா. மனிதனுக்கு மனிதன் விரோதமாகவும் அப்பா அவருக்கு துரோகத்தை பாவத்தையும் அவர்களுக்கு வஞ்சத்தையும் கர்த்தர் தாமே யாரை வகை தேடலாம் என்று ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உசுபீட்டி கொண்டிருக்கிற அவனை ஆண்டவரே வழிநடத்துகிற இந்த சாத்தானுடைய சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் சுபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரே அதெல்லாம் நிர்மூலமாக்கி தேவ பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். பா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாளில் அங்கே வாழ்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆண்டவரே பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் குடியிருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி தேவன் தாமே அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே திருப்தியாய் இருக்கவும் சமாதானத்தோடு ஜீவிக்கவும் ஆண்டவரே சந்தோஷமாய் வாழவும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே அவளை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் கருத்தாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் விண்ணப்பங்களையும் என் தேவன் ஆண்டவரே நீ கேட்ட அதன்படியாய் வழிநடத்துகிற எங்கள் தெய்வமே இந்த வேளையிலோடு நாமத்தைய நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறபடியால் அப்பா இந்த ஏழு எளிய மக்கள் நாங்கள் கேட்கிறதான விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் என் தெய்வன் பரலோகத்தில் இருந்து கேட்டு அதுக்கு தக்க விடயங்களை தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் வருத்தத்தோடும் ஆண்டவரே இந்த துரோகத்தின் மூலமாய் வருத்தத்தோடும் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே மிக கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு சோறு ஆண்டவரே ஒரு ஆறுதலை தந்து ஆண்டவரே இந்த வேளையில் அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேச எல்லை எங்கும் என் தேவனுடைய கரம் அங்கு இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த தேசம் முழுமையா என் இயேசுக்காய் மாறப்படட்டும். அநேக ஜனங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சபையிலே சேர்ந்து ஆண்டவரே அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா என் தேவனாகி கர்த்தர் அந்த தேச எல்லை எங்கும் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தன் துஷ்டதனங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரப்பா உடைய வசனங்கள் ஜீவிக்கிற வசனமா இருக்கிறபடியா அந்த ஜீவிக்கிற வசனத்தின் மூலமா யாராலே செத்து இருக்கிறதான அப்பா இதோ ஆண்டவரே பாவத்துக்கு செத்து இருக்கிறதான ஆண்டவரே அவர்களை எல்லாம் நீங்க ஆண்டவரே ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியே தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே வழிநடத்தி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்கவும் உமக்காக வாழவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும் உம்முடைய ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் படித்த தியானிக்கவும் கர்த்தர் அவர்களை உருவாக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நன்மைகள் மூலமாய் அவர்களை நீ திருப்தியாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளையாய் இருந்து ஆண்டவரே மனம் திரும்பி வாழவும் அவர்கள் ஆண்டவர் மறுபடிமாய் ஆண்டவரே அதை ஆண்டவரை விட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை எல்லாம் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியே தேவன் ஆண்டவரே இலங்கை தேசத்தை நீ ஆசீர்வதித்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே கர்த்தர் தாமே அப்படியா இனி வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே செபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. அவன் செய்கிற ஊழியத்தையும் அவன் வாழ்கிறதான இடத்திலும் ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களை தந்து ஆண்டவரே அவர்களை உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். தேவவேளையில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க துணையாயிருங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தையும் ஆண்டவரே தேவனாக கர்த்தரை கனப்படுத்தி இவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியா நீ செய்ய போவதற்கா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையை நடத்தி வருகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான லிஸ்லி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. நீர் நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தாங்கப்பா. அவர் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் விருத்தியடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாய் அந்த பிள்ளைகளை அந்த இடத்துல நீராண்டவரை பிரகாசித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா நிறுத்துங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் எதிர்ஜன பந்துகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீராண்டவரை உமிழி கூடார மரவிலை வைத்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்த முடியாது சொல்லிக்கிறோம். இந்த வேலை ஆண்டவரே இந்த ஜப வேலை ஆண்டவரே பார்த்து விழுத்து வளர்கிறதான அருமையான ஜானட் மகளையும் ஆண்டவரை சர்வ சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா அப்பா. தன்னுடைய காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரை இதற்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இடைவெடுகிறபடியால் இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்க. இவர்கள் எண்ணங்கள் ஏற்கனவே இருக்கிற காரியங்கள் எல்லாம் அறிந்த ஆண்டவரை உதவி செய்யுங்க. அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே கொள்ளை பொருளா கொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இருக்கிறதே இவருடைய கணவரை ஆண்ட ஆசீர்வதிங்க. மகனை ஆண்டவரே நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்தபடியாய் சொல்லிக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மகளையும் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கொடுக்க தாவே அப்பா சாத்தான் மலையை விரித்தாலும் இந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி வளர கர்த்தர் நீரே இவர்களை வழிநடத்தபடியாய் சொல்லிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா கிரியை செய்கிறவர் நீர் ஆண்டவரே பதிலை தருகிறவர் நீர் ஆண்டவரே எங்களால் கேட்க மட்டும் முடிய ஆண்டவரே செயல்படுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே இதுக்கு நல்ல விடைகளை தந்து ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் அப்பா. துதியும் கனம மகிமை யாவற்றையும் அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்
1: ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்
1: நீங்கள் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற உபதருக்காகவும் அவர்கள் இந்த நாட்களிலே சுகமடைய குணமடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க எய்மிக்காக ஜெபமண்ணுங்கள். அவர் சுயினமாயிருக்கிறார்கள். அந்த சுகத்தின் சுகத்தை விரும்புற தேவன் அந்த பாத்திய அனுப்பி சுகம் கொடுக்க வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹாலேலூயா. சூத்திரம் அப்பா சூத்திரம் சூத்திர ராஜா துதிக்கிறோம்.

ஸ்துதிக்கிறோம் தகப்பனே, உமக்கு சூத்திரம். தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நல்ல தகப்பனாயிருக்கிறீர். ஜெபங்களை கேட்கிற தேவன் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அநேக விதமான வியாதிகள் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் அப்பா, மருந்துகள் கூட கண்டுபிடிக்காத நிலையா இருக்கிறபடினாலே, வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய், வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் ராஜா. இப்பா அந்த எல்லா வியாதியில எந்தெந்த விதமான வியாதியினாலே அவர்கள் அகப்பட்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர், தாமே அவர்களுக்கு நல்ல விமோசனத்தை கொடுத்து அவர்களை எல்லா பொல்லாப்புலருந்து விடுவித்து தேவன் வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதியை நான் குணமாக்குவேன் நின்றீரே. அப்படியே உடைய வார்த்தையப்பா அனுப்பி அந்த வியாதிகளை எல்லாம் குணமாக்கும்படியாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் காரியங்களை கூட நீங்க பொறுப்பிடுங்க ராஜா. வேதனை நீங்கி சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீக்கி சுகமடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளைகளும் குணமடைய உமது கிருபை நாளே நீர் அவர்களே ஆசிர்வதிங்கே. முதாணி பாய்ந்த கரமாண்டவரே, தழும்புள்ள கரத்தை நீர் அந்த வியாதியஸ்தர்கள் மேலே நீர் வைத்து நீர் ஜெப் ஒப்பு கொடுத்து அவர்களை நீ ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அவர்களை சுகமடையும் குணமடையும் செய்யறதுக்காய் உமக்கு சூத்திரம். நீர் வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாளிலே எல்லா வியாதியஸ்தர்களையும் அப்பா சுகமாக்கி நீரே ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாத படிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாத படிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த நேரத்திலே வார்த்தையை அனுப்பி எல்லா பிள்ளைகளின் வியாதிகளை நீர் விலக்கி போடுங்கப்பா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையிலே உமது பாதத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து பரிகாரியாயிருந்து அப்பா சூத்திர ராஜா பரம வைத்தியனாயிருந்த கர்த்தாவே, நீர் அவர்களை சுகமாக்கும்படியா உம்முடைய கரத்திலே பலம் கொண்ட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே தேவன் வியாதிஸ்தர்களின் வேதனைகள் எல்லாம் நீக்கி சுகமடைய குணமுழுவைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழுந்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அவர்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் நிற்க செய்வீராக அப்பா. அவர்களுடைய காரியங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக வியாதியிலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்யக்கூட ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையானவைகளை மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கவும் அவர்களுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கவும் ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியாய் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படியே ஜபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஏமி புஷ்பராஜுக்கா ஜெபிக்கிறப்பா. அந்த மகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்திலே வந்து எல்லோருக்கா ஜெபிக்கிற அந்த மகளின் அப்பா இந்த வேலையிலே பலவீனத்தை நீர் விலக்கி போடும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் என்னை கனப்படுத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அந்த மகளை தேவன் நீர் இந்த வேலையில தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மகள் உச்சன் தலை முதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் உறுப்புகளிலே உமது ஜீவன் இறங்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளுடைய வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஊழிய பாதையில் உமக்காய் ஓடுகிற மகள் ஆண்டவரே, கால்களை எல்லாம் மான் கால்கள் போலாக்கி காண்டா மிருகத்து கொத்த பெலன் கொடுத்த ஆண்டவரே, கழுகு போல சட்டைகளை அடித்து உயர எழுமி பரப்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கர்த்தாவே மகள் உமக்கு ஊழியம் செய்கிறபடி நாளே ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறேன் தேவன். அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை இடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இயேசப்பா இந்த நாளிலே கூட ராஜா இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சங்கமம் ஊழியத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் சொந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களிலே ஒருவேளை யாருனால் வியாதிப்பட்டிருந்தா இந்த வேலையில் ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று சுகமாக்கும்படியா

0: ஜெபிக்கிறாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவதாசனை இன்னும் எடுத்து அதிகமா நீர் பயன்படுத்துங்கப்பா, அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சத்ருவும் பிள்ளைகளை தொடாத படிக்கப்பா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற ஒருவர் ஊழியக்காரரையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தின் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழிநடத்துவீராக தகப்பனே. குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறாப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலும் யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆண்டவராகிய தேவன் அந்த நோய்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறாப்பா. பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க பா. என்ன வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி போட்டு அக்கினி கோட்டையிலும் பரிசுத்த ரத்தத்தின் கோட்டையினாலே மூடுபடியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. மற்றபடியா கூட ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களிலும் ஒருவேளை ஆண்டவரே ஏதாவது அப்பா நோய்வாய் பட்டிருந்தால் கர்த்தர் அந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். இருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து பெருக செய்வீராக அப்பா. இந்த குடும்பங்களிலும் எவரானாலும் வியாதிப்பட்டிருந்தால் நம்முடைய ஆணிப்பா இந்த கரத்தினாலே தொட்டு அவர்கள் எல்லோரையுமாய் சுகமாக்க முடியாது அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட ஏமியும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளே நீங்க பொறுப்பெடுங்க எல்லா காரியத்தையும் அப்பா. தேவரீர் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் நம்ம சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன். உங்களே அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரத்தம் சிந்துற நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நிலைமை அவர்கள் மாற்றம் அடைய மாறுதல் அடைய அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
2: அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே அப்பா, அதிகாலையிலிருந்து மட்ட நேரம் அப்பாவின் ஊழிய பாதையிலே நடந்தன், ஆனாலும் விழுந்தன் அப்பா. ஒரு சாட்சி ஆண்டவரை, நாம் விழுந்தும் அப்பா சின்ன ஒரு சிறு காய கிறு காயத்தோட அப்பா என்ன எபத்துக்கு நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்களப்பா. இதுல இணைந்து எபிக்க தந்தைக்கு நேரத்துக்கும் நன்றி அப்பா. என் தந்தை அம்மோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு எதுக்குமே இல்லையப்பா. நீங்கள் நல்லவர் அப்பா. அப்பான்று கூப்பிடும் போது அப்பான்று ஓடி வந்தப்பா என்னை தூக்கி விட்டீங்களப்பா. ஊழியத்துக்கு சென்று வரும்போதப்பா தகப்பனே நான் விழுந்து விட்டேன், ஆனால் என் தந்தை நீங்க பாதுகாத்திருக்காய். நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்கப்பா. தந்தையப்பா, யுத்தத்துக்கு ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களிலே என் தந்தையின் வார்த்தையை பைபிளை அவர்கள் ஏந்த கிருப செய்யுங்கப்பா. தந்தையே ஆயுதங்களை போட்டுவிட்டு அவர்களின் கரங்களிலே பைபிள் வார்த்தைகளை அவர்கள் எடுத்து செல்ல கிருப செய்யுங்கப்பா. தந்தையே வார்த்தை வாசிக்க கிருப செய்யுங்கப்பா. நீங்க சமாதான பிறவுப்பா, நீங்க சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. தந்தையேப்பா, அந்த யுத்தங்களை ஆரம்பிக்க ஒவ்வொரு இருதயத்துக்கும் அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா. நீங்கள் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே, யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. அந்த தேசத்திலே வாழுகின்ற எல்லா இனங்களையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. நீரிய சமாதானத்தையே கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்காத படிக்கு நீரிய சமாதானத்தோடு அன்போடு வாழப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் அப்பா நல்ல ஞானத்தோடு அவர்கள் நடக்கவும் தந்தையே நாட்டிலே அப்பா எல்லா சமாதானத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. நீடைய சமாதானத்தை கொடுக்க போற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களுக்குப்பா பைபிளை அவர்கள் ஏந்த செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. தந்தையே நீங்கள் வானொலியை பொறுப்படுங்கப்பா. தந்தையே வானொலியை பொறுப்படுத்து தகப்பனே இன்னும் இன்னும் அப்பா உலகம் முழுவதிலும் மூங்கியோ ஒளிர கிருப செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக மாற கிருப செய்யுங்கப்பா. மதம் மாற்றம் அல்ல, இது மனம் மாற்றம் அப்பா. தந்தையப்பா ஏழு கண்டங்களிலும் வாழுகிற அனைவரும் அப்பா இதை கேட்டு அப்பாவின் பாதத்துக்கு வர கிருப செய்யுங்கப்பா. தந்தையின் பாதத்துக்கு வர்ற ஒவ்வொரு மரியாதை போல இருக்கவும் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா. அவர்களை இப்ப அமர்ந்திருக்க தகப்பனின் ஆசீர்வதிங்கப்பா. எபித்திட்டு போறவர்களையும் எபிக்க வந்திருக்கிற இனி எபிக்கிற எபிக்க போறவர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. அவர்களையும் அப்பா எந்த சத்துருவும் மேற்கொள்ளாத படிக்கு தந்தை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக உங்கள் செட்டிகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா அனைவரையும் அப்பா அவன் திரைக்கரத்தினை ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாக்கி அப்பாவை உயர்த்தி நாங்கள் சொர்க்கவும் என் தந்தை பெருகணும் அப்பா. எல்லாவற்றையும் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, நீங்கள் ஏழைகள், விதவைகள், திக்கெட்ட பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் உதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்ததாமே அவர்களை ரட்சித்து நடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமாண்டவரே, மகா அன்பு இறக்கும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே ஜீவனை தந்தி எங்களை ஆண்டவரே, சுகம் தந்தி எங்களை ஆண்டவரே, பாதுகாத்து எங்களை ஆண்டவரே, இம்மட்டுமாக நடத்துகிறே இப்பினேசரே. இனிமேல நீங்கள் எங்களை நடத்தி காக்க போறதுக்காக தகப்பனே மக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி எடுத்து காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி. ஆண்டவர் கர்த்தாவே ஆவியானவரை இம்மட்டுமாக நடத்தி நீங்களே அப்பா இப்போதும் ஆண்டவரே தகப்பனே இந்த சகோதரியோடு கூட இருந்து இந்த சகோதரி வருகிற வேளையில ஜெபத்துக்கு வருகிற வேளையில் ஆண்டவர் தகப்பனே இந்த சகோதரி விழுந்து போன நேரங்களிலும் தூக்கி எடுத்தீங்களே, கிருபை கொடுத்தீங்களே, சுகம் தந்தீங்களே, சாட்சியாக இருக்க பண்ணினீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் தகப்பனே கத்தாவே இந்த ஜெப வேலைக்காக வருகிற ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துகிற கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவர் இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எந்தெந்த மூலைகள் எந்தெந்த காதுகளில் எந்தெந்த மக்களுக்கு கேட்கப்படுகுதோ தகப்பனே இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதோ என் ஆவியானவர் அந்த மக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே ஆவியானவரே கத்தாவே இந்த சங்கம வானொலி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிட அப்பா இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதை அப்பா நாங்கள் யாவரும் காண்கிறோம். நீங்களும் ஆசீர்வதித்து வருகிறீங்களே ஆண்டவர், நடத்தி வருகிறீங்களே, உமக்கு நன்றி. ஆண்டவர் கத்தாவே இந்த ஜெபங்களை யார் யார் கேட்டு அப்பா இதை அப்பா அலட்சியம் பண்ணாதபடி தகப்பனே அவர்கள் தங்களுடைய சிரசுகளில் பதிந்து என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை அறிய அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையை கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா உலகத்தில் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ எத்தனையோ பெருமையான மனிதர்கள் ஆண்டவரே கத்தாவே இவர்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே நீங்கள் அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி ஒவ்வொரு பெருமைகளையும் ஒவ்வொரு மனிதர்களின் பெருமையான எண்ணங்களை நீங்கள் நீக்கி போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே கத்தாவே அப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஏழைய மக்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், புறக்கணிக்கப்பட்டோர் எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். ஆம் தேவனே கத்தாவே நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே எல்லோரையும் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே, நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நடக்கிற தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே ஆவியானவரே, திக்கற்றவர்களாக விதவைகளாக அப்பா ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தி நடத்த போறதுக்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த ஏழை எளிய மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, உன்னை உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் அப்பா ஆவியானவரை வழி இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு குழந்தைகள், ஒவ்வொருவரோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் போசித்து நடத்துங்காண்டவர். ஆம் தேவனே கத்தாவே, அப்பா பறவைகளுக்கு கூட நீங்கள் போசிக்க ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர். ஆம் தேவனே, உம்முடைய சாயலாக படைத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க மாட்டீங்களோ அப்பா? உம்மை இறந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் அவர்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த ஏழை எளிய மக்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த மக்களும் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக, நன்றியோடு நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு வர ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி, உம்முடைய வருகையின் போது நீங்கள் யாரையும் அறியேன் என்று சொல்லாதபடிக்கேன் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் அன்பை ஊற்றுகிற பிள்ளைகளாக அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து காத்து கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடுங்காண்டவரே, உம்முடைய இரக்கங்களினால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிசூட்டுங்காண்டவரே. தேவனே கத்தாவே, அப்பா அடைக்கலம் கொடுக்கிற தகப்பனும் நீங்கள் தானே ஐயா. தகப்பனே, அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு அப்பா எல்லோருக்கும் ஆண்டவரே நீங்கள் அடைக்கலம் கொடுங்காண்டவரே. ஆவியானவரே, திக்கற்று போய் இருக்கிற பிள்ளைகள், என்ன என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்தேன்வனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் கிருபையை ஊற்றுங்காண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எதுவும் ஆகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு இல்லாவிட்டால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய வசனங்களை கை கொண்டு நடக்க அப்பா தகப்பனே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருங்காண்டவரே. எந்த ஒரு பிள்ளைகளும் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாத படி, அவன் வெட்டி கொடி பிடிக்காதபடி என்றவனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆவியானவரே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, யார் விடுவிப்பார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா உம்முடைய வசனங்களோடு நடந்து வர ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டால் விடுவிப்போம், விடுவிக்கப்படுவோம் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே, உலக ஆசைகளுக்கு ஈடுபட்டு இணங்கி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த உலகில் வாழ்வது எத்தனை காலம் என்று ஒவ்வொருவரும் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற பிள்ளைகளாக வாழ போகிறோம் என்கிற உணர்வோடு அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்ருவானவனின் அப்பா சத்ருவானவன் பிடியிலிருந்து நாங்கள் விடுவித்து, அவனின் பாவங்கள் சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞானத்தை தந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களில் தேவனே நீங்கள் அடித்து அப்பா, நீங்கள் எங்களை அடித்து புடமிட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே, எதுவும் இல்லை ஆண்டவரே.
4: தேவரே, உம்முடைய கிருபையோடு நாங்கள் யாவரும் நடக்கும்படி என் தேவனே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஜபிக்கிற வேளையில் வருகிற தடைகள் தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே சமாதானமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஜபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியினூடாக இன்னும் அதிகமான மக்கள் அப்பா விடுவிக்கப்பட வேணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டு அப்பா தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஊடாக நடக்க வேணும் ஆண்டவரே. தேவனே ரட்சிக்கப்பட கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆவியானவரே அப்பா இந்த சகோதரியோடு கூட இருந்தாண்டவரே. ஜன சகோதரியோடு கூட இருந்து அந்த குடும்பங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே உங்களுக்காக ஜபிக்க அனுமதித்திருக்கிறீங்களாண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே இந்த குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆவியானவரே இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை இவர்கள் மத்தியில சேர்க்கும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு செய்வாடி இந்த குடும்பத்துல நன்மையான காரியங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இதே போல இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. தகப்பனே இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரம் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே ஆவியானவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி வழி விலகி போகாதபடி அப்பா நேரான பாதைகளில் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா இனி வருங்காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா தகப்பனே நீங்கள் அனைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே வர முடியாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடு கூட இருங்காண்டவரே. கூட இருந்து அவர்களையும் வழி நடத்துங்காண்டவரே. ஏமி சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே அந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே. அந்த சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்காண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் பரிந்து பேசி ஜபிக்கிற சகோதரி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த சகோதரிக்கு வந்திருக்கிற எல்லா தடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபையை அந்த சகோதரிக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனே நல்ல சுகத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துல அப்பா வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. வினோ கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் உலக தலைவர்களுக்காகவும் ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காகவும் யுத்த நாடுகளிலே இருக்கிற தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ரட்சிப்பு இறங்க வேண்டும், தேவனுடைய சமாதானம் இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயுதங்களை உற்பத்தி ஆக்குறவர்கள் ஆயுதத்தை விற்பனை ஆக்குறவர்கள் இவர்கள் மத்தியிலும் கத்த பேச வேணும் என்று சொல்லி நீங்க எல்லா ஐந்து கண்டத்திலும் தேவனுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். ஜபத்திலே வழி நடத்துங்கள். சிசிலியா அம்மாவுக்காக ஜபம் பண்ணுங்க.
5: ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்க அப்பா. தேவனே பொறுப்படுங்க. ஆவியானவரே நீங்கள் ஜபம் பண்ற ஆவியானவர் அப்பா. நீங்கள் பாக்க கிடங்காத பெருமூச்சுகளோடு தேவனே அப்பா இந்த வேண்டுகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ற தேவன அப்பா. பிதாவே தேவனே இந்த தேசங்களிலே தேவனே ஒவ்வொரு தேசங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனே அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் அப்பா. பிதாவே கடைசி காலத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்கிறீர்கள் தேவனே. பிதாவே ஒவ்வொரு தேச தலைவர் ஒவ்வொரு அதிகாரிகளையும் பொறுப்படும் அப்பா பிதாவின் இயேசு ராஜாவின் இந்தவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் இருந்து கிரியை செய்யற இவளுக்கு எதிராக கிரியை செய்யற பொல்லாத ஆவியல் அப்பா பிதாவின் வான மண்டலங்கள் இருந்து கிரியை செய்யற பொல்லாத ஆவியுடைய சேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமர்ந்து சேர்ந்து போவதாக அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக பிசாசாருடைய திருத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் வெளியேறுவதாக விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருடையும் கொள்ளையும் அழிக்க மற்ற ஆவியல் தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவனே இவள் இந்த கிரிகை சேர பொல்லாத ஆவியல் பாகால் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக இந்தவனே பிதா இயேசுவேலின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக அன்பை கிறிஸ்துடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக இருந்தவரே ஓ வலிசப்பதுடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி பிதாவே நன்றி இயேசு ராஜாவே என்றவனே நன்றி அப்பா பிதா இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் சொன்ன தேவன் அப்பா பிதாவே ஒன்று உங்களை சேதப்படுத்தான் சொன்ன தேவனே நன்றி ராஜாவே அப்பா உலகத்திலே இருப்பவர்களும் உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவன் சொன்ன தேவரின் நன்றி அப்பா பிதாவே இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லையன் சொன்ன தேவரே நன்றி அப்பா பிதாவேவானோடு இருந்த தேவரே நன்றி ராஜாவே தேவனே பிதாவே அப்படியா இந்த கடைசி நாளிலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிய தேவனே பிதாவே முக மூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே தேவனே அரசு குடும்பங்களினுடைய முக மூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே என்றவனே எதை விதைத்தார்களோ அதை அறுக்கிற காலம் அப்பா இயேசு ராஜாவே உம்முடைய நீதியை சரிக்கின்ற வேலை வந்தான் சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே உன்னுடைய தேவனே உம்முடைய தேவனே பிதாவே உம்முடைய வார்த்தைகளை உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தைகளை தள்ளி இயேசு ராஜாவே தாங்கள் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இடிந்து விழுவதாக சங்கீதம் ரெண்டிலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறப் போவதற்காக நன்றி இயேசு ராஜாவே என்றவனே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒழிந்து போனால் இயேசு ராஜாவே ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் 22 வசனத்தில் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றப் போவதற்காக நன்றி நீங்கள் யுத்தம் செய்வதற்காக நன்றி அப்பா பிதாவே நன்றி உம்முடைய ஆளுகை வருவதாக உம்முடைய ராஜ்யம் இந்த தேச பங்கும் வருவதாக உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக இயேசு ராஜாவே ராஜாதி ராஜனே ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாதி ராஜாவே கத்தாதி கத்தாவே ஓம்படே ஓம்படே நீதிய சரிக்கட்டும் வேலை வந்ததுக்காய் நன்றி அப்பா யுத்தம் செய்யுங்களப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக வழக்காளர்களையா ஒவ்வொரு தேசங்களுக்காக நீதி செய்யுங்களப்பா ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்காக இவரே கொண்டு குவிக்கிற ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளே பொறுப்படும் அப்பா பிதாவே இவரே பொல்லாத பிசவலைய கிரிகளை விட்டு வெளியேறுவதாக இருதயங்கள் சிந்திகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய கல்லான இருதயத்தை அறிந்தவனே சதையான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே எவனே இந்த மக்களை மட்டும் ரச்சியுங்களப்பா பிதாவே பாதாளம் செல்லாதபடி இந்த தேச தலைவர் அதிகாரிகள் எவனே இவளை மட்டும் ரச்சியுங்களையா இயேசு ராஜாவே தேவன் ஓ உம்முடைய அக்கிரியை போல வந்து சொன்ன தேவனே அப்பா உம்முடைய அக்கிரியை போடுங்கள் ஐயா ஓ தேவன் எல்லா அசுத்தங்களையும் சுட்டறிப்பினாலே சுட்டறியுங்கப்பா பிதாவே தேசத்து மக்களை பாதுகாக்க தேவனே நீங்கள் ஏற்படுத்தின தேச தலைவர் அதிகாரிகள் அப்பா தேசத்து மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு இல்லாம இருக்கிற நீங்கள் பாக்குறீங்க இயேசு ராஜாவே நீங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நீங்கள் ஏற்படுத்த போவதுக்காக நன்றி அப்பா பிதாவே நன்றி அந்த தேவனே சோஸ்திரம் ஐயா தேவனே சோஸ்திரம் ஐயா இதை அனே தேவனே பூமியில் கண்கள் எல்லாம் இதை காணப்போவதுக்காக நன்றி அப்பா பிதாவே தேவனே வெளிப்படாத மரபொருளும் அல்ல அப்பா பிதாவே தேவனே அறியப்படாத ரகசியங்களும் இல்லை இயேசு ராஜாவே எல்லாவற்றையும் நீங்கள் வழியிலே கொண்டு வந்ததுக்காய் நன்றி ராஜாவே இவனே 3000 ஆண்டுகளுக்கு முன்புதாவனே நடந்த ஒவ்வொரு காரியம் இஸ்ரவேல் தேசத்திலே அப்பா பாகால் வழக்கங்கள் பிள்ளைகளை பறி கொடுப்பது தகலைக்குவது சகல கிரியும் காலானிய தேசத்திலே கிரிய கொல்லாத ஆவியல் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக பேசுவன் நாமத்தான் பரிசுத்த ரத்தத்தை இஸ்ரவேல் தேசத்தின் மீது தள்ளிக்கிறேன் பாகால் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக இஸ்ரவேலின் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக இஸ்ரவேல் தேசத்தின் வான மண்டலங்கள் அந்த கிரியா செய்ற பொல்லாத ஆவிட சேவைகளெல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுவாராக தேவனே உம்முடைய பரிசுத்த ரத்தம் அப்பா பிதாவே சிந்தின பூமியில தேவனே நடக்கிற ஒவ்வொரு கிரியாவும் சுட்டரிக்கப்படுவதாக சுதாம் குமரா பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக எல்லா தேவனே எல்லா கோட்டுகள் பிசாசின் கோட்டுகள் இஸ்ரவேல் இருந்தால் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சகல கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதாக
6: வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக என்பதே பிதாவே. இஸ்ரவேல் மக்களுடைய முழங்கால் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. இஸ்ரவேல் தேசம் பரிசுத்தப்படுவதாக இயேசு ராஜாவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சொல்லிக்கிறோம். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெங்கும் பலத்தினாலும் அல்ல, ஆயுதத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் அறியத்தக்கதாக, உணரத்தக்கதாக, தேசம் வசிக்கப்படுவதாக, முழங்கால் முழங்குவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனே பவுல் சொல்லுவார்கள் ரோமர் 10:1. இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம் என்று தேவனே. அதை நீங்கள் இந்த கடைசி நாட்களில் செய்ய போவதற்காக நன்றி, கடைசி நாட்களில் செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி அந்தவனே. அக்னியை போனுங்கள் ஐயா, உம்முடைய சுட்டரிப்பினாவின் சுட்டறியின் அசுத்தங்களை தேசங்களில் நடக்கிற சகல காரியம், தேச தலைவர் மத்தியில் நடக்கிற சகல காரியங்களும் சுட்டரிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக. ஒரு பக்கப்பற சந்தரணியும் நன்றியாவியானவர் கோடுவையா, உம்முடைய அக்னியை புதிய இருதயத்தை கொடுங்க, புதியாவிய கொடுங்க. தேசம் அனைத்தும் முழங்காக முழங்குவதாக. தேவனே சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானுடைய சாத்தானுடைய சகல கிரியரை உங்களுடைய கரணும் கீழே நசுக்கி போடுவான் சொன்ன தேவன் நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொடுத்தீங்க அப்பா பிதாவே. 45:11 நீங்கள் கற்றுடுகிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறப்போவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மூட விருந்து நீங்க சேர காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னதுக்காக நன்றி அப்பா. ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஜப குழுவின் மூலமா நீங்க செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:12 சொன்னீங்களப்பா, நான் செய்த கிரிகளை செய்வீங்கள், அதற்கு மேலான கிரிகளை செய்வீங்கப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்கள்ல எபேசியர் 6 சொன்னது போல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்ல, வான மண்டலங்கள் இருந்து கிரிய செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தேவனே உம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவலையாய் மாற்றும் ஐயா தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. அவர்களிருந்து வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையாலும் அப்பா பிதாவே அக்னியாய் கலந்து செல்வதாக, உம்முடைய நாமமன்றே பயப்படுவதாக. நீங்கள் பெருகோம் ஐயா, அடியன் சிறுகோம், ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறுகோம் ஐயா தேவனே, கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே. போடுவையா உடைய அக்னியை வைராக்கிய வாஞ்சையை விடுங்கப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கும். அவியானவரே ஓ வைராக்கிய வாஞ்சனாலே நிரப்புங்கப்பா பிதாவே. அன்று அத்தனை பட்டணத்திலே தேவனே பிதாவே பவுல் சென்ற போலப்பா தேவனே விக்கிரகங்களை கண்டு அவர் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தாள். அந்த வைராக்கியத்தை இந்த கடைசி நாள்ல இந்த பிசாசுகளுக்கு எதிராக கிரிய செய்ய, யுத்தம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே பிதாவே நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அதை பயன்படுத்த பலப்படுத்த ஆவியானவரே கிருப செய்யுங்கப்பா பிதா. உச்சிமையா உடைய ஆவியே. ஓ நன்றி ராஜாவே. நீங்கள் அக்னியா இறங்குவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்னி இறங்குவதாக, உம்முடைய வைராக்கியம் இறங்குவதாக, அக்னி ஜுவாலை மாற்றும் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றியை எடுத்து பயன்படுத்துங்கள் ஐயா. உம்முடைய ஊழியத்துக்கு பலப்படுத்துங்க, வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. கத்ரா இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:32 சொன்ன போல் தேவன் கத்ரா இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவராயும் நோயை சுவப்படுதான் சுற்றி திரிந்தாண்டு. அப்படியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. தேவனே நோய்களை சுவப்படுத்த, பிசாசுகளை திரத்த, நன்மை செய்ய தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்படுங்களப்பா தேவனே, இந்த சிசிலியா தாயாரே பொறுப்படுங்க தேவனே பிதாவே. இருதயத்தை பாக்குறதுவனப்பா, நொறுங்கின்ற இருதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுகிறவனப்பா. எசாயா 57:15 சொன்னது போல் நொறுங்குண்ட இருதயத்தினுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கல. அந்த தாயார் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுங்கள் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறீங்கள் ஐயா இயேசு ராஜா. தேவனே புறப்படும் அப்பா பிதா, தேவனே புறப்படுங்க. ஜபத்துக்கு தடையா இருக்கிற சகல கிரிகளும் ஓ அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இன்று நீங்கள் பரிசுத்தப்படுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீங்க. யோசுவா 3:5 சொன்னீங்கப்பா தேவனே பரிசுத்தப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜா, பரிசுத்தப்படுதுங்க ஆவியானவரே தேவனே. ஜபத்தை கேளுங்களப்பா பிதாவே. ஓ நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜபத்துக்கு பதில் இல்லைன்னு சொன்னீங்கப்பா பிதாவே. தேவனே இதயத்தை பார்க்கிற தேவனே இந்த தாயாருடைய ஜபத்தை கேட்டு பார்க்கணுங்கள் ஐயா. தேவனே அந்த அல்பம் சூழலுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்களப்பா. கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் சொன்னீங்க, ஒரே இதயத்தை கொடுங்க, ஒரே சிந்தையை கொடுங்கப்பா. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடி ஜபிக்கும் பொழுதுப்பா, கணவன் மனைவியும் அல்பவன் சுதரனும் சிசிலியா சிஸ்டரும் ஒருமனப்பட்டு கூடும் பொழுதப்பா, ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் திருத்துவான்னு சொன்னீங்களப்பா. அதே போல உம்முடைய வல்லம் இறங்குவதாக அந்த வீட்டுக்குள்ளே, சர்வத்திலே வல்லம் இறங்குவதாக, சகலையும் வெளியேறுவதாக, விசுவாசம் கொடுக்கிற நோய்கள் வெளியேறுவதாக, பாரம்பரிய நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதாக, வருஷ திருத்தாலே கழுவுங்க ஒவ்வொரு உறுப்புகள் நலம்பல் எலும்பல் தசைநாள கத்தக்குழாயம் உள்ளுறு பழங்கும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய அக்னி உம்முடைய சுவனுக்கும் வல்லமை இறங்குவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்தாவியானவரே. பொறுப்படுங்கள் ஐயா என் தேவனே பிதாவே. ஓ பரிசுத்தாவியானவரே என் தேவனே அப்பா. ஏ மிஸ் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கள் அப்பா. உம்முடைய ஊழியக்காருடைய தேவனே ஜபங்களை கேட்டு தேவனே நீங்கள் பல்கொடுக்கிறவர் அப்பா பிதாவே. உம்முடைய ஊழியக்காருடைய நோய்களை சுகப்படுத்துற தேவன் அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கொடுக்கப்பட்டு போவதில்லையா அப்பா பிதாவே. தேவனே நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி இந்த மகளை சுகப்படுத்துங்க. உம்முடைய தழும்புகளாலே குணமாதிரி வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் அப்பா பிதாவே. தேவனே மன்னியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. நோய்க்கு காலம் இருக்கிற சகல கிரிகளே மன்னியுங்க. தேவனே புதிய இதயத்தை செஞ்சுங்க, புதிய ஆவிய கொடுங்க, புதிய சரீரத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகள் எலும்பு தசைநார் ஓ தேவனே ஓ உள்ள உறுப்புகள் எங்கும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. என்னென்ன உறுப்பு செயல்படாம இருக்குதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செயல்படுவதாக என் தேவனே. உம்முடைய நாமம் மகிழப்படுவதாக. நீங்களே அற்புதம் சேர்ந்தவனப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையா திரும்பாது தேவனே. சோசனம் குடும்பத்தை ரச்சி ஓ அக்னி மேலா சூழ்ந்து கொள்ளும் ஐயா இந்தவன். ஓ அது சீக்கிரத்து மகள் திரும்பமாய் வந்து இந்த ரேடியோல தேவனே கிருபா செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே சோசனம். நான் வேறு யாருக்கு சொன்னீங்க ப்ரே பண்ணணும் சொல்லிக்கோங்க. வேறு யாருக்கும் ப்ரே பண்ணணும் சொன்னீங்க சிஸ்டர். ஹலோ நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. இந்த தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. இந்த ஊழியத்தை பொறுப்படுங்கள் ஐயா. ஊழியத்தை சேர்ந்த பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. இந்த வருஷத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமா செய்ய போற்காய். நன்றி அப்பா. சரியான நேரத்திலே சரியான ஊழியத்தை நீங்கள் அப்பா ஏற்படுத்தீங்களப்பா. அதே போல் சரியான நேரத்திலே சரியான வேளையிலே அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே தேசங்களை ஐயா எப்படியே 11:33 சொல்றப்பா உங்க விசுவாசத்தினாலே தேசங்களை ஜெயித்தாரேசு ராஜா. தேசங்களை ஜெயிக்கத்தக்கதாக தேவனே பிதாவே. உம்முடைய விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜபிக்க திறப்பின் வாசல் என்று ஜபிக்க தேவனே ஜப ஆவியினாலே நிரப்புங்கப்பா, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜாவே. தேசங்களை அசக்கவளாய் மாற்றுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. எவனே லெஸ்டி பிறரை ஆசீர்வதியும் அப்பா, குடும்பத்தை ஆசீர்வதி, மலைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் என்பவனே பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்கள் அப்பா. கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. ஆசீர்வதிங்களை அக்னி ஜுவாலையா மாற்றி எதற்காக அழைத்தீங்களோ அந்த அழைப்பிலே பார்த்தாவே தேவனே ஓடத்தக்கதாக ஒரு புதிய பலத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியினாலே நிரப்புங்க. தானியலுக்குள்ளே ஒரு விசுவாசித்த ஆவிய கொடுத்தீங்கள் ஐயா தேவனே. தானியல் தீர்மானம் எடுத்தாள் ஐயா இயேசு ராஜாவே. தானியல் உண்மையா இருந்தாலப்பா பிதாவே. அவருடைய காரியங்கள் அனைத்தும் முடிவிலே ஜெயமாயிருந்தான்னு சொன்னீங்களப்பா. அதுபோல் தேவனேந்த சிஸ்டர்ஸுடைய குடும்பத்தை ஜெயமாக மாற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஓ தேவனை ஜெயமாய் மாற்றுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தினால் வரும் சொன்ன தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஐயா உம்முடைய ஜெயம் வருவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய பிள்ளைகளப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. ஓ உம்முடைய அக்கினிக்காய் நன்றி, உம்முடைய ஆவிக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
7: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க கலாச்சாரம் ஆமீன். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் திரைச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தோடு எங்கள் தேசத்தின் சாபத்தை தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்தங்கள் முடிந்தாலும் அங்கு கொலைகள் நிமித்தம் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, அங்கு விபத்துக்கள் ஊடாக ரத்தம் சிந்தப்படுகிற இது தேவனுக்கு அங்கு சாபமாய் எங்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இருக்கிறது. இந்த சாபங்களை நீக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஜபங்களை கேட்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. கத்தாவே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறபடி ராஜா நாங்கள் திடன் கொண்டு கத்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜபங்களை ஒவ்வொன்றையும் ஏறெடுக்கிறோம். தேவனே ஏசப்பா, கர்த்தர்தாமே ஆண்டவரே இந்த நாட்களிலே எழுந்தருள வேண்டும் ஏசப்பா. இந்த நாட்களிலே ராஜா இந்த 40 நாள் உபவாச தவசு நாட்கள் என்று ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே அதை ஆராதனைகளாக வைக்கிறார்கள் அப்பா. முஸ்லிம்கள் ஆண்டவரே நோன்பு என்று கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. சைவாக்கள் ஆண்டவரே வேற வேற காரியங்கள் விக்கிரகங்களுக்கு முன்னாலே நிற்கிறார்கள் அப்பா. நாங்களோ ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட ராஜா ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே ராஜா இலங்கை தேசத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே எல்லா விதத்தினாலும் தள்ளப்பட்டு சபிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா சகலத்தினாலும் ஒரு ஏழை நாடாகவும் ஒரு விக்கிரகத்தின் நாடாகவும் திகழ்ந்து வருகிறது ராஜா. இந்த நாட்களிலே கர்த்தாவே அங்கு நடக்கிறதான அலங்கோலமான மரணங்களை நீங்கள் பார்க்கிறீங்க இயேசப்பா ஆண்டவரே. கடந்த காலங்களிலே கர்த்தாவே எத்தனையோ விதத்திலே ராஜா இந்த மரணங்கள் ஓலங்கள் வந்ததப்பா ஆண்டவரே. ஆனாலும் இப்பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதப்பா. ஏழை என்று கர்த்தாவே, பிச்சைக்காரன் என்று ஆண்டவரே அப்பா, பணக்காரன் என்று எத்தனையோ விதமான பாகுபாடு பார்த்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே பின்தங்கி சாபத்துக்குள்ளாக போகிறதே ராஜா. ஆனால் ஆண்டவரே இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற இந்த திருச்சபைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. திருச்சபையிலே ஆண்டவரே இந்த 40 நாளும் ஆண்டவரே போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே இது ஒரு பரம்பரையாக இல்லை அப்பா, ஆனால் நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த திருச்சபைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த திருச்சபைகளிலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. விக்கிரகங்களை விட்டு உயிர்த்தெழுந்த தெய்வத்தையும் வார்த்தையையும் பிடித்து பரிசுத்தாவியினாலே சபைகள் நிரப்பப்பட்டு தேசத்தையும் குடும்பத்தையும் மக்களையும் விடுதலையாக்குகிற ஆராதனைகளாக மாறப்படுவதாக ராஜா. தேவனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. உயிர்த்தெழுந்த தெய்வம் அல்லவோ சிலுவையை சுமந்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் லோகத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற அந்த பயமும் அந்த விசுவாசமும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் ஊற்றப்படுவதாக. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைகளுக்கு தூண்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ இல்லையப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே இயேசப்பா. நீர் நடத்தி முடிக்க போறதற்காய் நன்றி. சபைகளிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆண்டவரே அப்பா அளவில்லாத மேக ஸ்தம்பமும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்திலே இருக்கிறதான சிங்கள சபைகள் தமிழ் சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. சிங்கள மக்களுக்குள்ளே எழுப்புதல் தீ பரவட்டும். தென் இலங்கை ஆண்டவரே உம்மை சந்திக்கட்டும். உம்முடைய நாமம் தென் இலங்கையிலே ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே ரோட்டிலே முழங்கால் படியிட்டு ராஜா உம்முடைய நாமத்தை துதித்து பாடி சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் அப்பா. அதை கேட்கிற இருதயங்களாக சிந்தனைகளாக ஆண்டவரே அப்பா தேவனே இந்த ஜனங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கடினங்கள் வேண்டாம் கர்த்தாவே, வீணான முரண்பாட்டங்கள் இல்லையப்பா. தகப்பனே நீர்தான் ஆண்டவரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசித்து குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் விடுதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், காண காக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர். அப்பா இந்த கத்தாவே இந்த ரத்தங்கள் சிந்தி ஆண்டவரே மரணிக்கிறதான இந்த வாலிப பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறீங்களப்பா. அதிகாரிகளும் சுடுகிறார்களப்பா, ஒருவரை ஒருவர் சுடுகிறார்களப்பா. ஆண்டவரே அப்பா கத்தாவே பயிரே வேலியை மெய்ற மாதிரி ஆண்டவரே நீ சொல்லப்பட்டது போல ராஜா அதிகாரிகளும் ஜனங்களை சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா நீதி நியாயம் விசாரிக்கிற எங்கள் சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே இந்த இலங்கை தேசத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி முடிக்க போற கிருபைக்காக நன்றி, வழி நடத்துகிற மகா இரக்கத்திற்காய் நன்றி, சபைகளை நிரப்ப போறதற்காய் நன்றி. இந்த கட்டுகள் இந்த சாபங்கள் இந்த விக்கிரக கோயில்கள் விக்கிரக தோப்புகள் என்னுடைய ஆராதனைகள் யாவும் அழிந்து போவதாக இயேசப்பா. தகப்பனே இந்த பிக்குமாரை பொறுப்படுத்தருளுங்கப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீரே செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. கருத்தோடு உண்மையோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபமே ஜெயமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆமென்று நீர் தரப்போறதற்காக நன்றி அப்பா. தேசத்தை பாழாக்க நினைக்கிற சிதறப்பட வைக்கிறான் எல்லா கெட்ட ஆவிகளும் சின்னங்களும் அரும் பேச்சுக்களும் கத்தாவே இந்த ஜனங்களை விட்டுங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை உள்ளவர்களோ இவைகளோ ஆறு 7 காரியங்களை சொல்லுகிறீரப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் அடைத்து இந்த தேசத்திற்கு வரும்படியாக சபைக்கு வரும்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி துதியிலே ஆண்டவரே கட்டைக்கும் ஜெபித்து ஆண்டவரா பூமி இலங்கை தேசம் எங்கும் உம்முடைய நற்செய்தி பரவும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொலையின் ஆவிகளை நீர் கத்தாவே எடுத்து போட வல்ல அலங்கோலமான வாழ்க்கைகள் வாழாதபடி ஆண்டவரே நேர்த்தியான உண்மையான ஆண்டவரே வாழ்க்கை வாழ பிள்ளைகளை நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அப்பா உமக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே அப்பா கத்தாவே ட்ரக்ஸினாலும் மதுபானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இந்த கொல்லாத இந்த பாதாள குழுக்களினாலும் ஆயுதங்களினாலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் பாவி வீணாய் போகிறார்களே ராஜா. ஏசப்பா நீர் நீதியின் சூரியனா இருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூணலானவைகளை செவ்வையாக்கவும் கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுடைய சிந்தனைகள் நினைவுகள் வீணாய் போய்விடாதபடி நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நித்திய பிதாவே நித்திய கண்மலையே எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் ஒருவரே தான் அப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீர் ஒருவரே அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமாக ஆண்டவரே கத்தாவே உம்முடைய நாமம் கத்தாவே மகிழப்படுகிறது. ஆண்டவரே அல்பாவும் ஒமேகாவுமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறது அப்பா. தகப்பனே உன்னத மாணவரின் வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த தேசமும் மக்களும் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், சமாதானப்படுத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த பிக்குகளும் ஆண்டவரே மற்ற ஜனங்களும் எடுக்கிறதான எல்லா காரியங்களும் நிர்மூலமாக போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். வாலிப பிள்ளைகள் மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொற்பனங்களை கண்டு தேசத்தம் தேசம் நடுங்கும்படியாக சபைகளை நீர் கத்தாவை உயர்த்தும்படியாக ஆண்டவரே சபைகளிலே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகி அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டு விடுதலையாக்கி சுகம் சுகபலம் ஆரோக்கியம் ஆண்டவரே சமாதானம் வெற்றி ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே.
7: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே இயேசு நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. என்று வந்து தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர், எங்கள் ஜபங்களை அங்கீகரித்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் கூட இருந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஐயா வந்து உயவித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் அவர்கள் உயர்ந்து நிமிந்து நிக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காயிலே மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அவர்களுடைய நல்வாழ்வுக்காய் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த சங்கம வானொல்ல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்ததிகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அந்த கனடா தேசத்திலும் உடைய ரட்சிப்பு வருவதாக கத்தாவே, உம்முடைய அன்பு பெருகுவதாக கத்தாவே. ஆண்டவரே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏமிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆண்டவரே சரீர பலவீனங்களும் பிள்ளைய விட்டு வெளியேறும்படிக்கு நாங்கள் அள்ளெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் இலும்புகள் தசையாவிலும் உடைய பரலோக வல்லமை சுகமாக்கும் வல்லமை பிள்ளைக்குள்ளே இறங்கி சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுபாலங்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், உற்றார் உறவின சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவை. ஆண்டவரே இழப்பின் மத்தியிலும் கத்தாவை உம்முடைய கிருபையும் கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே சுசிலியாமாக்கு இருக்கிற அந்த வியாதியில் இருந்து அந்த பலவீனங்களில் இருந்து கத்தாவே அவர்களை விடுதலையாக்கி அந்த ஆண்டவரே கத்தாவே அந்த கணவரோடும் கூட இருந்து ஒரு நல்ல நிதானத்தை கொடுத்து அவர்களை சமாதானமான வழியிலே நடத்துங்க ஆண்டவரே. அப்பா புள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சுவாசப்பைகளை ஒப்பு கொடுக்கிறேன், நரம்பு எலும்புகளை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த ஷேமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தர்ஷாவுக்காய் என்ற தேவனே அவர்களுக்கு இருக்கிற கவலை கண்ணீர் கஷ்டம் துன்பம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. தொட்டு குணமாக்க நீர் வல்லவராயும் நல்லவராயும் போதுமானவராயும் இருக்கிறீர் கத்தாவே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே அந்த லட்சுமி லதா லலாக்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அந்த பிள்ளை ஆண்டவரே கத்தாவே மனம் திரும்ப கத்தாவே, அன்பு வாசங்கள் பெருக கத்தாவே ஆண்டவரே கத்தாவே. தனிமையிலே தவறான பாதையிலே தவறான நட்பிலே இணைக்காதபடி கத்தாவே இந்த பிள்ளையை நீர் பிரித்தெடுத்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும் ஆண்டவரே. உமக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் கத்தாவே ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் கத்தாவே. ஒவ்வொருக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலுமே நீ நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் தொடக்கத்தை முடிவரை எங்கட ஆவியானவரங்களை நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.
8: ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலும் இணைந்து ஜபித்த எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார், அதுக்கு பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு கத்தர் சகலத்தை நடத்தி தருகிறார். இந்த ஜபங்கள் கேட்கப்பட்டது வாஞ்சியோடு இணைந்து ஜபித்த அதிகாலை வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்தவங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சுபாக்காக ஜபித்தீர்கள், சௌரி தர்ஷாக்காக ஜபித்தீர்கள், லூஜாவுக்காகவும் ஜபித்தீர்கள். அதே வேளையிலே சௌரி சௌவீனமாக இருக்கிற சௌரி என்ன பெயர் மறந்துட்டேன், அவருக்காக ஜபித்தீர்கள். கத்தர்தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக திரும்பமாக இணைந்து ஊழியங்களை செய்ய இன்றைய நாளிலே தடைப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து சிசிலியா அம்மாக்காக ஜெபித்தீர்கள், அவர் கணவருக்காக ஜெபித்தீர்கள். ஒரு சில தடைகளாக சௌரி ஐரீன் அவர்கள் சில வாரங்களுக்கு வரமாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா சுவீனமாக இருக்கிறார், அடுத்த வாரத்தில் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். உங்கள் எல்லோரைக்கும் நினைவு கூறுகிறோம். உங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களையும் ஜபத்திலே தாங்குகிறோம். இணைந்து ஜபித்தீர்கள் மற்றவர்களுக்காக. அதே வேளையிலே மற்றவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், வாஞ்சைகளை காண்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேளை கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே போய்கிறோம். 10:30 மணிக்கு நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்ய இருக்கிறோம். ஜூமுக்கூடாக இணைய முடியுமானவர்கள் இணையுங்கள். இன்றைய நாளிலே பலர் இணைகிறார்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு இந்த வருடத்திலே முதல் பட்டிமன்றம், அதுக்காக வழி நடத்தப்படுங்கள், இணையுங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபை ஊழியங்களை கூட கடந்து சென்று சௌரி ஜான்சி ஆண்டனியுடைய வேர்ஷிப் கூட கடந்து சென்று அந்த பட்டிமன்றத்து கூட கடந்து செல்ல இருக்கிறோம். சௌரி ஜானட்டும் அவர்கள் இணைவார்கள். அவருடைய கருத்தையும் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைப்பு: ஒளி வரும்போது இருள் போய்விடுகிறது, அது எங்கே போகிறது, அதுதான் பிரச்சனை. அதற்காக பலர் இணைகிறார்கள், பல ஊழியர்கள் இணைகிறார்கள், இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைகிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், இணையுங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட்டுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கோம். திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்வோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம்.
7: நேற்றைய நாளிலும் வருகிறேன் பாருங்கள். நேற்றைய நாள் பாஸ்டர் வீட்டில் இருந்தவர், நானும் மெர்சியும் தான் வேலைக்கு போனாங்க. அப்போ வருகின்ற வேளையில என்னென்ன சாமான்கள் பொருள்கள் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் வாங்கினு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு தெரியும், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன். ஹலேலூயா. அவரைத்தான், என்னுடைய குடும்பத்தேவைகளுக்கு அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய அவர் என்ன செய்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதே போலங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனே, நீர்தான் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. நீர்தான் என்னுடைய மேய்ப்பர், நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் எனக்கு அப்பா என்று நீங்க சொல்லுகின்ற வேளையிலே, நீங்க வாய திறந்து சொல்லுகின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, அறிக்கை பண்ணுகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எபிரேயரில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அறிக்கை பண்ணப்படுகிற இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. அப்ப நீங்க வார்த்தை அறிக்கை, இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிரு. இந்த சத்தியத்தை விட்டு அங்காலீங்களை விலகாதீங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. வசனம் நான் பாருங்கள், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்தது எனக்கு வர தொடங்கினது அன்புக்குரியவர்களே. எப்போ எனக்கு புத்தகம் வர தொடங்கினு சொல்லிட்டுனா, கிட்டத்தட்ட ஒரு 2005 பிற்பாடுதான் இந்த புத்தகங்கள் என்றது கையில எனக்கு வர தொடங்கினது. அதுக்கு பிற்பாடுதான் புத்தகங்கள் எனக்கு கிடைக்க தொடங்கினது. அதுக்கு முன்பாக புத்தகங்களே இல்லையே அன்புக்குரியவர்களே. இந்த வேத புத்தகம் மட்டும்தான், இந்த பைபிள் மட்டும்தான். அப்ப இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து எடுத்துத்தான் நான் என்ன செய்வேன், ஹல்லேலூயா, அதை நான் என்னுடைய சூழ்நிலைகளில நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா. ஆனபடி நான் பலவித சத்தியங்கள் அல்ல, ஒரே சத்தியம்தான் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே சத்தியம், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப நீங்கள் அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, வார்த்தையை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, நீங்க இயேசுவைத்தான் அறிக்கை பண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே அதுக்கு முன்பாக போடப்பட்டிருக்குது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகாசரியர் நமக்கு ஒருவர் இருக்கின்றபடியினால். ஹல்லேலூயா. மகாசரியர் ஒருவர் நமக்கு இருக்கின்றபடியினால், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆனபடி நான் உள்ளவர்களே, இந்த சத்தியம் ஒன்று போதும். என்ன சத்தியம்? நான் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறேன். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தம் பண்ணவர், அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி உறவில், ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்யறாள், உண்மை உள்ளவளாயிருக்கிறாள்.
9: அதேபோல மனைவிக்கு கணவன் என்ன செய்யறான், உண்மை உள்ளவனாயிருக்கிறார், வேறு பெண்ணை பார்ப்பதில்லை, வேறு ஆணை பார்ப்பதில்லை. ஹலேலூயா. அதே போல தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கின்றபடியா வேறு அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுப்பதில்லை. ஹலேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் அந்நிய தேவர்களை கையெடுத்திருந்தேனானால் நீர் அதை கண்ணோக்கி பார்க்காமல் இருப்பீரோ. ஹலேலூயா. அப்ப எங்களுடைய இருதயத்தை நான் அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே நீ இருதயத்தை திறந்து பாரும் ஆண்டவரே, நீர் உருவத்தான் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவர், நீர் தான் எனக்கு ஆதாரம் ஆண்டவரே. ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ளவர்களே, இந்த அறிக்கை செய்கின்ற வேளையிலே, வேத வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய தேவனே எனக்கு ஆதாரம் சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஹலேலூயா அறிக்கை பண்ணுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. என்னுடைய ஆதாரம், என்னுடைய தேவைகளை சந்திப்பது அவர் தான். ஹலேலூயா. அவரை தவிர எனக்கு எப்படி வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனை, அவர் தான் எனக்கு. ஹலேலூயா. அவர் என்னுடைய சரீரத்துக்கு மணவாளர், இவர் என்னுடைய ஆத்துமாவுக்கு மணவாளர். ஹலேலூயா. ஆத்துமாவின் நாயகர். ஹலேலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறார். அந்த சங்கீதத்துல 23 பாருங்கள், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஹலேலூயா. என் ஆத்துமாவை தேற்றி என்ன நீதி, தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின்

0: ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் எனக்கு ஆதாரமாயிருக்கிற, என் ஆண்டவர் என்னை தேற்றுகிற, என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற, ஹலேலூயா ஹலேலூயா, ஆண்டவர் என்னை நடத்துகிற, ஹலேலூயா, ஆண்டவர் என்னை அங்கே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஹலேலூயா. அப்படி அவரையே நமக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹலேலூயா. என் சங்கீதம் 121:2 பாருங்கள் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 121:2 ஹலேலூயா. அன்புக்குரியவர்களே, அங்க வாசிங்க பாலகுமாரி, சங்கீதம் 121:2 ஹலேலூயா. என்னவா திருந்த சங்கீதம்
1: 121:2
0: வானத்தையும்
1: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
0: ஆமேன். ஒத்தாசை வரும், உதவி வரும். இதை பாருங்கள், இது இந்த வேத புத்தகத்தை கண்ணால் காண்பது மட்டுமல்ல, ஹலேலூயா, வாயால வாசிச்சு அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். ஹலேலூயா, எனக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது. பில்லுகளை கட்ட உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது. ஹலேலூயா, என் சரீரத்துக்கு உதவி ஒத்தாசை வருகிறது. ஹலேலூயா. நீங்கள் அப்படி சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு தெரியும், ஹலேலூயா, நீங்கள் அவரைத்தான் நம்பி இருக்கிறீர்கள் என்று. ஹலேலூயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஹலேலூயா. ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அன்புக்குரியவர்களை, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சூம் பிரேயர்ல நடத்துகிறோம் அன்புக்குரியவர்களை. 3 பேர் 4 பேர் தான் வருகிறார்கள். ஹலேலூயா. ஆனாலும் கூட பவுல் சொல்லுகிறான், ஹலேலூயா, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்தேன், உபதேசித்தேன். ஹலேலூயா. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்ய வேணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேணும். அந்த ஆறுதல் உங்களுக்கு தான் வரும். நான் உங்களை ஆறுதல் படுத்திக்க அந்த ஆறுதல் எனக்கு வருகிறது. அதே போல நீங்க மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வழியிலே ஆறுதல் உங்களுக்கு வருகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடி நாள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. அந்த சங்கீதம் முழுவதையும் நாங்க வாசிக்கலாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற. அப்ப ஒத்தாசை உதவியும் என் தேவனிடத்தில் தான் வருகிறது. ஹலேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, அதாவது வானத்தை அவன் பார்க்கிறான், பூமியை அவன் பார்க்கிறான். இதை உண்டாக்கினவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டாரோ? ஹலேலூயா. அதான் சங்கீதக்காரனுடைய நினைவு. ஹலேலூயா. வானத்தை பார்க்கிற அந்த சராசரம் எப்படிப்பட்ட வானம், விரிந்திருக்கிற வானம். ஹலேலூயா. எனக்கு சிலவுல ஆச்சரியமா இருக்கும் பாருங்கள், இந்த இரவு நேரத்துல இந்த சந்திரன் நாங்கள் பார்க்கின்ற வேளையில நீங்க எங்க போனாலும் பாருங்கள், சந்திரன் அங்கேயே வருகிறது போல இருக்கும். ஹலேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிறீங்களோ தெரியவில்லை. எந்த இடத்துக்கும் போனாலும், பின்பக்கம் போனாலும் அந்த சந்திரன் வந்து எங்களோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். எங்க போனாலும், அது ஊர்ல போய் பார்த்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். ஹலேலூயா. அப்போ சங்கீதக்காரன் எல்லாத்தையும் பார்த்திருப்பான். ஹலேலூயா. இயற்கைய பார்த்திருப்பான். ஆனபடி நான் இந்த வானத்தை எப்படி ஆண்டவர் படைத்தார், சூரியனை எப்படி படைத்தார், சந்திரனை எப்படி படைத்தார், எப்படி அந்த முதல் நாளிலே சிருஷ்டிப்பு நடந்தது. ஹலேலூயா. எப்படி மிருகங்களை படைத்தார், எப்படி மரங்களை படைத்தார், எப்படி பூக்களை படைத்தார், ஹலேலூயா, எப்படி சுடர்களை படைத்தார். ஹலேலூயா. அவர் சிருஷ்டித்தார், அவர் சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராலே எனக்கும் சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வாழ்வு நடக்கும். ஹலேலூயா. என் குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். முடியாத காரியங்களை முடிய பண்ணுவதுதான் கிருபை. ஹலேலூயா. என்னாலே ஒன்றும் முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்மாலே முடியும். ஹலேலூயா. அதை நான் வெளிப்படுத்துவது. ஹலேலூயா. நாங்களும் பாருங்கள், தமிழ் ஜனங்கள், இலங்கை, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், அதை நான் சொல்லவில்லை. நாங்களோ எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதில்லை. என்னடா வெக்கம் சூழ்ந்து கொள்ளும். ஹலேலூயா. கணவன் மனைவிரோ இல்லை, நாங்க போய் சொல்லுறோமா, ஐ லவ் யூன்னு சொல்லுறோமா? நாங்க சொல்றதில்லை. ஹலேலூயா. ஆனா அந்த அன்பு சில காரியங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். ஆனா இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது வந்து அன்பை வெளிப்படுத்துவது, அந்த வார்த்தை மூலம் அவர்கள் வெளிப்படுத்துவது அன்பை வெளிப்படுத்துவது. ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு தெரியும் அவரை அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார்.

0: அவரை நம்பினவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், நாங்கள் அவரைத்தான் நம்புகிறோம் என்று அறிந்திருக்கிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாயால் அதுக்குத்தான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நாவில வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இப்படினா ஒவ்வொரு சூழ்நிலைகள் வருகின்றவர்களிலே கலங்கி போகாதீங்கோ, ஹல்லேலூயா, வேதனைப்படாதீங்கோ, தேவனுடைய வார்த்தையை உச்சரியுங்கோ, இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. ஹல்லேலூயா, இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. என்னோட வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. பாருங்கள், மருத்துவ அறிக்கை சொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா வியாதிகளுக்கும் பயம்தான் முக்கிய காரணம். ஹல்லேலூயா. 80% வருத்தங்கள் எல்லாம் இந்த பயத்தின் அடிப்படையில தானே வருகிறது. ஹல்லேலூயா. பயம் மனுஷர்களை கொல்லும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, இந்த மோர்கேஜ் எப்படி கட்ட முடியுமோ, இந்த பில்லுகளை எப்படி கட்டுவது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஹல்லேலூயா. ஆனால் பயத்தை உதறி தள்ளணும். பயத்தை உதறுவதற்கு ஒரே ஒரு காரணம், வசனம்தான், வேத வசனம்தான். ஹல்லேலூயா. அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை நான் நம்பி தாழ்ந்து சொல்கிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்கள் எப்படி என்னை மலைகளுக்கு மேலாக பறந்துவோம் சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை சவாலை விட்டு போவது கோழத்தனம். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே அதை விட்டு அல்லது ஷார்ட்கட்ல போவது அது கோழத்தனம். அதுல நின்று முறியடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருவை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பில்லுகளை முறியடிக்க வேண்டும். கடன்களை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே பிறக்கின்ற பிரச்சனைகளை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுக்கு கூட நான் சொல்றேன், ஹல்லேலூயா. அங்கே அன்றைய எபேசியர் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பகையை அங்கே கொன்று, சிலுவையிலே கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினாரா? குடும்ப உறவுல பிரச்சனையா? வசனம் தான் அன்புக்குரியவர்களே. வசனம் உங்களை பிரச்சனைகளை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். அப்போ பயம் வேதனை வருகிறவர்கள் என்ன செய்யும்? காலில் தளர்ச்சி வரும். ஹல்லேலூயா. நடக்க முடியாது அன்புக்குரியவர்களே. ஆனா வசனம் சொல்லுவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதோ இஸ்ரவேல காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய எலியா அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே அவர் பரிகாசம் பண்ணினார். அவர் தூங்க போயிருப்பார், அவர் பயணமாய் போயிருப்பார் என்று சொல்லி பாகாலுடைய தெய்வங்களை குறித்து அவன் பரிகாசம் பண்ணினான். என்ன அவனுக்கு தெரியும்? என்ன? கர்த்தரங்களை காக்கிறவர், கர்த்தரங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காண்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும்படி ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வசனங்களை சொல்லுங்கள், வசனங்களை எழுதுங்கள், வசனங்களை வாசியுங்கள், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பர். எல்லா தீங்குக்கும், எல்லா தீங்குக்கும். ஹல்லேலூயா. அழுது அழுது வார்த்தையை சொல்லுங்கள், சிரிச்சு சிரிச்சு வார்த்தையை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேதனையோடு கண்ணீரோடு தேவன்ற வார்த்தையை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அங்கே அவர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். மறுபடியும் இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சொல்லி செபியுங்கள். விசேஷமாக இந்த தேசத்துக்காக செபியுங்கள். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில நடக்கின்ற காரியங்கள், ஹல்லேலூயா, பொருளாதார காரியங்கள், அநேக ஜனங்கள் வீடுகளை வைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு கூடாக போகிறார்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மார்ச்ல வருகின்றவர்களே இன்னும் ட்ரோப் பண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அது ட்ரோப் பண்ணப்பட வேணும். பொருளாதார காரியத்திலே குரோசரிகளினுடைய விலை, கேஸினுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேசம் நல்லா இருந்தா தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்து ஜனங்கள் நன்றாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினா அதற்காக செபியுங்கள், தொடர்ந்து செபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நான் நிப்பாட்டுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க செபிக்க தொடங்கள். ஒவ்வொரு தர சுருக்கம் சுருக்கமாக ஜெபிங்க.
1: துதிக்கிறோம் ராஜா. கிருபை இறக்கணும் தெய்வமே, திருக்கரத்துல எங்க எல்லாரையும் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இது நித்திய வெளிச்சத்துல இருக்கிற பங்கு கொள்ற பிள்ளைகள், அந்த செல்லஸ்லி சகோதரர், அவங்களோட குடும்பங்கள், தகப்பனே அப்பா, இன்னுமாக ஆண்டவர சகோதரி நகுமிய கொடுக்கிற மெசேஜ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, அவருடைய குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஊழிய பாதையில நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தப்பட நன்றி. இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நலனும் நல்ல ஆலோசனையுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, சகோதரி சொன்னது போல நாங்கள் வர வர விருத்தியாக்கி நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை நாம் தரித்துக் கொண்டு அது வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயத்தை எடுக்க, அதை தாண்டி வர, அது கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு மாலுமையாகவும் சுக்காரப்படுத்தி ஓட்ட முடியாத காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்க கண்கள் மேல் உன் கண்களை வைத்து ஆலோசனை சொல்றதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நாங்க என்ன செய்வது, எதை பேசுவது, எப்படி பழகுவது என்று நீ கற்றுக் கொடுக்கிறே. தீமை எங்களை அணுகாதாண்டவரை பொல்லாப்ப எங்களுக்கு நேரிடாது. எங்க ஆத்மா வாழ்க்கு நாங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்போம் சொன்ன ஒரு வாக்குத்தத்தை நாங்கள் எருக பிடித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஜீவன நன்மை கிருபை மாத்திரம் எங்களை தொடரும் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். வாலி பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறாச்சா அதாவே எல்லா சபைகளும் வாலி பிள்ளைகள் நிறம்பட்டும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிற கருத்து வற்றும் நீங்கி சமாதானம் உருவாகட்டும். ஒருவரை புரிந்து கொள்ள தேவன வசனங்களை கற்பிக்கிறதுல பெற்றோர்கள் கவனமா இருக்க, குழந்தைகளை சரியான பாதையில நடத்தி செல்ல, கத்தாவே ஆலயத்துக்கு போகுது தடை செய்யாதபடிக்கு கத்திர சமூகத்தில இருந்து ஆராதிக்க, எல்லா காரியமும் ஆண்டவரை உங்களுக்கு பிரியமா நடந்து உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொள்ள உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் சிறுக்கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜீவனில நல்ல பிதாவே. ஆமீன்.
2: சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. அன்பு விளக்கம் ரெண்டு அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறீங்க ஆண்டவரே. சொந்த குமாரனே உங்களோட அன்புனால குடுத்திருக்கிறீங்க ராஜா, அதுக்கா நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரே, அவருடைய உடம்பு பிக்கப்பட்டதுனால நாங்கள் சமாதானம் சந்தோஷம் செழிப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா பரிசுத்த ஆவியானவர் அன்னதினம் எங்களோடு விடப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி

0: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி ஜான்சி அன்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கு ஊடாக வேத வாசிப்பு கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிறோம், எல்லோரையும் வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து மறு ஒலிப்பை கேட்கப் போகிற ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஜான்சி அன்டன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே அவருக்கு கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தை கொடுக்க, சாட்சிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சௌரி ஜான்சி அன்டன் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் அம்மா.
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
0: ஆமென். இணைந்திருக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த முறை நேர மாற்றம் மார்ச் 3rd வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எளியாக செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் அப்படிக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. Amen.
2: Amen. Amen. தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒருமனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு முன்பாக 103rd சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்குடாக கடந்து செல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இயக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால நேரத்திலும் எங்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கிருபைகளால் எங்களை அலங்கரித்து நடத்தி கொண்டு வார தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. நீரங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பும் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வேலனாகிய கத்தர் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நோக்கி பார்க்க வைத்த அந்த தயவிற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தகப்பன் நீரென்று உம்மை நம்பி வாஞ்சியோடு உம்முடைய பாதத்துக்கு வர செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்ரு எங்களை நெருக்கும் போதெல்லாம், சத்ரு எங்களை எதிர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுக்கமான பாதையில் நடந்து வந்திருந்தாலும் எங்களை விசாலமான பாதைகளுக்கு கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, சத்ருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே, பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூக்கி எடுத்த தேவன் நீர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த தளங்களில் எங்களை நிறுத்தின தேவன் நீர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் இம்மானு வேளன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர் நீர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம், இணையில்லாத அந்த நாமம், வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, இரக்கமுள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, மகத்துவமான அந்த நாமம் போற்றப்படுவதாக, வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுக்காக சத்ருவோடு போராடும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களை ஆற்றி தேற்றும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, உம்மை நம்பி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்தவர்களை புறம்பே தள்ளிவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே ஜீவன் தந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த சகல விதமான நன்மைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் நீரங்களை வைத்திருக்கிறபடியால் பரிசுத்தமான உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் எந்த நேரமும் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆற்றி தேற்றி அரவணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நிழலில் வாழ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை நீர் மறைக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை கழிகூற செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை தந்து வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அந்த சமூகத்தில் நீரங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரங்கள் துணையாளனாயும் நீரங்கள் இணையாளனாயும் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பலவீனமாய் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் ஆவியான தேவன் நீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமுள்ளவர் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைக்காத நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களை ஜெபிக்க வைப்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாயில் துதிகளை தந்துமை துதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இதுவரையும் எங்களை நடத்தின தேவன், இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்த தேவன், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அதிசயமான தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நிறைந்த உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

நன்றி ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்று உண்மை ஆராதிக்கிறோம். நீர் இம்மானு வேலன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மேலானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையில் அழைக்கப்பட்ட தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் ஈந்த எங்கள் நல்ல தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மேய்ப்பராய் இருப்பவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எங்கள் சத்ருவுக்கு முன்பாக எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்பவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோவின் தேவன் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவாதி தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி பரிசுத்தர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூயாதி தூயவர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு பேசுபவர் நீரென்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எந்த அடைக்கலமே, நீரே எங்கள் பலமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன் ஆண்டவரே. வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாமங்களை கொண்ட எங்கள் தேவாதி தேவனே, ஆயிரம் நாமங்களாலும் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களாலும் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆயிரம் நாமங்களை கொண்ட தேவனை ஆயிரம் நாமத்தினாலும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமும் உன்னதமுமான நாமத்தை கொண்டவர் நீர். எல்லா நாமத்திலும் மேலான தேவன் நீர். சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். வான தூதர்கள் இந்த நேரத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றுமை துதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நின்று நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாம் வல்லவர் என்று துதிக்கிறோம். நீரே மேலானவர் என்று துதிக்கிறோம். நீரே மகத்துவமானவர் என்று துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரங்கள் ஆச்சரியமான தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மேலான தேவன் என்றுமை துதிக்கிறேன். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் போதுமானவர், நீர் மகத்துவமானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். எங்கள் மேலான தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். பரிசுத்தருடைய கரத்தின் நிழலில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். கிருபையின் கண்கள் எங்களை காண நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் தகப்பனே.

நீதிக்கு பாத்திரனான் எங்கள் தேவாதி தேவனே, நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபைகளை எங்களிடம் விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவாதி தேவன் நீர் என்றுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவரீர் நீரங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவனா தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். நீரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் நீர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி அனைத்திற்கும் மேலும் உன்னதமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நீர் மகத்துவரும் அதிசயமான காரியங்களை செய்கிறவருமாயிருக்கிற ஒரே தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் வேறு யாரும் இல்லை என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்பு வைக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும் பாதி எங்கள் கூடார் எங்களை அணுகாமலும் விபத்து பொல்லாப்புகள் எங்களை நோக்காமலும் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கு ஏற்ப பலன் அளிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. தேவரீர் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுக்கும் தேவன் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்காக உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் உம்முடைய துதி எங்கள் நாவில் இருக்கும். ஆண்டவரே, அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தேவன் அல்லவோ? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று. இதுவரையிலும் எங்கள் பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த நேரத்திலும் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான அந்த தழும்பான கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் கிருபையின் கண்களால் காணும் தேவன், கிருபையின் கரத்துக்குள் அணைத்துக் கொள்ளும் தேவன் ஐயா. ஒவ்வொருவரின் பலவீனங்களை நீர் நீக்கி பலத்தை கொடுத்து நீர் நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. பரிசுத்தர் நீர் போற்றப்படுவீராக. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என்னாவில் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே அற்புதமானவர், நீரே வல்லமையுள்ளவர். உம்முடைய கரத்தின் செய்கைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிக்கும் தேவனே, நீரே எங்கள் தேவன் என்றும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, நாளுள்ளளவும் நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் என்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் பாடல்களோடு வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்புகளோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கர்த்தர் தந்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் எடுத்து வந்து இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே சுகமான நித்திரை தந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிகரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you, அம்மா. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர், God bless you.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர் லண்டன் யூகேல இருந்து இணைந்து வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தர் தந்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
2: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
1: பட்டிமன்றம். பிரதர்,
3: வழிநடத்துவாராக.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.
2: Recording in progress.
1: நாங்கள் இந்த வேளையிலும் பட்டிமன்றம் ஒன்று கூட கடந்து செல்கிறோம். வல்லமையாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நேரத்திலே நடைபெறுகிறது. ஆனால் இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா தொகுப்பாளராக பொறுப்படுப்பார், வழிநடத்துவார். நாங்கள் ஆயத்தமாகவும் கத்துடைய கருத்தில் ஒப்புவிப்போம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு ஒளி. ஒளி வருகின்ற பொழுது இருள் விலகிவிடுகிறது. அந்த இருள் எங்கே போகிறது? ஆமேன். அதுதான் இன்றைய நாளிலே பட்டிமன்றம். எங்களுடன் ஊழியர்கள் நேர்கிறார்கள், வேதாகமத்திலிருந்தும் எடுத்து வருவார்கள், பொதுவான மரமளியையும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஒரு மைந்தன் ஐயாவை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
4: பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்.
1: ஆமே, இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து, மாலை வேளையிலும் சகோதரர் மைந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையிலும், காலை வேளையிலும் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் ஞானவண்ணன் இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து. அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு உழைப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இனியப்போ ஒருவரையும் கத்தர் தாமே நேரத்துக்கு இணைத்து வழிநடத்துவாராக. பாஸ்டர் வானர் அவர்கள் முனைவார்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் சௌர மகேந்திரன் ஐயாவிடம் ஒப்படைப்போம், வழி நடத்துங்கள். God bless you. Amen.
4: Amen. Amen. இன்றைய நாளிலே சங்கமா வானொலியிலே பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நாங்கள் லைட் போடைக்க இருள் போகின்றது, அந்த இருள் எங்கே போகின்றது? அதாவது இரவு நேரங்களிலே அரையிலவே லைட்டை போடும் பொழுது அந்த இருள் டக்குன்னு போய்விடு, அந்த இருள் எங்கே போகின்றது? இரண்டாவது கேள்வி, உங்களோட ஹோலில் உங்களோட மேசையிலே சோஃபாவுக்கு இருள் இருக்கின்றது, அப்படியானால் இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு அந்த இருள் ஏன் அருக்கில் இருக்கின்றது? எட்டு நிமிடங்கள் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம இதில் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தாவுப்பனி சுவாமி, சங்கம வானொலி நிலையத்திலே இந்த பற்றுமன்ற நிகழ்ச்சியை சுவாமி உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன் ஐயா. உமது ஊழியக்காரர் அநேகர் வந்திருக்கிறார் சுவாமி, வேதாம ரீதியிலே உலகக்காரின் ரீதியிலே விட சொல்ல கத்தாவே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நான் கற்றுக்கொடுற நேரம் ஆண்டவரே, இந்த பட்டிமன்றத்திலே அநேக காரியங்களை வேதாகமத்தின் மூலமும் உலக உலக சிந்தனைகள் மூலம் கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தந்தீரே இந்த சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும், சங்கம வானொலியை மூடட்டும், கலந்து கொண்ட ஊழியர்கள், கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் பிரசனத்தால் மூடி கத்தாவை நீர் வலியுறுத்த வேண்டுமாக ஜெபிக்கும். ஐயா, இன்றைய நாளிலே சுவாமி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் உமது நாம் ஒன்றை மகிமைப்பட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தையில் விதைக்கப்பட கிருப செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு, அரையும் பொழுது சூச் போடும் பொழுது வெளிச்சம் வேற இருள் அகன்றது, இருள் எங்கே போகின்றது, முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க ஹோல் இல்ல போக மேசைக்கு கீழே இருள், சோபாக்குள்ள இருள், ஆனா வெளிச்சம் இருக்கு, அதே நல்ல இருள் இருக்கு. இந்த கேள்வி எட்டு நிமிடங்கள் ஒருதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலாவது வந்த பாஸ்டர் ஞானவந்தன் தான் முதலாவதா வந்திருந்தார். நாங்கள் அவருடைய என்ன அவருடைய என்ன கூறுகள் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு பாச ஆண்டாசன் வருவர். நான் முதலாவது பாச ஞானவனன் அவர்களை அழைப்போம் பட்டிமன்ற தலைப்பிலே. முதலாவதாக பிரைஸ் லார்ட் பாச ஞானவனன்.
3: பிரைஸ் லார்ட் அங்கிள், நான் பேசுகிறது கேட்கிறதா?
4: அருமையா கேட்கின்றது.
3: ஆமென் ஆமென், நன்றி. தேங்க்யூ, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. அருமையான ஒரு ஜெபம் செய்தீர்கள். நான் ஆரம்பிக்கலாம் தானே?
4: ஆமா, உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எட்டு நிமிடங்களுக்குள் உங்களுடைய வீரத்தை சொல்லுங்கள். ஆமேன்.
3: சரி, அந்த எட்டு நிமிடங்களுக்குள் ஆண்டவர் படைத்த இந்த பெரிதான வெளிச்சத்தையும் அவருடைய படைப்பையும் சுருக்கமாக சொல்லும்படியாக எனக்கு சொல்லிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை விளங்கப்படுத்த வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒலிவயமாக உங்கள் மத்தியிலே வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து செல்ல வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இதை இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் பதிய பண்ணுவாராக. உலக பிரகாரமாக நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டுமே ஆனால் சயின்டிபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக அல்லது பௌதிகவியல் ரீதியாக, ஒளி வந்து வரும் பொழுது இங்கே வந்து என்ன செய்கிறது, நிழலானது உருவாகுகிறது என்பது மிகவும் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது என்றால், ஒளி நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது, அதற்கு நேர்கோட்டிலே அதற்கு மத்தியிலே தடையாக இருக்க வருகிற காரியங்கள், அதற்கு பின்பாக இருக்கிற இடம் எல்லாம் அதன் நிழலே அதற்கு இருளாக இருக்கிறது. நாங்கள் ஒருவேளை ஐயா சொன்னது போல வீட்டிலே நாங்கள் சுவிட்சை போடும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் இருளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் பெரிய அளவில் பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, சூரியன் ஒரு திசையில் உதிக்கும் பொழுது அந்த பூமியின் மறுபக்கமே பூமியின் நிழலே இருளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதிப்படி. ஆனால் நாங்கள் வேதாகம ரீதிப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே எங்களுக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே இருக்கிறது, இரண்டாவது வசனம் இருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் உருவாகுவதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அது அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதாகம ரீதியிலே நாங்கள் காண்கிறோம். ஆகவே அந்த பூமியிலே முதல் இருந்தது வெளிச்சம். ஆனால் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்கள் வேதாமத்திலே அது உண்டு, ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஏசியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஏசியா 45:7 ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன், வருகிறவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒளியை ஆண்டவர் படைத்து அது நல்லது என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். ஆனால் அதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அதையும் உருவாக்கியவர் ஆண்டவர் தான். அது நீங்கள் இந்த வேதாகமத்திலே இல்லாவிட்டாலும் ஜூதர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே, அவர்கள் ஜூத எபிரேய அறிஞர்கள் மத்தியிலே இந்த சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் ஆண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த முதலாவது வசனத்துக்கும் ஆதியாகமும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே பெரிய எத்தனையோ ஆண்டுகள், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியிலே, வேதாகம ஆராய்ச்சியிலே இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் கேப் தியரி, இடைவெளி, ஒரு இடக்கிலே உள்ள தியரி. அது ஒரு தியரியாக இருக்கிறது, ஆனால் நிறுவனம் ஆக்கப்படாததாக இருக்கிறது. என்றால் எப்பொழுதுமே ஒரு தியரி, ஒரு தியரி, ஒரு கூற்று என்பது விஞ்ஞான ரீதியாக சரி, ஆராய்ச்சி ரீதியாக சரி, அது கூற்று கூற்றாகவே இருக்கும். அதனாலதான் கூற்று எனப்படுகிற, அதாவது மனிதனை உருவாக்கி மனிதன் குரங்கிலே இருந்து உருவாக்கப்பட்டான் விஞ்ஞானம் சொல்லுகிறது கூட ஒரு ஒரு தியரி, ஒரு கூற்றாகவே இருக்கிறது, நிரூபிக்கப்படாதது. எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதே போலதான் பாருங்கள், இதுவும் வந்து இருக்கிறது. ஆனா விஞ்ஞானத்திலே தீர்க்கதரிசிகள் வேதாகமத்திலே தீர்க்கதரிசனிகள் மூலமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தேவனை அறிந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து அதிகம் சொல்லும் படிம்படியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பூமியிலே இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே ஆனால் இருளானது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அந்த இருள் வெளிச்சம் வரும் பொழுது இருள் அங்கே இருந்து ஓடி போகிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது இருள் செயலற்று போகிறது, ஒரு இடமும் ஓடி போவதில்லை, அது செயலற்று போகிறது. அதனாலேதான் பாருங்கள், இருளிலே எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒருவனை விட்டு பூட்டி அதுக்குள்ள எத்தனை பாம்பு, எத்தனை தேள், எத்தனை பல்லி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆபத்து அவனுக்கு தெரியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது எந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், அதனாலேதான் பாருங்கள், கர்த்தர் உருவாக்கி அவர் படைத்த இந்த அண்ட சராசரங்களை, பூமியை மாத்திரம் இல்லை, பூமியையும் அதை சேர்ந்த இந்த அந்த கொஸ்மிக் வேர்ல்டு, இதை சூழ இருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்தது. அவர் இதை நாங்கள் காணும்படியாக என்ன செய்தார்? வெளிச்சம் நல்லது உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு கண்டார். அதன் பிற்பாடாக என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டால் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளானது இப்பொழுது என்றுமே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார். அதுக்கு ஆதாரங்கள் ஆவியானவர் தான் உங்களுக்கு படுத்த வேண்டும். ஆனால் இந்த இருள் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு. அது வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே 21:25 இங்கே சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரலோகத்தை பற்றி, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை. ஆண்டவர் இருளை உண்டாக்கி இரவுக்கு, அந்த இருண்ட நேரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார், ஒளி வருகிற நேரத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆகவே அந்த இரவானது இராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இருளான காரியம் ஒரு இடத்துல இருக்காது எங்க என்றால் அந்த பரலோகத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு அதை ஒரு பூமியிலே அவர் எங்களுக்கு, நாங்கள் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளும்படியாகவும் அந்த இருளுக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சம் உண்டு. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு போதுமானபடி காரியங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் கிடையாது. அதனாலதான் பாருங்கள், சரீரப்பிரகாரமான அந்த இருளை யாருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்றால், ஒருவேளை கண் பார்வை தெரியாமல் பிறந்தவர்களுக்கு வெளிச்சத்துக்கு, வெளிச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் இதுதான் வெளிச்சம் என்று சொல்ல முடியாது. அதை அவர்கள் உணர முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கு பார்வை இல்லை. ஒருவேளை அவருடைய நினைவுகளிலே ஏதாவது படம் ஓடுமோ அது அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால் பாருங்கள், ஆண்டவருக்கு மத்தியிலே அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு இருக்கிற பார்வை இல்லை உள்ள இருள், அவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு இருள கூட கருப்பு என்று சொல்ல முடியாது என்று அவர்களுடைய ஆரம்பமே அதுதான். அதன் மத்தியிலும் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவர் அந்த இரவை கூட ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அதனாலேதான் பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருகிற அந்த வெளிச்சத்தின் மகிமை என்பது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மிகவும் வல்லமை உள்ளதாக அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இரவையும் இருளையும் ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது 104:20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஒரு சில மிருகங்கள் காட்டு ஜீவன்கள் பார்த்திருந்தால் அவைகள் நடமாடுகிற நேரமே ராக்காலம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே தூங்கி இரவிலே நடமாடுவதற்காக அவருடைய அந்த படைப்பின் கரங்கள் இதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்தது. இது வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு இந்த சுழற்சிக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இரவு, அந்த வெளிச்சம் வரம் போகிற இரவு வந்து வெளிச்சம் வரும் பொழுது நீங்கி போகிற இருள் என்பது உலகண்ணாலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல். அது அந்தகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்றால் அங்கே எல்லார் மத்திலும் இப்பொழுது இருள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு, யோவான் 9:4. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் நேரம், அது வந்து அந்தகாரப்படுத்தப்பட்ட இருளாக வெளிப்படுத்துகிறது வேதம். என்றால் அந்த அந்தகாரம் இருள் என்பது அதற்குள்ளே ஒரு மனிதனுடைய இருதய சிந்தனைகளும் மிகவும் ஆழமான செயலற்று போன ஒரு காரியமாக அது மாறுகிறது. பாருங்கள்,

0: ஆனா அந்த ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், வெளிச்சத்திலே நடப்பவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பூர்ண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியிலும் உதிக்க வேண்டும் என்று விதிக்கிறார், அதை விரும்புகிறார். அந்த வெளிச்சம் பெறாவிட்டால் எப்படி இருள் நீங்கி போகும்? இருள் நீங்குவது கிடையாது, வெளிச்சம் இல்லாத இடமே இருளாக தோற்றம் அளிக்கிறது. தேங்க்யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி, அவ்வளவுதான் நேரம் நினைக்கிறேன். ஆமென்.
1: அப்படியே லைன்ல இருங்க பாஸ்டர். இதுவரை நேரம் பாஸ்டர் ஞானவண்ணன் அவருடைய செய்தியிலே ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது, அப்படியே நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்தியாவில இருந்த ஒரு சகோதரி இதுக்கு அனுப்பியிருந்தார், அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். அசீரியக்கள் இந்தியாவில இருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதரி விலை கொடுத்துருக்கார். இது அதை கேட்போம்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிருச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை, இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அருமையானவர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். பாருங்க, வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது? அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது, அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கோம் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையிலே இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியில இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க, வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள் பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க, நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. வெளிச்சம்னா

0: பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாத்திரத்திலே பாருங்க, அவர் சிலுவையிலே பாருங்க அந்த ஏழு வார்த்தைகள் சொல்லி முடிந்த பின்பு தலையை சாய்த்து தன் ஆவியை பாருங்க பிதாவின் இடத்துல ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அங்கே போடப்பட்டிருக்கும், தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஜீவனை விட்ட அந்த நேர நொடிப்பொழுதில் இருந்து பாருங்க, இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரிருள் சூழ்ந்து கொண்டது. அருமையானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவன் பாருங்க, ஜீவன் போன மாத்திரத்திலே, ஒளி போன மாத்திரத்திலே இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாருங்க, அவரை வந்து அந்த ஜீவன் போயிருச்சு, பிதாவிட்ட ஒப்படைச்சாரு, அவருடைய ஆவி பாதாளத்திற்கு சென்று விட்டது. மூன்று நாள் இரவும் பகலும் அவர் பாதாளத்திலே வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. யோனா எப்படி மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்திலே இருப்பார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த மூன்று காரிருளும் அந்தகாரமும் அந்த நிமிஷத்துல அங்க சூழ்ந்து கொள்ளும், இந்த பூமியே அந்தகாரம் உண்டாயிட்டு என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிக்கு சொந்தக்காரராயிருக்கிறார், வெளிச்சத்திற்கு சொந்தக்காரராயிருக்கிறார். அவர் என்றைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து வந்தாரோ அன்றைக்கு மரணம் அவருக்கு காலடிக்கு கீழே இருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே? இருளே உன் ஜெயம் எங்கே? அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் எப்படி இந்த சோஃபாவும் கட்டிலும் ஒரு அறையில இருக்கிற வெளிச்சத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல அநேகருடைய மனதில இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க, அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்து பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள் கட்டுக்கதைகள் அது போன்ற காரியங்கள் இருட்டாங்க வந்து இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு வைத்து போட்டு விடுகிறான் என்று ஒன்னு குறந்திய புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுலடியரால் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்கிறோமா அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றி விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. பாருங்க, என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல? அந்த இருட்டு நம்மளை வந்து பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்து கொண்டிருக்கிறதோ அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை அவரை குறித்து பாருங்க காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க அந்த இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இருட்ட அந்த வெளிச்சத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கிறதே தவிர வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே, சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டதை, இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு அந்தகாரம் எல்லா சுகவீனம் பலவீனம் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே சத்திய ஆவியானவரே நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கலாம் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்க போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அதை அடுத்த வசனத்தோடு உங்கள் அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இதுவரை நேரம் எஸ்தர் ரூபி இந்தியாவிலிருந்து அனுப்பியிருந்தால் அநேகர் இந்தியாவிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள், நாங்கள் கேட்போம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அண்டன் ராஸ் டைம் ஸ்காபரோ உண்டாரி விட கேட்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அண்டன் ராஸ் டைம் பாஸ்டர் பிரைஸ் லார்ட் சத்தம் வரையில பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அண்டன் ராஸ் டைம்
2: ஓ பிரைஸ் பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர் இந்திய நாளே கேள்வி ஒரு அறையில சுவிட்ச போட்ட உடனே இருள் மறைகிறது அந்த இருள் எங்கே போகின்றது ரெண்டாவது கேள்வி ஹோலிலே சோபா மேசை இருக்கின்றது வெளிச்சம் இருக்கு ஆனா சோபாவுக்கு இருள் இந்த மேசைக்கு இருள் ஏ எப்படி அந்த இருள் இருக்குது 8 நிமிடங்கள் உங்களுடைய விளம்பரத்தை தாங்க பாஸ்டர்
2: ஆமீன். ஒரு சிறிய ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆவியானவரே இந்த நேரத்தில் மக்களுடைய இருள் அகன்று உம்முடைய ஒளி பரிசுத்த ஆவியானவருடைய ஒளி ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் நிரம்புவதாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே ஆமீன். நாங்கள் ஏசாயா 45:6 சொல்லப்படுகிறது, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை. ஒன்றான மெய்த்தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க அடுத்த வசனத்துல, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், எல்லாவற்றையும் செய்கிறவர் எங்களுடைய தேவன். இந்த தேவன் எங்களுக்கு நன்மை தீமையை ஆதாம் ஏவாளுக்கு தெளிவாக கொடுத்தார். இன்றைக்கும் எங்களுக்கும் நன்மையையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், தீமையையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார், தெரிவை மக்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஒளியை தெரிந்து கொள்ளும் பொழுது நன்மையை தெரிந்து கொள்கிறீர்கள், ராக்காலம் இல்லாத ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள், மரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருளை தெரிந்து கொள்கிறீர்கள். இப்படியாக இருளான நரகத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள். பாருங்கள் அவர்தான் ஆமோஸ் 5:8 இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், காற்றை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை படைத்தவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஒளியை சிருஷ்டித்தவர், இருளை உண்டாக்கினவன் எங்களுடைய தேவன். பாருங்கள் சங்கீதம் 74:16 சொல்கிறது, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். இப்படியாக படைப்பின் தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள் இன்னைக்கு நரகத்தையும் அவர் தான் படைத்தவர். படைத்ததற்கு அவர் அந்த தூதர்களுக்காக நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 25 சொல்லப்படுகிறது, அந்த விழுந்து போன தூதர்களுக்காக தான் நரகத்தை படைத்திருக்கிறார். அது மனிதர்களுக்கு படைக்கப்பட்ட இடம் அல்ல. யோவான் 3:19 சொல்கிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்று மக்கள் மதங்கள் மூலமாக, பாவங்கள் மூலமாக, சாபங்கள் மூலமாக தீமையை விரும்புகிறார்கள், மரணத்தை விரும்புகிறார்கள். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஜீவனை விரும்புகிறோம், நித்திய ஜீவனை விரும்புகிறோம். சங்கீதம் 104:20 நீ இருளை கட்டளையிடுகிறீர் ராக்காலமாகும். இப்படியாக கட்டளையிடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள் 2 Samuel 22:12 ஆகாயத்து மிருகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்க கூடாரமாக்கினார். இருளை பாருங்கள், கார் மிருகத்தை அப்படியே முகில்களுக்கு மேல சுற்றி அது மல்லியாக தண்ணீரை உள்ளுக்கு அடைத்து வைத்திருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய வாழ்வில கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறேன், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நாங்கள் இயேசு இடத்துல வரும்பொழுது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய கண்களில இருள் இருக்கும். இந்த கண்களை ஒளியாகிறவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இருள் வெளிச்சமாக வெளிச்சமாகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் யோபு 12:22 அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மரண இருளுகிற வாழுகிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுதான் அந்த வெளிச்சம். இயேசு இந்த உலகத்துல வந்து சிலுவையில மரிக்காவிட்டால் எல்லோரும் மரண இருளில தான் வாழ்ந்து நரகத்துக்கு போயிருப்போம். இயேசு அந்த இருளை ஒளியாக, ஒளியுள்ள ராஜ்யத்தில, ராக்காலமில்லாத ராஜ்யத்தில எங்களை வாழ அழைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்கள் யோபு 29:3 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். இந்த வாழ்வில் இருக்கிற மரண இருள், பாவ இருள், அவருடைய தீபம் எங்களுக்குள்ள வந்து எங்கள் அந்த இருளை கடந்து போக பண்ணுகிறது. பாருங்கள், யோபுவை தேவன் அறிந்திருந்தார். உத்தமன், சன்மாக்கன், இப்படியாக இருளான காலங்கள் வந்த பொழுது கூட அவன் உத்தமத்தில இருந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை நெட்டத்தனியாக பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கு கட்டளை இடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கி 2:13 பார்க்கும் பொழுது, இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். பாருங்கள், இருளில் ஒன்றுமே செய்ய முடியாது. திருடர்கள், பிசாசுகளின் காரியங்கள் தான் அதிகளவு இருளில நடக்கிறது. இப்படியாக ஒரு ஒளியான ராஜ்யத்துக்கு வரும்படியாக உங்களை அழைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்திருந்தார். பாருங்கள், ஏசாயா 5:20 பார்க்கும் பொழுது, இந்த உலகம் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, நன்மைகளை வெறுக்கிற உலகமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தீமையை நன்மை என்றும், ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு மதத்தில இருக்கிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள் இதுதான் அவர்கள் செய்கிறார்கள். நன்மையான ஒளியை விட்டு விடுகிறார்கள். இயேசுதான் அந்த மெய்யான ஒளி. அந்த நன்மையை அவர்கள் தீமையாக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மதங்களிலும் எல்லா பாவத்தில வாழுகிற மனிதர்களும் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்மையை தீமை என்று சொல்லி இருளை கொண்டு போய் வெளிச்சமாக காட்டுகிறார்கள். பாவ இருள், இப்படியாக பாவம் செய்வதை, இந்த மாம்ச பாவை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவரத்தின் பெருமையை அவர்கள் நன்மை என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய பார்வையில, எங்களை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பார்வையில் அது இருளாக இருக்கிறது. பாருங்கள், இவர்கள் குருடர்களை வழி நடத்துகிறார்கள். குருடர்களை அவர்கள் போகும் பாதை தெரியாது. அதற்காகத்தான் இயேசு அந்த மன கண்களை எங்களுக்கு திறந்திருக்கிறார். இப்படியான பாருங்க, நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீர் அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 25:41 இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஆக்கினைக்குள் போங்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஒளி ஒரு கண்ணாடி ஊடாக போகக்கூடியதாக இருக்கிறது. பிசிக்கல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு கண்ணாடி ஊடுருவாத, ஒரு ஒளி ஊடுருவாத மற்ற ஊடகங்களுக்கு ஊடாக ஒளி போக முடியாது. அதனால அதன் கீழே, கட்டிலின் கீழே இருக்கிற காரியங்கள் இருளாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு எங்களிடத்துல பாவ இருள், மனித பாவ இருள் இப்படியாக மரண இருள் ஒவ்வொரு மனிதர்லையும் காணப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய இதயத்தில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியாவின் வரும் பொழுது அந்த இருள் அகலுகிறது. அந்த இருள் ஒளி இடத்துல இருக்க முடியாது. இதுதான் இயேசு எங்களுக்கு செய்கிறது. அதே போலதான் இயேசு வரும் பொழுது அந்த ஒரு ஒளி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் இணைகிறோம். பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நாங்கள் இணைகிறோம். அதே போலதான் ஒரு சுவிட்ச் போடும் பொழுது அந்த அந்த ஃபேக்டரியில இருந்து வருகிற லைட் அந்த ஒளி வெளி ஒளி ஒளியை கொடுக்கிறது. ஆமென். தேங்க் யூ பிரதர் மகேந்திர ஐயா. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. காட் பிளஸ் ஆல்.
1: இதுவரை நேரமும் பாஸ்டர் ஆண்டன் ராஜ்நாம் ஸ்காபர் என்று தன் வழிபாட்டை கொடுத்திருந்தார். இதுவரை முதலாவது பாஸ்டர் ஞானவந்தன், இரண்டாவது சிஸ்டர் இஸ்டர் ரூபி இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் ஆண்டன் ஸ்காபர் ஒன்டாரியோ, அடுத்து சிஸ்டர் ஜனத்தை அழைக்க போறோம். ஜனத்துக்கு பிறகு எஸ்டர் பிரைஸ்லோர் சிஸ்டர் ஜான். இது ஒரு முறை இதுக்கு விடை அடுத்த வியாழக்கிழமை. நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எவர் சொன்னது சரி, எந்த முடிவு சரி என்று நாங்கள் கூறுவோம். Sister Janet, praise the Lord.
3: Praise the Lord, Anna.
1: Praise the Lord. Sister Janet, Germany. இன்றைய நாளில் இந்த பட்டிமன்றத்தில் கேள்வி நன்றாக கேளுங்கள். உங்கள் அறையிலே சுவிட்ச போட்டோன்னு வெளிச்சம் வருகிறது, அந்த இருள் எங்கே போகிறது? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோல் மேசை இருக்கின்றது, சோபா இருக்கின்றது, லைட்லான் இருக்கிறீங்க, ஆனா சோபாக்குள்ள இருள், கடலுக்குள்ள இருள், அந்த இருள் ஏன் போகவில்லை? இதுதான் கேள்வி.
3: உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. அறையின் இருளை போக்க வெளிச்சம் தேவை. உண்மைதான், வெளிச்சத்தில் இருந்து மறைவில் நிற்கும் இருளுக்கு காரணம் மறைந்திருக்கிற பொருளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வேதாகமத்தின் படி ஆழத்தின் மேல் அங்கு இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆழம் அங்கு ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அதன் மத்தியிலே வெளிச்சமானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் வந்தபோது முதல் வேலை எங்கள் ஆண்டவர் தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏனென்றால் பிரிவு அங்கு தேவையாயிருக்கிறது. இருட்டு அங்கு எங்கள் தேவனுக்குரியது அல்ல, எங்கள் தேவனுக்குரியது வெளிச்சம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொல்லை தருகின்ற இந்த இருள் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய எல்லை மாறாது, அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுக்கு முன்னால் வெளிச்சம் தோக்காது. வெளிச்சம் எப்பொழுதும் வெற்றிதான். வெளிச்சம் வந்தால் இருளோடி செயலிழந்து போகிறது. அது மறைவிடங்களில் தான் நிற்க முடியுமே தவிர வெளிச்சத்தில் முன்னால் நிற்க முடியாது. இருள் இருள் தான், வெளிச்சம் வெளிச்சம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மெய்யான ஒளி, அவருடைய வெளிச்சம்தான் உலகத்திலேயே பெரிதான ஒரு வெளிச்சம். அது மனிதனால் உண்டாக்க முடியாத வெளிச்சம். இந்த லைட் போட்டால் அது கொஞ்சம் இடம்தான் லைட் பத்தும், அல்லது ஒரு ரூமுக்கே ஒரு அறைக்குள்ள பத்தும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சோபாவுக்குள்ளே அந்த கொஞ்சம் இடத்துல தான் இருள் இருக்க முடியும். ஆனா கீழே இருக்கிற இருளை பார்க்கறது என்ன? எங்களுடைய பெரிய தேவனுடைய வெளிச்சம் பெரிதாயிருக்கிறதே, அதை பாருங்கள். வீட்டுக்கு வெளிச்சம் மின்சாரத்தில இருந்து அந்த அடித்தளத்தில இருந்து இருளை போக்க எத்தனை பெரிய இணைப்புகள் ஒன்றொன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு எல்லாம் ஒன்றொன்றாய் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின்சார வயர்கள். அதனால் தான் நாங்கள் அங்கு வெளிச்சத்தை பெறுகிறோம். அதே போல எங்கள் மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருந்தால்தான் அந்த வெளிச்சத்தை பெற முடியும். ஏனென்றால் உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்பது வேதம் கற்றுத்தருகிறது. பாருங்கள், ஞான கண்ணில் பார்த்தால் சுத்தமான வெளிச்சம், ஊனக்கண்ணில் உங்களுடைய ஊனக்கண்ணில் பார்த்தால் இருளின் குற்றம் தெரியும். ஏனென்றால் ஜோபு சொல்லுகிறார், ஜோபு 38:9 வசனத்திலே சொல்லுகிறார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி தேவன் யோபை கேட்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோபு அறிவில் குறைவு பட்டிருப்பதையும் தேவனால் உருவாக்கின ஒரு சிறிய காரியத்தை கூட செய்வதற்கு அவனால் இயலாது. எந்த மனுஷனாலும் வெளிச்சத்தை உருவாக்க முடியாது, இருளையும் அங்கே உருவாக்க முடியாது. ஆனால் ரெண்டுக்கும் அதிகாரி என்ன இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் வெளிச்சத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கிறார், இருளுக்கு நரகத்திலே அங்கு தேவனை மறுதளிக்கிறவரை அங்கு தள்ளுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உலகிலே இருளை போக்க சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானிக்கே முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொண்ட உண்மைகள். அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் உங்கள் வினாக்களுக்கு இன்றைக்கு இயற்கை நமக்கு தாழ்மையான பாடங்களை கற்றுத்தரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இருளின் அதிகாரம் எங்களுக்கு அதிலே இருந்து அந்த இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தர எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா மக்களும் அறிய வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பகலும் இரவும் இருப்பது போல இரண்டு ராஜ்யமும் இருக்கிறது, தனி மனிதனும் இருக்கிறான். இவ்விரண்டுக்கும் ஒன்றுக்கு நாம் வாழுகிறோம். ஒன்றில் இருளிலே வாழுகிறோம் அல்லது வெளிச்சத்திலே வாழுகிறோம். இந்த ரெண்டும் இந்த பூமியிலே இருக்கிறது. அதனால் தான் அந்த சோபாவுக்கு கீழே அந்த இருள் இருக்கிறதை நாங்கள் காண்பிக்க கூடியதாய். இந்த இருள் இருக்காதபடிக்கு நீங்கள் தேவனிடத்திலே வந்தால்தான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்கள் வெளிச்சமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருள் எங்கே போகும் என்றால் அந்தகாரத்துக்கு போகும். அதை இருளின் ஆதிக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருளின் ஆதிக்கம் அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகி அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அங்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் தான் அந்த வெளிச்சம் வரும்போது இருள் அகல வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பூமியில இருளும் வெளிச்சமும் இருக்குது. ஆனால் எங்களுடைய நிரந்தர இடமாகிய பரலோகத்திலே அங்கே வெளிச்சம் மட்டுமே இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அவரோடு நாங்கள் அந்த வெளிச்சத்திலே களி கூற வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் சுவிசேஷ ஆரம்பமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:17 இதோடு முடிக்கிற, சீசர்கள் படகில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்நாமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருளாயிருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கடல்ல பெருங்காற்று அடித்தபடினா கடல் கொந்தளித்தது. சீசர்கள் இயேசு கடன் மேல் நடந்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள்? அங்கே இருள் இருந்தபடியா சீசர்களுக்கு கூட வெளிச்சம் தெரியல. அந்த இருளிலே ஏதோ ஒன்று வருதென்று பயந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நடந்து வந்த இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னதும் அவர்கள் பயம் நீங்கி அங்கு போக வேண்டிய துறைய பிடிச்சு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருள் மனிதனை இழைப்பாரத்தான் ஆண்டவர் பறைச்சிருக்கிறார். இரவிலே அவன் தூங்க வேண்டும், ஆனா மிருகங்கள் வெளிக்கிட்டு தங்களுடைய உணவை சில எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நாளளவில் அது அங்கு இருளுக்குரிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் தேவன் வெளிச்சத்துக்குரியவர் என்பதையும் இருள் அங்கு மூடி இருக்கிறது என்பதையும் அங்கு கூட்டுத்தன்மை அங்கு வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இருள் மனிதனை இழைப்பார நல்ல நோக்கம்தான் இருந்தது. ஆனால் அந்த இருள் அங்கு அந்தகாரப்பட்டபடியால் அங்கு மனுஷனுக்குள்ளே இந்த இருள் வந்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு என்ற வெளிச்சம் வரும்போது இருள் மறையத்தான் செய்யும். இன்னும் நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் காலடி வைக்கும் போதுதான் அந்த வெளிச்சம், உண்மையான வெளிச்சம் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிற இந்த கண்கள் குருடா இருக்கிற கண்கள் இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 119:105 சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனம் என் கால்கள் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் இருளா இருந்தாலும் அவருடைய வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா எங்களுடைய கால்கள் அந்த வெளிச்சத்திலும் அந்த பாதையிலும் தீபமா எங்களுக்கு நிற்கிறபடியா நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இத்துடனும் என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதுவரை நேரமும் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனியிலிருந்து தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தால் அவர் காரியத்தை சொன்னால் இருளோடு செயலேற்று போகுது. செயலேற்று போற இடம் அங்கே ஒரு கேள்வி அங்கே உண்டு. இரண்டாவது, வெளிச்சம் வரும்போது இருள் போகுது, இருள் போற இடம் அங்கே ஒரு கேள்வியும் வருகின்றது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை முடிவெல்லாம் தெரியும். அடுத்த பாச வானறியா வந்து அவரை போ வானறியா
4: சொல்லுங்க ஐயா.
1: இன்றைய பட்டிமன்றத்தின் கேள்வி, ஒரு அறையிலே சுவிட்ச் போகும் பொழுது வெளிச்சம் வருகிறது, இருள் மறையுது, அந்த இருள் எங்கே மறையுது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்கள் வீட்டு ஹோல மேசைக்கு சோபா நீங்க வெளிச்சத்துல இருந்து கொள்றீர்கள், ஆனா மேசைக்கு கீழே சோபாக்கள் இருள் இருக்கு, அந்த இருள் ஏன் இருக்கு? இதுதான் கேள்வி. உங்களுடைய வெளிப்பாட்டை தாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமா.
4: என்ன மாதிரி வெளிப்பாடா? ஆவிக்குரிய வெளிப்பாடா அல்லது
1: நீங்க ஆவி சாதாரண ஆவிக்குரிய வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம், உலகத்துறை வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம்.
4: ஏடா இல்ல, ரெண்டு வகையான இதுல ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஐயா. இதுல பாக்குற இதுல வந்து இந்த வெளிச்சம் இருள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வேதத்திலே ஐயா பக்தனாகிய யோபு சொல்லுகிறார். யோபு 38 நாங்கள் பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது ஐயா, 38:19, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கேள்விக்குறி. இரண்டாவது, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய வழி எங்கே என்று கேட்கப்படுது. ரெண்டாவது, இருளுடைய இருள் எங்க தங்கி இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல கேட்கப்படுது. இப்ப நீங்க சொல்லுகிற பிரகாரம் ஐயா கேக்குதா? நான் சொல்றது நான் சொல்ற நீங்க சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் வந்து லைட்டா போடுகிற வேளையிலே அந்த வெளிச்சம் அதாவது எங்க இருந்து வருகிறது என்பது இங்க ஒரு கேள்விக்குறியாக அவர் கேட்கிறார். இரண்டாவதாக, நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த இருக்கிற

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: உபாகமம் முதலாம் அதிகாரம். சேயிர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன: எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும், எத்ரேயின் அருகே அஸ்கரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறிய அடித்த பின்பு 40வது வருஷம் 11வது மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்த போதும் நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, நீர் செய்ய சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்ச பதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராயிருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே சேர்ந்தோம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படியிருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும், ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவனை மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை, உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்தி அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள், அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி, நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேய தொடங்கி ஓர்மா மட்டும் முறிய அடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படியே காதேசிலே தங்கி.
1: நீதிமொழிகள் 28 அதிகாரம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். ஏழைகளை ஒடுக்குகிற தருத்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையைப் போல் இருக்கிறான். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாயிருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தருத்தரன் அவனிலும் வாசி. வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பிரபு புத்தியினனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குளியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐசூரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகதாட்சண்யம் நல்லதல்ல. முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான். வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிற முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருமனின் வழக்கை குழுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். அவர்கள் அழியும் போதோ.
0: யோவான் 11 மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, அவள் கல்லறை இனிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை இவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன், அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயும் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கி இருந்தார். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக் கொண்டார்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அது

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி.
1: Recording stopped.
0: Jesus Christ. தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.

0: Recording in progress.
1: ஆமீன். இன்று 17ஆம் தேதி, 4ஆம் மாதம், 17ஆம் தேதி, ஏப்ரல் மாதம், 17ஆம் தேதி, சித்திரை மாதம், 2026ஆம் ஆண்டு, வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 7:26. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வசனம், இன்றைய நாளுக்கான வசனம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று ஏசாயா 12:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஏசாயா 12:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், எண்ணாகமம் 36, நீதிமொழிகள் 27, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து யோவான் 9:10 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், மத்திய கிழக்கு நாடுகளிலே வேத புத்தகத்தை கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்தியவேத திருச்சபையிலிருந்து அவர் முதல்ல அபிஷேக ஆராதனைகளோடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். அதனை தொடர்ந்து 8 மணி முதல் நாங்கள் இலங்கைக்கான, உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்காக கடந்து செல்வோம், ஆயத்தமாவோம். எங்களுடன் அதிகால வழியிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஷாமலா அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் 8 மணிக்கு அந்த ஜப வேலை ஆரம்பமாகும். இப்பொழுது பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதனை தொடர்ந்து நாங்கள் ஜப வேலைக்கூட கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் காலை வேளையிலே இணைந்திருக்கிற பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவர் மீதான காரியங்களை பொருட்படுப்பார். ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். புதிய நாளின் ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமா, பிரைஸ் லோட் பாஸ்டர் நஹோமி லோகன். மன்னிக்கணும், பிரைஸ் லோட் பாஸ்டர் நஹோமி லோகன். ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் காலை வணக்கங்கள்.

0: கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்கள்ட்ட படைக்கிறோம். வழி நடத்துங்களேம்மா. God bless you. Amen.
1: பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீ

0: ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹாலேலூயா. சிம்சோன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். ஹாலேலூயா. அவனுடைய எதிரிகளுக்கு முன்பாக ஒரு தாடை இனம்பை கொண்டு 1000 எதிரிகளை அவன் சிதறடித்தான். ஹாலேலூயா. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் வருமானங்களுக்கு விரோதமாக, நாங்கள் இருக்கின்ற தேசத்துக்கு விரோதமாக, எங்கள் சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது. ஹாலேலூயா. பாதாளத்தின் வல்லமைகள் எங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் திருச்சபையோ மேற்கொள்வதில்லை சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா தேவனே. அப்பா பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் என்று சொன்னவரே. ஹாலேலூயா. பூமியிலே எதை நாங்கள் கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்று சொன்னீங்கள் ஐயா. பூமியிலே நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னீங்கள் ஐயா ராஜா. என் ஆண்டவராய கர்த்தாவே, பூமியிலே ஆண்டவரே சண்டைகள், ஆண்டவரே கலகங்கள், போர்கள், ஆண்டவரே விபத்துகள் இயேசுவின் நாமத்தில நாங்கள் கடிந்து கொள்கிறோம் தகப்பனே. தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய விடுதலை, தேவனுடைய வெளிச்சம் வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா.
1: இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர்

நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பெலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளைகளில் பெருக செய்கின்றீர். சோர்ந்து போன நேரத்திலும் பெலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில்லாதை பெருக செய்கின்றீர். பிளனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பிளனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். புது பிளனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய சிட்டங்களின் மறைவிலே வந்த ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய நிறைவான அடைக்கலம் உண்டாவதாக. தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்களை அடைக்கலம், எங்கள் கூட்டை நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் நீரே. எங்களுக்கு எல்லாம் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஓரபகரவர தகப்பனே, அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை ஆராதிப்பதுதான் எங்கள் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக உடைய ஆண்டவரே சமூகத்திலே கையெடுக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக உடைய கரத்தில் உடைய சமூகத்தில நாங்கள் கையெடுக்கிறோம். எங்கள் தேசங்களுக்காக, பொருளாதார காரியங்களுக்காக ஆண்டவரே உடைய ஆண்டவரே சமூகத்திலே நாங்கள் கையெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, ஜனங்களுடைய வியாதிகள் பிரச்சனைகளுக்காக உம்முடைய பாதத்திலே நின்று நாங்கள் கையெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நிராசட்டை பண்ணப்பட்டவரும் ஆண்டவரே, மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அதை எண்ணாமல் போனோம். நாங்கள் தேவனால் சிறுமப்பட்டவர் என்று எண்ணினோம். ஹல்லேலூயா. எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக் கொண்டீர் ஐயா, எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின் உண்மையில வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகிறதையா, விடுதலை உண்டாகிறதையா. ஆண்டவரே, வெற்றி கொடி நீங்கள் தான் ஐயா. ராஜா, கிறிஸ்துக்குள் உங்களை நற்கந்தகமாக வைத்திருக்கிறதற்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். நன்றி நன்றி நன்றி ஐயா. என் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பது இவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்குள் இருப்பது இவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஐயா. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிற ராஜா. பெரியவராகி எங்கள் நல்ல தேவனே, வானத்தையும் பூமியை உண்டாக்கி எங்களுடைய கர்த்தாவே, நீர் எங்களுக்குள் இருப்பது அது இவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஐயா. ராஜா, ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ராஜா, கர்த்தாவே சூத்தரிக்கிறோம் ஐயா. ராஜா, ஹாலேலூயா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் ஐயா. ராஜா, ஹாலேலூயா. தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா. உந்த நாடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமையும் அக்கையா. உந்த நாடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமையும் அக்கையா. போவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. எசையா எசையா, உமன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. எசையா எசையா, உமன்பினால் என்னை மூடுமையா. உந்த நாடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமையும் அக்கையா. உந்த நாடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமையும் அக்கையா. உம் போர்வையால் என்னை மூடுமையா. எசையா எசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நிர்தானையா, நிழல் தானே தங்கும் சொத்தமையா. நிறை

போடுமையா, உங்க திட்டத்தால் என்னையே நிரப்புமையா. எஸ் ஐயா உன் போர்வையால் என்னை

எல்லாமே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீரே எங்களுடைய வாழ்வின் பங்குன்னு சொல்லி நாங்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே சொல்லுகிறோம் தகப்பனே. எசப்பாமுக்கு சூத்திரம் ஆண்டவரே. திரளான தண்ணீர் நிறைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கலாம். உன்னதத்திலே கர்த்தர் ஆண்டவரே நல்லவர் தகப்பனே. ஆண்டவரே வல்லமை உள்ளவர் அப்பாராஜா. ஹாலேலூயா. மகிமையானவர் நமக்கு ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே மகிமைய செய்தீரையா. இது முதல் கொண்டு எல்லோரும் மங்களை பாக்கியவான் பாக்கியவர் என்று சொல்லுவார்கள். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஆராதிக்கிறோம் ஐயா. தகப்பனே நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் ஆண்டவரே. நீரங்களை நன்மையினால் நிரப்பி இருக்கிறீர்கள் ஐயா. உன் வாயை ஆண்டவரே விரிவாய்த்து அப்பொழுது உன்னை நன்மையினால் நிரப்புவே சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே எங்கள் வாயா என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே திறக்கிறோம். எங்களை நீர் நன்மையினால் நிரப்புவீராக. உம்முடைய நன்மை நல்லது ஐயா. ஆண்டவரே உம்முடைய விருப்பம் நல்லது ஐயா. உம்முடைய சித்தம் நல்லது தகப்பனே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதிசயங்களை இந்த நாளிலே காண செய்கிற தேவன். பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளப்பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளப்பொருளும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவனோடு நான் வழக்காடுவேன், பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் சொன்ன தேவன். ஹாலேலூயா. விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக நாங்கள் பிள்ளைகளை பெறுவதும் இல்லையா ஆண்டவரே. தகப்பனே மக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஆத்துமா.

என்னை பாக்கியவதி என்று சொல்ல வைத்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், என்னை பாக்கியவதி என்று சொல்ல வைத்தார். வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரீர், வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரீர்.

ஜோர்தானை கடக்க செய்தாரே, செங்கடலை துளக்க வைத்தாரே, ஜோர்தானை கடக்க செய்தாரே, வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரே, வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரே, தைலம் இயேசு நாமம்

அழுது ஒன்றுமில்லை என்றாரே, ஸ்திரீகளுக்குள் ரூபவதி என்றாரே, அழுதொன்றும் இல்லை.

0: ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே விசுவாச குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தூரமாய் போன பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. உண்மை அறியாத பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே திருச்சபைக்கு வந்தும் வராத பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியோடு பிரச்சனைகளோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை எடுத்து விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல் நாங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உலக தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச தமிழ் பிள்ளைகள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா மாயை பேசும் வாயின் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரர் கைகளுக்கு ஆண்டவரே விசுவாச குடும்பத்திலுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்கும்படி செவிக்கிறோம். உம்முடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை எடுத்து பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம். ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேன்னு சொன்னீரே ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுகிறபடியால் உமக்கு சோத்திரம். தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறதுன்னு சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. அறிக்கை பண்ணுகிற ஆண்டவரே அப்போஸ்தலர் ஆகிய இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோமே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். நாங்கள் இருக்கின்ற பட்டணத்திலே ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம்.
1: இன்னும் கொஞ்சம் தேவையா
0: சோத்திரம் ஐயா. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாங்க செபிக்கிறோம். உங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. எங்களை எப்படி அழைத்தீங்களோ ராஜா அதே போல அந்த பிள்ளைகளை நீங்க அழைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. பாவத்தில இருக்கிற ஜனங்கள், அபியூஸ் பண்ணப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே, திக்கு திசை தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே, திருமணம் செய்து கைவிடப்பட்டிருக்கிற ஜனங்கள் அப்பா ராஜா, எந்த அகப்பனே ராஜா, குடும்பங்களிலே ஐயா ராஜா, உறவுகளிலே ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரே, தேவனே கணவன் ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தில் ஐசினுடைய தெய்வமே நீர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்ருவின் பிடியிருந்து எங்களை விடுவித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவருடைய சேனைகளை சிவந்த சமுத்திரத்தில் தள்ளினவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா ராஜா. ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி விட்ட எங்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம். உங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. காலதோறும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் இந்த புதிய கிருபை எங்கள் மேல் ஊற்றுகிறீர். எங்கள் பிள்ளைகள் மேல், எங்கள் குடும்பங்கள் மேல், எங்கள் திருச்சபை மேல் ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் மேலும் கிருபியை ஊற்றுகிறீர் ஐயா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவர் மேலும் கிருபியை ஊற்றுகிறீர் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் இந்த ஆராதனையை முடிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவர் அப்பா. ஆண்டவரே அப்பா மகிமையான காரியங்கள் எங்களுக்கு செய்கிற தேவனையா, நீர் எப்பொழுதுமே நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. இந்த நாளிலே கூட இந்த யாத்ராகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போறோம். ஹாலேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராய் இருக்கிற. ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. அங்கே யாத்ராகமம் 3 அதிகாரத்திலே 7 வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எழுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹலேலூயா. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்ற. ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஹலேலூயா இந்த வாழின்படியும் ஆண்டவர் எல்லோருடைய உபத்திரவங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் காண்கிற தேவர். ஹலேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் பாருங்கள் ஒரு கண் மூடி ஒரு கண் திறக்கிறவர் அல்ல. ஹலேலூயா. அவர் நம்மை விடுவிக்கிற தேவர், நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவர். ஹலேலூயா. ஆனபடினா இந்த ஜனங்களுடைய பெருமூச்சை கூட அவர் பார்த்தாரா. ஹலேலூயா. அந்த ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை கேட்டிருக்கிறார். ஹலேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கூட அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கண்ட ஹலேலூயா. ஆகாருக்கு அந்த இடத்திலே சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் அவள் பட்ட பாடுகள், இருதயத்திலே பட்ட வேதனைகளை தேவன் அறிந்த. ஹலேலூயா. அதே போலதான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹலேலூயா. எது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்கும் வரைக்கும் அவரையே நாங்கள் எங்கள் கண்கள் நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஹலேலூயா. அது மட்டுமல்ல பாருங்கள், அவர் சொல்லுகிற அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஹலேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து தூக்குவதற்கு ஒரே காரணம் அவரை நாங்கள் ஆராதனை செய்வது. ஹலேலூயா. நன்றி உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹலேலூயா. பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்களை கொண்டு வரலாம். அது கர்த்தர் கொண்டு வருகிற காரியம் அல்ல. ஹலேலூயா. பார்வோனும் அவனுடைய சேனைகளும், சத்துருவும் அவனுடைய சேனைகளும். ஹலேலூயா. அங்கே ஆண்டவர் ஆகிய இயேசு சொல்லுகிறார், திருடனானவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான். ஹலேலூயா. அனுபடினால் என்ன உபத்திரவமோ, என்ன கஷ்டமோ, என்ன துன்பமோ, என்ன துக்கமோ எதுவாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஹலேலூயா. நேற்றைய நாளிலும் நான் நேற்றைய மெசேஜில் சொன்னேன், என்ன சொல்லி சொன்னால், ஹலேலூயா, இத்தனை வருஷ ஊழிய காரியங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். ஹலேலூயா. நான் ஆராதனையை மட்டும் நான் விடுவதே இல்லை. காலையில் எழும்பி ஹலேலூயா தேவனை ஆராதிப்பேன். எந்த ஒரு காரியம் சிலவுல ஆராதனை டைம் குறையலாம், ஆனா ஆராதனையை விட்டு விடுவதில்லை. ஹலேலூயா. ஆனபடினா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எப்பொழுதுமே விடுவிக்கிறார். மோசேக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், அது மட்டுமல்ல நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லுன்னு சொல்லி சொல்லுகிறார். அவர் எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறவராய் இருக்கிறார். ஹலேலூயா. அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அந்த திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அங்கே அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவராய் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதாவது அவர் இருக்கிறார். ஹலேலூயா. கவலைப்படாதே, அவர் இருக்கிறார். அவர் உன்னை தப்பு வைப்பார், அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை காண்கிறார், உன்னை பார்க்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் பலமான சாட்சியை கொடுத்தார்கள். ஹலேலூயா. அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை விடுவிக்கிற தேவன், நம் தலையை உயர்த்துகிற தேவன். ஹலேலூயா. ஆனபடினால் அவரே நமக்கு செங்கடலை பிளக்க செய்வார், யோர்தானை கடக்கவும் அவர்தான் உதவி செய்வார். அவருடைய அவரை நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய துதி எப்பொழுதும் எங்களிடம் ஆவிலே இருக்கட்டும் ஐயா ராஜா. ஆண்டவர் எல்லாமே, ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளும் எங்களை விட்டு கடந்துதான் போவோம், கடந்துதான் போவத்து வேணும் ஆண்டவரே. ஏனென்றால் உடன்படிக்கையின் ரத்தம் எங்களோடு கூட இருக்கிறது. நீர் எங்களுக்குள் வாசம் படுகிறேன் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதியும், இந்த தேசத்தை ஆசீர்வதியும், நாங்கள் விட்டு வந்த தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. தகப்பனே ஆசீர்வைத்து வழிநடத்தும் சங்கமும் ஊழியங்களையும் அருமையான சௌரனையும் ஆண்டவர் சௌர ரீட்டாவையும் ஆசீர்வதியும். உடைய கரம் இத்தனை வருஷ காலமாய் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். ஒரு டிவைன் ஆண்டவரே தேவன ரிலேஷன்ஷிப் எங்கள் பக்தியில கொடுத்திருக்கிற இதற்காக நன்றி சொல்லுவோம். தேங்க்யூப்பா ஆண்டவரே. தெய்வீகமான தொடர்புகள் இந்த நாட்களிலே அதிகமாய் தொடரும்படி செபிக்கிறோம். உமக்கு பயந்த பிள்ளைகள் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய ஆண்டவரே ராஜ்யம் விரிவாக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பெருமண்டலங்கள் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையில செய்யப்படும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு பாடல்களோடு
0: ஜெபங்களோடு
2: செய்தியோடு
0: மன்னிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயராஜா.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் இணைந்து செய்திகளோடு பாடலோடு துதிகளோடு ஜபங்களோடு அதோடு இமானுவேல் அங்காலே மியூசிக்கை கொடுத்தார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். கடந்த 36 வருடமாக நாங்கள் செய்யும் ஆலயத்துக்கு சென்றோம். கர்த்தர் வழி நடத்துகிறார். அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் திரும்பமாக சபையும் ஒப்புவித்துக் கொண்டு உங்கள் பிசினஸ் காரியங்கள் குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கடந்து செல்லுகின்ற பொழுது இன்றைய நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரவு நேரத்திலே நாங்கள் திரும்பமாக நித்திய வளர்ச்சி நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். God bless you, அம்மா. ஆமேன்.
0: ஆமேன் ஐயா. ஒரு சாட்சி உங்களை குறிச்சு சொல்ல விடும் நான்.
2: சொல்லுங்களா.
0: என்னென்றால் ஐயா, அந்த வேசி பண்ணுற வழியிலே அந்த சாட்சியாண்ட நினைவு கூர்ந்தார். என்னென்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஒரே திருச்சபையில இருந்தோம் தானே, அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஊழிய பாதையில வந்துட்டோம். அப்போ ஊழிய பாதையில வருகின்ற வழியில ஒரே ஒரு குடும்பம் எங்களை சந்திக்க வந்தது, அது நீங்க தான்.
2: என்னுடைய
0: மகன் பிறந்திருந்த நேரம் தெரிந்த மகனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், நீங்க கொண்டு வந்த நீங்களும் சரி ரீச் ஆகும் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இடத்துல நாங்கள் இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன ஸ்டூடியோ ரூம்ல நாங்கள் இருக்கிற வழியில எங்களை ஒரு பேக்கையும் பிள்ளைக்கன்று சொல்லி ஒரு பேக்கும் கொண்டு வந்து சந்தீங்கள். காலையிலியானபடியத்தான் பாருங்கள், எந்த காரியத்திலும் நாங்கள் தைரியமா நிக்கின்ற வழியில ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறார், எங்களுக்கும் ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது நல்லவர் ஐயா. ஹல்லேலூயா.
2: ஆமீன் ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எனக்கு உங்களுடைய பிசினஸுக்கு வந்ததான் ஞாபகம் இருக்கிறது, அந்த வீட்டுக்கு வந்து ஞாபகம் இல்லை. அதனால
0: அந்த வீட்டு மேலே இருந்தாங்களா ஐயா, அந்த பிசினஸுக்கு மேலே இருந்தாங்க.
2: ஓகே ஓகே, அப்போ ஞாபகம்.
0: ஒரு சின்ன இடம் ஐயா, சின்ன இடத்துல நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க, அப்போ ஞாபகம் இருக்கு. அப்போ நான் சரியான மன துக்கத்துல இருக்கிறேன் ஐயா. பிள்ளைங்க பிரச்சனை ஒரு பக்கம், திருச்சபையில காரியங்கள் எல்லா காரியங்களும் துக்கப்பட்டு கேக்க நீங்க அந்த இடத்துல வந்தீங்க. ஆண்டவர் அதை எப்பொழுதும் பாருங்கள் ஐயா, நாங்கள் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை கூட கர்த்தர் நினைவில வைத்திருக்கிறேன். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர்.
2: ஆமீன். அருமையான சாட்சி கூட ஆகும் அடுத்து கடந்து சென்றீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக இரவு நேரத்திலே சந்திப்போம். God bless you. Amen.
0: Amen. Bless you. Bless you, ஐயா.
2: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையில் இணைந்து துதி ஆராதனை வழிநடத்தினார். தேவ செய்திகளோடு பாடல்களோடு இவங்களோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே கூடுகின்ற பொழுதும் சபையிலே பிரசங்கப்படுத்தி நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
2: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
2: ஆமீன். இன்று 17 நான்காம் மாதம், 17 ஏப்ரல் மாதம், 17 சித்திரை மாதம், 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து நேரம் காலை 8 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே ஊழியர் வசனஹோமி லோகன் சகோதரி டாலி அவர்கள் கூட, அதோடு பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் கூட செய்திகளை கொண்டு வருகிறார். அந்த வகையில் அவர்களை திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். இந்த கால வேளையிலும் கர்த்தருங்களுக்காக தருகிற வார்த்தை, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமீன். ஏசாயா 12:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் எண்ணாகமம் 36, நீதிமொழிகள் 27, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலின் யோவான் 9-10 அதிகாரங்களை வெற்றி நாங்கள் நேற்றி நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாளைய நாளுக்கான அந்த அதிகாரங்களை பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகளில் உள்ளவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். வாஞ்சியோடு ஜெப ஊழியர் காலையிலே ஆராதனை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி வந்த ஆராதனை தடைப்பட்டு விட்டது காலையிலே. அதனாலே என்னுடன் கேட்டுக்கொண்டார். நானும் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று அந்த வகையிலே அவருக்கும் அந்த நேரத்தை கொடுத்திருந்தோம். அதிகால வேளையிலே எந்த ஒரு மற்ற நிகழ்ச்சிகள் தடைப்படாமல் அவருக்கு அந்த நேரத்தை நாங்கள் காலையிலே அவருக்கு கொடுத்திருக்கிருந்தோம். கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் வாஞ்சியோடு இணைந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் வழி நடத்துகிறார். சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஷர்மிளா அவர்கள் இணைந்தார்கள், சென்று விட்டார்கள், திரும்பமாக இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். கத்தர் கரத்தில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். கத்தருக்கு ஊழியம் செய்ய வாஞ்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஒரு வேர்ட் ஆஃப் வார்னிங். நாங்கள் நேற்றைய நாளிலே ஒரு ஒரு ஹேக்கர் ஹேக்கர் அதாவது ஸ்கேம் ஆர்டிஸ்ட் இணைந்தார். இணைந்து எல்லோரையும் அவர் இன்னொரு மினிஸ்ட்ரி நாங்கள் செய்கிறோம், அதில் குரூப்பாக இருக்கிறோம். அந்த குரூப்பிலிருந்து அவர் அழைத்து காசு அனுப்பும்படி அப்படியான காரியங்களை செய்கிறார். அப்படியாக உங்களுக்கும் ஏதாவது வருமா இருந்தால், யாராவது உங்களுக்கு தெரியாதவர்கள் அழைத்து இந்த நம்பரை வாசியுங்கள் என்று சொன்னால், அல்லது கம்ப்யூட்டரில் எழுதுங்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த இணைப்பை உடனடியாக துண்டித்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த நம்பரை போடும்போது அந்த இந்தியாவிலே சொல்வார்கள் ஓடிபி நம்பர் என்று, அதுபோல இங்கேயும் செய்கிறார்கள். அவர் இங்கிலாந்திலிருந்து அழைத்திருக்கிறார். அவரும் ஒரு பாஸ்டர் என்று சைன் பண்ணியிருக்கிறார். சைன் பண்ணி அந்த குரூப்புக்கு வந்து இந்த காரியங்களை செய்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பணம் அவர் போல யாரை ஹேக் பண்ணுறாரோ அவர் போல எனக்கு பணம் அனுப்புங்கள் என்று கேட்பார்கள். அப்படி ஹேக் பண்ணுற ஆக்கள் இருக்கிறார்கள். எனக்கு அனுப்பியிருந்தாங்க, நான் உடனே கட் பண்ணிவிட்டேன். அதனாலே என்னை ஹேக் பண்ணவில்லை என்று விசுவாசிக்கிறோம். அந்த ஹேக் பண்ணினால் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் அதிலும் காசு எடுத்து விடுவார்கள். அப்படியாக மிகவும் அவதானமாக இருங்கள். யாராவது உங்களுக்கு தெரியாதவர்கள் அதில் கால் பண்ணினால் எடுக்காதீர்கள். அல் மற்றது அந்த ஓடிபி நம்பர் என்று ஒரு நம்பரை தருவாங்க, அந்த நம்பரை நீங்கள் தொலைபேசியிலே பஞ்ச் பண்ணாதீர்கள், அல்லது அவர்களுக்கு திருப்பி சொல்லாதீர்கள். திருப்பி சொல்லுகின்ற பொழுது அவர் உங்களுடைய நீங்களாக மாறிவிடுவார். அதனுடையால் அவதானமாக இருங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழிய சௌரி ஜெனட் அவர்கள் வழி நடத்துவார்கள். எங்களுடைய நிர்மலா மெரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இரவு நேரத்திலே பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜெனட் அவர்கள் மீதியானவற்றை புறப்படுப்பார்கள். கத்திர தாமை வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே வாலிபர்களுக்கான யுவதிகளுக்கான ஜெப வேளை விசேடமான ஜெபனங்களாக இருக்கும். அவற்றுடன் நினையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். இந்த வேளையில் சௌரி ஜெனட் நம்ம படைப்போம். ப்ரைஸ் லோட்டம்மா,
0: ப்ரைஸ் லோட்டம்மா.
2: ஆமீன். இந்த வேளையில் உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: தங்கம்மா, வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசிய நான் குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் வாலிப ஜுவதிகளுக்காக நாங்கள் ஜபிக்க போகிறோம். ஏனென்றால் வாலிபர்கள் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்களாய் ஒரு பலசாலிகளாய் அவர்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பமும் அது எங்களுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றார்களாய் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கும் போது எவ்வளவாய் கஷ்டப்பட்டிருப்போம் என்றால் அந்த கஷ்டம் இன்றைக்குத்தான் சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே வாலிப பிள்ளைகள்
4: எந்த இடத்திலும் இந்த வாலிப பிள்ளைகள் நிச்சயமாகவே உயர்ந்து நிமிந்து நின்றால் அங்கு பெற்றோருக்கு சந்தோஷம். இல்லாவிட்டால் அநேக பெற்றார் இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டு அங்கு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள். அந்த நேரமே நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இப்படியா எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காத்து வழி நடத்துகிறார் என்று சொல்லி ஆகவே நாங்கள் இந்த மாலிவ ஜுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அவருடைய பரிசுத்தங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் முக்கியமாய் இருக்கிறது. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்கள் எங்கள் வாலிபர்களுக்குள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் தங்களாய் தாங்களே ஒடுங்கி இருக்கிறார்கள், மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வாலிப ஜோதிகள் ஒரு விடுதலையே மனம் திரும்புதலையும் உண்டாக வேணும் என்று சொல்லி அங்கு நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
5: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, நீர் இந்த உலகத்துல வாலிபனாக இருந்த பொழுது பரிசுத்தத்தோடு வாழ்ந்தீரே. தேவனுக்கு பிரியமாக ரா முழுவதும் ஜெபத்துல கழித்திருந்தீரே. ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை போக்கஸ் பண்ண நீர் எப்படி வாழ்ந்தீரோ, எப்படி பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் அந்த ஒன்றான மெய்த்தேவனும் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீர் பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த காலங்களில தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை பெற்றுக் கொண்டீரே. மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்பணிந்தவராக வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்தீரே. எமக்காக எம்முடைய வாலிபர்கள் வாலிபர்கள் ஜெபிப்பதை ஜெயிப்பதற்காக இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களும் ஜெயிப்பதற்காக இந்த பிசாசனுடைய உலகத்திலே இருந்து உலகத்தின் அதிபதியாக சாத்தானிடத்திலே இருந்து ஜெயம் பெற்றுக் கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தந்தீரே. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான், நீரோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் அந்த தேவன் உம்மிடத்தில இருந்து இயேசு எப்படி ரா முழுவதும் பகல் முழுவதும் உம்மோடு உறவாடி எல்லா மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதே போல இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களோடு நீர் இடைப்படும்படியாக உம்முடைய கரம் வாலிபர்களோடு கூட இருக்கும்படியாக வாலிபர்களை கெட்டித்தனமான வாலிபர்களை அரசாங்கம் தங்களுக்கு வேலை கெடுத்துக் கொள்கிறது. ஆனாலும் இந்த பாவ வாழ்விலே சாப வாழ்விலே இந்த ரக்ஸ் அடிமைத்தனம் குடி பழக்கம் ஒரு பொல்லாத சாத்தானுடைய கிரிகைகள் அந்த வாலிப பிராயத்தில மனிதனை வாட்டி வதைக்கிறது. ஆண்டவரே, இப்படியான வாலிபர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. கர்த்தரே, ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆண்டவரே, அந்த வாலிபர்கள் எல்லோரும் அந்த அபிஷேகமுள்ள சபைகளுக்கு போய் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று அந்த விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. பாவத்தில் இருந்து ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அந்த ஒடுக்கப்பட்ட வாலிபர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது விடுதலை அடைகிறார்கள். அந்த வாலிப பிராயத்தில எங்களை கிரியேட் பண்ணின அந்த சிருஷ்டிகரை நினைக்கும்படியாக அந்த ஒடுக்கப்பட்ட வாலிபர்கள் இயேசுவுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக விடுதலை பெற்று எல்லும்பை பிரகாசிக்க பொல்லாங்கானை ஜெயிக்கிற பலத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வது இயேசு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட வாலிபர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய மனதில என்னை ஒடுக்கிவிட்டார்கள், என்னை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற எண்ணத்தை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஒடுக்கப்பட்ட வாலிபர்கள் தான் உம்முடைய பிள்ளைகளாக எழும்பி உம்முடைய பரிசுத்தாவியை பெற்று மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை இந்த உலகங்களுக்கு அறிவிக்க இந்த ஒடுக்கப்பட்ட வாலிபர்களை பயன்படுத்துவீராக. ஒடுக்கப்பட்ட மக்கள் மக்களுக்கு வாலிபர்கள் விடுதலை பெற உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை உம்முடைய ஓட்டத்தில இந்த கடைசி கால ஓட்டத்தில இணைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த யுத்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், யுத்தங்கள் வரும். இந்த யுத்தங்களில் இந்த வாலிபர்கள் போய் இந்த அரசாங்கங்களால் ஏமாற்றப்பட்டு இந்த நாடுகளில் இந்தியாவில் உள்ள வாலிபர்கள் இந்த யுத்தங்களில் ஈடுபட மற்ற நாடுகளுக்கு போகாதபடி ஒரு தடையை போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பணம் இல்லாமையினால அந்த முகவர்கள் மூலமாக ரஷ்யா இப்படியான யுத்த நாடுகளுக்கு போய் அவர்கள் மறித்து போகிறார்களே, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிறார்களே. ஆண்டவரே, இந்த வாலிபர்களுக்கு ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் அரக்கச்சியையும் சமாதானம் என்னும் பாதரட்சியையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் ஆவியின் பட்டயத்தையும் கொடுத்து இயேசுவை அறிவிக்கிற போராளிகளாக மாற்றுவீராக. இன்றைக்கு சிறைகளில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களும் மனம் திரும்பி இயேசுவை போதிக்கிற போர் செவகனாக அவர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மதுபானங்களில ஆவியும் மதுபானங்களினால பலத்தை பெறாமல் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பலத்தை பெற்று பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு ஒரு விடுதலை உள்ள வாழ்வு, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற வாழ்வு, ஒடுக்கப்பட்ட வாழ்வு, ஒரு விடுதலையை கொடுக்கிற வாழ்வாக ஒவ்வொரு வாலிபர்களையும் மாற்றுவீராக. ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. வாலிபிராயத்தை பாவங்கள் இல்லாத வாழ்வாக ஜோசேப்பு எப்படி வாழ்ந்தானோ, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தானே, அதே போல ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட வாலிபர்கள், ஒவ்வொரு சிறைகளில் அடைக்கப்பட்ட வாலிபர்கள், யுத்தத்துக்கு போக ஆயத்தமாயிருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அந்த ரக்ஸ் பழக்கங்கள் பாவ பழக்கங்களில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் தான் விடுதலை கொடுக்கிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களும் உணர்ந்து கொள்வார்களாக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பத்தில் உள்ள வாலிபர்களை உம்முடைய ஊழியத்துக்கு அவர்கள் இட்டு பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பொல்லாங்கானை வெல்லுகிற வெள்ளத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெனட் சிஸ்டருக்காக, அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய மகன் மகளை உம்முடைய ஊழியத்துல இன்னும் அதிகமான அபிஷேகத்தின் வல்லமையை கொண்டு உம்முடைய போராடி ஜபிக்கிற பிள்ளைகளாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய வருகை வரைக்கும் உண்மையோடு புத்தமத்தோடும் வாழ உதவி செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய சுகத்தையும் விரும்புகிற தேவனாக இருக்கிறது. அவருடைய குடும்பங்களில் உள்ள, அவர்களுடைய சபைகளில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் இயேசுவை போல ஊழியம் செய்ய இயேசு சொல்லி, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அந்த காரியங்கள் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கூட இந்த காலத்துல நடக்க கிருபை செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கேட்கிற காதுகளை கொடுத்து இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை நிறைந்து வைக்க அந்த குடும்பங்களில் உள்ள வாலிபர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல வாழ கிருபை செய்வீராக. அவருடைய நண்பர்கள் எல்லோரும் இவர்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், இவர்களுக்குள்ள ஒரு நன்மையான காரியங்கள் இருக்கிறது. இவர்கள் தேவனை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை விசுவாசிக்கிற குடும்பம் என்பதை அந்த வாலிபர்களை காணும் பொழுது, அந்த குடும்பங்களை காணும் பொழுது நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று வல்லமையில உம்முடைய ஓட்டத்துல ஓடி முடிக்க எப்படி தீமத்தையும் பவுல் அவர்கள் ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள், அதே போல ஒவ்வொரு வாலிபர்களும் பவுல் தீமத்தையும் போல ஓட்டங்களை ஓடி முடிக்க நீ கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடும் கூடயிரும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாயும் மக்கள் செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
4: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் சபை மக்களோடும் எல்லா பரிசுத்த புள்ளிகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
5: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
4: ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பொல்லாங்கு செய்யற வாலிபர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இவர்கள் அங்கு இருளிலே இருக்காதபடி அங்கு ஒளிக்கு வர அவர்கள் ஒரு நல்ல உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
6: ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்க ஒரு மனதோடு இந்த வாலிபர்களுக்காண்டி ஜபிக்க வந்து நிற்கிறோம். ஆண்டவரே கர்த்தர், என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு சாரி கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் யாருக்கு அஞ்சுவேன். ஆமீன் ஆண்டவரே. நாங்களே நம்பியிருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வாலிபர்களை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க. நீங்களே ரசிக்கிற அப்பன் அப்பா, அந்த வாலிபர்கள் அழிந்து போகாத வண்ணமாக ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதமான உங்களோட ரட்சிப்பை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே ரட்சிப்பை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த வாலிபர் வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த கடைசி காலத்துல ஐயா உங்களை மட்டுமே நம்பி வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு தேவ பயத்தை உங்களோட தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நீங்க பயமுள்ள ஆவியை கொடாம பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்கிற தகப்பனா இருக்கபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்கள இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. நீங்களே தகப்பன் என்று அவர்கள் அறியக்கூடியதாக உங்களோட உங்களோட கரத்தின் மேல் வைத்து உங்களோட கரத்தை அப்பா நீட்டி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா. வாக்கு தத்தம் செய்தவரே, உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, கிருபையின் மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்த அந்த கிருபையின் அப்பா, கிருபை கிருபை கிருபை உங்களோட கிருபையை கொடுத்து நீங்க இந்த வாலிபர்களை ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்றோம் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி அப்பா. அப்பா நாங்க சோத்திர பலி செலுத்தும் பொழுது ஆண்டவரே எரிகோ பட்டணம் விழுந்தது போல ஆண்டவரே இந்த பிள்ளையாட்கள் மத்தியிலும் ஆண்டவரே இந்த வாலிபர் மத்தியிலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான தயவம் இரக்கத்தை கொடுத்து அவர்களோட மென கண்களை திறந்து அவர்களுக்கு புதிதான வாழ்க்கையை வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்கள் புதிதான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களை இரத்தத்தினால் அவங்க பாவங்களை கழுவி ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறனப்பா. அப்பா உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். ஆண்டவரே அப்பா இரக்கமுள்ள தகப்பனே, இந்த கடைசி காலத்துல இந்த இந்த வாலிபர்கள் அழிந்து போகாத வண்ணமாக உங்களோட ரட்சிப்பை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க. உங்க தேவ பயத்தோடு அவர்கள் இந்த கடைசி காலத்துல ஒரு தேவன் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இந்த உலகத்துல என்று கூறு என்று நினைக்க கூடியதாக உங்களுடைய அன்பையும் அபிஷேகம் அவர்களுக்கு அவர்களுக்குள்ள அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். புதிதான வாழ்க்கையை நீங்க கொடுத்ததுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா வழி தப்பி தெரியும் பொழுது ஆண்டவரே நீங்க அவர்களை அணைக்கிற தகப்பனா இருக்கிறீங்களா ஆண்டவரே அப்பா. அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே அப்பா. உங்களோட அன்பும் அகலமும் நீளமும் உயரமும் அறியக்கூடியதாக நாங்க எப்படி அறிந்தோமோ அதுபடி அவர்களுக்கு அந்த அப்பா நீங்க வெளிப்படுத்த வல்லவரா இருக்க. இப்பொழுது யாவரை மாணவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு அவங்களோட பெற்றோர் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இலங்கை தேசத்துல மட்டுமில்ல உலகம் எங்கும் வாலிபர்கள் அதிகமாக மூழ்கி போயிருக்கிறார்கள். களவு போய் தேவையில்லாத அசுத்தமான ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கானையும் வருகிறேன். அந்த வாலிபர்களையும் தொடுங்க ஐயா. உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்பா. நீங்க ரட்சிப்பு கொடுத்த அகப்பன், கடைசி காலத்துல ஆண்டவரே அவர்கள் உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு கொடுத்த அந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், முதலாவது உங்கள் ராஜ்யத்தை நாங்க தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே அப்பா. இப்பொழுதும் சிஸ்டர் ரீட்டா அவர்கள் நடத்துற இந்த ஊழியத்துக்கான 36 இயர்ஸா நீங்க நடத்தி வந்தீங்க, இனிமேல் நடத்த வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. அவர்கள் செய்த ஊழியங்கள் ஒன்றுமே வீண் போக இல்லை. இருந்தவரே எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. சங்கமம் வானொலி மூலமாக என்னையும் கடவுள் அழைத்து எத்தனையோ பேர் அழைத்து சிஸ்டர் ஜெனட்டையும் அப்பா ஒன்றா இருந்த ஒரு சபையில இருந்தவர்களை இப்பொழுது கொண்டு நீங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். கோடி கோடி நன்றி. இது உங்களோட ஊழியம் ஐயா, பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட ஆவியினால மட்டுமே சகலது நடக்கக்கூடியதா இருக்கிறது. அதேபடி உங்க பரிசுத்தமான ஆவியின் மூலமாக இந்த காலை வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் பாஸ்டர்ஸ் யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட நீதியின் கரத்துல நீங்க தாங்கி நடத்துற தகப்பனாண்டவரே அப்பா, நீதியில நாங்க நடத்தும் பொழுது நடக்கும் பொழுது நீங்க அப்பா அவர்களை இன்னும் அதிகமாக உங்கண்டையில இழுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துற யாவருடைய தேவலையும் சந்தித்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டர் ஜெயநட் பாஸ்டரா இருக்கிற அவங்களுக்கு நீங்க இன்று வரையுமே அவங்களோட தேவலை சந்தித்து அவர்களை வழி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கானவே நன்றி. எல்லா வாலிபர் பிள்ளைகளையும் ஆண்டவரையும் மகனையும் மகளையும் அவங்க செய்யற ஊழியத்திலையும் அப்பா மான் தூரத்துல இருந்தாலும் அவரை காத்து கொண்டு இன்று மட்டும் உங்களோட ஊழியத்துக்கு அப்பா உண்மையா நீங்க வழி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கு நன்றி. அவர்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிங்க, கணவனையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ள யாவரையும் மறுத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு உங்களுடைய அன்பை அதிகமாக எல்லா ஊழியக்காரர்களுக்களையும் கொடுத்து உங்களுக்கென்றே வாழ்வதற்கானவரே யாவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்று மாலை நடக்க போற நித்திய வெளிச்சத்தையும் காலை நேரத்துல நடக்கிற ஊழியங்கள் யாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களுடைய அன்பினால அனைத்து உங்களோட வார்த்தையை மட்டுமே நாங்க பகிர்ந்து கொள்வதற்கு தர்ற இந்த மகாபரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். இரத்த கோட்டைகளை மறித்து வைத்து உங்களோட சித்தத்தை செய்வதற்கு யாவரைக்குள்ளே ஆண்டவர் தாழ்மையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர், உங்களோடும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப மகனோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
4: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
7: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஒரு நிமிஷம் என்னங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுங்கம்மா.
4: இந்த பாலிவஜூர்கள் இந்த அக்கிரம கட்டுக்களை அங்க தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் அவுக்க கூடியதாய் அவர்களுக்குள்ளே அந்த வல்லமையும் அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கிருபையை உண்டாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: ஹாலேலூயா, சூத்திரம் பா, சூத்திரம், சூத்திர ராஜா. எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் இது கிருபை நாளு, எங்களை முடி சூட்டி எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தி வருகிற உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு போது மாறாத மறவாதவர், உறங்காதவர், தூங்காதவர் அப்பா. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இம்மட்டுமாய் கைவிடாமல் பாதுகாத்த கண்மலையே உமக்கு சூத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும் வரை எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமாய் கரைத்திரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம். இந்நாளிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே வெவ்வேறு இடங்களிலும் தேசங்களிலும் வெவ்வேறு நேரங்களிலும் இருந்த போதிலும்ப்பா வாலிபர்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காகவும் யுத பூமிக்கெல்லாம் ஜெபிக்க வந்திருக்கிற ராஜா, இலங்கைக்காகவும் எல்லா தேசங்களுக்காகவும் இந்தியா மற்ற இஸ்ரேவேல் நாடுகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா. தரப்பிலே நிற்கிறோம் தேவன் தாமே, எங்களுடைய அங்காளைப்பும் புலம்பலையும் கேட்டு ஆனந்த களிப்பாய் மாறு செய்து நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை செய்த பாதுகாத்த உபதி கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில்

உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அதே போல இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லபை அந்தகார லோகாதிபதி அவர்களுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி அவர்களுடைய வாழ்வை சீரழித்து போய் போட்டிருக்கிற நீ காரியங்களை எல்லாவற்றிலிருந்து அவர்களுக்கு நீ விடுதலை தாங்க. எல்லா அக்கிரம கட்டுகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. அந்த அக்கிரம கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்க ஆத்துமாக்களை நீர் எழுப்புங்க தகப்பனே. வாலிபர்களுக்காக கூடி ஜெபிக்க ஜெபிக்க அவர்களுடைய வாழ்வின் சிற்பை எல்லாம் நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. அநேக வாலிபர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் தன் கடவுளுக்கும் தேவனுக்கும் கீழ்படியாமல் வாழ்கிற காலகட்டத்திலே இருக்கிறபடினாலே ஆண்டவர் தாமே அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுந்து வேதத்திலே இருந்த நீர் எப்படி அப்பா அந்த நாட்களிலே வாலிபன் நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தீரோ அதே பரிசுத்த இந்த நாளிலே ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்கள் மத்தியிலே இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வழி விலகாத படிக்காண்டவரே, வேண்டாத கருமங்களிலே தலை வைக்காத படிக்கு, வேண்டாத போதை பொருளுக்கும் வேண்டாத தீய வல்லமைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் அவர்கள் செவி கொடுத்து அவர்கள் சிக்கிக் கொள்ளாத படிக்கு ஆண்டவருடைய பலம் கொண்ட கரம் ஏற்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. நாங்கள் ஜெபிக்க முடியும் கர்த்தர் தீர்த்தமே கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறீரப்பா. அப்படியாக நாளிலே பார்க்கும் போது அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வாரப்படுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளின் வாழ்விலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டப்பா. அவர்களுடைய ஞான கண்களை எல்லாம் திறந்தர்ல, எல்லா விதமான தீய அக்கிரம கட்டுகளிலிருந்து பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து அவர்களை நீ வழி நடத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிற ராஜா. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க, உமக்கென்று ஊழியம் செய்ய ஆண்டவரே தன்னை அர்ப்பணிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வருகிறபடினாலே தேவன் நீர்தாமே எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ரட்சிக்கப்படியாக உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாய் தங்கள் வாழ்விலே வாழ்ந்திருக்கவும் நாங்கள் அப்பா சோத்திரம் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் அப்பா அற்புதங்களை அடையாளங்களை செய்து எல்லா வாலிப ஆண் பெண்களையும் எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்து ஆண்டவர் வேண்டாத எல்லா தீய வல்லமையிலிருந்து நீர் விடுதலை ஆக்கி பாதுகாத்து வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான், உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி உம்முடைய வேத வசனத்தின்படி அவர்களை வாலிபர்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நீர் செய்யற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக தேவன் ஒரு விசை கூட எங்களுடைய ஜபத்தை கேட்டு எல்லா வாலிப ஆண் பெண்களையும் நீர் ஆசீர்வதித்து வேண்டாத தீய கிரியையிலிருந்து அக்கிரமங்கள் இருந்தப்பா கட்டுகளில் இருந்து எல்லா விதமான சோத்ரப்பா சிறையிருப்பிலிருந்து நீ திருப்பி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்போது கூட சங்கம ஊடகத்தை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா ஆண்டவரே நீர் சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஊழிய பாதையிலே நடக்க கர்த்தாமை கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அதிகமான அப்பா பரிமாணத்திற்குள் இந்த ஊடகத்தை நீர் அழைத்து சென்று அநேகர் இந்த ஊடகத்திலே வந்து பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் உது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வேலி போடுங்க தகப்பனே. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிபான் பெண்களையும் தேவன் நீங்க ஆசிர்வதித்து பழுகி பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்குறப்பா. பரிசுத்தமாய் வாழ கருவை செய்யுங்க. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜப வேலையை நடத்துகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனே இரு வாலிப பிள்ளைகளையும் உது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை நீ காண்பா என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. உமது ஊழிய பாதையில நடத்துங்கப்பா. எந்த சத்துரு இந்த வீட்டின் மேல கண் போடாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் அக்னி கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்னி கோட்டையிலும்
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்த கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.

0: அவர்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிற எல்லா வாலிபா குடும்பங்களின் வாலிப ஆண் பெண்களை கூட தேவரீர் நேரு ஆசிர்வதித்து வழிநடத்துங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் மகளுடைய குடும்பத்தை ஆசிர்வதிங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறதான ஆண்டவரே சோத்ரப்பா வாலிப பிள்ளைகளை கூட நீங்க ஆசிர்வதித்து பெருக செய்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தெய்வம் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென்.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் எல்லா ஜபத்தையும் கேட்டு வழி நடத்துவாராக. ஆமென்.
0: அப்படியே உங்களையும் வழி நடத்துவாராக.
1: ஜெபிப்பாரோ அல்லது
0: கொஞ்சம் பிஸியா இருக்கிறாருங்க, நாம ஜாயின் ஆவரேசு.
1: ஓகே ஓகே ஓகே. நாங்க வினோ அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ நேரமாய் நிக்கிறீர்கள், ஆகவே நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய தீய திட்டங்கள் அவர்கள் நினைவுகளிலே வராதபடி, எண்ணங்களிலே வராதபடி கர்த்தர் தாமே பாதுகாக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக தகப்பனே, இறைவா, இதே நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாளிலும் இந்தவனே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அவியானவரே, ஜீவனை தந்து எங்களை, ஜீவனை காத்து எங்களை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே இந்த நிமிடம் வரை காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே, லாபத்துக்களிலிருந்தும் எல்லா நோய் நொடிகள் உங்களை பாதுகாத்து எங்களை உம்முடைய சித்தம் போல நடத்துகிற தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடத்தை தந்து அப்பா தகப்பனே கர்த்தாவே, மக்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரங்கம் பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா. உங்களுடைய தயவுக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க குழுமையோடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே கத்தாவே, நீங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல நடக்கவும் உம்முடைய கிருபையினால் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளவும் தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. இனி வருங்காலங்களில் அப்பா சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே, இந்த பிள்ளைகள் அக்கிரமமான பாதைகளில் அநியாயமான வழிகளில் செல்லாதபடி தகப்பனே உம்முடைய கிருபையினால வழி நடத்தி உமது அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் இருக்கும்படியான கிருபை அந்த பிள்ளைகளுக்கு கொட்டுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொட்டுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் தீய வழிகளில் செல்லாதபடி அப்பா பாதாள வழிகளில் சென்று போகாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவர் அப்பா, இந்த பெற்றோர்கள் படுகிற வேதனைகள் கண்ணீர்களை காண்கிற தகப்பனே கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளின் பெற்றோர்கள் அப்பா இந்த பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டு கண்ணீரோடு தவித்து நிற்கிறதை தகப்பனே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே அப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்படி தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய போர்வைக்குள்ள பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே, இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தகப்பனே, வேலைக்கு செல்லும் போதும் படிப்பிலும் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். சத்ருவானவன் இந்த பிள்ளைகளை விழுத்த வகை தேடினாலும் என் தகப்பனே நீங்கள் அந்த பிள்ளைகளை அணைத்தால் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். அறியாமல் செய்கிற காரியங்கள் அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். தகப்பனே, இந்த பிள்ளைகள் அநியாயமான பாதைகளில் செல்லாதபடி என் தகவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் நீங்கள் பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மாலே ஆகாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகளை அப்பா உம்மால் தான் காக்க முடியும் ஆண்டவரே, உம்மால் தான் பாதுகாக்க முடியும் என்றவரே. இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நட்டத்துங்க ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை விட்டு விலகாதபடி அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கும்படியாக தேவனே, அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே, இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களை விட்டு விலகாதபடியின் தகப்பனே, உங்களை கைவிடாதபடி தகப்பனே, இந்த பிள்ளைகள் அப்பா இருக்கும்படியான ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவர். அப்பா தேவனே என்று உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா அனுக்கிரகத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவர். அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் தங்கள் காரியங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற காரியங்களை செய்து அநியாயமாக அப்பா மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான இந்த குழந்தைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய கிருபையினால மூடி, உம்முடைய சமாதானத்தினால மூடி இந்த பிள்ளைகளை காத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த நாட்களிலும் என்ன ஆவியானவரே சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுக ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, பெற்றோர்களின் வாஞ்சையும் பெற்றோர்களின் அப்பா எண்ணங்களை இயக்கங்களை மறைந்த தகப்பன் கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்களே இறங்கி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளைகளில் அப்பா நல்ல வாழ்க்கைகளை அமைத்து சமாதானத்தோடு அந்த பிள்ளைகள் வாழும்படியான கிருபை என் தகப்பனே ஒவ்வொருவர் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வெக்கப்பட்டு போக விடமாட்டீங்கள் என்று நாங்கள் முழுவதுமாக விசுவசிக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தா ஒரு பிள்ளைகளை அப்பா நீங்கள் பொருட்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த நாளிலும் என் தகப்பனே இந்த சங்கம வாழனியில் நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரன் குடும்பத்திலும் ஆண்டவரே இருக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் தகப்பனே. கர்த்தாவே அந்த பிள்ளைகளோடும் கூட இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானம் நிறைவை சந்தோஷம் கொடுத்து ஆண்டவர். தகப்பனே ஆவியானவர் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன வாஞ்சைகள் இருக்கிறதோ தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கமானொலி எந்தோரு தடைகளோ தடங்களும் வராதபடி மீண்டும் மீண்டுமாக தகப்பனே அப்பா எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படியான கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அப்பா உப்பு கொட்டுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய கரம் ஒன்றே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இங்க வந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே தேவைகளை சந்திக்கிற தகப்பனே கர்த்தாவே, என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே ஒவ்வொருவரை நீங்கள் பலப்படுத்தி நிறைவாக வழி நடத்த போறதுக்காக நாவியானவரே உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. உடைய திருப்பாதத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மின்றும் இன்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி. வினோ கத்தர் உங்களோட பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு சுசிலியா மா பிரைஸ் லார்ட்.
3: பிரைஸ் லார்ட்.
1: இந்த வாலிப ஜோதிகள் இந்த யுத்தத்திலே ரத்தம் சென்ற இடங்களிலே காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல விதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவையே உமக்கு சோத்திரம் அப்பா. ஆவியானவரே துதிகன மகுமி எல்லாம் உமக்கு. அன்பான தகப்பனே அப்பா பிதாவையே, உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா கஷ்டத்தின்பத்துக்காகவும் போகிறார்கள் தகப்பனே. அப்பா யுத்தத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா யுத்தத்துக்கு போற மக்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அங்கே அவர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லோ, வயசான இளம் பிள்ளைகள் எல்லோரும் அப்பா அடிபட்டு நொந்து நொறுங்கி போயிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்கள் மேலும் ஐயா அன்பை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே உமது அன்பை காட்டும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளால் அம்பிட்டு கொண்டார்களோ அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்கள் காயப்பட்டவர்களை நீரே உமது காயத்தாலும் உமது ரத்தத்தாலும் தழும்புகளாலும் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே அவர்களை எழுப்பும் தகப்பனே. அப்பா அவர்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டலே இருந்தாலும் அவர்களை நீ தொடும் தகப்பனே. அப்பா அந்த தாதிமார்கள் அந்த மக்களை அவர்களை தொட்டு அவர்களை நல்ல முறையிலே பாதுகாத்து அவர்களுக்கு ஏற்ற மருந்த கொடுக்க உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களை நோக விடாமல் அப்பா பிதாவே அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. ஆவியானவரே உமது தழும்புகளால் அவரை தொட்டு குணப்படுத்தும் தகப்பனே. ஆவியானவரே இத்தனையோ வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் இந்த யுத்த அபாயத்தில் இருந்து நொந்து போய் இருக்கிறார்கள் அப்பா. காயப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை தொடும் தகப்பனே. ஆவியானவரே இந்த ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கும் போது அவர்களை நீரே தொடும் தகப்பனே. நீரே தகப்பனின் தாய்மாயிருந்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா அந்த தாதிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. மன நோகாமல் அவர்களை பாதுகாக்க வழி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே இனி வரும் காலத்திலே வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அவரை ஒருபோதும் நோக விடாதே இந்த தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரித்து உமது தொழியை எங்கும் பரப்பக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. ஆவியானவரே மாற்றும் தகப்பனே. அப்பா இயேசுவே உமது உமது சத்தத்தை ஒலிக்க பண்ணும் தகப்பனே. உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. எல்லா வாலிப பிள்ளைகளும் உம்போ உமது பாதையில் நடக்க வழிகாட்டுகிறேன் தகப்பனே. இயேசுதான் எமது கடவுள் என்பது எல்லோருக்கும் ஒளி பரப்ப செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே உமது நாமத்தை எங்கு போனாலும் உச்சரிக்கப்படும் தகப்பனே. அவர்களை குற்று நோக்கும் தகப்பனே. தாய் தகப்பனுக்கு ஆறுதல் அளித்தலும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்களை பெற்ற தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை நீர் அறிகிறது தகப்பனப்பா. அப்பா தகப்பனே அவர்கள் மேல் கண் நோக்கும் தகப்பனே. எந்த ஒரு பிள்ளைகளை நொந்து போக விடாதையும் அப்பா. கூடாத நடத்தியில் நடக்கிறவர்களையும் நீரே தொட்டு குணப்படுத்தி அப்பா அவர்களுக்கு ஏற்ற வாஞ்சியை நீர் சொல்லிக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்ரி அம்மா. கர்த்தர் உங்களோடும் கணவரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் அங்கு சுகபல ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். அங்க கலாசீலன் அவர்களை வரவேற்று கொண்டு
0: பிரைஸ் லார்ட் ஜெனட்.
1: பிரைஸ் லார்ட். நீங்க இந்த தீமைகள் பரவாதபடி இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே அந்த தீமைகளை பரப்புகிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் அதுக்கு காரணமாய் இருக்காதபடி, தீமை அவர்களை தொடாதபடி கர்த்தர் தாமே காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள்.
4: அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமையான இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, பரம இயேசுவே, ராஜாதி ராஜாவே, எங்களுடைய பரம தகப்பனே, தேவனே, சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ராஜாவே, மூன்றாம் நான்காம் தலைமுறை ஆண்டவரே சாபம் தொடரும் என்று அதையும் ஆண்டவரே உம்முடைய வேத சட்டம் சொல்லுகிறது ராஜா. இப்படியாக இந்த நாட்களில இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஆண்டவரே தீமைக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காதபடி, தீமையான காரியங்களை தீமையான ஆண்டவரே நச்சு தன்மையான காரியங்களை விட்டு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒருவரை ஒருவர் கெடுத்து ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே வஞ்சனையான காரியங்கள் செய்கைகளை செய்து ஆண்டவரே பிரிவினை தீமைகளையும் கோபங்களையும் ஆண்டவரே அகங்காரங்களையும் உண்டாக்குகிற கொள்ளை வெறி யாவிகள் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ விதங்களிலே பலகி பெருகி ஆண்டவரே இன்றைக்கு உலகம் இந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிற இந்த நாட்களை கர்த்தாவே நாங்கள் காண்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன நடத்துகிறோம், எப்படி நாங்கள் நடக்கிறோம், என்னத்தை பேசுகிறோம் என்று அவர்களுடைய இருதயம் அவர்களுக்கு சொல்லும் ஆண்டவரே. பொய்யை பேசினார் அவர்களுடைய இருதயம், நாங்கள் பொய் பேசுகிறோம், எங்களுடைய பொய் நாவிலே வருகிறது, எங்களுடைய புழுகுகள், எங்களுடைய பித்தலாட்டமான காரியங்கள், மற்றவர்களுக்கு தீமை செய்யவும் தீங்கு செய்யவும் விரைந்தோடும் காலுகள், கைகள், பேச்சுக்கள், இருதயங்கள், சிந்தனைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அழித்து போடுகிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய இருதயம் மனச்சாட்சி பேசுகிற பொழுது குத்தொண்டவர்களாக மனந்திரும்ப உதவி செய்யும் ஐயா. உள்ளதை உள்ளபடி பேசவும் உள்ளபடி வாழவும் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவர்களாக, பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவுள்ள தயவுள்ள பிள்ளைகளாக அந்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. யோசேப்புக்கு எவ்வளவு வந்த போதிலும் ஆண்டவரே அவன் உண்மை உள்ளவனாக, தாழ்மை உள்ளவனாக, ஆண்டவரே பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தபடியினாலே ராஜா இயேசுவே நீர் கர்த்தாவே அவர்களுடைய அவருடைய சகோதரங்களுக்கும் ஆண்டவரே எகிப்து தேசத்திலே இருந்த அந்த அவனை ஆண்டவரே நீர் கர்த்தாவே பெரியவன் ஆக்கி அவர்களுக்கும் ஆண்டவரே அந்த நாட்டுக்கும் ஆண்டவரே ஞானமாக நடந்து பஞ்ச காலத்திலே அந்த மக்களை போஷிக்க கூடிய கிருபையை அந்த நல்ல ஔஷதத்தை நீர் அவருக்கு கொடுத்தீரே அப்பா. அதே போல ராஜா இந்த வருங்காலங்களிலே இந்த சமுதாயங்கள் ஆண்டவரே நாடுகளிலே கண்டங்களிலே வாழுகிற இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவரே சமுதாயத்தை கெடுக்காதபடி, குடும்பங்களை கெடுக்காதபடி, சிநேகிதர்களை அன்புள்ளவர்களை கெடுக்காதபடி பொய்யலை பேசி ஆண்டவரே அவதூறுகளை கதைத்து ஆண்டவரே தாங்கள் நல்லவர்கள், ஆண்டவரே மற்றவர்கள் கூடாதவர்கள் என்று சொல்லி அவதூறும் தீமையையும் செய்கிற இந்த கெட்ட நயவஞ்சன ஆவியை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து போடுகிறேன் ஆண்டவரே. அழிந்து போவதாக ராஜா. வீணான பெருமைகளுக்கும் புழுகளுக்கும் ஆண்டவரே மற்றவர்கள் ஆண்டவரே அடிபணிந்து ஆண்டவரே அதன் பின்னாலே போற பிள்ளைகளையும் தேவனே கர்த்தாவே இயேசுவே நீர் ஞானமுள்ள பிள்ளைகளாக நிறுத்தும் ஆண்டவரே. ஏனென்றால் அது தீமையான வழி, நஞ்சு நிறைந்த வழி ஆண்டவரே, பாவம் நிறைந்த வழி ஆண்டவரே, ஆத்துமாவை கொல்ல நினைக்கிற வழி என்று ஆண்டவர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே தேவ ஆவியை ஊகித்து நடக்கிற நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே தீமையை விட்டு விலகி ஆண்டவரே கர்த்தாவே நன்மையானதை தேடியோட, பரிசுத்தத்தை தேடியோட, உண்மையை தேடியோட, எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பு கிடைக்கிற அந்த சத்தியத்தையும் வேத வார்த்தையும் தேடியோட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்களும் வல்லும் கவனமாக இருந்து கர்த்தாவே 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்பொழுது அந்த குடும்பம் ஆண்டவரே இஸ்ரவேலையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஒளிவமர கன்றுகளைப் போலவும் ஆண்டவரே கனிதரும் திராட்சை செடிகளாகவும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்பா இயேசுவே, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்மை, ஆண்டவரே தெளிவு, ஆண்டவரே சத்தியம், தேவ ஆவியானவர் நிரப்பப்படுகிற காரியங்கள் இந்த நாட்களிலே குறைந்து கொண்டு போகிறது ராஜா. சபைகள் விழித்திருக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கு நிற்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று ஆண்டவரை கண்காணித்து சபையானது விழித்திருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த காலம் அல்ல இயேசுவே, அநாகரிகம் வாழ்ந்த காலமும் டெக்னிக்கல் வளர்ந்த காலமும் ஆண்டவரே இவர்களுக்கு அறையிலும் கையிலும் ஆண்டவரே இவர்கள் உலகத்தையே வைத்து நடத்துகிற காரியங்கள் அப்பா. இதனாலே தான் ராஜா இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தாய் தகப்பன் கண்ணீர் வடித்து ஆண்டவரே கர்த்தாவே பாவம் பெருகி போகிறது இருக்கிறது மாத்திரமல்ல ராஜா, குடும்பத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக, பெற்றோருக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இயேசுவே இவர்கள் வாழுகிறார்கள் அப்பா. நான் என்ற அகங்காரத்தை எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஒருபோதும் நான் என்று நின்றதில்லை ராஜாவே. பிதாவுக்கு எப்படி நீர் கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவிக்கு நீர் எப்படி கீழ்ப்படிந்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தீரோ அதே போல கர்த்தாவே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கும் அந்த பயத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரே கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் தாழ்மையையும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ரோட்டுகளிலே நின்று சுவிசேஷம் சொல்லுகிறார்கள் அப்பா, அதை அசட்டை பண்ணு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிற தெய்வமாய் இருக்கிறீங்க ராஜா. தேவனே அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையை அவர்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வாழ்க்கையிலே கரடும் முரடும் கூணலானவைகளுமாக இருக்குது ராஜா, இவைகள் எல்லாவற்றையும் நீர் செவ்வையாக்கி நேர்த்தியாக்கி உம்முடைய பாதத்திலே பாதையிலே நடத்த தேவனே கர்த்தாவே நீர் உம்முடைய ஆண்டவரே ஞானத்தை அளவில்லாமல் பொழிந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா, ஊகித்து நடக்கிற தேவ ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, சிறைச்சாலைக்கு போற வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, பயமும் திகிலும் நெருங்காதபடி அந்த சிறைச்சாலையிலே எத்தனையோ விதமான ஆண்டவரே கைதிகள் உண்டு ராஜா. இந்த மத்தியிலும் ஆண்டவரே இவர்கள் சென்று தங்களுடைய ஊழியங்களை செய்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு செல்லுகிறார்கள் அப்பா, நோயாளிகளை சந்திக்கிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்தை கொடுங்க ஆண்டவரே. அளவில்லாமல் உம்முடைய பிரசன்னமும் நீதியின் சூரியனும் இந்த பிள்ளைகள் மேலே வரட்டும் ஐயா. ஆண்டவரே யுத்தத்திலே நிக்கிற பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே மிதிலிஸ் நாடுகள், ஈரான் தேசம், இஸ்ரவேல் தேசம், அமெரிக்கா தேசம், உக்ரைன் தேசம், ரஷ்யா தேசம் ஆண்டவரே அப்பா, ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து என்று ஆண்டவரே எத்தனையோ நாடுகளிலே இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆயுதத்தை ஏந்தி நிற்கிறார்களே ராஜா. தேவனே அப்பா இயேசுவே ராஜா, இந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து வறுமையின் நிமித்தம் இந்த தொழிலுக்கு போயிருப்பார்கள் அப்பா. ஆனால் இப்பொழுதோ ராஜா யுத்தம் இவர்களை ஆளுகை செய்யுது ராஜா. அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதையை காண்பித்து அப்பா இந்த ஆண்டவரே போரில் இருந்து இவர்களை நீர் விடுவித்து யுத்தத்தில் வல்லவராக இருக்கிற இயேசுவே, நீர் யூத சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற யூத ராஜ சிங்கமே, உம்முடைய சேனைகள் இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா இவர்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட, சரீரம் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை வைத்து ராஜா இன்றைக்கு அரசாங்கங்கள் எத்தனையோ ஆண்டவரே அநியாயமான காரியங்களும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக, நாட்டுக்கு நாடு விரோதமாக எழுப்புகிற காரியங்களையும் இந்த பிள்ளைகளை வைத்து நடத்துகிற அநியாயங்களை நீங்கள் பார்க்கிறீங்க ராஜா. நீர் கொடுத்த கற்பத்தின் கனிகள் அப்பா, மனுஷர்கள் இந்த பிள்ளைகளை வஞ்சித்து போடாதபடி ஆண்டவரே இந்த யுத்தத்தில் இருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே இவர்கள் ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாகவும், இவர்களுடைய பரம்பரைகள் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும், இந்த ஈரான் தேசத்தை மிதிலிஸ் நாடுகளையும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்து ஆண்டவரே இந்த தேசத்தின் எல்லையெங்கும் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும் ஆண்டவரே, இந்த தமிழர்கள் மத்தியிலே நடக்கிற அலங்கோலங்கள் அப்பா, அநியாயங்கள் ஆண்டவரே அப்பா ஏராளம் ஏராளம் அப்பா. ஏ சுதாமே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளாகிய கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே வருங்கால சமுதாயமாகிய இந்த பிள்ளைகள் உம்முடைய சந்ததியையும் உம்முடைய ஆண்டவரே எழுப்புதலையும் உம்முடைய ரட்சிப்பையும் தேவனே இந்த உலகம் எங்கும் கண்டங்கள் எங்கும் பரவி செல்லும்படியாக இந்த பிள்ளைகளை பாவிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பாவ சாபங்களை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை வருகிறதான இந்த கர்த்தாவே அநியாயங்கள் சாபங்கள் விக்கிரக கட்டுகள் ஆண்டவரே யாவும் இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தினால் பூசி கழிவப்பட்டு மன்னிக்கப்படுவதாக ராஜா. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா, அறியாமையினாலே செய்த பாவ சாபங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்பா. எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, எங்களை வாலிப பிராயத்திலே கண்டுகொண்டீங்களே ராஜா. தாப்பனே கர்த்தாவே இயேசுவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு கண்டங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் ராஜா இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்த வழி நடத்த வேண்டும். உண்மை உள்ள பிள்ளைகளாக தீமையை விட்டு விலகி ஓட தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஒரு வாலிப பிள்ளையாகிய எஸ்தரை ஆண்டவரே, சிறிய தகப்பனாகிய ஆண்டவரே அப்பா மொர்தெகாயோடு நின்று தன்னுடைய ஜனத்துக்காக நின்று வாதாடி வழக்காடி தன்னுடைய ஜூத ஜனத்தை பாதுகாத்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே யுவதிகள் எல்லாவற்றையும் விட்டு ராஜா தங்களுடைய தேசத்துக்காக இனத்துக்காக நின்று ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நிக்கிற பிள்ளைகளாக நீங்க ஆண்டவரே நிறைவான ஆவியை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய இருதயங்களும் கண்களும் ஆண்டவரே அப்பா திறந்திருப்பதாக இயேசுவே உம்முடைய பாதத்திலே கர்த்தாவே பெற்றோராகிய நாங்கள் மனதார பிள்ளைகளை ஆசி வதித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டோத்ரம். உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.
1: டொனால் பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்க வாலிப பிள்ளைகளுக்கு நியாயக்கேடு செய்யற வாலிப பிள்ளைகள் வழக்குகளுக்குள்ளே வாழுகிற வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி
5: நடத்துங்க. பிதாவே தேவனே, இந்த வேண்டுகோளை பாதத்திலே வைக்கணும் தேவனே. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா, இந்த வேண்டுகோளுக்கு அப்பா நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா அந்த கரத்திலே ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. பிதாவே சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. பிதாவே உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா. கட்டுண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனே கட்ட அவிழ்க்கப்படுவதாக, சிறையிலே இருக்கிற சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, நொறுங்குண்டேரியத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீங்கள் காயங்கட்டுங்கள் அப்பா. வார்த்தை அனுப்பிய ராஜாவே தேவனே, எல்லா சோர்வின் ஆவியல் பலவீனத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, பயத்தின் ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்க என்ற ஆவியல் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக என் இயேசு ராஜா தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவியை கடைசி நாட்கள் வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுவேர் என்ற வாக்களித்தன் தேவனே. வாக்கு மாறாதவரே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே ஆவியானவரே விடுதலை செய்யுங்க. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை மீட்டு ரச்சியுங்கப்பா. ஓ ரச்சித்து கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் தேவனே பிதாவே. ஓ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, எல்லா அடிமத்தின ஆவியல் தேவனே பிதாவே, போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமத்தின ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, சோர்வின் ஆவியல் பலவீனத்தின் ஆவியல் பயத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சியுங்களப்பா. உலகம் மாம்சம் பிசாசின் கிரியல் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, அவியானவரே ஆளுக செய்யுங்க, இருதயத்தை ஆளுக செய்யுங்கப்பா, சிந்தி ஆளுக செய்யுங்க. கர்த்தராயேசு கிறிஸ்து இந்த சிந்தியே தேவனே அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சித்துக் கொள்ளுங்களப்பா. இயேசு ராஜா தேவனே கிருபை செய்யுங்களப்பா. பிதாவே உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற தேவனே இந்த பிள்ளைகளை மூட்டு ரச்சியுங்களப்பா. பிதாவே தேவனே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னீங்க ராஜாவே. பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவே சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்ன தேவனே, விசுவாசமாய் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட தேவனே, உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் தேவனே சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே, கிருப செய்யுங்க தேவனே பிதாவே, சத்தியம் ஒன்றே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யும் தேவனே அப்பா, கிருப செய்யுங்க தேவனே, நீங்க சொல்லாகும் நீங்க கட்டளை நிற்கும் தேவனே, ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே, தேவனே கிருப செய்யுங்கப்பா, யுத்தத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை முற்றச்சியுங்களப்பா பிதாவே, எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை முற்றச்சியுங்களையா இயேசு ராஜாவே என் தேவனே, ஓ நன்றி அப்பா பிதாவே, என் தேவனே ஆளுக செய்யுங்கப்பா, மாம்ச கிரியல் தேவனே விசேஷமாய் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக, ஓ தேவனே விபச்சார வேசத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, ஓ தேவனே புதிய இருதயத்தை செய்யுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்களப்பா ஒரு வாலிப பிள்ளைகளுக்கும் அப்பா என் தேவனே, ஓ உம்முடைய ஆவிய அளவில்லாமல் இந்த வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா என் தேவனே, ஊற்றி விடுதலை செய்யுங்க, உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே தேவனே இந்த வாலிப பிள்ளைய நாமங்களை எழுதியிலங்களையா இயேசு ராஜாவின் தேவனே, தேவனே நோயோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அந்த கருத்தில் ஒப்படைக்கிறேன், உம்முடைய வார்த்தை அனுப்பி அவனே சுவப்படுத்துங்களப்பா இந்த வாலிப பிள்ளைகளை இயேசு ராஜாவி, சகல நோய்கள் வியாதிகள் இந்த பிள்ளைகளை சரங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, தேவனே நோய்க்கு காரணமா இருக்கிற பாப சாப அக்கிரமங்கள் திருத்தப்படிகளை மன்னிங்க இயேசு ராஜாவின் தேவனே, மன்னிங்கப்பா பிதாவே, உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடமில்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளை என் தேவனே புறப்படுங்கள் ஐயா இயேசு ராஜா, தேவனே உண்ண உணவு கொடுங்கப்பா, இருக்க இடம் கொடுங்கப்பா பிதாவே, நீங்கள் விட்டு போற சமாதானத்தை கொடுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே, தேவனே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய விசுவாசித்த ஞானத்தின் ஆவிய கொடுங்கப்பா, ஓ விசுவாசித்த ஆவிய கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே, தேவனே நன்றி அப்பா, தேவனே பலவீனத்திலே பலம் கொடுங்களப்பா, இந்த வாலிப பிள்ளையோட பலவீனத்திலே உம்முடைய கிருப உள்ள கரம் தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜா, உம்முடைய பலத்தினாலே இந்த பிள்ளை என்றப்புங்க, அன்பினாலே என்றப்புங்கப்பா, தெளிந்த புத்தியினாலே இந்த பிள்ளை என்றப்புங்கப்பா, அன்புக்கு ஏங்குற பிள்ளைகளுக்கு மீது உம்முடைய கல்வாரி அன்பை ஊற்றுங்க இயேசு ராஜா, உம்முடைய அன்பினாலும் பலத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் ஆவியானவரே உள்ள நிரப்புங்கப்பா இயேசு ராஜா, உம்முடைய கனியினால் உம்முடைய வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா என் தேவனே, பட்சபாதம் இல்லாத தேவனே நிரப்புங்கப்பா, விடுதலை செய்யுங்க, ஓ நன்றி ராஜாபி, நன்றி அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதா, ஓ நன்றி என் தேவனே, நீங்கள் ஜபத்தை கேட்டப்பா நீங்கள் அப்படியே செய்ய போற்கா, நன்றி என் தேவனே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, இதுபோல் தேவனே இந்த லெஸ்ட் பிரதரை ஆசீர்வதியுங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா, தேவனே ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதா, உடைய தேவைகளை சந்திங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க, நோய்களை சுகப்படுத்துங்கப்பா, விடுதலை கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா பிதாவே, ஓ நன்றி, இந்த இணைந்திருக்கிற குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா, ஓ ஜீவ புத்தகத்தோட நாமங்கள் எழுதுங்க, அக்னி ஜுவாலைகளை மாற்றுங்க, மரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா பிதாவே, எடுத்து பயன்படுத்துங்க, ஓ பலப்படுத்துங்கள் ஆவியானவரே, விடுதலை கொடுங்கப்பா, ஓ ஆறுதல் கொடுங்க என் தேவனே பிதாவே, ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே, ஜெனசிஸ் புறப்படுங்களப்பா, கணவனை புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்கப்பா, கிருப உள்ள கரம் தேவனே விளை ஓ மூடிக்கொள்வதாக, பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, ஓ அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்கப்பா பிதாவே, ஓ நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா, யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாளோ தேவனே பிதாவே, தேவனே உடைய வார்த்தை அனுப்பி கண்ணீரை துடையுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆறுதலை கொடுங்க என் தேவனே பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன்,
1: உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆமீன்
5: ஆமீன், அப்படியே உங்களோடும் கூட இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக,
1: ஆமீன் ஆமீன், நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் பிள்ளைகளுக்காக பண்ணுங்கள், தாதாப்பனுக்கு கீழ்படியாமல் தங்களுடைய நிலையிலே போய் அங்கு சேதப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வாலிப யுவதிகளை கர்த்தர்தானே தொட்டு குணமாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி
6: நடத்தம் ஸ்தோத்ரம் வாசமா இருக்கிற அற்புதமான தேவனின் தாவையும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர் வல்லவருமாயிருந்து பாராத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறீங்க. தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் கத்தாவை. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அப்பா தாயின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை திரும்பிக் கொண்ட என் தேவனாகிய கர்த்தர் நீர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை நிற்கும்படியாய் உங்களை தேடி வரும்படியாய் பிரயாசப்படுகிற தேவனாகிய கர்த்தர் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான எல்லா விதமான பொல்லாப்புகளில் இருந்து இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோம் கர்த்தர் தாமே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணு என்று சொல்கிற வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் பண்ணுகிறவர்களாக, அவள் பேச்சை கேட்கிறவர்களாக, அவள் சொல்கிற வழியில நடக்கிறவர்களாக இந்த பிள்ளைகளை எல்லாம் மாற்றி வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோங்க தாவே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன் கால் போன போக்கிலும் கண் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே நடந்து திரிகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. உத்தம மார்க்கத்தில் வருகிறவர்கள் ஒரு சிலர் ஆண்டவரே தீய ஆண்டவரே தீயமா தீமையான காரியங்களுக்கு தன் கால்களை விளைவித்து ஆண்டவரே தன்னுடைய பார்வைகளை அதற்கு அதன் மூலமாக ஆண்டவரே பிரயாசப்படுகிறவர்கள் அப்போ அந்த சித்தின் பாவங்களிலே ஆண்டவரே தன்னை அழித்துக் கொண்டு தன் வாழை அழித்துக் கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை எடுத்துக்கொண்டு அப்பா இந்த சமுதாயத்திலே ஆண்டவரே கீர்த்தியுள்ள பேரை ஆண்டவரை கெடுத்து கொண்டு அந்த கீர்த்தி இல்லாமல் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பேர் கேட்கட்ட மார்க்கம் மாத்திரத்திலே ஓ அந்த பிள்ளைகளா அவர்கள் இப்படியாக துஷ்டர்கள் தீயவர்கள் என்று ஆண்டவரை சொல்லுகிறது போல அநேக ஜனங்கள் இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே. அசமுதாயத்திற்கும் ஆண்டவரே அவர்கள் மதிப்பு கொடுக்காமல் பெரியவர்களுக்கும் ஆண்டவரே மதிப்பு கொடுக்காமல் அவருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே ஏளனமாய் ஆண்டவரே தீவிரிக்கிறதை பார்க்கிறோம். பெரியவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் படித்திருக்கிறோம் என்ற ஆண்டவரே அந்த மனபாவி நிலையிலே இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெரியவர்களையும் தன் வீட்டில் இருக்கிற தாய் தந்தையர்களையும் கத்தாவே தனக்கு ஆண்டவரே மூத்தவர்களையும் பிடியாய் ஆண்டவரே ஏளனமாய் பேசுகிறதையும் அவர்கள் சொல்லுகிறதை காலையில் கேட்காதபடிக்கு தன் வழியிலே அவர்கள் நடந்து ஆண்டவரை திரிகிறவர்களாக பார்க்கிறோம் கர்த்தாவே. உத்தம மார்க்கத்தார் யார் உண்டு என்று ஆண்டவரே நீர் எண்ணிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில அப்பா இப்படியாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் சீர்கட்டு ஆண்டவரே தன் வாழ்வை கெடுத்துக்கொண்டு தன்னுடைய அப்பா எதிர்காலத்தை பாழாக்குகிற ஒரு சூழ்நிலை இந்த பிள்ளைகள் மத்தியில உருவாகுகிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பாவத்திலே விழுந்து பாவத்திலே ஆண்டவரே திளைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகள் இல்லாதபடிக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவரே பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக்க மாற்றும்படியாய் சிந்திக்கிறங்க தாவே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்வது போல கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவளுக்கு நல்ல ஞானமும் விவேகமும் அறிவும் ஆண்டவரை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு பிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாறணப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய எதிர்காலத்தை எண்ணி ஆண்டவரே கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை எண்ணி அவருக்கு பயந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே யாருக்கு பயந்தாலும் பயப்படாவிட்டாலும் தேவனுக்கு பயப்படும் பொழுது ஆண்டவரே அவளுக்கு நல்ல ஞானமும் நல்ல விவேகமும் தந்து யா பெரியவர்களுக்கும் ஒரு மரியாதையையும் அவர்கள் பேச்சுக்கு ஒரு ஆண்டவரே அந்த கேட்கிறவர்களாகவும் ஆண்டவரே இவர்கள் மாறுவார்கள். அப்படியாய் ஆண்டவரே இவர்களை எல்லாம் ஆண்டவரே கொள்ளை போகாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிறதான சூழ்நிலையில இவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு சத்துரு யாழை விழுங்கலாமோ என்று ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அநேகமான இவர்கள் வழி கெட்டு போவதற்காக அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா இந்த காலத்திலே கிடைத்திருக்கிறது கர்த்தாவே. போதை வஸ்து ஆகட்டும் மதுவாகட்டும் ஆண்டவரே வேசித்தனமாகட்டும் இவர்களுக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்கிற சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் அதிலிருந்து விடுபட்டு உத்தம மார்க்கத்திலே நடக்கவும் உண்மையான தேவனை தேடவும் அவரிடத்திலிருந்து எல்லாவரு நன்மைகளை பெற்றுக் கொள்கிறவர்களாகவே மாற்றி இந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு மட்டும் அல்லவன அவர்கள் வாழ்கிற சமுதாயத்திற்கு அவர்கள் நல்ல பிள்ளைகளாக ஆழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் வரும் பொழுது நீங்கள் வாழ்விலே ஒரு உன்னதமான வாழ்க்கையை காண கர்த்தர்கள் நீர் வைத்திருக்க திட்டத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீரே துணையா இருந்து வழிநடத்திருக்கிறோம் அப்பா. அப்படியாய் ஆண்டவரே அப்பாவும் தேவனாகிய கர்த்தரை ஆண்டவரே ஆண்டவரன் முழு கர்த்தவை போல ஆண்டவரே உங்க சொந்த ரட்சகராய் ஆண்டவர் இவர்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆகி சுபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் இவருடைய சொந்த தகவலை போல் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆகி சுபிக்கிறோம். தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்நாளிலும் இந்த ஆண்டவரே அவை ஜீவிக்கிறத வார்த்தைகளா இருக்கிறபடியா ஆண்டவரே இதோ 2000 வருடத்துக்கு முன்பாக ஆண்டவர் வெளியிடப்பட்ட வசனம் இன்றையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி ஆகி செய்யும். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு போதும் அது வீணுக்கும் விருதுக்கும் போவாத வார்த்தைகள் ஆண்டவர நீ சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவர கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையின் மூலமாய் நல்ல அறிவையை தந்து ஆண்டவர நல்ல போதனையை தந்து ஆண்டவர இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளையும் ஆண்டவர வசனங்களையும் தங்களுடைய மனதில் வைத்து தியானிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி இந்த சமுதாயத்திலே இந்த பிள்ளைகள் ஒரு நற்கீர்த்தி பெற கர்த்தர் உதவி ஆச்சரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்து உமக்கேற்ற பரிசுத்த சந்ததியாய் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுக்கிறோம். கர்த்தர் அப்படியா சேப்போவதுக்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கத்தாவே நிலையிலோடு கத்தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அப்பா. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டுகிறே நீர் அவளோடு கூட இடைப்பட்டு ஆண்டுகிறே வழிநடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம். இந்த மாதிரி இந்த அருமையான ஜப வேலையை நடத்தி கொண்டு வருகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக ஆண்டுகிறே ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிறே உமக்காக முயற்சி செய்து கொண்டு ஆண்டுகிறே அதில் நிலைத்திருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு காத்து வழிநடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பெற பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம். நடுமையான ஜபங்களை ஆண்டவரை தொகுத்து வருகிறதான சான் மகளையும் அவருடைய கணவன் அவருடைய மகன் மகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து அப்பா இந்த பிள்ளைகளுடைய பிரயாசம் ஒரு நாளும் வீழ் போகாதபடிக்கு நீரே அவருக்கு துணையா இருந்து வழிநடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம். அப்படியே தேவன் செய்வதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்தன் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரத கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியம் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
6: ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நாங்க சர்மிளாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சர்மிளா நீங்கள் படிக்கிற மாணவ செல்வங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் வாலிப யுவதிகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இலங்கை தேசத்திலே இருக்கிற சகல வாலிப யுவதிகளும் அது எந்த இனமாயிருந்தாலும் எந்த காரிய மதமாயிருந்தாலும் எல்லா வாலிப யுவதிகளையும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாமே ஞானத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
7: அன்பு மிரக்க நிறந்த அன்பு ஆண்டவரே உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன். ஆண்டவரே இந்த தருணத்தை தந்த இந்த சகோதரி அவங்களுடைய சகோதரியின் சகோதரி ரெண்டு பேரும் கரத்தில் அப்ப கொடுக்கிறேன் கர்த்தாவே. நல்ல விதி அவங்க விதைக்கிறாங்கள் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு. உலகத்துள்ள அநேக ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பெண்படுகிறார்கள், சிலவர்கள் சந்தோஷத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே, அதனால இது செய்யறது நன்மையான காரியங்கள் ஆண்டவரே. உமக்கு கூடான கொஞ்சம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவங்களை இன்னமும் பலப்படுத்துங்க, வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆவியானவரை உற்சாகத்தோடு வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. பாத்திர நீர், பாத்திர நீர், பாத்திரரே, பாத்திர
8: நீரே வந்த நீர் பாட்டியரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு யாரும் இல்லை உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை பாத்திர நீ பாத்திர நீ பாத்திரரு
7: ஆமாண்டவரே நீங்க பாத்திரர் ஆண்டவரே நீங்க பாத்திரர் நிரம்பி வடிகிற பாத்திரர் கர்த்தாவே சகல மகிமையும் சகல துதியும் சகல மகிமை உமக்கு உண்டாவதாக நீங்க நல்லவர் வல்லவர் மாறாதவர் கர்த்தாவே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவே இருக்காது வானமும் பூமியும் ஒளிந்து போனால் உம்முடைய வார்த்தை ஒளிவாது ஆண்டவரே நீங்க ஜீவனுள்ள கர்த்தர் ஆண்டவரே என்றென்றும் மாறாதவர் ஆண்டவரே மறையாதவர் ஆண்டவரே உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே நாங்க சிதறடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் எங்களை வழி நடத்துகிற ஒரே தெய்வம் நீங்க ஆண்டவரே உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்காது கர்த்தாவே நீங்க எங்களை வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இன்றைக்கு நான் உம்முடன் கேட்டுக்கொள்கிறேன் வாலிபர்களுக்காகவும் எங்களை நடித்து செல்கிற சிறு குழந்தைகளை நடத்தி செல்கிற தலைவர்களுக்காக வருகிற ஆண்டவரே மாணவர்களுக்காக வருகிற ஆண்டவரே இன்னைக்கு இன்னும் எடுக்க போனா நிறைய உலகத்துல உள்ள 12 வயசுல 20 வயசும் பிள்ளைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகிறாங்க ஆண்டவரே படிப்பை விட்டு போட்டு ஒவ்வொரு மதுரை ஒரு ட்ரக்ஸ் ஒவ்வொரு சில கெட்ட காரியங்களுக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே தருண பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய கரம் வைக்க வேணும் தாய்மார்கள் அவர்களை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு கெட்ட வழியில போறதா இருந்தா அதுக்கும் பார்க்க மேலான வேதனை எங்குமே இல்லை ஆண்டவரே ஹாலேலூயா கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் கர்த்தாவே ஹாலேலூயா கர்த்தாவே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே நீங்க எவ்வளவு அன்பு நிறைந்தவர் மாறாதவர் மறையாதவர் ஆண்டவரே இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைகள் அழிந்து போயிருக்கிறார் படிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு வேற வேற கெட்ட விஷயங்களை இருக்கிறார்கள் ஆண்டவரே அதுக்கு பார்க்க மேலான வேதனையான காரியம் எங்கும் இல்ல ஆண்டவரே அவர்கள் படிக்க வச்சு ஆளாக்கி பிள்ளை என்று பாசத்தோடு வளர்த்து இன்னைக்கு அந்த பிள்ளைகளை படிக்க மாணவர்கிட்ட போட்டு இன்னைக்கு அவர்கள் நடக்கிற காரியம் வேற விஷயம் கர்த்தாவே உம்முடைய கரங்கள் ஒவ்வொருவருக்கும் நீட்டப்பட வேணும் அவர்களோட படிப்புல இருந்து அவர்களை உத்தியோகத்திலிருந்து நேர்மையாக நிலை நீக்க உதவி செய்யும் ஆண்டவரே பிழையான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விலகி தள்ளிவிட்டு கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரும் தொட வேண்டும் ஆண்டவரே அவர்கள் என் தெய்வத்துக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் கர்த்தாவே தாய் தோப்பம் கர்த்தருக்குள் இருக்கிறதா இருந்தா அந்த பிள்ளைகளை அதிலே வழி நடத்தத்தக்க நீங்க கிருபை அளிக்க வேண்டும் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தினாலும் புத்தினாலும் அறிவினாலும் அவர்களை நிரப்பி வழி நடத்துங்க நண்பாண்ட வழி நடத்துங்க கர்த்தாவே உம்முடைய அன்பு கரத்துக்கு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன் மாணவர்களை ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே நீங்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க ஞானம் இருந்தால் சகலத்தையும் செய்ய கூடுமாண்டவரே ஞானம் இல்லாத பிள்ளைகள் அவ்வளவு வேதனையான காரியமாக இருக்குது கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே சாலமோனு கொடுத்த ஞானத்தினால் ஒவ்வொருவரையும் வழி நடத்து ஒவ்வொரு பிள்ளைகள் முழு உலகத்தில் உள்ள ஜாதி மதம் மேதம் எதுவும் இல்லாம எல்லாம் பிள்ளைகள் நீங்க படைத்த ஒரே தெய்வம் ஆண்டவரே மனுஷன்களை படைத்த மனுஷ குமாரனே நீங்க ஒவ்வொருவர் மேலும் கரத்தை வைங்க ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் வாலிப பிள்ளைகள் மேலும் கரத்தை வைங்க கெட்ட விஷயத்திலிருந்து விலகி தள்ளுங்க ஆண்டவர் விலகி காத்து கொள்ளுங்க கர்த்தாவே படிப்புல முன்னேறி உத்தியோகத்திலோட நல்லபடியாக பிள்ளைகள் நேர்மையாக வாழத்தக்க கிருபை அளிங்க நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள் அந்த எல்லாம் கண்ணீர்களும் ஆனந்த கழிப்பாக மாற வேண்டும் ஆண்டவரே வெற்றி கொடி ஏற்ற வேண்டும் ஆண்டவரே முழு உலகமே உமக்குள் நிலை நிக்க வேணும் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தேட வேணும் அனைவரும் ஒவ்வொரு வாலிப குழந்தைகளுக்கும் கரத்தை நீட்டுங்க பிழையால வழியிலிருந்து அவர்களை மீட்டு காத்து கொள்ளுங்க கர்த்தாவே நீங்க சொன்னீங்க கர்த்தாவே மத்தேயுல சிறு பிள்ளைகள் என்னிடம் வர விடுங்கள் தடை பண்ணாதீர்கள் என்று அதே போல வாலிபர் பிள்ளைகளை ஒருவருமே தடை பண்ணப்பட அவர்களை உத்தியோகத்துல முன்னேறி செல்லத்தக்க நீங்க கிருபை அளிங்க ஆண்டவரே முதலாவது தாய் தகப்பனுகளை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் அந்த பிள்ளைகள் சரியான விதத்தில் வளர்க்கும்படியாக நீங்க அவங்களுக்கு ஞானத்தை முதல் கொடுங்க. அப்பொழுது பிள்ளைகள் நேர்மையாக நடப்பார்கள். மாணவர் மார்களை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளுக்கு சரியானதை படிச்சு கொடுக்க. ஜாதி மதம் மேதம் இல்லாமல் எல்லா என் பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று படிச்சு கொடுக்கும்படியாக நீங்க அவங்களுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனம் தாழ்மையோடு கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களாக பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கும்படியாக கிருபையாளிங்க. மாம்சம் பிளவினம் தான், ஆனால் ஆவி உற்சாகம் இல்லது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் சரியில்லைங்களும் நீங்க மனம் இறங்கி உதவி செய்கிற தேவாதி தேவ குமாரன் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு வந்த மனுஷ குமாரனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொருவரின் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாய்மாரோட கண்ணீர்கள் தொடப்படுவேன். பிள்ளைகள் படிப்புல முன்னேறணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேணும், கெட்ட விஷயங்களிலிருந்து கலட்டிப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய வாலிபர் பிள்ளைகள் எடுக்க போனால் ஸ்கூல்ல இல்ல இருப்பார்கள், அவர் வேலையை வேற வேற இடங்களில் இருக்கிறார்கள். கர்த்தாவே அவர்களை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய தேவ தூதனை அனுப்பி அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. யாருனாலும் குழந்தைகள் ஆண்டவரே, என் குழந்தை ஒன்று அவர்களின் குழந்தை ஒன்று எல்லாம் தாய்மார்களுடைய வேதனை ஒரே வேதனை கர்த்தாவே. உங்களுடைய அன்பு கரத்தை நீட்டுங்க, உங்களுடைய பரிய சுத்தமுள்ள கரத்தை நீட்டுங்க கர்த்தாவே. இன்னைக்கு என்னுடைய உபவாச நாள், நான் உம்முடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே காரியம், இந்த வாலிப பிள்ளைகளையும் நிச்சயமாக நீங்க விடுதலை கொடுப்பீங்க. அவர்களை கலட்டி எடுப்பீங்க, சாத்தானுடைய வாழையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீங்க. நான் விசுவாசிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், மாறாதவர், மறையாதவர். ஹல்லேலூயா சாரா. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உமக்கு துதி கணம் மகிமை சகலம் உமக்கே உண்டாவதாக. வாத்தாவரணம் கஷ்டமா இருந்தாலும் கர்த்தாவே ஜெபத்துக்கு நிர்பாதிரி கொடுக்கும்படியாக சரியான நேரத்துக்கு கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல வாலிபர் பிள்ளைகளையும் மாணவர்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்குற. அதே பொழுதுக்கு ஒவ்வொரு ஜெப பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கூட உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். பெலத்தை கொடுங்க, சக்தியை கொடுங்க, அவர்களோட நீங்க இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பான ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைத்து தாழ்த்தி மண்டாடி வேண்டுக் கொள்கிறேன் என்ற நல்ல பிதாவே. ஆமேன்,
9: ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு ஊழியங்களோடு குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
10: ஆமேன், ஆமேன்,
9: ஆமேன். ஓகே, நான் ஜெபத்தோடு கூட லேசியா நாடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். மிகுதி காரியத்தை லேசியா நான் பொறுப்பேப்பார். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சங்கத்திலே இந்த ஜெபத்தை நீர் கேட்டீரப்பா. தொடக்கத்தில் இந்த முத்தரை ஆவியான நடத்தி தந்து இனி நடக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு புரோக்ராமே நீர் பொறுப்பேறும். நம்முடைய கரம் கூட இருப்பதாக தேசிய நான் குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகள் சந்ததியையும் ஊழியங்களையும் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் அவர்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
11: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக விசேடமாக வாலிபர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கிறீர்கள். கத்தரது ஆமே உள்ள ஒருவரிடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதிகாலை வேளையிலே இணைந்து காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவரையும் அதே வேளையில் இன்றைய நாளிலே புதிதாக இணைந்த சௌரி சாமிலா அவர்களையும் அதே வேளையிலே மதுரஷன் அவர்களையும் வரவேற்கிறோம். நாங்கள் இந்த நேரத்திலும் சகோதரன் மதுரஷன் செய்தி கொடுக்க போறாரா? சிஸ்டர் செய்தி கொடுக்க போறாங்க. ஓகே, நாங்கள் இவற்றை நிறைவு செய்து கொண்டு அவருடைய காரியத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானவர்களை, இதுவரை நேரமும் நாங்கள் உலக நாடுகளுக்காக இலங்கைக்காக வாலிபர்களுக்காக விசேடமாக ஜெபங்களை கூட கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்து வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அந்த வகையில் இணைந்து ஜெபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க வீடத்தில் காணப்படுகின்ற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் நாங்கள்
12: சௌரன்
11: மதுரஷன் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் செய்தியோடு வழிநடத்துவார். ப்ரைஸ் லார்ட் பிரதர் மதுரஷன். ஆமே, நாங்கள் சங்கமம் வானொலி டீம் சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு தமிழ் நல்லா விளங்கும் தானே? ஆமேன். உங்களை நீங்கள் உங்களை பற்றி கூறிவிட்டு செய்தியோடு வழி நடத்துங்கள். என்ன இதுல தமிழ்லயா ஆங்கிலத்திலயா சிங்களத்திலயா செய்ய போறீங்கள்? சிங்களத்தில் செய்ய போறீங்களா? ஓகே, இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் தமிழிலே உங்களை பற்றி கூறிவிட்டு சிங்களத்தில் செய்வதை எடுத்து பாருங்கள். இங்கு உள்ளவர்களுக்கு சிங்களம் தெரியாது, ஆனால் வானொலி கூடாக இணைந்து பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், மறுவலிப்பில் கேட்க போகிறார்கள். அவர்களுக்கு அதெல்லாம் விளங்கும், நிச்சயமாக எனக்கும் விளங்கும். ஆனால் மறந்துவிட்டேன், பல காலம் நான் இலங்கையை விட்டு வழிக்கிட்டு கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகிவிட்டது. அதனாலே எனக்கு விளங்கும். அதனுடைய நீங்கள் எடுத்து வாருங்கள், பைபிள் ரீடிங்கை சகோதரி சாமலா கூட நடத்த முடியும். அந்த வேலையில் இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ, பி வெல்கம் இன் ஆன் பிஹாப் ஆஃப் சங்கமம் ரேடியோ அண்ட் சங்கமம் ரேடியோ லிசனர்ஸ் அண்ட் சங்கமம் ரேடியோ டீம் ஃப்ரம் கனடா ஒன்டாரியோ. அவர் டைம் 9:25 AM ஃப்ரைடே 17th of 4th 2026. I'm handing over to you, brother. Continue. God bless you.

அன்பான சகோதரனே, சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று முதல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிருபம் என்பதனாலே அதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபிரியாருக்கு எழுதின நிருபத்திற்கு அடுத்ததாக வைக்கலாம். மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் அது உயர்ந்ததாக காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு தகுதியான ஒரு முன்னுரையை சொல்லுவது என்பது சற்று கடினமானதுதான். நான்கு வேத பண்டிதர்கள் எபிரேயர் நிருபத்திற்கு எழுதிய முன்னுரையை குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவர்கள் நான்கு பேருமே முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். முதலாவதாக, கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த கடைசி வார்த்தை என்ற புத்தகத்திலே கேம்பல் மார்கன் என்பவர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் சிறப்பான மதிப்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டை காட்டிலும் விரிவான கருத்தை இது தெரிவிக்கிறது. இதை விபரிப்பதற்காக தற்கால எழுத்தாளர் ஒருவர் கூறும் உதாரணம் ஒன்றை சற்றே கவனியுங்கள். மனித சுவாவத்தை குறித்து சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு குணநலன் ஒருவரின் பிரச்சினைக்கான சூழ்நிலையை மாற்ற மற்றும் ஒருவர் உயிர் பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் முந்தியோ சற்று பிந்தியோ ஒரு சாக்ரட்டிஸாக ஒரு கிறிஸ்துவாக தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்புக் கொடுக்க முன் வருவார் என்று கூறியிருக்கிறார். இதை குறித்து கேம்பல் மார்கன் கூறும்பொழுது இவ்விதமாக கிறிஸ்துவை கூறுவது தேவ தூஷணம் என்கிறார். ஒரு சாக்ரட்டிஸையோ அல்லது ஒரு கார்டியஸையோ அவ்விதமாக கூறலாம். ஆனால் கிறிஸ்துவை குறித்து கூறும்பொழுது அவரது தன்னிகரற்ற தன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே எபிரேயருக்கு எழுதின நிறுவத்தின் ஆரம்பமாகும். டாக்டர் வில்லியம் என்பவர் எழுதிய பரிசுத்திற்குள் மற்றும் லகுவாக எபிரேயர் கற்கலாம் என்னும் ஆங்கில புத்தகங்களிலே வித்தியாசமான கருத்தை அவர் வற்புறுத்தி கூறுகிறார். ஆதாம் முதல் மோசே வரையிலான 2500 வருடங்களும் மோசே முதல் மல்கியா வரையிலுமான 1100 வருடங்களும் தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக மனிதர்களிடம் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த 3600 ஆண்டுகளின் முடிவிலே கர்த்தரின் வெளிப்பாடு மிகவும் குறைவாகவே இருந்தது. அதன் பின்பு சுமார் 400 வருடங்கள் மிக அமைதியான ஒரு காலமாயிருந்தது. காலம் நிறைவேறின போது தேவன் தமது சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பினார். அந்த குமாரனிலே தேவன் தன்னை பரிபூர்ணமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது ஒரு முன்னுரையை பார்ப்போம். எபிரேயர் நிருபத்தின் பாடங்கள் என்னும் புத்தகத்தை எழுதிய ஷைலர் இங்கிலீஷ் என்பவர் தனது முன்னுரையிலே இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், புதிய ஏற்பாட்டிலே முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகமான எபிரேயருக்கு எழுதின நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் முக்கியமான தத்துவங்களையும் முடிவில்லாத தர்க்க சாஸ்திரங்களையும் அழகாக கூறுகிறது. அதனை படிப்பது வானமண்டலத்தையே சுவாசிப்பது போன்றதாகும். ஆவிக்குரிய கொழுத்த மாம்சத்தை உண்பது போல அது இருக்கிறது. அதன் போதனைகளை கடைபிடிப்பது அறிவற்ற நிலை நின்று முதிர்ச்சி பெற்ற நிலைக்கு ஒரு மனிதனை வழிநடத்தும். கிறிஸ்தவ உண்மைகள் மற்றும் கிறிஸ்துவை குறித்தும் தெளிந்த அறிவை அடைய செய்கிறது இந்த புத்தகம். மேலும் எபிரேயர் நிருபத்தின் கருப்பொருள் என தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலேயே எபிரேயரில் மட்டுமே கிறிஸ்து உண்மையான மகிமையில் பிரதான ஆசாரியராகவும் தேவனுடைய குமாரனாகவும் மனுஷ குமாரனாகவும் காட்டப்பட்டிருக்கிறார். நான்காவதாக, சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்ற வேத பண்டிதர் என்ன கூறுகிறார் என்று கவனியுங்கள். இவர் கூறுகிற கருத்தே வலியுறுத்தப்படுவதை நாம் எபிரேயர் நிருபத்தை படிக்கும் பொழுதும் உணரலாம். இந்த பூமியிலே வெளிப்படையாக காணப்படுகிற சபையே மெய்யான திராட்சை செடி. இது ஒரு பொய்யான வேத புரட்டு. உலகத்தில் இருக்கும் திருச்சபைதான் அந்த ஒலிவ மரம் என்று கூறுவதும் சீர்திருத்த திருச்சபையின் மாயையான கருத்தாகும். கிறிஸ்துவே திராட்சை செடி என்பதும் இஸ்ரவேல் ஒலிவ மரம் என்பதும் வேதாகமம் தெளிவாக கூறுகிற ஒரு சத்தியம். கர்த்தர் தாம் முன் குறித்திருக்கின்ற தமது ஜனங்களை புறம்பே தள்ளுவதில்லை. மேற்கு நாடுகளில் உள்ள சபைகள் நீண்ட காலமாக எபிரேயர் நிருபத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் இடத்தை சபை பகிரங்கமாக பிடுங்கிக் கொள்ள விரும்பியது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆவிக்குரிய அர்த்தத்திலே தங்களுக்கு உரியதாக்கிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை குறித்த கர்த்தரின் திட்டங்களை அது புறக்கணித்தது. இதன் காரணமாகத்தான் ஆதியில் இருந்த சபைகள் யூத சமய எதிர்ப்பு கொள்கையை ஏற்படுத்தி யூதர்களை துன்புறுத்தினார்கள். எனவே கர்த்தர் யூதர்களை தள்ளிவிட்டார் என்ற தவறான கருத்து பரவியது. ஆனால் எபிரேயர் நிருபம் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஒரு எபிரேயன் கிறிஸ்தவனாக மாறினான் என்றாலும் அவன் இன்னமும் எபிரேயன்தான். ஒருவர் கர்த்தரின் பிள்ளையாக மாறும் பொழுது அது அவர்களை இன்ன தேசத்தான் என்ற நிலையிலிருந்து மாற்றுகிறதில்லை. அப்படி கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் சபை இந்த விசுவாசிகளின் ஐக்கியத்திற்குள்ளே வருகிறார்கள். இந்த கர்த்தர் யூதர்களின் நின்றும் புறஜாதிகளின் நின்றும் தமக்கென்று ஒரு கூட்டம் மக்களை கூட்டிச் சேர்க்கிறார். அது நிறைவேறும் பொழுது தனது சபையை இந்த உலகத்திலிருந்து அவரே எடுத்துக் கொள்வார். அதன் பின்னதாக இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இஸ்ரவேலின் மூலமாக புறஜாதிகளின் மத்தியிலேயும் கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. இவரின் நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் யார் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒரு பழைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்போஸ்தலனாய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்றே கூறுகிறது. ஆனால் புதிய மொழிபெயர்ப்புகளிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்ற வார்த்தைகளை மட்டுமே நாம் பார்க்க முடியும். எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் பவுல் என்று வாதிடுபவர்களும் அதை எழுதியவர் அப்போஸ்தலனாய பவுல் அல்ல என்று வாதிடுகிறவர்களும் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். ஜான் கல்வின் மற்றும் மார்ட்டின் லூத்தர் அவர்களும் அப்போஸ்தலனாய பவுல்தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பலர் அப்போஸ்தலனாய பவுலே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் எழுதியிருக்கிறார் என்பதை ஏற்றுக் கொள்கிறார்கள். மனித ஆக்கியோன் முக்கியமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபமும் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகள் என்பது மாத்திரமே முக்கியமானது. எபிரேயர் நிருபத்தை எழுதியதும் அப்போஸ்தலனாய பவுல்தான் என்பதற்கு பல வசனங்களை நாம் பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். பாருங்கள், எபிரேயர் 10 அதிகாரம் 34 வசனம், நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இத்தாலியில் இருந்து எழுதுகிறேன் என்று இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயர் 13 அதிகாரம் 24 வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13 அதிகாரம் 24 வசனம், உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். மற்றொரு வசனத்தையும் இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13 அதிகாரம் 23 வசனம், சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். அப்போஸ்தலனாய பவுலோடுதான் தீமோத்தேயு அதிகமாக இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார். எனவேதான் இது அப்போஸ்தலனாய பவுல் எழுதிய நிருபம் என்று சொல்லப்படுகிறது. எழுத்து நடை பவுல் எழுதுவது போல காணப்படுகிறது. இந்த காரணத்தினாலும் அநேகர் இது அப்போஸ்தலனாய பவுல் எழுதிய நிருபம் தான் என்று சொல்கிறார்கள். பேதுருவும் பவுலை இதன் ஆக்கியோனாக குறிப்பிடுகிறார். பாருங்கள், 2 பேதுரு 3 அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கிறேன், மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் தன் பெயரை கடைசியிலே குறிப்பிடாமல் இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் காணப்படுவதால் எபிரேயர் நிருபம் எழுதப்பட்ட காலத்தை பற்றி அறிந்து கொள்வது அவசியமானதாகும். பல வேத அறிஞர்கள் எபிரேயர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு பின்னர் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 85 அல்லது 96 என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 90வது ஆண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்ற போதிலும் நாம் எபிரேயர் நிருபத்தை படிக்கும் பொழுது இந்த நிருபம் எழுதப்படுகின்ற வேளையில் எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்படாமல் இருக்கின்றது என்ற முடிவிற்கு வருகிறோம். அப்படியானால் எபிரேயர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே தீத்ராயன் எருசலேம் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டான். அதற்கு முன்பதாகவே பவுல் மரித்து தேவனோடு கூட இருக்கும்படியாக சென்று விட்டார். எனவே எபிரேயர் நிருபம் பவுல் அப்போஸ்தலனால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. ரோமர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அவசியத்தையும் எபிரேயர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையையும் கூறுகிறது என்று கால்ரிட்ஜ் என்பவர் கூறுகிறார். அவர் ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்றால், எபிரேயர் நிருபத்திலே காட்டிலும் என்ற வார்த்தை 13 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேயர் நிருபம் கற்பனை சிறந்தது, கிறிஸ்துவின் கிருபை அதனை காட்டிலும் சிறந்தது, வரப்போகும் மகிமை இவைகள் எல்லாவற்றிலும் சிறந்தது என்று கூறுகிறது. எபிரேயர் கெழுத நிருபம் சிறந்தவைகளையே கூறுகிறது. அறைகூவல் விடுகின்ற புத்தகமாகவும் இந்த எபிரேயர் புத்தகம் காணப்படுகிறது. பரிபூரணம் மற்றும் பரிபூர்ணமற்ற அர்த்தமுடைய வார்த்தைகள் எபிரேயர் நிருபத்திலே 15 முறை வருகிறது. நாம் என்ற வார்த்தை 16 முறை கூறப்பட்டுள்ளது. சிறந்த வழி எது என்பதை எபிரேயர் நிருபத்தின் 2 வசனங்கள் தெளிவாக கூறுகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இதை எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. எபிரேயர் நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் இதனையே கடைபிடிக்கப் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். ஆம், அது மிக முக்கியமானது. இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, எபிரேயர் நிருபத்திலே மொத்தம் 13 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 13 அதிகாரங்களிலேயும் 6 அபாய அறிவிப்புகளையும் நாம் குறிப்பாக கவனிக்கலாம். இந்த 13 அதிகாரங்களையும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்தால் எப்படி அவைகளுக்கு தலைப்பு கொடுக்கலாம் என்பதை நான் கூறப்போகிறேன். ஒழுங்காக குறிப்பு எடுத்து வருகிற சகோதர சகோதரிகள் எழுதிக் கொள்ளும் வண்ணமாக இவைகளை நான் கூறுகிறேன். இந்த எபிரேயர் நிருபம் முதல் 10 அதிகாரத்திலேயும் பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து எப்படி சிறந்தவர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1-3 வசனங்களிலே கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 1:4-2:18 வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது 1:4-14 வரை உள்ள பகுதியிலே கிறிஸ்துவின் தெய்வீகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 2:1-18 வசனங்களிலே கிறிஸ்துவின் மனித தன்மையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 2:4 வசனத்திலே முதலாவது அபாய அறிவிப்பு வருகிறது. அதாவது மந்த புத்தியோடு இருப்பவர்களுக்கு வருகிற ஆபத்தை குறித்து சொல்கிறது. 3வது பிரிவை பார்ப்போம் என்றால் கிறிஸ்து மோசேயை காட்டிலும் மேலானவர் என்பதை 3 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இந்த மூன்றாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் முதல் நான்காவது அதிகாரம் இரண்டாம் வசனம் வரையிலேயும் இரண்டாவது அபாய அறிவிப்பு வருகிறது, அதாவது விபத்துகள். அது மட்டுமல்ல, நான்காவதாக கிறிஸ்து யோசுவாவை காட்டிலும் மேலானவர் என்பதை நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். குறித்துக் கொண்டீர்களா? ஐந்தாவதாக கிறிஸ்து லேவியரின் ஆசாரியத்துவத்தை காட்டிலும் மேலானவர், இதை நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இதை இன்னும் சிறு சிறு பகுதிகளாக நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், அங்கே மூன்றாவது அபாய அறிவிப்பு முதலாவது வருகிறது. அது மந்த செவியின் அபாயம். அது ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை உள்ள பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது அபாய அறிவிப்பு விலகி செல்வதின் அபாயம் என்று சொல்லலாம். இதை ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். மெல்கிசிதேக்கின் முறையின்படி கிறிஸ்துவே மகா பிரதான ஆசாரியன் என்ற சத்தியம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் முதல் இருபத்தி எட்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, கிறிஸ்து நிரந்தரமான ஆசாரியன். இது ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, கிறிஸ்து பரிபூரண ஆசாரியன். இது ஏழாவது அதிகாரம் நான்கு முதல் இருபத்தி இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, கிறிஸ்து மனுஷீகத்திலும் நிரந்தர பரிபூரண ஆசாரியன் என்பதை ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். எட்டாம் அதிகாரத்திற்கு நாம் செல்வோம் என்றால், எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட உன்னதமான ஆலயத்திலே கிறிஸ்து நமது மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதையும் ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவதாக, எட்டாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களிலே மெய்யான ஆசரிப்பு கூடாரம் என்பது விவரிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் எப்படி இந்த புதிய உடன்படிக்கை சிறந்ததாயிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்களிலே பழையதை காட்டிலும் விசேஷித்த புதிய பரிசுத்த ஸ்தலம் விளக்கப்படுகிறது. நான்காவதாக, மேலான பலி, அதை குறித்து ஒன்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஐந்தாவதாக பத்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை உற்சாகப்படுத்துதலை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை வருகிற பகுதி ஐந்தாவது அபாய அறிவிப்பாக வருகிறது, அதாவது இகழ்வதனாலே ஏற்படும் ஆபத்து. இதுவரை நாம் எபிரேயர் முதல் பத்து அதிகாரங்கள் எவ்வாறாக விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தோம். இது முழுமைக்கும் தான் தலைப்பு பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து சிறந்தவர் என்பது. இரண்டாவது பகுதியாக பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரம் வருகிறது. இந்த அதிகாரங்களிலே கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதையும் மூன்று முக்கியமான பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, விசுவாசம். இது பதினோராவது அதிகாரம் ஒன்று முதல் நாற்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நம்பிக்கை. இது பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அன்பு. இது பதிமூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்று பகுதிகளையும் பார்ப்போம் என்றால், இரண்டாவது பகுதியான நம்பிக்கை மேலும் இரண்டு பிரிவுகளாக செயல்படுகிறது. முதலாவது, கிறிஸ்தவ ஓட்டத்தை குறித்து பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே வாசிக்கிறோம். தொடர்ந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் பதினான்கு வரை உள்ள பகுதியிலே, விசுவாசிகள் இப்பொழுது போட்டிகளிலும் போராட்டங்களிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் ஆறாவது அபாய அறிவிப்பு வருகிறது. அதாவது மறுதளித்தலின் ஆபத்து. அன்பு என்கிற பகுதியை, அதாவது எபிரேயர் 13:25 நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், 13:1-6 விசுவாசிகளின் இரகசிய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். 7:14-16 விசுவாசிகளின் சமூக வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். 13:15-19 விசுவாசிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். இறுதி பகுதியான எபிரேயர் 13:20-25 முடிவு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். எனவே எபிரேயர் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது இரண்டு பெரிய பிரிவுகள். ஒன்று, பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து சிறந்தவர் என்பது. இரண்டாவதாக, கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார் என்பது. மட்டுமல்ல, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 6 ஆபத்துகளை குறித்த எச்சரிப்பு நமக்கு வருகிறது. முதலாவது மந்த புத்தியின் ஆபத்து, இரண்டாவது அவிசுவாசத்தின் ஆபத்து, மூன்றாவது மந்த செவியின் ஆபத்து, நான்காவதாக விலகி செல்வதனாலே வருகிற ஆபத்து, ஐந்தாவதாக இகழ்வதனாலே ஏற்படும் ஆபத்து, ஆறாவதாக மறுதளித்தலினாலே வரும் ஆபத்து. இந்த உன்னதமான நிருபத்தை அடுத்த 42 நிகழ்ச்சிகளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நம் விசுவாசமாகிய நங்கூரம் கிறிஸ்து இயேசுவிலே ஆழமாக பதியவும், நாம் பரிபூரணத்தை நோக்கி கடந்து செல்லவும் கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இன்றுதான் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க துவங்கியிருப்பீர்கள் என்றால், வேத புஸ்தகம் உங்களுக்கு இல்லை, ஆனால் இந்த எபிரேயரின் நிருபத்தை நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று விரும்புவீர்கள் என்றால், எங்களுக்கு எழுத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேத புஸ்தகம் இல்லாதவர்கள் மட்டும் தயவு கூர்ந்து எழுதும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானொலி என்கிற இந்த அமைப்பு மூலமாக உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பெரிய இந்த சாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று முதல் நாங்கள் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிற இந்த எபிரேயர் நிருபத்திலே எங்களுக்கும் தேவையான செய்தி உண்டு என்ற திறந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இன்று நிகழ்ச்சியை கேட்கிற நாங்கள் அத்தனை பேரும் இந்த வானொலி பெட்டி அருகே வந்து இந்த உம்முடைய வசனங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டு கற்று உமக்குள்ளே வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி: tamiltb@radio882.com.

நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? யூனோ, The word of God, it says, be anxious for nothing.

என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க. இந்த வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து

இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபம் செய்ய, எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நாங்கள் சொல்ல கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in His own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are special.

0: விசேஷித்தவர்களாக எடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important. You are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in His sight. Amen.
1: ஒரு வேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world.
1: இந்த உலகத்தில் உன்னை வைத்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி,
0: oh, he is going to fulfill great and mighty things in the coming days.
1: Today is your day. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுமே. அந்த கிருபை எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க இன்றைக்கு காலையில சொல்லுங்க. ஆண்டவரே, I

காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கே நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.

தட்டி ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம் தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான். Oh, he can make you cross over. Amen. Hallelujah. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். He is the way, the truth and the life.

வைப்பார். அவர் நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார்? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில் இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர்? எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியர் இருக்கிறது, அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, வாட் எவர் இஸ் யோர் பர்டிகுலர் நீட், ஹி இஸ் தேர் டு ஃபுல்ஃபில், ஹி இஸ் தேர் டு மேக் இட் ஹேப்பன். ஃபியர் நாட். ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர்

0: testify in the coming week. வருகிற வாரம் நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus' name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-யின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க் 16

வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: மலர்கள் மனம் தரும், தென்றல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசை தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள் கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் லார்ட் வெளியீடு.
1: அன்பானவர்களே, இந்த ஒலிநாடாவிற்காக அற்புத ஊழியத்தின் ஸ்தாபகரும் உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியருமான சுவிசேஷகர் டாக்டர் ஜான் சாலமன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
2: அபிஷேக கீதங்கள் என்ற தலைப்புடன் பல துதிப்பாடல்களை கொண்ட MP3 ஒலிப்பேழையை தேவநாம மகிமைக்கென பிரதிஷ்டை செய்து வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்ற சங்கீதம் 71-23 தான் என் நினைவிற்கு வருவதுண்டு. ஆம், சுவிசேஷகர் கென்னடி பிரேமா ஓர் உண்மை ஆராதனைக்காரர். He is a true worshipper என்பதை நேரில் கண்டதுண்டு. இவரே பாடல்களை எழுதி இசையமைத்து பாடி ஆராதித்து ஊழியம் செய்வதால் பல்லாயிரங்கள் பலனடைகின்றனர் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 என் தேவனாகிய கர்த்தர்தாமே அருமையான தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவரது ஊழியத்திற்கும் அனுகூலமான கதவுகளை திறந்திருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒலிப்பேழை அநேக தேசங்களிலே அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்போர் ஆத்துமாவிலே ரட்சிப்பையும் சரீரத்திலே சுகத்தையும் வாழ்விலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசு மூலமாய் நீர் அருளி வருகிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, அபிஷேக கீதங்கள் என்ற இந்த MP3 கேட்கும் அனைவரது வாழ்விலும் பரிசுத்தாவினால் உண்டாகிற அபிஷேகத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் விடுதலை அற்புதம் வழங்குவதாக என்று ஜெபிக்கிறனப்பா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், பாவத்தில் இருப்போரை ரட்சியும், வியாதி உள்ள சரீரங்களை கர்த்தர்தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொட்டு சௌக்கியப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வேத வசனத்தின்படி இந்த பாடல்களை கேட்கும் பொழுதே துக்கத்தில் இருப்போருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். யாம் சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் ஆண்டவரே. தம்முடைய ஜனங்கள் இந்த வேளையிலே தானே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவ் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஸ்தோத்தரிப்போமா, ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போமா, நல்லவரை ஸ்தோத்தரிப்போமா, நமக்கு வாழ்வு தந்தவரை ஸ்தோத்தரிப்போமா. ஆவியானவரே

ஆதியாயந்தமாய் அல்பாவாயுமே சாவாய் நாதியாயின் வாழ்வில் வந்தவரே மக்கு நன்றி. அருகினில் வந்தேனே நான் என ஆசை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: வணங்குகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஐயா, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவர் ஐயா. எங்கள் தெய்வமே, எங்கள் தேத்தரவாளனே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே ராஜா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு கத்திர நாங்கள் இயேசுவே, நாங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துறோம் ஐயா, மகிமைப்படுத்துறோம் ஐயா. எனக்கு யாவை நீங்க செய்து முடித்த தேவன் ஆண்டறியா, நீ சும்மா இரண்டு சொன்ன தேவன், யுத்தத்தில் வல்ல தேவன் இயேசுவே, சேனைகளின் கத்திரன் உங்கள் நாமம் என்று சொன்ன கத்திரையப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம். எந்த கண்மலையே மையத்துறேன், மேட்பரே மையத்துறேன், என் மேய்ப்பரே, என் போதகரே, என் வழிகாட்டி என் துணையாளரையாம், நன்றி சொல்லி துதைக்கிறோம், நன்றி சொல்லி துதைக்கிறோம் ஐயாம், நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. சூத்திரமாண்டறியா தகப்பனே, எனக்காக ஜீவனை கொடுத்தவரே, ஜீவிக்கிறவரே ஐயசுவே, என் பிள்ளைங்கள் உங்களுடைய பிள்ளை பூர்ணமாய் தந்தவரே அப்பா, அவங்களுக்காய் எல்லாத்தையும் நீங்க செய்து முடித்தவரே, சும்மாயிருன்னு சொன்னவரே, யுத்தத்தில் வல்லவரே, சேதங்களின் கத்திரங்கள் நாம மட்டும் சொன்ன ஆண்டவரேப்பா, நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கத்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி, இந்த வேலைக்காய் நன்றி அப்பா, உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, உங்களுடைய மகிமைக்காய் நன்றி இயேசுவே, உங்களுடைய வல்லமைகளுக்காய், வரங்களுக்கு, அபிஷேகங்களுக்காய் உங்கள் கத்திர நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர் ஐயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, வெண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவர் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, அற்புதங்களை செய்தவர் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டரே. காற்றையும் கடலையும் மதட்டையும் தண்ணீரின் மேல நடந்ததுங்கள் தெய்வமே நன்றியப்பா, சோத்திரமையாம். ஜோர்தானை பின்னோக்க செய்தவரே சோத்திரமையாம். ஓ இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தவரே, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் ராஜா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, நன்றி, நன்றி ஆண்டரையா. அடைக்கலமான தேவனே நன்றி ஐயா, இயேசுவே, உங்கள் வெள்ளாய கத்தாவே நான் துதிக்கிறேன் ஐயா, எங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவனால ஆண்டதியா, எல்லாவற்றையும் செய்ய எங்களை பலனுன்னு சொன்னவர் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. மகிமையான தெய்வம், கிருபையான தெய்வம், மாறாத தெய்வம் இயேசையா, நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா. ஓ இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி. காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டவரே நன்றி. தண்ணீர் மேல நீங்க நடந்தவரையா ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், வல்லமுள்ளவரே சோத்திரம். உங்களை வழிநடத்துறங்கள் கத்திர நாங்கள் உயர்த்துறங்கள் கத்திர நாங்கள் இயேசுவே, மகிமைப்படுத்துறோம், மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரையா. ஆராதனை வேந்தனே உண்மை துதிக்கிறோம் ஐயா இயேசுவே. அல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரையா, நன்றி. அல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், நன்றி. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. விடிவெளி நட்சத்திரமே நன்றி, விடுதலைய தந்தவரையா. என் தெய்வம் எனக்கு அடிக்கப்பட்ட இயேசு, எனக்காய்
1: நொறுக்கப்பட்டவரையா
0: அப்பா, என் உயிரான வாழ்த்துறோம் ஐயா இயேசுவே, உங்களை வணங்குறோம். உங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரையா. அபிஷேக நாதரே உமக்கு நன்றி அப்பா, இந்த நாளை காணும்படியான கிருபி எங்களுக்கு தந்த தேவனை நாங்கள் உயர்த்துறோம் ஐயா. சர்வலோக தேம்படுத்தங்கள் சர்வலோக அதிபதியே நாங்கள் உங்களை உயர்த்துறோம் ஐயா. சாவை வென்றவரே உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஐயா இயேசுவே, நன்றி அப்பா. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுறோம் ஐயா ஆண்டவரே. உடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரையா, நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றி ஆண்டவரையா. ஓ தகப்பனே நன்றி, தெய்வமே நன்றி அப்பா. நீர் சர்வலோகத்தையும் படைத்து எங்கள் தெய்வமா இருக்கிறீங்க இயேசையா, சர்வலோகாதிபதியே, சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரையா, நன்றி ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. உடைய கிருபைக்காய் நன்றி, உடைய இரக்கங்களுக்காய் ஆண்டவரையா. உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வமே நன்றி. பள்ளிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா, சோத்திர பள்ளிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரையா. ஆவியானவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. உங்கள் சிறுமியை கண்ணோக்கி பார்த்தவரே அப்பா, ஓ நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி ஆண்டவரையா, நன்றி. அற்புத தேவனே நன்றி அப்பா. அது சத்தியமான கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றியோடு இதாவே நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தவரே ஆண்டவரையா இயேசுவே, நன்றி அப்பா இயேசுவே, நன்றி. அல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. உம்மையத்துறம் ஐயா, உம்மையத்துறம் ஆண்டவரே, நன்றி அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான்
1: நானே
0: உன்னை என்றும்

நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே மனமே, நான் காத்திடுவேன்.

உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையா

கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. சொல்லுவோம் எல்லாரும், ஆண்டவரே உங்களை விட்டு விலகாத தேவனையா, உங்களை கைவிடாத தேவன ஆண்டவரையா, உங்களை கரம் பிடித்து நடத்துறவரே, எங்களை விட்டு விலகாதவரே. சொல்லுவோமா, சேர்ந்து பாடுவோமாக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, சொல்லுங்க. என்னை விட்டு விலகுதில்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகுதில்லையாப்பா. சோத்திரம் ஆண்டவரையா, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். அத்திமரம் போல் செழித்திடுவேன், நீர் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பேன். நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. சுயேம் நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை.

நாம் அல்லேலூயா வெந்தையார் தரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை இயேசுவே. ஓ நன்றியப்பா, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி இயேசுவையாம். பரிசுத்தரே நன்றி. பாவிகளை ஓ ரட்சிக்க வந்தவரே நன்றி. அப்பா உங்களை ஆளுகை செய்கிறவரையா ஓ நன்றி நன்றி. மன நன்றியோடு துதிக்கிறமையா. எங்கள் அப்பா ஜபத்தை கேட்கிறவரே ஆண்டவரையா. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர், எங்கள் மன்றாட்டை கேட்கிற தெய்வமையா இயேசுவே. அல்லேலூயா சோத்திரம் ஆவியானவையா. இயேசு ராஜாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லவரே சோத்திரம், அல்லவரே சோத்திரம். பரிசுத்தரே சோத்திரம். மகிமையானவரே சோத்திரம். மாறாதவரே சோத்திரம். ஓ உங்களை அழைத்தவரே சோத்திரம். உண்மை உள்ளவரே சோத்திரம். உயிரோடந்தவரே சோத்திரம். மரணத்தை ரசி பார்த்ததுங்கள் தெய்வ மரணத்தின் மேல நீங்கள் அதிகாரம் உள்ளவரே. அப்பா நன்றி. அப்பா இயேசுவே நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுறமையா இயேசுவே. இந்த ராத்திரி வேலைக்காய் நன்றி அப்பா ஆண்டவரையா. இந்த பகல் பூரா எங்களோடு கூட எங்களை கரம் பிடித்து நடத்தினவரையா. சுகந்தந்த விளந்தந்த ஆரோக்கியம் தந்தங்களை ஆசீர்வைத்த கர்த்தரை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரையா. நன்றி சொல்லுறமையா. நன்றி ஆண்டவரையா. எலியாவின் தேவனே உமக்கு நன்றி சொல்லுறமையா ஆண்டவரே. எலிசாவின் தேவனே உமக்கு நன்றி சொல்லுறோம். யாக்கோபின் தேவனே நன்றி சொல்லுறமையா. இஸ்ரவேலின் தேவன் அப்பா எங்களை காக்கிறவர். நீங்கள் உறங்குவதும் இல்லையாப்பா இயேசுவே. தூங்குவதும் இல்லை கத்தாவே. உறங்காமல் தூங்காமல் எங்களை நீங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவை கொண்டாடுகிறோமையா. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா. பரிசு தாவியானவரே நன்றி நன்றி. எங்களை வாழாக்காம நீங்க தலையாக்கினவரே நன்றி. எங்களை கீழாக்காம நீங்கள் மேலாக்கினீங்களே நன்றியப்பா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமான்னு சொல்லியப்பா. எங்களை பலத்த ஜாதியா ஆக்கினவரே சோத்திரமான்றியானப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. ராஜா உலகத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் சொன்னவரையா. ஜாதிகளை வசப்படுத்தி ஜனங்களை கீழ்படுத்துறன்றி ஆண்டவரை துதிக்கிறனையா. நன்றி. எங்களுக்கு விரதமான எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் வாய்க்காமல் பண்ணினவரே சோத்திரம். எல்லா சத்துருகளை பாதுபடியாக்கி போட்டவரே சோத்திரமான்றியா. நன்றியோடு துதிக்கிறமையா. நன்றியப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. அபிஷேக நாதரே அபிஷேக நாதரையா. உடைய கிருபையினால் விரக்கத்தினால் தயமினாலும் உங்களை தினமும் தாங்கி வருகிறவரே அப்பா. உடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது இயேசுவே. உங்களுடைய கிருபை கொண்டு எங்களை காத்து கொண்டு இருக்கிறீங்களே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. உண்மை ஆராதிக்கிறேன். ஆராதனைக்கு தகுதியானவரையா இயேசுவே. ஆராதனை நீங்கள் பிரியமுள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆராதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறேப்பா. வல்லமை நாவியானவரே சோத்திரம் சோத்திரமையா. நன்றி.

அப்பா அப்பா உங்களுக்கு தானே சுயாவியானுரே ஆராதனை ஆராதிப்பு ஆண்டவரே அப்பா ஆராதனை செலுத்துகிறோம் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆ

ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தமாக்கும் யெகோவாமைக்காதீஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவாமைக்காதீஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவாஹோசேனு ஆராதனை உமக்கே உருவா

இயேசுவே, நன்றி நன்றி கேட்டுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆராதிப்போம் ஆண்டவரே, ஆராதனை நாயினங்கள் ஆராதிப்போமா இருக்கிற இடங்கள்ல என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்துங்க. கத்தரை ஆராதிங்க, ஆவியோடு உண்மையோடு அவர்களை தொழுது கொள்கிறவர்கள் அங்கே பாக்கியவான்கள் சொல்லி எழுதியிருக்கபடி ஆராதிப்போமா.

ஏற்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. எங்களை சீர்படுத்துறவரே, உங்களை சிறப்படுத்துறவரே அப்பா, சூத்திரமையா. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. இஸ்ரப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. எங்களை இஸ்ரப்படுத்துறவரே, இஸ்ரப்படுத்த

இயேசுவே, நன்றி சொல்லித்துதிக்கிறோம் இயேசுவே, நன்றி சொல்லி உங்களை ஆராதனை செய்கிறோமையா. தகப்பனே, எங்கள் தெய்வமே, எங்கள் ரட்சணிய கொம்பே, எங்கள் ரட்சணிய கண்மலே, எங்கள் மீட்பரே, எங்கள் மேய்ப்பரே இயேசுவே, எங்கள் போதகரே இயேசுவே, உங்கள் வழிகாட்டியானவரே இயேசையா, நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் ஐயா. கர்த்தாவே, நல்ல நாளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆவியானவரே, உம்முடைய பிரஸ்தனத்துக்கு, உம்முடைய மகிமைக்காய், உம்முடைய வல்லமைக்காய், உம்முடைய கிருபைக்காய், வரங்களுக்காய் ஆண்டவரையாம் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. குருடர் பார்க்க வைத்தவரே, ஊமைகளை பேச செய்தவரே அப்பா, நன்றி செவிடரே கேட்க செய்தவரே அப்பா, நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே, சோத்திரங்களை செலுத்துறோம், சோத்திரங்களை செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி இயேசையா, நன்றி இயேசையா. உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் இயேசப்பா மகிமைப்படுத்துறோம் ஐயா, மகிமைப்படுத்துறோம் ஐயா. ஆவியான தெய்வத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஆண்டவர் ஐயா. அச்சாரமானவரே அப்பா, சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி நன்றி. இயேசுவின் ரத்தஞ்சியம், இயேசுவின் ரத்தஞ்சியம், இயேசு கிறிஸ்துவின் மாறாத ரத்தஞ்சியம், இயேசு கிறிஸ்துவின் மறவாத ரத்தஞ்சியம், ரத்தஞ்சியம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்திலே வல்லமுன், ரத்தத்திலே மீட்பன், ரத்தத்திலே ஜெயமுண்டு. உங்கள் ஜெயக்கொடியான தேவன், ஜெய கிறிஸ்து ஆண்டவர் ஆண்டவரையா, வெற்றி சிறந்தவரே அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ராத்திரி வேலை நம்மை துதித்து ஆண்டு மகிமைப்படுத்தி நிற்கிறோம் ஆண்டவரையா. எங்களை வாழ வைத்தவரே துதிக்கிறோம், எங்களை வழி நடத்துறவரே துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு விருதமான முறை எல்லா ஆயுதங்களை நீங்கள் வாய்க்காமல் பண்ணினவரை துதிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் பாதுபடிக்க ஆக்கி போட்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரையா. நன்றி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரையா நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி சொல்லுறமையா. ஓ நன்றி அப்பா, நீ நல்லவர் இயேசுவே. அருமையான வேலையிலும் அப்பா என்று அழைக்கிற உரிமையை தந்த தேவனை நாங்கள் உயர்த்தி நிற்கிறோம் ஐயா. தொடர்ந்து உங்களை நீங்களே வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கராச்சாண்டியா. தொடர்ந்து வரப்போற ஒவ்வொரு பதில நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீ நல்லவர், நல்லவர் இயேசுவே, நல்லவர் ஐயா, இயேசுவே வல்லவரையா, இயேசுவே நீங்க போதுமானவரையா. அந்த நாளும் ஆண்டவரே இந்த அப்பா குடும்ப ஆசீர்வாத ஜபத்திலும் ஐயா, திங்கட்கிழமை தோறும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் கேட்டு கர்த்தர் நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரே, குடும்பங்களை வெளியடைத்து பாதுகாத்துக்கிறவையா, ஓ குடும்பங்களை பாதைகள் தொடாதபடிக்கு காத்து கொள்கிறவையாம், ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்கிறவரே நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நாளும் ஐயா ஸ்கை பிரமிஸ் இன்டர்நேஷனல் ஊழியங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஜேசப்பா. இந்த ஊழியங்களை தொடர்ந்து நடத்துற 24 மணித்தியாளங்க வந்து இணைந்து கர்த்தாவை உங்களுடைய நாமத்தை மாமைப்படுத்தி துதித்து பாடி ஆராதித்து வார்த்தைகளை கொடுத்து கர்த்தாவை ஜபங்கள் ஏறெடுத்து சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு தேவை ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக கர்த்தர் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரையா. கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில செய்யற எல்லா நன்மையான காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இயேசுவே, பெரிய காரியங்களை செய்யறவரையா, என்னிடத்துல பெரிய காரியங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லியப்பாண்டியா. பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்தவர் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற நல்ல தயவுகளுக்காய் சோத்திரம் அப்பா. இந்த நாளும் எல்லா ஊழியங்களை இந்த பகல் புற நடத்தினது போல இந்த ராத்திரி வேலை ஊழியங்களை உங்களுடைய கருத்துல அந்த ஜெப வேலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ச்சியாக வந்து ஜபிக்கப்படுறான ஒவ்வொரு தேவை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தாவே உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. தடைகள் இன்னை பிள்ளைகள் இந்த ராத்திரி வேலை வந்து இணையப்பா கிருபசை முடியா ஜபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து வந்து ஜபிக்கப்படுறான தரிசிய குடும்பத்தை ஆண்டு உங்களுடைய கருத்துல இருக்கிறோம் ஐயா. மாலையும் குடும்பத்தை கத்த நிறைவாக ஆசீர்வதிங்க. பிள்ளையினத்திலும் உங்கள் வேலையை கொடுத்து மழை தாங்க அவருடைய அலைச்சல் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. போற வார பிரயாணங்களை அறியிறீங்கப்பா. அன்றே உபடியா இந்த நாட்களின் மாலை வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்களே நன்றி அப்பா. தொடர்ந்து மழை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தாங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய தேவைகளை கத்தர் சந்தித்து கொடுக்கும்படியா அந்த அதிகாரிகள் கண்களிலேப்பா நீங்க தயவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினா. அதே போல அகிலாவுக்கா குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அகிலாவின் குடும்பத்தை எங்க தர ஆசீர்வதிங்க. இந்த மகளோடும் கூட இருந்து கத்தர் பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. மகளுடைய தேவைகளை கத்தர் சந்தித்து கொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டதையா. மகளை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா. கர்த்தர் வல்லமையான மகிமையான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவனப்பா அவட கணவனுக்கா செபிக்கிறேன். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரையா. எல்லாரும் நீரை பொறுப்படும் வழி நடத்தும் ஐயா. உடைய சித்தத்தை அதன்படி அவர்கள் செயற்படத்தக்கதாக எல்லா மாம்சத்தின் சித்தங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் இயேசு நாமத்திலே ஆண்டு சுதறடித்து போடுகிறோம் ஆண்டவரையா. வகைத்து போடுகிறேன் ஆண்டவரையா. ஆவியின் விளத்திலே அவர்கள் மிளங்கொண்டு வாழ கிருப செய்யும்படி ஆண்டவரையா. உலகத்தின் மின் அவர்கள் ஓடாதபடிக்கு ஆண்டவரையா. ஓ பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவர்கள் ஆண்டவரையா தங்களுடைய
சிந்தனைகளை உணர்வுகளை மாற்றத்தக்கதாக தேவசு அப்பா பயத்தை உண்டு பண்ணியவர்களை ரட்சித்து குடும்பமாய் கத்தர் வழி நடத்தி கத்திருக்கன்று பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோமையா. உடைய அப்பா எல்லா துன்மார்க்கமான பாவ பழக்கங்களை விடுதலையை கொடுத்து சமான கடவுளே அப்பா சமானத்தவர்களை கொடுத்து ஆசீர்வதித்தவர்களை ரட்சித்து தன்மார்க்கமாய் வாழத்தக்கதாய் நீதிமானா வாழத்தக்கதாய் பரிசுத்தமானவர்களாய் வாழத்தக்கதாக அவர்களை நீங்கள் அப்பா குடும்பத்தை அப்படியா மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோமையா. உடைய பிரியமில்லாத காரியங்களை ஜனங்களோடு எடுத்து போடும்படியா செபிக்கிறோமையா. அப்படியா தொடர்ந்து ஜெபிக்கிற சுமித்ராவுக்கு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மகளே அப்பா அந்த நேரத்திலும் கொண்டு வந்து இந்த ஹிந்தி மொழியில உங்களை பாடி துதிக்க ஆராதிக்க கிருப பாராட்டின உங்களை நன்றியப்பா. அப்படியா தொடர்ந்து இந்த ராத்திரி வழியில் ஆங்கில மொழியிலப்பா உங்களை பாடித்தது ஆராதிக்க தரிசையை கொடுத்த ஆண்டவரே இந்த சம்பூர்ணமான பாச ஞானங்களுக்காய் சோத்திரம். அப்பா சிங்கள மொழியில பாடித்துக்க கிருப சதிங்களே சோத்திரம். அப்படியாய் தொடர்ந்தும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிங்க. விமான வையா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நான் ஆசீர்வதி செபிக்கிறேன். அந்த நேரத்தோட பயன்படுத்துங்கப்பா. அவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கத்தாவே அவர் இந்த பிரேயர்ல வந்து இணைந்து ஒவ்வொரு நாட்களும் துதிக்க பாட ஆராதிக்க தடைகளை நீக்கி தரும்படியா செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசிரியக்கிற மருமக்கள் பேர பிள்ளைகள் நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டையா. அப்படியா தொடர்ந்து மாறுதான ஒவ்வொரு பிள்ளைகளையா ஆண்டவரே கத்தாவே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே அப்பா ராஜவராஜாவோட மனைவிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து விலங்கு இணைப்புகளை நடத்துகிற பிள்ளைகள் பாச அஸ்மையா குடும்பங்களை அப்பா ஜோய்ஸ் அவரை குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இன்னும் வார்த்தைகளை கொண்டு வர தியான பதில் நடத்துகிற பாச அமல்ராஜா குடும்பத்தை இந்த மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். பாச செல்வமையா மனைவி பிள்ளை அப்பா ஒப்பு கொடுக்குறேன்னு ஐயா. பாச ஜோன குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தொடர்ந்து மாண்டு ஸ்கேனி இணைப்பில் நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ரவியையாவை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அவருடைய பிரயாணங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களும் கூட இருங்க வழி நடத்துங்க. நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால உங்களை தாழ்த்தி செபிக்கிறோம். தொடர்ந்தும் வருகிறான ஆண்டவரே கத்தாவே வல்லவரே மேரியமாக ஒப்பு கொடுக்குறோம்யா. அருமையா தாயோடும் குடந்த கத்தை நிறைவாக நீங்க ஆசீர்வதிக்க முடியாத பிள்ளையினத்திலும் உங்கள் பலன் பூர்ணமாய் விளங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இன்னும் அனாமாவுக்கு ஆட்சேபிக்கிற குடும்பத்துக்கு ஆட்சேபிக்கிற அம்மோட தேவைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். அது அப்பா அந்த பாஸ்போர்ட் காரியங்கள் அவருக்கு வர வேண்டிய காரியங்களை எதிர்பார்த்திருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில வந்து கிடைக்காம நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஆட்சேபிக்கிறோம் ஐயா. அம்மோட தேவைகளை கத்தர் சந்திட்டு கொடுத்து அப்பா வழி நடத்துறதுக்கு ஆய் சோத்திர அதுபோல மீளாவ குடும்பத்துக்கு ஆட்சேபிக்கிற அவளை மாசூர் ஆட்சேபிக்கிறேன் ஐயா. சுரேஷ்குமார் பாஸ் ஐயா குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டியா. இன்னும் அவர்களை மாசுரைகளை பிள்ளைகள் மருமகள் பேரப்பா எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டரே. உடைய நாமத்தினால அப்படி ஆண்டரே கத்தாவை பாச ஜெயகாந்தனுக்காய் குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய மகனுடைய பிரியாணங்களுக்காக செபிக்கிறோம். அந்த பிள்ளையும் அப்பா அந்த ராத்திரி வழியில் சுவலமாய் கொழும்பு வந்து சேர கத்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா பயண தடைகளையும் நீக்கி செபிக்கிறோம் ஆண்டரே அப்பா. அவருக்கு ஒரு அப்பா அந்த கொழும்பு பிரயாணத்தை எங்க தர ஆசீர்வதித்து கொடுக்க முடியா செபிக்கிறோம். இந்த மனைவிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளும்படியாக இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் ஆண்டர். ஊழியங்களை ஆசீர்வதி செபிக்கிறோம் ஐயா. என்னும் ஆண்டரே கத்தாவை அப்பா நேரே சோதியமாக குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அம்மாவோட பிரயாணங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். அம்மாவோட போற அப்பா ஒரு பிள்ளைகளை மக்கள் போற இடங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரயாணம் செய்யறப்பா விமானங்கள் பயணங்களை அப்பா வாகனங்களை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். தங்குற இடங்களை ஆசீர்வதிங்க ஆண்டரையா. என்னும் ஆண்டரே கலாமாவுக்கு குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அம்மாவே நல்ல சுவலமாய் வீடு வந்து கொண்டு சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. அம்மாவோட பிரயாணங்களை கூட இருந்தீங்களேப்பா. அதாவது அப்பா அவனுடைய பிரிவினால கவலைப்பட்டிருக்கிற அம்மாவை நீங்க ஆசீர்வதித்து ஆட்சி தேடி அரவணைத்து காத்துக்கொள்ளுங்க. அனைவருக்கும் ஆசீர்வாதமா நினைப்பில் நாளே நாளும் கத்த கொண்டு வந்து நீங்கள் பயன்படுத்தும்படியா செபிக்கிறோம். அதே போல கமலேஷ் அம்மாவுக்கு குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அம்மாவுக்கு அவங்க தடைகளை நீக்கி கத்தர் நாளைய நாளும் தாயிரம் வந்து இந்த ராத்திரி வழி இணைந்து கொள்ள பகல் வழியில வந்து இணைந்து பாத்தியான பதிவில் நடத்த அம்மாவை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்படியா. அன்றைய கத்தாவை தொடர்ந்து வருகிற எல்லா இணைப்புகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் மென்சனுக்காய் அலே சௌரி கிளாராவுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கத்தாவே அவர்களை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஐயா. இன்னும் ஆண்டவரை கத்தாவே தொடர்ந்து அப்பா மனோன் மணி சௌரிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டே ஜஸ்டனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டையா. கத்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் ஆண்டைய. பாச சேவியருக்காக அவருடைய மனைவிக்காக நாங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். சந்ததிகளை ஆட்சேபிக்கிறோம் ஐயா. சௌரிக்கு நல்ல சுபலங்களை கொடுங்க. தடைகள் இந்தியவர்கள் வந்து இணைந்து முடி நாமத்தை மாமைப்படுத்த துதிக்க கத்தனை எல்லாரையும் வழி நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டோரியா. அப்பா அவங்களுக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் கத்தாவே சோத்திரம். எங்களை காண்கிற தேவன் ஆண்டோரியாப்பா நீங்க உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லையா இயேசுவே. உறங்காமல் தூங்காமல் எங்களை நீங்கள்
வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க ராஜா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றியோடு கத்திர உயர்த்துகிறோம் ஆண்டவர். எதோவா இதுவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அப்படி ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாமே இயேசுவே உங்களோட பாதத்தில் எங்களை தாழ்த்தி நிற்கிறோம் ஐயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து இந்த ராத்திரி புறா எந்த ஒரு இணைப்பலும் ஆண்டவர் தடைகள் இல்லாதபடிக்கு எல்லாரும் அந்த இணையப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கத்தரை உயர்த்துறோம், கத்தரை உயர்த்துறோம், கத்தரை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். ஆண்டவரே பெரியவராக இருக்கிறீங்கப்பா, நல்லவராக இருக்கிறீங்க இயேசையா. நன்றி நன்றி நன்றி அப்பா. எங்கள் தேவாதி தேவனே நன்றி. எங்கள் ராஜாதி ராஜாவே அப்படியா கோஸ்பில் டிவி ஊழியங்களுக்காக செவிக்கிறோம் ஆண்டவையா. கோஸ்பில் டிவியை கத்திர ஆசிரியங்கப்பா நடத்துகிற மகனை விநேஸ்வர ஸ்டெலாவை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. நடத்துகிற வானொலி ஊழியங்களை ஒப்புக் கொடுக்குறோம், சூம் ஊழியங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரை கத்தாவையா. ஃபேஸ்புக் அப்பா தேவனுடைய ராஜ்யம் ஃபேஸ்புக் ஊழியங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. யூடியூப் ஊழியங்களை ஒப்புக் கொடுக்குறோம். பிரைசபம் பிரேரபம் மியூசிக்கபம் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. கோஸ்பில் டிவி ஊழியங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே சங்கம் எஃப்எம்முக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா அருமையான ஐயா ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அம்மாவுக்காக ரீட்டாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் இந்த ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உடைய வரிவு சமீபம் உடைய வரைக்கு முன்பாக இந்த ஊழியங்கள் ஊட ஆண்டவரே பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் இருக்கிற ஜனங்கள் சந்திக்கப்பட எல்லா சகல ஜாதிகளுக்கும் அது சுவிசேஷமாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னீங்கப்பா ஆண்டவரே. அப்படியாய் முடிவு வருவதற்குள்ளாய் அப்பா ஆண்டவரையாம் இந்த ஜனங்கள் எல்லாம் உங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் அறிந்து கொள்ள உங்களுடைய நற்செய்தியை கேட்க வழிகளை துறந்திரே ஆண்டவரையாம். அப்படியே இதனூடாக அநேகர் உடைய ராஜ்யத்து நேராக திருப்பப்பட ஆண்டவர் கத்தாவே ஆண்டவரே அநேகர் அப்பா ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துக்கு நேராய் கடந்து வர நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அதற்குரிய தடைகளை உடைத்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களை அறிய முடியாத ஜனங்களை கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளையும் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஜனங்களுக்கு ரட்சிப்பு பரிபூர்ணம் படத்தக்கதா ஆண்டவையா. கத்தர் வல்லமே அவர் குடும்பங்களை சந்திக்கும்படியா தொடும்படியா செவிக்கிறோம். நீங்கள் அன்று கல்வாரியை சிந்தின ரத்தம் இந்த நாட்கள் அந்த ஜனங்களுக்குள்ளாய் ஊடுருவை பாயும்படியாய் இதயங்களுக்குள்ள ஊடியை பாயும்படியாய் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்கிற அறிவை கட்ட கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ரட்சிப்புக்கு என்னென்ன காரியங்கள்லாம் அந்த வாழ்க்கையில தடைகளா இருக்கிறோம் இயேசுவே. நீங்களே மெய்யான தேவன் சத்தியம் அவர்கள் வெளிப்படட்டும் ஆண்டு கடைசி நாட்கள் மையா. கத்தரை அவர்கள் அறிந்து நீங்களே எங்கள் சொந்த தேவந்து அறிந்து இதயத்துல விசுவாசித்து வாயினால் அறை கேட்டு மனந்திரும்ப ஆண்டுரியா. கத்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லம் இந்த நாட்கள்ல கட்டவிழ்த்து விடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டரே சாதிகளை அப்பா அழைத்து வரும்படியா, ராஜ்யங்களுக்கு அப்பா அழைத்து வரும்படியா, ராஜாக்கள் அதிகாரிகள் ஆளுநர்கள் எல்லாரும் மனம் திரும்ப கத்த கிருப செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா உலகத்துல நீங்கள் படைத்த எல்லா ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய கல்லான இருதயங்களை நாங்கள் அவருடைய சதையான மாம்சங்கள் எடுத்து போடுகிறோம் ஆண்டறியா. உங்களுடைய நல்ல ஆவியை நல்ல இருதயத்தை கட்டவிழ அப்பா வச்சு ஆண்டவரையா. உங்களுடைய நல்ல ஆவியை நாங்கள் அப்பா இருதயத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆண்டவரையா. சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்க முடியாது, சத்தியம் அவர்களை விடுதலையாக்க முடியாது, சத்தியத்தினால் ரட்சிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டறியா. நீரே மெய்யான தேவன் என்ற அந்த சத்தியம் ஜனங்களுக்குள்ள வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே ரட்சிப்புக்கு தடையா இருக்க தடைகளை எடுக்கிறோம் ஆண்டறியாம். கத்தர் தேவைப்பட்ட ஜனங்களுக்கு கொடுங்கப்பா. நம்முடைய வரியை குறித்த பயம் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். இந்த நாட்களில் ஆண்டு ரட்சிக்கப்படும் மனம் திரும்பாதிருக்கிற ஜனங்கள் ஆண்டு அப்படியே கத்தாவே பாவத்துல மீண்டும் போயிருக்கிற ஜனங்கள் பின்மாற்றங்கள்ல போயிருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியக்கார ஊழியர்களை ஜெபிக்கிறோம் ஆண்டு. எல்லாரையும் நீரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் வழி நடத்தும்படியாய் ஆண்டு ஒரே நம்முடைய திருப்பாத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டு. கத்தாவே நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுவோம் நாம மே படும்படி ஆண்டறியாம். அப்படி அந்த வானொலியில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நாளும் யார் யாரெல்லாம் என்னென்னப்பா விண்ணப்பங்களோடு நம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறார்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆச்சபிக்கிறமையா. நோய்களோடு பிள்ளைகளுக்கு ஆச்சபிக்கிறேன் ஆண்டுயா. எல்லாருக்கும் நீங்க நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தாங்கப்பா நாட்கள் ஐயா. நம்முடைய காயப்பட்ட கரத்தை ஆணிகள் பட்ட கரத்தை தழும்புகள் பட்ட கரத்தை நாங்கள் ஒரு குடும்பங்களிலும் நாங்கள் வைத்து செபிக்கிறோம் கத்தாவே. நல்ல சுகபலம் ஆரோக்கியம் ஒரு வாழ்வியல் உண்டாட்டும் ஐயா. ஆண்டு அதிவேகமாக அந்த பறவை கொன்ற கொள்ள நோய் இருந்தப்பா ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆச்சபிக்கிறோம் ஐயா. ஆண்டறியாம் எத்தனை ஜனங்கள் இந்த கொள்ள நோயினால மறுத்து போறார்களை பயணிதனும் ஆண்டறியாம். அப்படி அந்த வியாதியின் படுக்கைகள் ஜனங்கள் விட்டு அகலட்டும் இயேசுவின் நாமத்தினால. வியாதி படுக்கைகளை மாற்றுகிற கத்தரா இருக்கிறீங்கப்பா ஆண்டு. எல்லாருடைய சுகத்தையும் நீங்கள் விரும்புறதுவனா இருக்கிறீங்கப்பா. அப்படியா உங்களுடைய காயங்களினால தழும்புகளினால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டு. கேன்சர் நோயினால் அவதி போற பிள்ளைகளுக்கு ஆச்சபிக்கிறேன் ஐயா. ஐயா திணிவு பிள்ளைகளை பந்தனால கேள்வி போற அநேகமான ஆண்டு பெண்களுக்கு இந்த மார்பு
புற்றுநோய்கள் வந்து ஆண்டவர் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டது அவர்கள் மேல் நம்முடைய கருத்தை வைக்கிறோம் ஐயா. குடற் புற்றுநோய்களினால் ஆண்டதே கத்தாவையா, இயேசு தோல் புற்றுநோய்களினால் ஆண்டதே அப்பா, எத்தனை விதமான அந்த பொருளாத நோயினால அநேக ஜனங்கள் ஆண்கள் பெண்கள் என்று அப்பா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களப்பா. இயேசுவின் நாமத்தினால் எல்லா நோய்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்தவர் ஐயா ஆண்டையா. ஜனங்களுடைய சரீரத்தை நோய்கள் தொடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஓ பாவத்தில் சாபத்தினால் வர நோய்கள் அகன்று போட்டு ஐயா, இயேசுவின் நாமத்தினால பரம்பரை சாப நோய்களை சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டையா. உங்களுடைய காயப்பட்ட கரத்தை ஆண்டரே ஒவ்வொரு மேலும் வைக்கிறோம். இந்த டயபெட்டிக்னால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளைப்பா ஆண்டரே அப்பா, தகப்பனே கிட்னிகள் செய்தி டயாலிசிஸ் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டரியா. சுவாச நோய்கள்னால் அவதி பரவலை அப்பா ஒப்புக் கொடுக்குறோம். இரண்டு நாட்கள்ல ஆண்டரே இந்த லங்ஸ்களுக்குள்ள அப்பா சளி வந்து ஆண்டு அதனால இன்ஃபெக்ஷன் ஆகி ஆண்டு அதனால மரணத்துக்கு நேராய் போராடி கொண்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டரே. கத்தாவை இயேசுவே நீரே தொடுமையா தொடுமையா தொடுமையா தொடுமையா ஆண்டரையா. ஆண்டரே இந்த ஊசிகள் போட்டா அதனால வருகிற பக்க விளைய நோய்கள் இந்த ஜனங்களுக்கு ஆண்டறியா நீங்க விடுதலையை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டறியா. இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா கத்தாவே, உங்களுடைய தழும்புகள் பட்ட கரம், காயப்பட்ட கரம், ஆண்டிகள் பட்ட கரத்தை நாங்கள் யாரெல்லாம் இந்த நேரத்துல நோய்கள் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களுக்கா ஜெபிங்கள்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளைகள் மேல உங்களுடைய வல்லமுள்ள கரத்தை நான் வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. வியாதிய சிரமில கரங்களை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவான் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே அவர்கள் மேலும்முடைய பரிவார சுகத்தை ஜீவனை நாங்கள் கட்டளையிட செபிக்கிறோம் ஆண்டவரையா. எல்லா நோய்களும் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா விலையினத்தின் ஆவிகளையும் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரையா. கத்தாவே உம்முடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக ஆண்டவரையா. ஓ இந்த வல்லமை புறப்பட்டு வருவதாக இயேசுவின் நாமத்தினால. அவருடைய நாடிகள் நரம்புகள் தசைகளுக்குள்ள தசைனார்கள் ஆண்டவரே எல்லாத்துக்குள்ளாய் உள்ளான உறுப்புகள் வெளியான உறுப்புகளுக்குள்ளாய் இயேசுவின் உயிப்புக்கிற வல்லம் இறங்கி வருவதா ஆண்டறியா. கத்தர் ஒவ்வொரு நீங்க சந்திங்க ரச்சிங்க விடுதலையாக்கும்படியாய் என்று ஆண்டோட பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் என்று நாளும் ஐயா. குடும்ப ஆசிரியா ஜெவமையா, ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா, தலைவிக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு நீங்க சாட்சிகளாய் கொடுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டறியா. இந்த நாட்கள் ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நம்முடைய சமாதானம் பெறட்டும் ஐயா. இதோ கத்தருக்கு பயப்புற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் ஆண்டதை செய்யலாம். பாய்க்கு மனுஷன் நீங்க அவனுக்கு பாய்க்கு நன்மை உண்டாயிருக்கும் எழுதியிருக்கிறபடி ஆண்டதை கத்தாவி அப்படி ஆய். ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் பயம் உறங்கட்டும் ஐயா. குடும்ப தலைவனுக்குள்ள தேவபயம் உறங்கட்டும். பிள்ளைகளுக்குள்ள அப்பா மனைவிமார்களுக்குள்ள தேவபயம் உறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு பயப்புற பயத்தை கொடுத்ததுனால பாக்கியத்தை நன்மை அவர்களை கண்டடையத்தக்கதாக கத்தாவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கத்தக்கதாக நீங்கள் ஆசிரியர் வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா மனைவிமார்கள் வீட்டுறவங்களை கணிதரும் திராட்சை கொடிய போல இருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் பந்தி வச்சிடலும் ஒளிவர கண்ணுகளை செழித்திருக்க நாங்கள் ஆசீர்வாதத்தை செபிக்கிறோம் ஆண்டையா. அன்றைய பிள்ளைகளை பிள்ளையை காணத்தக்கதான் நாங்கள் ஆசீர்வாதத்தை செபிக்கிறோம் ஐயா. தந்தப்பா நீங்க சிவனவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டையா. இசுகளுக்கு உண்டாகிற சமானத்தை அவர்கள் காணும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒன்றிலும் குறைபட்டு போகாதபடிக்கு இந்த எத்தனையோ குடும்பங்கள் பற்றாக்குறைகள் பண பிரச்சனைனால ஆண்டையே ஏதோ ஒரு காரியங்களுக்காக பிரிந்து போகிறார்கள் ஆண்டையா. அப்படியான குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறனையா. டைவோர்ஸுக்கு போற பிள்ளைகளை மனம் திரும்ப பண்ணுங்க. கொடுத்த வாழ்க்கையவர்கள் சந்தோஷமாய் வாழத்தக்கதாக ஆண்டவர் ஒருவரை விட்டு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டறியாம். ஆண்டரையே சேர்ந்து வாழத்தக்கதான பக்குவத்தை மனநிலைகளை கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஐயா. பிரிவுகளை அகற்றி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. பிரிவினைகளை அகற்றி போடுகிறோம். குடும்பத்துல கசப்பின் ஆவிய துரத்துறனையா. கணவன் மனைவிக்குள்ள ஏக அன்பு ஏக சிந்த கடந்து விரட்டும் ஆண்டறையாப்பா. குடும்பங்களை அப்பா நீங்க கட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. குடும்பங்களை கட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை வழி நடத்தும்படியான ஞானத்தை பெற்றவர்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டரே தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பற்றாக்குறைகள் பணத்தேவைகள் பொருளாதாரத்தை ஆண்டரே நீங்கள் குடும்பங்களை சந்திக்கும்படியாக என் இயேசுவின் நாமத்தினால நான் செபிக்கிறேன் ஆண்டரையா. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. நல்லவரும் என் வல்லவருமா இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துறேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துறேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம். வல்லமுள்ளவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டரையா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுவம் உடைய நாமமாமே படவும் ஆண்டரையா. தொடர்ந்து நீரை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டரையா. நன்றியப்பா. குடும்பங்கள்ல வேலை வாய்ப்புகள் இல்லாம இதனால குடும்பங்கள் பிரிஞ்சு போறார்கள், தேவைகள் சந்திக்கப்படாதடிக்கு பிரிந்து போறார்கள். அப்படியா இல்லாவடிக்கு குடும்ப தலைவன்மாருக்கு தலைவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல உற்சாகமான காரியங்களை நடக்கணும் ஐயா. பிள்ளைடைய வாழ்க்கையில
திருமணத்துக்காய் காத்துக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமண காரியங்களைப்பா நீங்க ஆசிரியை தரும்படியா செவிக்கிறோம் ஐயா. படித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கப்பா தேவனே நல்ல வேலை வாய்ப்புல கத்தர் கொடுத்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கத்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீங்க பாண்டியா. நீங்கள் வீட்டை கட்டினால்தான் அது கட்டப்படுமாண்டியா, மனுஷர்கள் கட்டினா அது விருதாண்டதே கத்தாவியா. இயேசுவே கத்தர் வீட்டை கட்டாவிட கட்டுட பிரயாசம் விருதாண்டு சொன்னீங்க, நீங்க கட்டுங்கப்பா. உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, குடும்பங்களை வழிநடத்துற ஞானத்தை கொடுங்க, பிள்ளைகளை வழிநடத்துற ஞானங்களை கொடுங்க, பெற்றாரை வழிநடத்துற ஞானங்களை கொடுங்கப்பாண்டியா கத்தர். அப்படியா நீங்கள் ஒரு வாழ்க்கையில நீங்கள் அற்புதம் செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக, ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்படியா சங்கமம் பாரம்பரிய சேர்ந்த ஊழியர்களுக்கு எல்லா தேவ ஊழியர்களுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த 24 மணித்தால் நடக்கிற ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவருடைய சபைகளில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, நடக்கிற அந்த ஆண்டவர் சுவிசேஷ அறிவிப்புகளை ஆசீர்வதிங்கப்பா, அந்த சூ முனைப்புகள் சூமில நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரையா. நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியா, வல்லமையான காரியங்களை, மகத்துவமான மகிமையான காரியங்களை நீங்கள் சங்கமம் பார்வையாக கத்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு இன்னும் ஆண்டவரே அதிகமான பிள்ளைகளை கொடுங்காண்டியா. அவருடைய ஊழியங்கள் தடைபடாத படிக்கும் ஊழியங்களை முன்னெடுத்து செல்ற பிள்ளைகளை கத்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஐயாப்பா. நாளையில் நடக்கிறான் ஆண்டவரே கத்தாவேப்பா, இந்த நாள் நடந்து கொண்டிருக்கிறான் அந்த கூட்டங்களை ஆசீர்வதிங்கராச்சு ஆண்டவரையா. ஆண்டவரே கத்தாவே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா. அந்த ரிவல் அப்பா சூ மீட்டிங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டதியா. அப்பா நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து கத்தர் வழி நடத்தும்படியா கத்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா துதியும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி நிற்கிறோம் ஆண்டியா. இயேசுவே நன்றியப்பா, இயேசுவே நன்றி நன்றி நன்றி. எங்களை தாங்குறவரே, தப்பிக்கிறவரே, ஏந்துக்கிறவரே, சுமக்கிறவரையா அப்படியா நீங்கள் செய்ய போறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரையும் இயேசு நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கவே செபிக்கிறேன் ஆண்டியா. நாங்கள் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதங்களுடைய சிரசுகள் மேலே தங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு நன்றியப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம். வல்லமுள்ள ஆவியானவரே சோத்திரம். ஜபத்தை கேட்கிறவரே சோத்திரம் ஐயா. உங்கள் மன்றாட்டை கேட்கிற தேவன் நாங்கள் ஏத்துறோம் ஐயா. நன்றியப்பா சோத்திரம் ஆண்டவரையா. உங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே சோத்திரம். ஜெபத்துக்கு பதில் தந்தவரே சோத்திரம் ஐயா. உடைய ஜெபாவி எங்கள் மேல ஊற்றினவரே சோத்திரம் ஆண்டவரையா. தொடர்ந்தும் உடைய ஜெபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே கத்தாவை. எங்களை வழி நடத்துங்கப்பா இயேசப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவே நன்றி நன்றி நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம் ஆண்டவரையா. நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறோம். நன்றியுள்ள ஹிருதயத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அபிஷேக நாதரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ நன்றி அப்பா. தொடர்ந்தும் அப்படியாய் நீரே எங்கள் உரையை பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிக்கும்படியாக என் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் வகுப்பு கொடுத்து செபிக்கிறோம். சோத்திரங்களை செலுத்துறோம் ஐயா. நீங்க மகிமையானவர், கிருபியானவர். நீங்கள் ஆண்டவரே மாறாத தெய்வமாயிருக்கிறீங்க ஆண்டவரையா. கத்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியா. தகத்தாப்பனே எங்களை திருப்தியாக்கி நடத்துறவரையா, எங்களை திருப்தியாக்கி நடத்துறவரே ஆண்டவரையா. அப்படியா ஜெபத்தை கேட்டு ஜனங்களுக்குள்ள நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளதுக்காய் நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. அல்லேலூயா நன்றி நன்றி அப்பா. அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரையா. நீ பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம் ஆண்டவரையா. இயேசுவே மக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. நம்பிக்கைக்குரியவரே சோத்திரம் ஆண்டவரையா. நன்றி அப்பா. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே

சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையுமையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம்

சூண்டுகொள்ளும் உள்ளமெல்லாம் மகிழுதையாம் உம் வசனம் நம்புவதால் உள்ளமே.

நடந்து கொண்டால் எலும்புகள் உரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். எலும்புகள்

நம்பி வந்தேன் உம் வசனம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பி வந்தேன்.

பிடித்தார் உம்மலையில் பிடிபட்டார் தலைவனாக செயல்பட்டார் உம்மலையில் பிடிபட்டார் தலைவனாக செயல்பட்டார் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே.

0: உம் வசனம் ஆண்டவரே, உங்கள் நம்பிக்கைக்குரியவரே ஆண்டவரையா அப்பா, உங்கள் நம்பிக்கையானால எங்களை வழி நடத்துறீங்களே ராஜா, நன்றி அப்பா. ஓ, நம்பி இருக்கிறோம் ராஜா, எங்களை நீங்கள் கைவிடாதவரா இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய ஜனங்கள் நாங்கள் ஒருபோதும் ஆண்டறியா வெட்கப்பட்டு போதிலேன்னு சொன்னீங்க ஆண்டறியா, நன்றி அப்பா. இயேசுவே ஐயா, அந்த அருமையான நாள் ஐயா கத்தாவே, எங்களோட தேசங்கள் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டறியா. இயேசப்பா, இலங்கை தேசத்தை முற்றுமுள்ள நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆனவரே, எங்கள் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், ஆனவரே கத்தாவே, சிங்கள மக்கள், மலையார் பரங்கி மக்கள் எல்லாருக்கா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டறியா. இந்த நாளிலும் கத்தாவே அப்பா இயேசுவே, உங்கள் இலங்கை தேசத்துலப்பா, மே 18 என்றாலே ஒரு கனத்தமான நாளா இருக்கிறது அப்பா, கவலைகள் நிறைந்த நாளா இருக்கிறது ஆண்டறியா. ஆனது ஒவ்வொரு நாட்களும் அப்பா கவலைகள் இருந்தாலும் இந்த நாள் ஒரு விசேஷித்தமான உங்கள் கவலைகள் எல்லாம் வெளியில சொல்லி மனதை ஆற்றுகிற நாளா இருக்கிறது ஆண்டறியா. மே 18 ஐயா, எங்கள் இலங்கை தேசத்துல ஆண்டவரே கடந்த யுத்தங்களினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டறியா. ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டறியா, நீர் அவர்கள் குடும்பங்களை எத்தனையோ குடும்பங்கள் உறவுகளை பிரிந்து ஆண்டவரே கவலைகளோடு கண்ணீர்களோடு அந்த முள்ளிவாய்க்கால் திடல்ல போயிருந்து கதறி கொண்டிருக்கிற காரியங்களை பயசுவே ஆண்டவரே, இழந்தவர்களை நாம வேண்டும் ஐயா, உட நாமத்திலே அப்பா பெற முடியாதானாலும் ஆண்டவரையா, அவர்கள் குடும்பங்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, கணவன்மாரை இழந்து, மனைவிமாரை இழந்து, உறவுகளை இழந்து, சௌரங்கள் சௌரியர்கள் இழந்து ஆண்டவரே தகப்பன் எத்தனையோ குடும்பங்களை பாந்தினாலும் அந்த அப்பா கவலைகளை மறக்க முடியாதடிக்கப்பா இயேசு ஆண்டறியா. வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா ஆண்டறியா, கவலையோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள் இயேசுவே. அப்படியான பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆற்றி தேத்துங்கப்பா இந்த நாள்ல அப்பா, ஆறுதல் படுத்துங்கப்பா, சமாதானப்படுத்துங்க இயேசுவையா. நீங்க தேற்றத வாழ்ந்தன்னு சொல்லிங்கப்பா, நாங்க பாக்குறோம் ஐயா. நீங்கள் ஜனங்களை தேற்றின அவர்கள் தேற்றப்படுவார்கள் ஆண்டறியா, நீங்கள் ஆற்றினால் ஆற்றப்படுவார்கள் அப்பா ஆண்டவரே. இந்த நாட்கள் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா இயேசு நாமத்தினால. இந்த குடும்பங்களுக்கு நீங்களே ஆறுதல் இருக்கிறீங்கப்பா, சமானத்தை கொடுக்கும்படியா. இலங்கை தேசத்துல எங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி நியாயங்கள் கிடைக்கத்தக்கதாக உலக நாடுகள்ல பரம்பி இருக்கிற தமிழர்கள் ஆண்டறிய மீண்டும் ஐயா சமானமாய் வாழ சந்தோஷமாய் வாழ கத்தாவே ஆண்டறியா. நீர் அவர்களையும் அப்பா சமானத்தோடு நடத்துங்க ஆண்டவரே. இந்த காரியங்களை காட்டி யாரும் தங்களுடைய அரசியல் நோக்கங்களை இதுக்குள்ள கொண்டு வராதவர்களுக்கப்பா, உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீதி கேட்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா, நியாயம் கேட்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டறியா. தங்களோட சுய லாபங்களுக்காக சுய சித்தங்களை நிறைவேற்றும்படியா எந்த பொல்லாத மனுஷர்களும் எலும்பி கிரிய செய்து ஜனங்களுக்குள்ள பகமை உணர்வுகளை தூண்டாதபடிக்கு சண்டையின் ஆண்டோரே அப்பா ஆண்டோ அந்த கிரியர்களை தூக்கி திரும்பவும் தூக்கி விடாதபடிக்கு ஆண்டறியா. நீர் அப்பா ஒரு நாட்டுக்கு சமானத்தை கொடுக்கிற தேவனை உணர்ந்து உங்களுடைய சிலுவைகளை அவர்கள் நாம் அணிதிரண்டையா சமான பிறவை நோக்கி பார்த்து உலகத்துல சமானத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தரை அருகிற அறிவு இப்படியான ஜனங்களை கடந்து செல்லும்படியாய் தங்கட ஆண்டோரை கத்தாவே அப்பா இயேசுவே பணங்களை சம்பாதிக்கும்படியாக மீண்டும் ஒரு யுத்தங்களுக்காய் தங்களை ஆண்டோரே அப்பா ஜனங்களை தூண்டி விடாதபடிக்கு வாலிப சமுதாயங்களை அழித்து விடாதபடிக்கு ஆண்டறியா. கத்தர் இப்படியான காரியங்கள் செய்ய நினைக்கிற ஜனங்கள் இந்த வலம் அப்பா வெளிநாடுகள் இருக்கிறவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இலங்கை தேசத்திலும் பயங்கரவாதங்களை தூண்ட பொல்லாத விசுவாசிகளை துரத்துறோம் ஐயா. பயங்கரவாதிகளை அப்பா கத்தாவே ரட்சிக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டறியா. நீங்கள் எங்க நாட்டுக்கு கொடுத்த நல்ல தலைவர்களுக்காய் சுகத்திர அந்த மகனூட நீங்க செய்த நல்ல பணிகளுக்காய் சுகத்திர அவரும் ஆண்டரே வந்து கொஞ்ச நாள் நல்லதை செய்து விட்டாண்டறியா. மீண்டும் தீமையான காரியங்களுக்கு அவர் மாறிவிடாத சிந்தனைகளை மாற்றி விடாதபடிக்கு ஆண்டவரே அவர் அப்பா தொடர்ந்து ஒரு நல்ல தலைவனா எங்கள் தேசத்திலே அபிஷேகம் ஆண்டறியா. அவரை மாற்றுங்க, அவருடைய சிந்தனைகளை மாற்றுங்க, உணர்வுகளை மாற்றுங்க இயேசப்பா. தீமையான எண்ணங்கள், பகமையான எண்ணங்களை அவர்களோட எடுத்து போட்டாண்டறியா. ஆண்டவரே கத்தருக்கு முன்பாக நல்லவர்களாய் வாழ, நீதிமானாய் வாழ, பரிசுத்தவானாய் வாழ ஆண்டவரே அவர் நல்ல காரியத்தை எங்கள் தேசத்தை செய்ய நீங்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டறியா. எதிர்கட்சிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், அந்த நடத்தர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டையா. அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சண்டைகள், பிரிவினைகள், கசப்புகளை தூண்டிவிட எல்லாம் பொல்லாத மனுஷி ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டறியா. அவளை தமிழ் கட்சி தலைவர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. அவளை ஒருமுனைப்படுத்துங்கப்பா, ஒருமித்து எல்லாரும் ஒரே அப்பா அணியின்களை நின்று நாட்டுக்கு நன்மை மாத்திரம் பயக்கிற ஜனங்களாய், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்களாய், அவருடைய சிந்தனைகள் மாறட்டும், உணர்வுகள் மாறட்டும் ஐயா. எங்களோட தேசத்தை அந்த நாட்கள்ல ஆண்டறியா ஆண்டரே, எத்தனையோ ஜனங்களுக்குள்ள ஆண்டறியா தேவை இல்லாமல் ஆண்டரே குடிக்கு அடிமையாகி, ஆண்டு ரக்ஸ்களுக்கு அடிமையாகி, போதை வசதிகளுக்கு அடிமையாகி எத்தனையோ பிள்ளைகளை அப்பா தவறான வழிகளில் போகிறார்களா, வாலிய பிள்ளைகள் ஆண்டோரே அப்பா கொலையாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே. அப்படியானவர்களை தாப்பா நீங்க தூக்கி எடுங்கப்பா. அண்மையிலும் ஆண்டோரே கடந்த நாட்களில் சுவிசிலே இருந்து கொண்டு ஒரு ஆண்டோரே அப்பா வயதானவர்களை கொலை செய்த துணிகரமான கொலைகளப்பா, துணிகரமான பாவங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொண்டவர்கள் எல்லாம் பொல்லாத பிசாசின் கிரியல் கொலையின் ஆவிகள், கொள்ளையின் ஆவிகள், ஆண்டவர் தற்கொலையின் ஆவிகள், விபத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசங்களை விட கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. அடையின விபத்து மரணங்கள் ஏற்படாதபடிக்கு எத்தனையோ பிள்ளைகளப்பா ஆண்டவரே அப்பா தற்கொலையினாலும் ஆண்டு போகிறார்களப்பா, மறித்து போகிறார்களப்பா. பொல்லாத பிசாசு ஆண்டவரே இப்படியா ஜனங்களை எல்லா பக்கத்தையும் வதைத்து கொண்டு அவருடைய தீய எண்ணங்கள் காரியங்கள் எல்லாம் இயேசு நாமத்திலே அப்பா அவர்களை விட்டு வெளியேறும்படியா செபிக்கிறோம் ஆண்டையா. ஆண்டவரே விபத்துக்களினால் எத்தனையோ மரணங்களை பாக்கிற தேசங்கள்ல ஆண்டவரே அப்படியா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனங்களை பாதுகாத்துக்களை குடித்து விட்டு வாகனங்கள் ஓடாதபடிக்கு வாகன சாரதிகளுக்கு உங்களோட ஞானத்தை கொடுத்து எங்கள் தேசத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாலிய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டையா. அப்படியா எல்லாம் ஆண்டைய அப்பா தேசத்துல இருக்கிற எல்லாம் ஆண்டரே அப்பா தகப்பனே அந்த அப்பா ஆண்டு மதுபான வியாபார நிலையங்கள் எல்லாம் நாங்கள் இயேசு நாமத்துல இருந்த இடங்கள் தெரியாத எல்லாம் அகர்ந்து போகும்படியா செவிக்கிறோம் ஐயா. இந்தியாவில ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்க, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது போல உங்கள் இலங்கை தேசங்களும் மாற்றங்கள் இன்னும் அதிகமாய் தாங்க பாண்டையா. இந்த தேசத்தின் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க தலைவருக்கா என்னண்டு எவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டு, அவர்களை என் ரட்சிங்க. வெறும் ஒரு அரசியலா நடத்தாதபடிக்கு எனக்கு என்னத்தை எல்லாம் செய்வேன் என்று சொன்னார் அதையெல்லாம் செய்யத்தக்கதான ஒரு நல்ல தலைவராக ஆண்டரே அப்பா அந்த தலைவர் விஜயை நீங்கள் மாற்றும்படியா செபிக்கிறோம் ஐயா. இந்த மானுக்கு விரதமா இருக்கிற எல்லா காரியங்களும் அகத்தமாக்கி செபிக்கிறோம் ஆண்டையா. அப்படியா ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் ஐயா ஆண்டவரே அப்பா நல்லது செய்வர்களாய் மாற்றுங்க ஆண்டவரையா. இயேசுவே யுத்தங்களுக்கு அந்த தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அநேகரை கொலை செல்லும் எண்ணங்கள் சிந்தனைகளை விட்டுட்டு சமானத்தோடு தேசங்களை ஆளத்தக்கதாக ஆண்டறியா, தேசங்களுக்கு அமைதியை தருகிற தலைவர்களாய் மாற்றுங்க ஆண்டறியா. இயேசப்பா அப்படியா நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் மீதியான காலங்கள் நேரங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரேல் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், அமெரிக்கா கனடா தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம், யூரோப்பிய நாடுகளை ஆசீர்வதிக்கிறோம், ஆப்பிரிக்க நாடுகளை ஆசீர்வதிக்கிறோம், மத்திய கிழக்கு நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டரியா. நீரே கூட இருவங்களப்பா ஐசிய நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டரியா. எல்லா கண்டங்களுக்காய் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டரியா. எல்லாரும் எங்கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தும் வழியாக இந்த மீதியான காலங்கள் நேரங்கள் அவங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், நீ ஆசீர்வதிக்கிறனியா. தொடர்ந்து வந்து ஜெபிக்க போறவங்களை அகிலாவை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டரியா. எடுத்து கத்துற நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க, வழி நடத்தும் வழி ஆசீர்வதிக்க முடியாய். மனுகளை இன்னும் ஜெபாவியோ துதினாவியோ கொடுங்க, விண்ணப்பத்தினாவியோ கொடுங்க, மன்றாட்டு நாம் ஊற்றுங்க. கத்தருக்கு அந்த இடத்தை நீங்க பயன்படுத்தும்படியாக எல்லா மாம்சம் கிரிகளை சுட்டி செபிக்கிற மாம்சம் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மலை விட்டு அன்று போட்டு வையா. உங்களுடைய சித்தம் மாத்திரம் அவனோட வாழ்க்கையில வெளிப்பட ஆண்டதை நீ கிருப செய்யுங்க. உங்களோட கணவனை பிள்ளைகளை மூன்று முறை கரத்துல மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் ஆசிரியங்க பயன்படுத்தும்படியாக எல்லாமே இயேசு நாமத்தினால செபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள இல்ல தாப்பனே ஆமே நாமே. கத்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கோட் பிளேஸ் அகிலா பிரைஸ் லோட்டம்மா.
1: Praise Lord Amma, thank you for the prayer, thank you.
0: When late aayitu
1: indha engalukku or Victoria Day holy day.
0: Ah sari amma, okay nandri nadathunga tarisi vera mattum kathramudi aasayipa kottla amma nandri amma nandri.
1: இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசு வாரம் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. 2026 மே மாதம் 18 3:46 மாலை வேளையிலே மத்தியான வழியிலே கேடா தேசத்திருந்து கத்ராய மயமப்படுத்த எஸ்தர் அகிலாவாகி அடியை நினைத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கத்துடைய நாமம் மயமப்படுவதாக. நாளும் வாசிக்க வேண்டிய கத்தோட வார்த்தை சங்கீதம் 105. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். அவருடைய தாசனை ஆகிய ஆபிராமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கு நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திரமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு ராஜ்யத்தண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீக்கசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வரிவித்து ஆறு என்னும் மாதவளை முற்றிலும் முறித்தார். அவளுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பின. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரையும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆளை அனுப்பி அவனை கட்டவுளுக்கு சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான் அதிகாரியுமாக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பிரதேசியாயிருந்தான். அவன் நம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். நம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இதயத்தை மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசேயும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தை எதிர்ப்பாரில்லை. அவருடைய தண்ணீர்கள் இரத்தமாக மாற்றி அவருடைய மச்சங்களை சாகு பண்ணினார். அவருடைய தேசம் தவளைகளையும் திரண்டுகளாய் பிளப்பித்தது. ராஜாக்கள் அறைவீடுகளும் அவைகள் வந்தது. கட்டிட அவைகள் எல்லைகளெங்கும் வண்டுகளும் பெண்களும் வந்தது. அவருடைய மலைகளை கண்மலையாக்கி அவருடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார். அவருடைய திராட்சை செடியும் அத்தி மரங்களையும் அழிக்க அவருடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்த அவர் கட்டிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்தது. அவருடைய தேசத்தில் சகல பூண்டுகளையும் எரித்து அவருடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அவருடைய தேசத்தில் தேவர தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய புலன்களையும் முதல் பிறநாள்களையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினர். கோத்திரங்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததனால் அவர்கள் புழப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தின் மறைவுக்காக விதித்து இரவை வெளிச்சமாக்குறதுக்காக அக்னியை தந்தார். கேட்டார்கள் காடுகளை வர பண்ணினர். வான அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்கினர். கண்மலையை திறந்த தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வழிகள் ஆராய் ஓடிட்டு அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்துக்கு களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கு தமது நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படிக்கும் அவர்கள் புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ராஜா ஜனங்களின் பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படிக்கு சங்கீதம் 105:1 தொடக்கம் 45 வரையிலான வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது கானான் தேசத்துக்கு புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியமாயிருக்கிறது. விசேஷமாக இந்த நாளிலும் நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை 37 வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினர். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த மகிமையின் வார்த்தையின்படி பலவீனப்பட்டவன், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆதியிலே கானானை நோக்கி மோசையுடைய வழிநடத்தலிலே 600,000 புருஷர்கள், ஸ்திரிகள், பிள்ளைகள் எல்லாம் புறப்பட்டார்கள் கானான் தேசத்தை நோக்கி. இப்படியாய் புறப்பட்ட ஜனங்களிலே காலேபும் ஜோசுவாவும் மாத்திரம்தான் சுதந்திரித்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் விசுவாசத்திலே அவர்கள் செயல்பட்டு கர்த்தருடைய நாமத்திலே தேசத்தை கானானை சுதந்திரித்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாமம் இப்பொழுது நம்முடைய பிரயாணம், ஆவிக்குரிய பிரயாணம் பரலோகத்தை நோக்கி, நித்திய ஜீவனை நோக்கி, சதா காலங்களும் பரலோகத்தின் தேவனோடு அரசாளுகிற பாக்கியத்தை நோக்கி, பரலோக தேவனை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஓட்டத்தை ஜெயமாய் ஓடும்படிக்கு, தடைகள் கண்ணிகள் சிக்கல் சுருக்கல் வேலைகள் எல்லாம் ஜெயித்து முன்னேறி செல்லும்படிக்கு எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பாக போகும்படியாய், பரலோக தேவோட சமூகம் பிரசன்னம் வெளிப்படும்படி, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்ற வார்த்தையின்படி எங்கள் கோத்திரங்களில், எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், எங்கள் மருமக்களில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் தேசங்களில், எங்கள் நாடுகளில், எங்கள் கண்டங்களில், உலகங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவரும் இல்லாதபடிக்கு எல்லா அமைச்சரும் கிறிஸ்தியும் தனும்புலாலே குணமானீர்கள் என்ற பூரண ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ளே வைத்து சுவாக்கும்படியாய், கர்த்தருடைய தலைமுறை நிறைந்த கரம், கர்த்தருடைய நாமத்திற்கு குணமான நீர்கள் என்ற வார்த்தையின்படி அந்த தெய்வீக சுகத்தை கூறுகிற அந்த ஆரோக்கிய தலைமுறாலே சுகப்படுத்தப்படுப்பு கொடுக்கிறோம். என்னென்ன காரியங்களில் சிக்கி இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்தவன் குணப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தப்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி ஸ்தோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். கனிமணியை போல காத்தர்லன்ற வார்த்தையின்படி கேத்தாவே, நீங்கள் சகல ஜனங்களை கண்ணின்மணியை போல காத்தலும், இந்த இறுதி நாட்களிலே தேவைகளோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகள், என்னென்ன விண்ணப்பங்கள், என்னென்ன மன்றாட்டுகள் இருந்தாலும் எத்தாவை அவற்றையெல்லாம் நீங்கள் சந்தித்து ஆண்டவரே பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் ராஜ்யத்தில் ஊழியங்களுக்கு, தேவராஜ்யத்துக்கு, தேவ சமூகத்துக்கு, தேவ பிரசன்னத்துக்கு கிரியங்களாக செலுத்தப்பட கத்தாவே, வெள்ளியும் பொண்ணும் கத்தெடுதன்ற வார்த்தையின்படி வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படும் படிக்கு, பொன்னோடும் பொருளோடும் புறப்படும் படிக்கு, அவர்கள் கோத்திரங்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லாத படிக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம், பரிசுத்தின் மேல் பரிசுத்தம், ஆவியின் நிறைவு, ஆவியான வரங்கள், கனிகள், தாளந்துகள், ஞான வரங்கள், கிருபை வரங்கள் இப்படியாய் ஒவ்வொருவரும் நடத்தப்பட பரிசுத்த பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி ஸ்தோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்துறோம். விசேஷமா இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் கேத்தாவே. இலங்கை தேசத்தின் முள்ளி வாய்க்கால் தினத்தை மட்டும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உறவுகளை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து தவிக்கிற ஆண்டவரே, ஜனங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் தரவனும், நீங்கள் தான் சமாதானம் தரவனும், நெருக்கப்படுற யாவருக்கும் அடைக்கலமும் விடுதலையுமாய் இருக்கிற சமாதான பிறவே, உடைய சமாதானத்தினால் இந்த ஆறுதல்களை உண்டு பண்ணும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரோடு புலம்பலோடு உறவுகளுக்காக இங்கு தவிக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் தேவன் தாற்றும்படி, ஆற்றும்படி, அரவணைக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, இந்த காயங்களை, கண்ணீர்களையும், புலம்பல்களையும் ஆறுதல் படுத்துகிற, சமாதானப்படுத்துகிற, சாந்தப்படுத்துகிற தேவன், இந்த இழப்புகளை தேவன் சீர்படுத்தும்படி, பரிசுத்தப்படுத்தும்படி ஆண்டவரே, சமூகத்தில் எமது பிரசன்னத்தினால் நிரப்பும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை உடன்படிக்கை உண்மையும் கிருபையும் காக்கிற உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய தப்பிவிப்பு எங்கள் தலைமுறையில், எங்கள் சந்தானத்தில், எங்கள் சந்ததியில் இருக்கும்படி கேத்தாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம். ட்ரக்ஸுகளுக்கு எங்கள் தேசத்தை காத்தரலும், குடிபோதை மதுபோதைகளுக்கு காத்தரலும், வேசித்தனமை விபச்சாரங்களுக்கு காத்தரலும், விக்கிர ஆராதனைகளுக்கு விலக்கி காத்தரலும், கொடுமைக்கு வணிதத்துக்கும் விலக்கி காத்தரலும், அக்கிரம செய்கைகளுக்கு அநியாயத்துக்கு விலக்கி காத்தரலும், வணிதத்தின் கூலிக்கு விலக்கி காத்தரலும், நீதி உள்ள நியாயாதிபதி, ஏழைகளின் பலன், எளியவர்களின் திடன், திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், விதவைகளின் நாயகனையா ஆண்டவரே நினைத்தல்லும், ஏழைகளின் நினைத்தல்லும், எளியவர்களின் நினைத்தல்லும், இழப்புகளை நிவர்த்தி செய்த கிருபாதாரண பலி நீர் ஒருவரே ஆண்டவரே. சப்பா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் அந்த மனுஷகுமார நீர் தான் அப்பா ஆண்டவரே. அந்த ஜனங்களை இழப்புகளை நிவர்த்தி செய்த கிருபாதான பலியாக எந்தவனை இருந்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், தவிப்புகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றிலும் இந்த ஜனங்களை விடுதலையாக்கும். கத்துடைய கருமர்களோடு கூறியிருந்து ஆறுதல் படுத்தவும், தேர்தல் படுத்தவும், சமாதானப்படுத்தவும், என்னையும் சமாதானப்படுத்தவும். கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய

உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன்

உடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆமீன் ஆறுதலின் தெய்வமே, உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமீன் நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்ப

நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வெள்ளமை மேலே வெள்ளமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமேன், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்ப

வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்போம். ஆமேன். வாசலில் காத்திருப்போம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன். ஆறுதலின் தெய்வமே தூரபதியில் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் சகல விதமான ஆறுதலினாலும் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பும்படி, தேவனுடைய சந்தோஷம், ஆறுதல், விடுதலை, சமாதானம் ஆண்டவரை ஆட்கொள்ளும்படி என்னையும் ஆட்கொள்ளட்டும். இணைந்திருக்கிற பரிசுத்தவான் குழுவிற்கு பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே ஆறுதலுக்காக, சமாதானத்துக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முள்ளி வாய்க்கால் நிலப்பு நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு காரியம் ஆண்டவரே, தேவனே இந்த காரியத்திலும் உமது கரம்தான் இருக்கட்டும் அப்பா. உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து இது எப்படி ஜபிப்பதுன்னு எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. விண்ணப்பம் பண்ணுங்க பரிசுத்தாவி ஆண்டவர். இந்த இழப்பை உரிய ஆண்டவரே, சகோதர சௌரிகள் இனத்தார், எங்கள் தேசத்தினர் யாவரையும் தேவன் ஆறுதல் படுத்தும்படியாய், தேவன் சாந்தப்படுத்தும்படியாய், சமாதானப்படுத்தும்படியாய், ஆரோக்கியத்துக்கு உட்படும்படியாய் ஆண்டவரே, காயங்களை ஆற்றும்படியாய், கண்ணீர்களை துடைக்கும்படியாய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கெத்தாவே. பரலோகத்தின் தேவனே, மீ நன்றியோடு கூட துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அற்புதங்களின் தேவனே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று எங்கள் தேவாதி தேவனே நன்றியோடு கூட துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே நன்றியோடு கூட துதிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே நன்றியோடு கூட துதிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாச

திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கையை விடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. நன்றி செலுத்துறோம். தந்தை தாயம்மை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்டதே.

கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள் ஒப்பு கொடுக்கும், கிறிஸ்துவின் சமாதானத்தின் உடன்படிக்கைக்குள் ஒப்பு கொடுக்கும், கிறிஸ்துவின் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தரை சேவிக்கும்படி கனி கொடுக்க, மெய்யான தேவனை கண்டடைய சகலவிதமான ஆறுதல் நாளும் தேறல் நாளும் நிரப்பப்பட விசுவாசத்தின் தேவனுடைய சமூகத்திலே தேங்காதபடி திகையாதபடி கலங்காதபடி கல்வாரி நாயகனுடைய காருணிய கேடகத்துக்களை நிரப்பப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவடைய அன்பு, தேவடைய மனதுருக்கம், தேவடைய கிருபை, தேவடைய தயவு, தேவடைய ஒத்தாசை, தேவடைய உதவி ஒவ்வொருவரையும் காக்க தேவனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.

தரணியிலவரினும் உண்டோ தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தர

ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு

காலமும் அவரை துதித்திடுவோம், காலமும் அவரை துதித்திடுவோம், உத்தம இதயம் கொண்டிருப்போம், உன்னத வல்லமை பேற்றிடுவோம், உத்தம இதயம் கொண்டிருப்போம், உன்னத வல்லமை பெற்றிடுவோம். கத்தரின் கண்கள் பூமி எங்கும், கத்தரின் கண்கள் பூமி எங்கும் கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன, கருத்தாய்

ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்து அவரது கிருபைக்கு காத்திருந்தாள். ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்து அவரது கிருபைக்கு காத்திருந்தாள். பஞ்ச காலத்தில் உணவளிக்க, பஞ்ச காலத்தில் உணவளிக்க பரிவாய் நம்மை பார்க்கின்றார், பரிவாய் நம்மை பார்க்கின்றார். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம், காலமும் அவரை துதித்திடுவோம். ரியபலரஷன் தூரபதிலர கரதிலரி. காண்கின்ற தேவன் ஒருவர், நமக்கு உயிருள்ள தேவன் ஒருவர் உண்டு. திக்கற்ற பிள்ளைகளே, விதவைகளே, தன்மையானவர்களே, சிறுமியானவர்களே, தள்ளப்பட்டவர்களே, கைவிடப்பட்டவர்களே, உங்களுக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவியப்படுத்துகிறேன். அவர் காண்கின்ற தேவன், அவர் கைவிடாத தேவன், கலங்காதே, திகையாதே. நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன ஒரு தேவனை, நான் உயிருள்ள தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவரை நான் கண்டடைந்தேன். அவரை பெட்டகமாக, புதையலாக, பொக்கிஷமாக, முத்தாக, பொன்னாக, அவருக்கு நிகராக, அவருக்கு ஈடாக ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சர்வ வேலம்

தேவனை தெய்வமாக கொண்ட ஜனமாக நாம் இருக்கிறபடியால் நாம் பாக்கியவான்கள். அவரை அடைந்ததை அறிந்து, அவரை அறிந்து கொண்டதை அன்றி வேற எதை குறித்து பூமியிலே மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. என் தேவனாகிய கர்த்தர் மெய்யான தேவன் என்று கண்டடைந்ததை குறித்தே மேன்மை பாராட்டும்படியாய் வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாய் நீங்களும் மாறும்படிக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிற, உங்களோடு பேசுகிற, உங்களை தேற்றுகிற, உங்களை திடப்படுத்துகிற, உங்களை வழி நடத்துகிற, உங்கள் காயங்களை கட்டுகிற, உங்கள் கண்ணீர்களை துடைக்கிற, உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற, உயிர்த்தெழுந்த, உங்களுக்காக மரித்து உங்கள் பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு நீதிமானாக்கும்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், கண்டடையுங்கள். தாயை மாத்தலாமா, மதத்தை மாத்தலாமா, கடவுளை மாத்தலாமா என்று சொல்லாதீங்கள். நாங்கள் பாரம்பரியமாக செவித்து வந்தது உண்மைதான், எங்கள் பிதாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே உயிருள்ள தேவனை, உயிர்த்தெழுந்த தேவனை, எங்களை உருவாக்கி செய்து படைத்த உண்மை உள்ள தேவனை கண்டடைய எங்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருகிற தேவன். தடவியாகிலும் அவரை கண்டுகொள்ளும்படி தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டறிவீர்கள். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்ற தேவனை நோக்கி கேட்டு இரட்சிப்பை சுதந்தரித்து, நித்திய ஜீவனை சுதந்தரித்து, பரலோகராஜ்யத்தை சுதந்தரிக்க தேவன் நம் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலேயே மனந்திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணிற யோவான் ஸ்தானனும் அப்படியாய் பிரசங்கம் பண்ண. இன்றைக்கு 2026 மே மாதம் 18 வந்திருக்கிறோம். இன்னும் இவ்வளவாய் அதிகமாய் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே கிறிஸ்து தங்கி வாசம் பண்ணுகிற நித்திய ராஜ்யமாய், நித்திய மகிமாய், நித்திய சுவிசேஷமாய், நித்திய உடன்படிக்கையாய் கனி கொடுக்கும்படி இந்த மத்தியான வேளையிலும் எங்கள் தேவட சமூகத்தில் அபயமிட்டு நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன், என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன், எங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே, அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார், நித்திய

நீலே நாம் பயப்படும் நாளினிலே கத்தரை நம்பிடுவோம். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கலங்கி தவிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரை நம்புற நம்பிக்கை அரட்சிப்பா அரட்சிப்பேன். ஆண்டவரே கனியை நீங்கள் உதிக்க பண்ணும்படி ஊற்று தண்ணீரை ரட்சிப்பின் கிணறு ஊறும்படி ரட்சிப்பின் அதிபதியாகி உம்மை நோக்கி நாங்கள் அபயமிட்டு நன்றியோடு கூட துதிக்கிறோம். உலக ரட்சகரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே, உடைய நாமும் மைமைப்படும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை பணிந்து கொள்கிறோம். உண்மை சத்தியம் உள்ள தேவனை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே முள்ளி வாய்க்கால் துக்கம் ஆறாதது கத்தாவே, அது கொடிய காயம், அது நீர் ஒருவர் தான ஆற்ற முடியும். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஆறுதலுக்குள்ளாக, உம்முடைய தேர்தலுக்குள்ளாக, உம்முடைய சமாதானத்துக்குள்ளாக உத்திரமப்பா துதிக்கிறோம் கத்தாவே, துதிக்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன் நீர்தான் கத்தாவே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த மனுஷகுமாரன் நீதானப்பா. இன்னும் ஒரு யுத்தமங்கள் தேசத்தில் வராதபடி, இன்னும் ஒரு இழப்புகள் ஆண்டவர் ஆக்சிடென்ட்கள் அபூஷணங்கள் கொலைகள் வரிகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இனப்பேதங்கள் மொழிபேதங்கள் நிறபேதங்கள் மதுபேதங்கள் வேற்றுமையின் கிரியைகள் வேற்றுமை நிலர்கள் வராதபடி, ரட்சிப்பின் சந்தோஷமும் ரட்சிப்பின் ஆர்ப்பரிப்பும் ரட்சிப்பின் ஆரவாரமும் ஆனந்த கழிப்பும் பரலோகதேவன் மீண்டும் வருகிறார். என் கருத்தின் கிரியக்கேற்ற பலனோடு வருகிறார். நான் நற்கிரியில் தீரணமாய் திகழ வேண்டும் என்கிற நற்சாட்சியும் நற்கிரியையும் நற்கீர்த்தியுடையவர்களாய் கனி கொடுக்க தேவனை தகுதிப்படுத்த நன்மைகள் செய்வதில் சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் விழித்திருக்க தேவனை உதவி செய்வன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்த வான்வொழி பரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்டங்கள் நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்த வான்கள் யாவரையும் கேத்தாவையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரியோர் சிறியோர் யாவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்க, எளியவர்கள் திக்கற்ற பிள்ளைகள் விதவுகள் தனிமையானவர்கள் சிறுமையானவர்கள் கைவிடப்பட்டவர்கள் மறந்தவர்கள் பலவான்கள் ராஜாக்கள் அதிபதிகள் யாவரையும் ஒப்புக் கொடுக்க, ஜமான்களை ஒப்புக் கொடுக்க, வேலையாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அங்கே நிறைய ஒப்புக் கொடுக்க, அடிமைகளை ஒப்புக் கொடுக்க, சுவாதிகளை ஒப்புக் கொடுக்க, பலவான்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தர்மம் எடுத்து பிழைக்கிற ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உமது நாமம் மேம்பட இன்னமாய் ஆண்டவரே டிசேபிள்ஸ் கண்டிஷன் மென்டல் கண்டிஷன் இப்படியாய் இருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுக்கும். என்னென்ன பாதிப்புகளில் மனுஷர் இருந்தாலும் இன்றைய நாளை நீ தந்த வசனத்தின்படி அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்ட ஒரு ஒருவனும் இருந்ததில்லை. இப்படியாய் பலசாலிகளாய் பராக்கிரமத்தின் சத்துவத்தின் வல்லமையின் யௌவன ஜனம் ரட்சிப்பின் ஜனம் உனக்கு பிறக்கும் என்று பேசினீங்களே. இப்படியாய் கத்துட சமூகத்திலே காலையில் பிறக்கும் பனியைப் போல யௌவன ஜனம் உனக்கு பிறக்கும் என்று அவனோட வார்த்தையின்படி அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணின தேவன் கேத்தாக எகிப்தை விட்டு கானானை நோக்கி தமது ஜனங்களை புறப்பட பண்ணினீர். இப்படியாய் நாங்கள் நித்திய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரை சுதந்திரிக்கும் படிக்கு எங்கள் ஓட்டத்தை உமது சமூகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நாங்களும் உம்முடைய சமூகத்தில் குறைபட்டவர்களா இல்லாதபடிக்கு ஆண்டவரே தேவைகள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுகளோடு இல்லாதபடிக்கு கத்தோடைய சம்பூர்ணம் கத்தோடைய திருப்தி கத்தோடைய மன ரம்யம் கத்தோடைய நிறைவு கத்தோடைய பரிபூர்ணம் நிரப்பும்படி தேவனையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் பிற பிள்ளைகள் மருமக்கள் யாவரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் தனித்தனியாய் வழிநடத்தும் கத்துடைய நாமம் இந்த நாள் உங்கள் தேசத்தில் இன்றைய நாள் விக்டோரியா டேயா இருக்கிறது. கத்துடைய நாமத்திலே ஹாப்பி விக்டோரியா டே கனேடியன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கத்துடைய நாமம் மேம்படுவதாக கத்துடைய நாமத்தில் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கேனடா தேசத்துக்காக ஜபிக்கிறோம். உங்கள் தேசத்தை எழுப்புதலுக்காக ஜபிக்கிறோம். உங்கள் தேசத்தின் அறுவடைக்காக ஜபிக்கிறோம். உங்கள் தேசத்தின் ப்ரொடெக்ஷனுக்காக ப்ராஸ்பெரிட்டிக்காக ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தேச தலைவர் உலக அதிகாரிகள் ஜனங்களுக்கு வேண்டிய சமாதானம் சந்தோஷம் ஆறுதல் விடுதலை ஜெயம் சுகம் ஆரோக்கியம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படி பரலோக தேவனையே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே குபெக், ஒன்டாரியோ, ஒட்டோவா, அல்பேட்டா, நார்த் வெஸ்ட், நியூயார்க், வினிபெக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், சாசக்ஸ், மினிடோவா,
எட்மிண்டன், சாசாக்ஸ்வார், மீட்டோவா போன்ற பகுதிகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். கனடா தேசத்தின் ஒவ்வொரு பிரவின்ஸையும் கத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய ரஜன்யமும் வல்லமையும் மகிமையும் விளங்கும்படி ஆண்டவரை இந்த நாட்களிலும் காட்டு தீ வராதபடி இந்த சமர் நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரை சாங்கோமமாய் தேசத்தின் குடிகள் கத்திற்கு சாட்சியாக வாழ புற ஜாதிகள் புற மரத்தினர் புற இனத்தினர் தேசத்தில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடிகளும் சமாதானமாய் ஜீவனம் பண்ண ஆறுதலாய் விடுதலை ஜெயமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் ஆண்டவருக்கு கனி கொடுக்க தேவனுடைய கடாட்சம் தேவனுடைய இரக்கம் தேவனுடைய தயவு விளங்க தேவனுடைய ஒத்தாசையும் உதவிகளும் விளங்க தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்துறோம். கேத்தாவே ஆவியானவரே அவருடைய நாமம் மைமப்பட தேசத்திலே குடியிருக்கிறதற்கு எல்லையை திட்டம் பண்ணி குடியிருப்பின் உரிமையை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து இந்த தேசத்துக்காக அனுதினமும் உம்முட பாதத்தில் அபயமிட்டு ஜெபிக்கும். கடா தேசத்தின் அறுவடை கடா தேசத்தை எழுப்புதல் கடா தேசத்தின் ஆசீர்வாதத்தாய் ஜெபிக்கிறோம். அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரியின் ஆண்டவரே சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கன்வென்ஷன்கள் குருசேடுகள் சோர்ச்சுக்களை எல்லாம் ஆண்டவரை வெள்ளியரங்கு பார்க்கல ஆண்டவரே இயேசப்பா வெள்ளியரங்கமாக கத்திட சுவிசேஷம் பகிரங்கமாக அறிவிக்கப்பட ஆண்டவர் சுதந்திரம் உண்டாக விடுதலை உண்டாக ஜெயம் உண்டாக அற்புதங்களும் அதிசயங்களும் சுகமளிக்கிற வெள்ளமிக விடுதலை பெருவிழாக்கள் அற்புத பெருவிழாக்கள் அதிசய பெருவிழாக்கள் ஆண்டவரே இயேசப்பா பகிரங்கமாய் ஆண்டவரே இயேசப்பா பிரசங்கிக்கப்பட சுவிசேஷத்தினுரிய பிரசங்க தடை இல்லாதபடிக்கு ஆண்டவரே திருச்சபைகளுக்கு ஜனங்கள் விடுதலையோடு கடந்து செல்ல தடைகள் இல்லாதபடிக்கு இன்னமாய் கேட்டாவே சபைகளுக்கு போகாத ஜனங்கள் ஓப்பனே மீட்டிங்ஸுக்கு போகும்படிக்கு கர்த்தர் ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படி ரட்சிக்கப்படுறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்த தேவன் இறுதி நாட்களிலே மாமிசமான யாவரையும் தம் ரட்சிப்புக்கு பாத்திரமாய் சேர்த்து கொள்ளும்படி தேவனையும் ரட்சிப்பின் அதிபதியாகிய உலக ரட்சகராகிய உம்மை நோக்கி நாங்கள் அபயமிட்டு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியிலே ஒளிபரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்டங்கள் நாடுகள் மத்தியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியிலே உறவுகளிலே பிள்ளைகளிலே பேரப்பிள்ளைகளிலே மருமக்களிலே யாரெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கப்பட அமல் இருக்கிறார்களோ அவரெல்லாம் ரட்சித்துக் கொள்ளும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் ரட்சிப்பின் கனியிலே வளர்ந்து மிகுதியாய் கனி கொடுக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனே உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட உம்முடைய ஓங்கிய கரமும் பலத்த புயமும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் தனித்தனியாய் ஆசிர்வதித்து காக்க தேவனுடைய அற்புதத்தின் கரம் தேவனுடைய அதிசயத்தின் கரம் ஒவ்வொருவரையும் கடாட்சிக்க ஆண்டவரை உமது நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நீ சந்திக்கும்படி உமது நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் உதாவின் அபிஷேகத்தை பெற்ற ஜனங்களாய் உடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் விடுதலையினால் ஜெயத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்பட்ட ஜனங்களாய் கனி கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த நாளில் நம்மை மூட பரிசுத்த இரத்தத்திலே சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்கப்பட தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். கண்ணின்மணியை போல காத்தல் நேர்ந்த இறுதி நாட்களில் தேவன் அனுதினமும் நம் ஒவ்வொருவரையும் நம் பிள்ளைகள் நம் பேரப்பிள்ளைகள் நம் மருமக்கள் இணைந்திருக்கிற யாவர் அடியாளையும் ஆண்டவர் பூஷகர் சிறிகள் வாலிபர்கள் யாவரையும் கண்ணின் மணியை போல இதுவரை சுமந்து காத்து வந்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக அடையாளங்களுக்காக நன்றி செலுத்துறவங்கெல்லாம் ஜனங்கள் துவண்டு ஆண்டவரை கண்ணீர் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தேவன் ஆறுதல் படுத்தும் உடைய குழம்பல்களை ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணும் உடந்து போனதை தேட ரட்சிக்க வந்த மனுஷகுமாரன் என்னென்ன இழப்புகளின் மத்தியிலே காணப்படுகள் அவற்றெல்லாம் நிவர்த்தி செய்த கிருபாதாரணபடியாய் கத்த நிவர்த்தி செய்யும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதிபதியே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ரட்சணிய கண்மலையே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உண்மையின் சத்தியமுள்ள மெய்யான தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். சங்கம மூலியங்கள் கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள் பிரைஸ் எஃப்எம் மூலியங்கள் பிரேயர் எஃப்எம் மூலியங்கள் மியூசிக் எஃப்எம் மூலியங்கள் ஆமீன் எஃப்எம் மூலியங்கள் வலிமை நிலைகள் ஊழியங்கள் ஏஞ்சல் டிவி ஊழியங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் மூலியங்கள் ஆமீன் கத்ரா இயேசுவே வார் மூலியங்கள் ஸ்கைப்ரி இன்டர்ஷிப் ஜெபக்குழுக்க யுனைடெட் பெண்டிகோச் ஊழியங்கள் ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள் பிலடெல்பியா ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் கல்வார்
அநாத ஊழியங்கள், புதுவால் ஊழியங்கள், கெத்சமனி ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மனவாட்டி ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், இன்னுமாய் கத்தாவை இயேசப்பா கத்துடைய சபை, சுவிசேஷ சபை, சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இன்னுமாய் கத்தாவை இயேசப்பா எல்லா ஊழியங்களையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். கத்தோட நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிறோம். ஆன்லைன் ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பகிரங்க குருசேடுகள் கன்வென்ஷன்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே சபைகளில் நடக்கிற கன்வென்ஷன்கள் குருசேடுகள் மீட்டிங்ஸ்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஐக்கத்தாவை ஓப்பனியர் மீட்டிங்ஸாய் பார்க்கல ஆண்டவரை திறந்த வழி அரங்கில ஆண்டவருடைய சுவிசேஷம் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிகமாய் சுகமளிக்கிற கூட்டங்கள், விடுதலை பெருவிழாக்கள், எழுப்புதல் பெருவிழாக்கள், அபிஷேக பெருவிழாக்கள், இப்படியாய் கத்தாவை கத்திர சுவிசேஷத்துக்கு முதலிடம் கொடுக்க, சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்க, தேவட ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்க, தேவடைய நாமத்துக்கு முதலிடம் கொடுக்க, ஜனங்களுக்கு தேவன் கிருபை தரும்படியாய், தயவு தரும்படியாய், ஒத்தாசு தரும்படியாய், உணர்வை தரும்படியாய், உத்தமனதான் இப்பயும் அறிவையும் போதிக்கும்படியாய், பிரயோஜனமாய் இருக்கிறதை எங்கள் தேவன் ஒவ்வொருவருக்கும் போதித்து வலது கரத்தை பிடித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும்படி, நடப்பிக்கிறாள் இல்லை நடப்புகிறாள் எல்லாம் ஆகும் என்ற நம்முடைய வார்த்தையின்படி தேவன் நடத்துவீராக. காலடிகளை எண்ணுகிற தேவன், எங்கள் நடைகளை எண்ணின தேவன், உமக்குண்டாக நடைகள் உறுதிப்படுத்தப்பட, உட சத்துவத்தின் வல்லமையிலே நிலவரப்பட, உத்தமனதான் இப்போ அறிவினாலும் போதிக்கப்பட, கண்மனிமை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து காக்கப்பட தேவனையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இறுதி நாட்களுக்குரிய எழுப்புதலும் அறுவடையும் நிறைவாய் நிறைவாய் எல்லா ஊழியங்களிலும் உண்டாக தேவடைய மனதுருக்கம், தேவடைய இரக்கம், தேவடைய தயவு, தேவடைய ஒத்தாசை ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் உண்டாகும்படி தேவனையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம், வானமும் வையமும் படைத்தவரை நாம் பார்க்கின்றோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம், வானமும் வையமும் படைத்தவரை நாம் பார்க்கின்றோம். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார், இஷ்டவேளை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம், வானமும் வையமும் படைத்தவரை நாம் பார்க்கின்றோம். கத்தரம்மை காக்கின்றார், எமது நிழலாய் இருக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம், வானமும் வையமும் படைத்தவரை நாம் பார்க்கின்றோம். கத்தர் எல்லா திங்கிற்கும் விலக்கி எம்மை காத்திடுவார், அவரமது ஆத்துமாவை அனுதின காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம், வானமும் வையமும் படைத்தவரை நாம் பார்க்கின்றோம். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம், வானமும் வையமும் படைத்தவரை நாம் பார்க்கின்றோம். கெத்தாவே ஒவ்வொருவருக்குரிய உதவியாய், ஒவ்வொருவருக்குரிய ஒத்தாசையாய், எந்தவனே நீர் ஒவ்வொருவரையும் ஆதரிக்கும்படி, ஆசிர்வதிக்கும்படி, பராமரிக்கும்படி, பாதுகாக்கும்படி, போஷிக்கும்படி, திருப்தியாக்கும்படி, கண்ணின் மணியைப் போல காக்கிற தேவனுடைய பாதுகாப்பு ஆவியானவரை ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி, பட்சபாதமற்ற நேச கத்தவுடைய மனதுருக்கமும் இரக்கமும் தயவும் ஒத்தாசையும் ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளும்படி தேவனையுடைய பராக்கிரமத்தின் சத்துவத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் கத்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கத்தர் உம்மை காண வேண்டும், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கத்தர் உம்மை காண வேண்டும்.
எழுப்புதல்கள்.

தேவனை காண வேண்டும், எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கத்தரும்மை கா

மறைய வேண்டும் எங்கள் சகல தேசங்களில் மறைய வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்தருமை காண்

தொன்மையான ஊழியர்கள் உலகம் எங்கும் செல்ல வேண்டும், உலகம் எங்கும் செல்ல வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கத்தருமை காண வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும், சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும் என்றும் சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும்.

நன்றி செலுத்துறோம் கத்தாவிமே. அறிகிற அறிவில் மனுக்குலம் வளர, உண்மை சேவிக்கிற சேவிப்பில் மனுக்குலம் விருத்தி அடைய, மனுஷ ஜாதி ஆணும் பெண்ணுமாய் தேவன் சிசித்த சிருஷ்டிப்பின் மகிமையிலே ஜனங்கள் வாழ்ந்து கனி கொடுக்க உலக அரட்சகர் அமேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சகல ஜனங்களின் சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே வந்தட்ட ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் ஆசிர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஆசிர்வாதத்தை சொந்தித்துக் கொள்ள பாத்திரப்படுத்தப்பட பாத்திரரை உட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் கீர்த்திக்கும் ராஜ்யத்துக்கும் வல்லமைக்கும் பாத்திரையுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த 18ஆம் தேதியிலும் வாழ்ந்திருக்கிற ஒரு ஆண்களையும் பெண்களையும் சிறியோரையும் பெரியோரையும் உட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு ஜனங்களும் சாங்கோம்பமாய் கத்திற்கு முன்பாக கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். சிறையிருப்புகளை திருப்பும், சீரர்களை குணமாக்கும், விசேஷமாக வாலிப பிள்ளைகள் மேல் கத்தோடைய அபிஷேகம் பொழிந்தருளப்பட கத்திற்கு பிரியமில்லாத அருவறுப்புகள் எல்லாம் விட்டு அக்கிரம செய்யெல்லாம் விட்டு கத்திற்கு சாட்சியாக வாழ வாலிபனே உன் வாலிப பிரியாயத்தும் சிருஷ்டிகரை நினைன்ற உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் சிருஷ்டிகரை உண்மை நினைத்து உம்முடைய தழும்புகளாலே குணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் திகழ நன்றியோடு கொடுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கத்தாவிரி கரதிலறி நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனி மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன், கத்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்.

நீதிமான் நான், இரத்தத்தாலி கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலி கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவரே என் கட்பாரை, அவரிடம் அநீதியே இல்லை என்றே முழக்கம் செய்திடுவோம். கொழுமையும் பசுமையும் ஆய் வளர்வோம். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலி கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலி கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்போம். Yes.

நாய் முடிவில் அக்காலமும் ஒளி வீசுவோம் ஆகாய மண்டல விண்மீனாய் முடிவில் அக்காலமும் ஒளி வீசுவோம் நீதிமான் நாம் நீதிமான் நாம் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நன்றி ஆண்டவர் இந்த நாளிலும் உம்முடைய திருரத்தம் நம்மை கழுவ உம்மது ஆவியானவர் நம்மை முத்திரிக்க உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை நிரப்பவும் ஜெயங்கொண்ட ஜீவியம் நம்மை நடத்தவும் போதுமானதாக இருக்கிறபடி நான் கர்த்தத்துவத்தின் தோளின் அசை வசைந்து அண்ட சராசங்களில் சர்வலோகங்களிலும் சகல சேனைகளிலும் சகல சிருஷ்டிகளிலும் மனம் திரும்பி குணப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்தேசன் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நீதிமானாக்கப்படுகிற அந்த நீதிகரிப்பின் நீதிக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாவம் என்று நிச்சயத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக சுகத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆரோக்கியத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். விசேஷமாக இந்த நாளிலும் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்ற வார்த்தையின்படி நம் கோத்திரங்கள் நமக்குண்டான யாவற்றிலும் ஆண்டவரே பலவீனப்பட்ட ஒருவரும் இல்லாதபடி எல்லாரும் கர்த்தர் ராமன் தரிக்கப்பட்ட தேவ புத்திராய் தேவன் அபிஷேகத்தை பெற்ற கிறிஸ்துவின் சாட்சியின் வசனத்திலும் ஆட்டுக்குட்டின் இரத்தத்திலும் ஜெயிக்குள்ளாய் ஜெயங்குள்ளாய் திகழ பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கூடி கோடி துதிகளும் கோடி கோடி புகழ்ச்சிகளும் செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை கட்டவிழ்க்கிறோம். ஆசீர்வாதங்களை அற்புதங்களை கட்டவிழ்க்கிறோம். எல்லை இல்லாத தேவோட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யங்களை கட்டவிழ்க்கிறோம். தேவோடைய மாறாத வல்லமைகள் அபிஷேகங்களை கட்டவிழ்க்கிறோம். ஆக்கினைக்குள்ளாக தீக்கிற மனுஷத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தருடைய விடுதலையை கூறி செபிக்கிறோம். ஆக்கினைகள் அகற்றும் சத்துக்களை விளக்கிற நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று மனுக்குலம் தீங்கை காணாதபடி மனுஷ ஜாதி தீங்கை காணாதபடி மனுஷ ஜாதிக்கு இருக்கிற எல்லா ஆக்கினைகளும் கர்த்தருடைய நாமத்தை அகற்றப்பட சத்துருக்களுக்கு விளக்கப்பட சதி மோசனை சதி சற்பனை எரிச்சல் பொறாமைகள் வன்கண்கள் சூதுகள் அநியாயங்கள் துரோகங்கள் விரோதங்கள் பகைமை எல்லாவற்றுக்கும் விளக்கப்பட மாமிசத்தின் கிரிகள் அபிஷேகத்தை பெற்ற வழிநடத்தலை பெற்ற மனுக்குலமாய் மனுஷ ஜாதியாய் தேவன் ஆசீர்வதிக்கும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்திருக்கின்றது ஜனங்களை சிருஷ்டிப்பின் மகிமைக்குள்ளே புதிய சிருஷ்டியாய் புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்க போற தேவன் நீதிமான்கள் மாத்திரம் வாசமாய் இருக்கிற நீதியே வாசமாய் இருக்கிற நீதிமான்களுக்குரிய அந்த நீதியும் உண்மையும் நேர்மையும் பரிசுத்தமும் பக்தியும் ஒவ்வொருளும் விளங்கும் வஞ்சங்கள் சூதுகள் முரட்டாட்டங்கள் என்றும் இல்லாதபடிக்கு அன்பும் மனத்தாழ்மையும் சாந்தம் உள்ள ஜனங்களாய் கனி கொடுக்க சமாதானத்தை உடன்படிக்கையால் காத்துக்கொள்ளும் எருசலேமை சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தராயுதவன் எருசலேமை ஆசீர்வதியும் எருசலேம் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். நேசுக்கள் சுயித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி என் சிநேகர் நிமித்தம் என் சகோர் நிமித்தம் உன்னில் சமாதானம் உண்டாக கட்டிடுவேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி சிநேக நிமித்தம் சமாதானம் ஆண்டவரே பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் ஆண்டவரே சகோதர நிமித்தம் சமாதானத்தை எருசலேமிலும் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈரான் ஆண்டவர் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாகிஸ்தான் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இந்தியா ஆப்கானிஸ்தான் ரட்சிப்புக்காக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பூமியில் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே சத்துரு ஆண்டவரை காரியங்கள் நடத்தி கொண்டு இருக்கான் அங்கெல்லாம் ஜெயமெடுக்கும்படி பரலோக தூத சேனைகளை வரவேற்கிறோம். ஒத்தாசை தூத சேனைகளை வரவேற்கிறோம். உதவி தூத சேனைகளை வரவேற்கிறோம். பணிவிடை தூத சேனைகளை வரவேற்கிறோம். பாதுகாப்பு தூத சேனைகளை வரவேற்கிறோம். விடுவிப்பு தூத சேனைகளை வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே மூன்றில் ரெண்டு பங்கு தூத சேனையுடைய பணிவிடைகளையும் ஒத்தாசைகளையும் வரவேற்று துதி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே பூமியின் குடிகள் யாவரும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து கனி கொடுக்க மீந்திருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று கர்த்தருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக மனதுருக்கத்தின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக மாட்சிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற
தேவன், ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று விரும்பின தேவன். ஒரு ஜனம், இலங்கை ஜனமானாலும் சரி, இந்திய ஜனமானாலும் சரி, ஐந்து கண்டங்களின் ஜனமங்களும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் மீட்டுக் கொள்ளும்படியா எங்கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவனும் கெட்டு போகாதபடி எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரே தேவன் நீங்க தான் கத்தாவே. அப்பா, அவங்களோட ஆரோக்கியத்தாலும் போலாலே சகல ஜனங்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்துங்க கத்தாவே. இந்த புதிய மாதத்தில் இந்த 18ஆம் தேதிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறது, கத்திர 42 நாள் விக்டோரியா டேயில பீட்சா வாங்கினோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய நாம் இந்த ஹோலிடேயிலும் மீண்டும் வந்தங்களை மயிமப்படுத்த தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய நாமம் மயிமப்படுவதாக தேவன் தந்த அற்பத்துக்காக நன்றி. எங்களை அதே போல இணைந்திருக்கிற யாவரையும் இந்த அப்பத்தை தண்ணீரை ஆசிர்வதித்து தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி கத்தருடைய நாமத்தில் ஆசிர்வதிக்கும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.

இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் க

உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். மனைவி கனிதரும் திராட்சை கொடி.

0: இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சியோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். நன்றி செலுத்துறோம். கர்த்தரை நம்பினோர் அசைக்கப்படாதபடிக்கு சியோன் மலை போல் உறுதியுடன் இருக்கும்படி மன உறுதி, மனோ வலிமை, மனோ திடன், நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, பலன், ஆரோக்கியம், ஆசிர்வாதம் உண்டாகும்படி இந்த திங்கக்கிழமை நாளில முதலான திங்கக்கிழமை நாளிலும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கு இந்த கிழமை முழுவதையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருமணமாய் போன குமாரனுக்கும் மகளும் மருமகளும் பத்திரமாய் திரும்பி குடும்பமாக பெற உதவி செய்யுங்க. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. போக்குவரத்தோடு கூட இருங்க. தேவடைய ஒத்தாசை, தேவட தெய்வம், மனுஷ தெய்வம், தேவ கிருபையும் நிறைவாய் நிறைவாய் உண்டாக. தேவனே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கூடா கொடி நன்றி பலிகளும், கூடா கொடி சோத்திர பலிகளும், கூடா கொடி துதி பலிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். உண்மையை சத்தியம் உள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நித்திய வாசி நீண்ட ஆயுசம் உள்ள சர்வ வலம் உள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவரோ தாசி அனுப்பும் பருவதும் உதவி அனுப்பும் கண்மலையாக இருந்து கண்ணின்மணியை போல காத்தெல்லும் பாதுகாப்புக்குள்ள பராமரிப்புக்குள்ளே விடுவிப்புக்குள்ளே வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுகள், தேவைகள் எதுவானாலும் இந்த திங்கக்கிழமை நாளிலும் அது கர்த்தருடைய நாமத்திலே சந்திக்கப்பட, கர்த்தருடைய நாமத்திலே அது ஆசீர்வதிக்கப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜபிக்கிறோம். தெய்வீக சுகமானது என்ன, அற்புதமானால் என்ன, ஆசீர்வாத மானால் என்ன, என்னென்ன விண்ணப்பமோ, என்னென்ன மன்றாட்டோ, கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் பிதா, மகிமைப்படும்படியாய் கர்த்தர் அதை செய்வார் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இந்த மகிமையின் வார்த்தையின்படி கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் மகிமையினை சுருத்தின்படி பெரிய காரியங்களை தேவன் செய்கிறபடினால் தேவனுடைய சமூகத்திலே கண்ணின் மணியைப் போல காக்கப்படவும், தேவனுடைய ஆரோக்கிய சட்டுகளுக்குள்ளே வைத்து சுமக்கப்படவும், எங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லாதபடி பலன் கொண்டு திடன் கொண்டு உற்சாகமாய் கர்த்தருக்கு கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படவும், கர்த்தரை எப்பொழுதும் ஜெபத்தில் உறுதியாய் திறத்திருந்து விழித்திருந்து கனி கொடுக்கவும், கர்த்தருடைய நாளை அனுதினமும் எதிர்பார்த்து காத்திருக்கவும், ஆயத்தமுள்ள விழிப்புள்ள புத்தி உள்ள கன்னியாய் எண்ணெயோடு விளக்கேந்தி அனுதினமும் ஆயத்தமுள்ளவர்களாய் கனி கொடுக்கும்படி வலிவு போன மனித உடையவர்கள் நீதிமான்கள் ஆவார்கள், முறுமுறுக்கள் போதம் கற்றுக்கொள்வார்கள் என்று போதம் கற்றுக்கொள்வர்களாய் நீதிமான்களாய் சகல ஜனங்களுக்கு காக்கப்பட தேவனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோரம் போனவர்கள், ஆதி என்பது இழந்தவர்கள், பின்மாற்றக்காரர், விழுந்து போனவர்கள் யாவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவித்து ஜெபித்து ஜெயம் கொள்ளுகிறோம். ஆண்டவரே தேவன் ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து உடுக்கப்பொருளுக்கு நீதி செய்கிற தேவன், தாழ்மை உள்ள கிருபி அளிக்கிற தேவன் ஆண்டவர், நம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு நேர்க்கப்பட்டு இருக்கிறார்களோ எல்லாம் விடுதலையாக்கி ஆசிர்வதியும், யாரெல்லாம் விழுந்து தள்ளுண்டு போயிருக்கிறார்களாம் தூக்கி விட சுமந்து காரம் அம்மா ஐயாவோட ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவர் வீட்டு கூட்டங்களை எல்லாம் ஆசிர்வதியும், அவர்கள் சபை ஒன்று திறந்து ஆண்டவரே அந்த வீட்டில் நடக்கிற கூட்டத்தை சபையாக்கி கொள்ள, ஞாயிறு ஆராதனையாக்கி கொள்ள ஆண்டவரே நீங்கள் அவர்களுக்கு இடங்களை பெற்று தரும்படி, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவேன் என்றீங்களே. ஸ்கைப் ஊழியத்திலும் இன்டர்நேஷனல் இதுவரை நீங்கள் சுமந்து 10வது வருஷத்துல சபையை தொடங்கவும், நீங்கள் வீட்டு கூட்டங்களை வைக்கும், நீங்கள் திரு கிருபை செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து கேத்தாவே திருச்சபையாய் ஆண்டவரே குடும்பமாய் சவுராய் பிள்ளைகளாய் பிற பிள்ளைகளாய் மருமக்களாய் உமக்கு ஊழியங்களை செய்ய ஆண்டவரே நீங்கள் குடும்பமாய் ஒவ்வொரு ஞாயிறும் கூடி கர்த்தரை தேட ஆண்டவரே நீங்கள் அவர்களை ஆசிர்வதித்து நடத்தும்படி உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதோட ஆலோசனைக்குள்ளே இதோட அற்புதங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்க ஊழிய தேவைகள், சொந்த தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட தேவனே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புது பலன், புது கிருபை, புதிய மகிமை விளங்க தேவனே உங்களுடைய ஆரோக்கிய சட்டங்களுக்குள்ள வைத்து சுமக்கப்பட ஐயா அம்மாவோட ஊழியங்கள், குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் யாவரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த புதிய மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் என்னென்ன விண்ணப்பங்கள் அவர்களுக்கு இருக்கிறதோ அவையெல்லாம் சந்திக்கப்பட தேவனே, எங்களுக்கு கொடுத்த ஊழியர்களை உங்களுடைய சமூகத்துல உயர்த்தி நாங்கள் செபிக்கிறோம். அதே போல சங்கமத்தை ஆண்டவரே, கனடா தேசத்தின் 246 தேசங்களுக்கு ஒளிபரப்பார். இந்த ஊழியத்தில் ஊழியக்காரருக்கு, ஊழியக்காரிகளுக்கு, சிஸ்டர் ரீட்டா, பிரதர் வேஸ்லி பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் ஆசிர்வதியும் தேவ சித்தம், தேவ கிருபை, தேவ மகிமை விளங்க இன்னும் ஆண்டவரே 266 தேசத்துக்கு இந்த ஒளிபரப்புகள் பரவ ஆண்டவரே புதிய அனுகூலமான கதவுகளை திறந்து கொடுத்து ஒத்தாசுகளை உதவிகளையும் தந்து தேவைகளை சந்தித்து இந்த ஊழியர்கள் எல்லைகளை விரிவாக்கி பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சங்கமம் டீம், ஸ்கைப் டீம் எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரேயர் எஃப்எம், பிரைஸ் எஃப்எம், மியூசிக் எஃப்எம் எல்லா டீமையும் நம்முடைய கரத்தில் தந்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய், தனித்தனியாய் ஆசிர்வதித்து தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி நம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லாதபடி எல்லாம் கத்துடைய பலத்தினால் திடப்பட்டவர்களாய் ஜெயங்கொண்டவர்களாய் காக்கப்பட அனுதினமும் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி செபிக்கிறோம். அனுதினமும் ஜெப வழியா ஒவ்வொரு நாளும் கத்துடைய நாளை எதிர்பார்க்கிற ஆண்டவரே, அந்த ஆயத்தமும் பரிசுத்தமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். கத்தாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கத்துடைய நாமம் ஒவ்வொருவருக்கும் தரிப்பிக்கப்பட தேவனே, உம்முடைய நாமத்தின் மகிமையினை சுரித்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முன்னே எமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. உம்முன்னே எமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஏமை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தோ, ஏமையாளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லையே. ஏமை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உமக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எமை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. எமக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் எம் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளோம், வலப்பக்கத்தில் இருப்பதனால் நீராசை ஊட விடமாட்டீர். தகப்பன் வலப்பக்கத்தில் இருப்பதனால் உம்மை அசை ஊற விடமாட்டீர். எப்போதும் எம் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளோ, எப்போதும் எம் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளோ, உம்முன்னே எமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எம்மிதயம் மல்கிறது, எம்முடலும் இளைப்பாருது, ஜீவ மார்க்கம் எமக்கு போதித்தீர். ஜீவனே உம்மை பாடுவீர், ஜீவ மார்க்கம் எமக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவீர். எம்மிதயம் மகிழ்கிறது, எம்முடலும் இளைப்பாருது, ஆமேன். எம்மிதயம் மகிழ்கிறது, எம்முடலும் இளைப்பாருது, உம்முன்னே எமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. லேலுயா. ஆண்டவர் சமூகம், நித்திய மகிழ்ச்சி, மிகுந்த பேரின்பம், அந்த பிரசன்னத்தை சுவைக்கவும் ருசிக்கவும், தேவனுடைய சமூகத்திலே நிலைத்திருக்கவும், தீர்க்காயுசையும் ஜீவனையும் பெற்று கனி கொடுக்கவும், நல்வாழ்த்துக்களை கூறி ஆசிர்வதிக்க எம்மை காக்கிற ஒரு இறைவன், அரசாளி ஒரு தலைவர், ஆராதனையை செலுத்தி தொழுது கொள்கிறோம். பூமி இனத்தில் மதி உன்னதமான தேவனை மயமப்படுத்தி நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ பூமியின் தேவனை உயர்த்தி போற்றி பாடி வணங்கி ஆராதித்து ஸ்தோத்தரித்து துதித்து மயமப்படுத்தி உயர்த்துகிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனை மயமப்படுத்துகிறோம். என்றென்றைக்கும் இல்ல சதா காலங்களில் ஜீவித்திருக்கிற ஒன்றான மெய்தவனை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு சதா காலங்களிலும் மயிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் ராஜ்யமும் வல்லமையும் செலுத்தி சர்வலோக நியாயாதிபதியை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பரலோகத்தின் சத்துவம், பரலோகத்தின் வல்லமை, பரலோகத்தின் ஆசுவாதம் ஒவ்வொருவரையும் நிரப்ப தேவனே, நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்குவேன். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரமக்களுக்கு வேண்டிய ரட்சிப்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசுவாதமும் விடுதலையும் மீட்பும் உண்டாகும்படி ஆண்டவரே, நீங்கள் சுதந்திரமாய் மீட்டு தந்த இம்மட்டும் காத்த அற்புதத்துக்காய் நன்றி செலுத்தி தொடர்ந்து உங்கள் இரகசிய வருகை பரியந்த உம்மை குடும்பமாய் காத்து உங்களுடைய ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். எங்களுக்கல்ல கத்தாவை, எங்களுக்கல்ல உங்களுடைய நாமம் ஒன்றே மயமப்பட உடைய அற்புதத்தின் கருத்திலே விழுந்து மத வார்த்தையினால் போதனையிட ஒப்பு கொடுக்கிறோம். தேவடைய நாமம் மயமப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாக பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் இந்தவன் ஆசிர்வதித்து காக்கும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மில் கிருபியாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதான கட்டளிட கடவர் என்று கர்த்தருடைய நிலையான மலை போன்ற சமாதானம் நிறைவாய் நிறைவாய் உள்ளங்களையும் இல்லங்களையும் தேசங்களையும் நாடுகளையும் கண்டங்களையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் உலகங்களை ஆண்டு கொள்ளும்படி கிறிஸ்தியேசுவின் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, கிறிஸ்தியேசுவின் சமாதானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, கிறிஸ்தியேசுவின் நித்திய மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, கிறிஸ்தியேசுவின் திருரத்தத்தின் மீட்பின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவின் ஜீவனில் பலனடையும், திடனடையும், சத்துவமடையும், வலிமை அடையவும், தேவாவியின் சத்துவத்தின் வலிமையினால் நிலைவரப்படவும், சிறப்படவும், திடப்படவும், பலப்படுத்தவும், பராமரிக்கவும் தேவனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, உம்முடைய சீட்டுகள் நிழலிலே வந்தடைகிற மனுக்குலமாய் உன்னதமான உயர் மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிற மனுஷ ஜாதியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசுவைத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார் என்று உம்முடைய வார்த்தையின்படி வேதனைகள் புலம்பல் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வேதனையை நீங்கி சுகமாயிரு என்ற தேவனுடைய சுகமும், தேவடைய வேதனை நீக்கமும், தேவட ஆக்கினை அகற்றலும், அக்கிரமிசைகளை விலக்கலும், அநியாயம் அநீதிக்கும் குலிக்கு கை கொடாதபடிக்கு நீதிக்கு நியாயத்துக்கும் கை நீட்டும்படி தேவட சமூகத்தில் நீதி நியாயம் செய்ய வேளை வந்தது. கத்தரை துதிக்கும் காலம், சேவிக்கும் காலம் என்று மனுக்குலம் கத்தரை தேடவும், கத்தரை சேவிக்கவும், கத்தரை துதிக்கவும், கத்தருக்கு கனி கொடுக்கும் கூடிக்கொள்ளும்படி ஆயமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்பிரிங் முடிஞ்சு சமர் வர போறது கத்தாவே, நல்ல காலநிலைகளை உடைய சமூகத்தில் கேட்கிறோம், நல்ல வேலைகளை சந்தர்ப்பங்களை நாளிகளை கேட்கிறோம். உடைய நாமம் மயமப்பட உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடி கோடி நன்றிகளை கோடி கோடி சோதங்களை செலுத்தி பலவற்றின் தேவனை மயமப்படுத்துகிறோம். உண்மை சத்தியமுள்ள மெய்யான தேவனை மயமப்படுத்துகிறோம். சதா கால உயிருள்ள தேவனுக்கு துதிகன மயமகளை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திரங்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் ரோல் சிஸ்டர், சாரி நான் டைம் பாக்கல, லேட்டா போயிட்டு குறைஞ்சு கொள்ளாதீங்க, சாரி சிஸ்டர்.
1: பிரச்சனை இல்ல சிஸ்டர், அங்கில சிஸ்டர் நீங்க எவ்வளவு நேரம் நடத்தணுமே நடத்தலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாரி சொல்ல தேவையில்ல, ஜபம் தானே செய்யறீங்க, பிரச்சனை இல்ல.
0: டைம் பாக்கல தானே,
1: ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இருக்கும் போதே நீங்க பேசாம நடத்தலாம், சுமிதா வந்தா தான் நிப்பாட்டணும், நான் இருந்தா நீங்க பிரச்சனை இல்லை, இப்ப வேணுமோ நிறுத்துங்க, பிரச்சனை இல்லை. தேங்க்யூ,
0: நடத்துங்க சிஸ்டர். தேங்க்யூ, காட் பிளஸ்.
1: தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இம்மட்டுமாக அருமையாக ஜெபித்து துதித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அருமையான சகோதரி அகிலாவை தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் யார் ஜபித்தாலும் துதித்தாலும் ஸ்தோத்தரித்தாலும் நம்முடைய ஜபங்கள் துதி ஆராதனைகள் தேவனிடத்திலே போகிறது, அதுதான் முக்கியம். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், இணைப்புகள் தடையில்லாதபடிக்கு நடக்க வேண்டும். ஜபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள் அதிகமாக இன்னும் தேவ சமூகத்திலே வந்து தங்களுடைய நேர காலங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படியாக ஜபிக்கிற பிள்ளைகளை தேவன் எஸ்பிஎம்லே வைத்திருக்கிறமே காய் கர்த்தரை துதிப்போம். இதனாலும் கூட எஸ்பிஎம் காஸ்பல் இன்டர்நேஷனல் தமிழ் ஊழியங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த இரவை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு தந்த இந்த நேரத்துக்காக, காலத்துக்காக, கிருபைகளுக்காக, சுகத்துக்காக, பலக்கத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, கர்த்தருடைய ஜனங்களோடு, ஊழியர்களோடு, பரிசுத்தவான்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு நாளை தேவன் தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. காலையிலிருந்து இந்த இரவு வரையிலும், அல்லது கடந்த இரவிலிருந்து இந்த இரவு வரையிலும் இணைப்பிலே வந்து ஜெபித்து துதித்து ஆராதித்து வார்த்தைகளை கொடுத்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூற வேண்டும். இந்த உலகத்தில், இந்த நாட்டிலே, எந்த வீட்டிலே, எந்த சபையிலே, எந்த கிராமத்தில் எங்கிருந்தாலும் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுப்போம். இரவு நித்திரைக்கு போயிருக்கிற, இன்னும் போக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுப்போம். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள், அதுக்கு பொறுப்பாயிருக்கிறவர்களை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி நம் நாவிலே இருக்கட்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, நன்றி இருதயத்தோடு, நன்றி உள்ளத்தோடு, நன்றி உணர்வோடு உங்களை துதிக்க வந்திருக்கிறோம். காரணம், இந்த இரவு, இந்த பகல், இந்த மாலை, இந்த மத்தியானம், ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நேரமா இருந்தாலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து அப்பா உங்க சமூகத்திலே வந்து உங்களை துதிக்க உதவி செய்தீங்களே அப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பரலோகத்தின் அப்பா, பரமண்டலங்களிலே வாசமா இருக்கிற அப்பா, இந்த பூமியிலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதப்படியாகி உங்களுடைய பூமியிலிருந்து உங்களுக்கு நன்றி துதி பலிகளை செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த சுக பல ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டீங்க, நன்றி செலுத்துகிறோம். கடந்த 24 மணித்தியாலங்களும் உங்களுடைய சமூகத்திலே வந்து ஜெபித்து துதித்து ஆராதித்து கடந்து சென்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள், பரிசுத்தவான்கள், ஜப வீரர்கள், ஆண்டவரே, எல்லா ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், மஞ்சுளமா திரு செல்வம் ஐயா, ஒவ்வொரு லீடர்ஸ், லீடர்ஸ் குடும்பங்கள், ஒவ்வொருவருக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். ஆமாண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே வந்து ஜெபித்து கடந்து சென்றவர்கள் எங்கிருந்தாலும் அந்தந்த இடங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டுப்பா. பாதுகாப்பு அப்பா, அவரவர்களுக்குரிய தேவ தூதர்கள் அவர்களை பாதுகாக்கட்டும் அப்பா. இயேசு தெய்வமே, இரத்த கோட்டுக்குள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து கொள்ளுங்கள் அப்பா. அப்பா, உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களை துதித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராய், குடும்ப குடும்பமாய் உடைய கருத்திலே வைக்கிறேன் அப்பா. உடைய கிருபையின் கருத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சாட்சியாய் வாழ கிருபை கொடுங்க, நீடிய ஆயுளை கொடுங்க, நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். கோடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்துகிறோம். அதே போல நித்திரைக்கு போயிருக்கிற ஒவ்வொருவரையும், இனி நித்திரைக்கு போக இருக்கிற ஒவ்வொருவரையும், என்னையும் உங்க கருத்திலே கொடுக்கிறேன் எங்கள் பிதாவாகிய தேவனே. அப்பா, நாங்கள் கண் மூடுவதும் கண் விழிப்பதும் உங்க சித்தம் அப்பா. நன்றி அப்பா.

வில்லை என்று வாக்களித்திருக்கிறீங்களே. நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து மீண்டும் இந்த தேசத்துக்கு கூட்டி வருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்கள் ஆவியில் ஆகும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்பா. ஆயிரம் ஆயிரம் வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதை நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். மனிதர்கள் கொடுக்கிற வாக்கு மாறிவிடும். குடும்பங்கள், உறவுகள், உறவினர்கள், உடன்பிறப்பருடைய வார்த்தை மாறிவிடும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உங்கள் வார்த்தை ஒரு நாளும் ஒழிவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. உடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது ஆண்டவரே. உடைய வார்த்தையை நம்பி அதை பிடித்து கொண்டு வாழ்கிறோம் ஆண்டவரே. வேறு நம்பிக்கை இல்லையப்பா, வேறு எதிர்பார்ப்பு இல்லையப்பா, வேறு ஒரு ஆசையும் இல்லையப்பா. அப்பா அப்பா உங்களை நம்பி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் காலடிகள் உங்களை நம்பி இருக்கிறது அப்பா. நாங்கள் கண் விழிக்கும் போது உங்கள் சாயலில் தான் கண் விழிக்கிறோம் அப்பா. நாங்கள் நித்திரைக்கு போகும்போது உங்களை துதித்து கொண்டு நித்திரைக்கு போகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி. இப்படியாய் நித்திரைக்கு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரவின் பயங்கரங்களுக்கு, நாசமோசங்களுக்கு, சத்துருவின் திட்டங்களுக்கு, இருளின் ஆதிக்கங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிம்மதியான நித்திரை செய்து நாளை தினம் எழுந்து ஆண்டவரே தங்கள் காரியங்களை செய்ய ஒவ்வொருவருக்கும் தேவ பாதுகாப்பு. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த இரவிலே கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, பிரிவுகளை தாங்க முடியாமல் ஆண்டவரே அப்பா, வழிகளை தாங்க முடியாமல் பலவிதமான வியாதியின் கட்டுகளோடு, அல்லது ஆண்டவரே பாவ பாரத்தி நிமித்தம், அல்லது ஆண்டவரே சத்துருவின் திட்டங்களின் நிமித்தம் பாடு வேதனைகள் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா இந்த இரவு நேரத்திலே உங்க பாதத்துக்கு கொண்டு வருகிறோம் அப்பா, கொண்டு வருகிறோம். நித்திரை இல்லாமல் யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, வேதனை தாங்க முடியாமல் யாரெல்லாம் அலறிக்கொண்டிருக்கிறார்களோ, தாவீது சொல்றாரே ஆண்டவரே என் அலறுதலின் சத்தத்தை கேளும் என்று. இப்படியாக யாரெல்லாம் இந்த நேரத்திலே அலறுதல், வேதனைகள், கசப்புகள், பிரிவினைகள், ஆபத்துகள், விபத்துகள், பசி, பட்டினி, எந்த காரியத்திலே அழுது புரண்டு உதவியற்ற நிலையில் இருந்தாலும் என் அப்பா நீங்கள் உதவி செய்ய வல்லவர் அல்லவா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கிற என் தெய்வம் அல்லவா? நீங்கள் அன்பு நிறைந்தவர் அல்லவா? நீங்கள் மனதுருக்கம் உள்ளவர் அல்லவா அப்பா? நீங்கள் மன்னிக்க தயை பெருத்த தெய்வம் அல்லவா அப்பா? அப்பா அப்பா அப்படிப்பட்ட எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் வழிகள் வேதனைகளோடு இருக்கிறாங்களோ, காயங்களோடு இருக்கிறார்களோ அப்பா, நீ இந்த உலகத்திலே ஒரு தெய்வம் உண்டோ என்று யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, ஆமாண்டவரே இயேசு நீங்க மட்டும்தான் தெய்வம், நீங்க மட்டும்தான் உயிருள்ள தெய்வம், நீங்க மட்டும்தான் ஜீவனுள்ள தெய்வம் இயேசுப்பா. உங்களை தவிர ஒரு தெய்வம் கிடையாது, கிடையாது, கிடையாது. அதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும். எல்லா மக்களும் தற்கொலைக்கு ஆயத்தமாயிருக்கிறவர்களோடு இடைப்படுங்கப்பா, இடைப்படுங்க. ஒருவராவது தற்கொலை செய்து மறித்து விடக்கூடாது. அவர்களுக்கு நீங்க தரிசனமாகுங்க இயேசுப்பா, தரிசனமாகுங்க. நீங்க சர்வ வல்லமையில தேவன் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் எல்லாம் உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்துங்க. பாஸ்டர் தினகரன், பாஸ்டர் கோல்டன், பாஸ்டர் நிசங்க, ஆண்டவரே எத்தனை எத்தனையோ ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் மரண ஆபத்திலிருந்து நீங்க மீட்டெடுத்த தெய்வம், உங்களுக்கு சாட்சியா நிறுத்தினது போல
இன்றைக்கு யாரெல்லாம் தற்கொலை

இதுதான் முடிவு என்று இருக்கிறார்களோ எத்தனையோ வாலிபர்கள் யுவதிகள் தற்கொலைதான் முடிவு என்று நினைக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ நடிகர் நடிகைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று எல்லாரும் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்களே அப்பா. அப்பா நீங்க தரிசனமாகுங்களே, அப்பா நீங்க தரிசனமாகுங்க. ஏசப்பா நீங்க தானே மனதுருக்கம் உள்ள தெய்வமே, தரிசனமாகி நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஒவ்வொருவருக்கும் நிரூபித்து ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உங்களுக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் உள்ளவரே, ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி. அதே போல என் அன்பு தெய்வமே, எந்தெந்த ஆண்டவரே அப்பா தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் அழுது புரண்டு கொண்டிருக்கிறார்களோ, அநேக தாய்மார் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை நிமித்தம் பிள்ளைகளுடைய வியாதியின் கட்டுகள் அல்லது கீழ்ப்படியாமைகள் அல்லது போதை வஸ்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படி பல காரியங்கள்னாலே அநேக தாய் தகப்பன் கண்ணீரோடு இருக்கிறாங்களே ஆண்டவரே. அப்பா கிறிஸ்தவ பெற்றோரும் கூட தன் பிள்ளைகளுக்காக மன்றாடி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு அல்லவா தந்தையே. அப்பா உங்களுடைய தாயை கடைசி நேரத்தில் நீங்க யோவானுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க. காரணம், தாயின் அன்பையும் தாயினுடைய பராமரிப்பையும் தாய்க்கு உதவி தேவை என்பதையும் நீங்க அறிந்திருந்த தெய்வம். இன்று ஒவ்வொரு தாய் தகப்பன்மாருடைய கண்ணீருக்கும் பதில் கொடுத்து அவர் அவர்களுடைய பிள்ளைகளை மீற்றுக் கொடுங்க. அப்பா யாரு, நீங்க இல்லாம யாரு அல்ல முடியும் மீற்றுக் கொடுக்க? ஒருத்தரும் இல்லையே அப்பா. அது எந்த ஜாதி ஜனமா இருக்கட்டும், எந்த பாஷையா இருக்கட்டும் அப்பா, அப்பா நீங்க உலகத்து எல்லா மக்களுக்காக தானே இந்த பூமிக்கு வந்து மறிச்சிங்க. இதோ ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கண்ணீருக்கும் பதில் கொடுத்து அடைய பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, மீட்டு கொடுங்க, பாவத்திலிருந்து துன்மார்க்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தந்தையே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அண்டவரே வாலிபர்கள் யுவதிகள் கன்னிகளுக்காக நான் பரத்தோடு செவிக்கிறேன். இன்னைக்கு வாலிபர்கள் உலகம் முழுவதிலும் ஆண்டவர் ஆப்பிரிக்கா தேசங்கள், ஆசியா தேசங்கள், ஐரோப்பா தேசங்கள், மத்திய கிழக்கு தேசங்கள், வல்லரசு தேசங்கள் என்று எல்லா வாலிபர்கள் யுவதிகளையும் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் அப்பா, பாரத்தோடு கொண்டு வருகிறேன் அப்பா. அப்பா தெய்வமே, இயேசுவே, ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் மனு உருவெடுத்திருந்த நாட்களிலே அநேக சீசர்கள் வாலிபர்கள் யுவதிகள் உங்களை பின்பற்றினார்களே அப்பா. இதோ ஆண்டவரே எல்லா வாலிபர்கள் யுவதிகளையும் சத்துரு தனக்கு பிரியமாய் களவாடிக்கொண்டிருக்கிறானே அப்பா, களவாடிக்கொண்டிருக்கிறானே அப்பா. விபச்சாரத்துக்கு அடிமைப்படுத்துகிறான், வேசித்தனங்களுக்கு அடிமைப்படுத்துகிறான், கொலைக்கு கொள்ளைக்கு, பிழையான உறவுகளுக்கு ஓரின சேர்க்கைகள், பிழையான உறவுகள் ஆண்டவரே. என்னென்னமோ காரியத்துக்கு சோசியல் மீடியாவில் டிக்டாக்ல ஆண்டவரே அடுத்தவர்கள் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களிலே திருடுகள் களவுகள் எவ்வளவோ அநியாயங்கள் துன்மார்க்கங்களுக்கு
அவன் இழுத்து கொண்டு போகிறான். அவன் களவாடி கொண்டு விட்டான் ஆண்டவரே. அவனிடத்திலிருந்து திருப்ப உங்களால மாத்திரம் தானே அப்பா முடியும். அப்பா மனமிறங்குங்க, அப்பா மனமிறங்குங்க. என் இயேசு தெய்வமே, ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களையும் யுவதிகளையும் மீற்று தாங்க, மீற்று உங்க பிள்ளைகளாய் மாற்றுங்க. பாதாளக்குழு தலைவர்களை மீற்றெடுங்க. ஆவா குழு, வாழ்வெட்டுக்குழு, பயங்கரவாத குழுக்கள், ஐஎஸ் தீவிரவாத குழுக்கள், கொள்ளையர்கள், கொலையாளிகள், திருடர்கள், ஆண்டவரே, துன்மார்க்கர்கள், பாவிகள், என்னென்ன அநியாயம் செய்கிறார்கள், எல்லாரையும் உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. எல்லாரும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. அப்பா அப்பா அப்பா அப்பா ஏசப்பா, உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்க. தெய்வமே, இப்பொழுதெல்லாம் இலங்கையில தமிழர்கள் வாழும் பிரதேசங்களை நினைத்து பார்க்க முடியாத வேதனைக்குரிய காரியங்கள் நடக்கிறது. கொலைகள் பெருகிவிட்டது, களவுகள், திருடுகள், கொள்ளைகள் பெருகிவிட்டது. ஆண்டவரே, இதெல்லாம் அதிகமாக தமிழர்கள் வாழும் பகுதியிலே பெருகியிருக்கிறது. ஆண்டவரே, அப்பா கூரியை பித்து இப்பொழுதெல்லாம் திருடர்கள் அங்கு மேலே இரவு நேரங்களிலே கூரியை பித்து உள்ளே வந்து கொலை செய்வதும் களவெடுப்பதும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அப்பா அப்பா அதிகரித்து வருகிறதப்பா, அதிகரித்து வருகிறது. தந்தையே, பிசாசானவன் தனக்கு ஏற்றபடி ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வருகிறான். மத குருமார்கள் எல்லாம் விபச்சாரத்துக்கும் பாவத்துக்கும் வேசித்தனத்துக்கும் பௌத்த மத குருமார்கள் அதிகமான பேர் ஆண்டவரே அடிமையாகி விட்டாங்க. ஆண்டவரே, எல்லாரையும் சாத்தா இப்படியாக தன் பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிறானே. ஆண்டவரே, மனமிறங்குங்கப்பா. இவர்கள் எல்லாம் மனம் திரும்புவது மாத்திரமல்ல, இயேசுவே கிறிஸ்து என்று இவர்கள் அறிக்கை செய்யட்டும், இயேசுவே மெய்யான ஒரே தெய்வம் என்று இவர்கள் நாவினாலே அறிக்கை செய்யட்டுமே. அப்பா, எல்லா பௌத்த மத குருமாரோடு நீங்கள் இடைப்படுங்க, இந்து மத குருமாரோடு இடைப்படுங்க, முஸ்லிம் மத தலைவர்களோடு இடைப்படுங்க, கத்தோலிக் மத தலைவர் ஒவ்வொருவரோடு யாராலும் முடியாது, உங்களாலதான் முடியும், வேறு யாராலும் முடியாது, இயேசுவாலதான் முடியும். இயேசுவே ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், நீதியின் பிள்ளைகளாய், ரட்சிப்பின் பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. உங்களால முடியும்ப்பா, முடியும். உங்க கரத்துல தான் உப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, சங்கமம் வானொலி, லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். காஸ்பல் டிவி அம்மா ஐயா, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். மஞ்சள் அம்மா, திருச்செல்வம் ஐயா, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இம்மானுவேல் ஐயா, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி தேவைகளை சந்திங்க. நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நாளைய தினம் ஆண்டவரே, பல தேசங்கள் இது பகல், அதனால மிகுதி நேரங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ, என்ன செய்கிறார்களோ, எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரவி ஐயாவை நினைவு கூறுகிறோம். இலங்கை தேசத்திலே ஆண்டவரே அவர் 6 மாதங்கள் இருக்க போயிருக்கிறார். பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம். அவரை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுங்க. செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சுகபத்திரமாய் மீண்டும் ஜெர்மன் தேசம் வந்து சேர உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம்.
விடுமுறை போயிருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து சுகபத்திரமாய் அவர்கள் அவர்களுடைய தேசங்களுக்கு கூட்டி சேர்த்தருளுங்க. 5 விதமான ஊழியத்துக்காக போயிருக்கிறவர்கள், நாடுகளுக்காக இருக்கலாம், உள்நாடு வெளிநாடாக இருக்கலாம், கிராமங்களுக்காக இருக்கலாம், ஆண்டவரே தெய்வமே இயேசுவே, இந்த 5 விதமான ஊழியங்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். அப்போஸ்தலர்களை ஆண்டவரே, சீசர்கள், மிஷனரிகளை, மேய்ப்பர்களை, சுவிசேஷர்களை, தீர்க்கதரிசிகளை அப்பா உடைய கரத்திலே கொடுக்கிறோம். அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய இரத்தத்தினாலே மூடப்படட்டும். உடைய குடும்பங்கள் உடைய இரத்தத்திலே மூடப்படட்டும். எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போயிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த இடத்திலெல்லாம் உடைய பரிசுத்தாவின் வல்லமை கிரிய செய்யட்டும். ஜனங்கள் விடுதலையாகட்டும், ஜனங்கள் சுகமடையட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் மிஷனரிகள் போய் ஆண்டவரே உடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார்களோ, பிரசங்கிக்கிறார்களோ, அங்கெல்லாம் ஜனங்கள் மனம் திரும்பி இயேசு அண்டையிலே வரட்டும். எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி இயேசப்பா உங்களிடத்திலே ஓடி வரட்டும், ஓடி வரட்டும், ஓடி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். என் தெய்வமே அப்பா, அப்பா நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆளுகைக்குள்ள ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. சுவிசேஷம் உலகம் முழுவதுக்கும் கொண்டு செல்லப்படட்டும். இங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாதபடி கதவுகள் பூட்டப்பட்டு மூடப்பட்டு இருக்கிறதோ, கதவுகளை திறந்து கொடுங்கப்பா. எந்த நாட்டிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த நாட்டிலே சுவிசேஷம் அறிவிக்க வாசல் திறந்து கொடுங்கப்பா. எங்கெல்லாம் ஆவிக்குரிய ஆலயங்கள் கட்டக்கூடாது என்று ஆண்டவரே அப்பா தடை விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த தேசங்களிலெல்லாம் ஆவிக்குரிய ஆலயங்கள் எழும்போ உதவி செய்யுங்க. அப்பா நன்றி, நன்றி, நன்றி. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம், உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே ஸ்தோத்திரம். பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஆவியான தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பான தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

0: ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாம் இயேசு தெய்வமே உங்களுக்கு செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் உங்களுடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அதே குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. நீடிய ஆயிலை கொடுங்க ஆண்டவரே, நீடிய ஆயிலை கொடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், பரலோகத்தின் ராஜாவே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனைக்கு உரியவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பான தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், வல்லவரே உங்களை துதிக்கிறோம். ராஜா மகிமையின் தேவனே உங்களை துதிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி, இயேசு ராஜாவே உங்களுக்கு நன்றி, இயேசு இரட்சகரே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம். கிருபையின் தேவனுக்கு நன்றி, மகிமையும் தேவனுக்கு நன்றி, மாட்சிமை நிறைந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் பிதாவே. இந்த இரவு நேரத்திலே இதோ வியாதியத்தர்களை உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பல விதமான வியாதிகள் அப்பா, சொல்ல முடியாத வியாதிகள் ஆண்டவரே, ஆண்டவரே புது புது வியாதிகள் ஆண்டவரே. சிறியோரையும் பெரியோரையும், ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும், விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் பல விதமான வியாதிகள் தாக்கி கொண்டிருக்கிறது ராஜா. எல்லா வியாதியத்தர்களையும் நோயாளிகளையும் அப்பா உங்க பாதத்துக்கு கொண்டு வருகிறோம். நீங்கள் மனு உருவெடுத்திருந்த நாட்களிலே எல்லா வியாதியத்தர்களையும் ஆண்டவரே உங்களிலே கொண்டு வந்தார்கள், நீங்கள் குணப்படுத்தினீங்க. இப்பொழுதும் கூட ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் இணைப்புகளிலே, நாங்கள் இருக்கிற பட்டணத்திலே ஆண்டவரே எங்கள் உறவுகள், தெரிந்தவர்கள், எங்களுடைய உடன்பிறப்புகள் ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் எல்லாரையும் உடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அன்று நீங்கள் மனிதனாயிருந்தீங்க, மனு உருவெடுத்தி இருந்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் ஜனங்களுக்கு விடுதலை சுகத்தை கொடுத்தது. இன்று நீங்க பரலோகத்துல பிதாவின் வலது பார்சத்துல நீங்க வீற்றிருக்கிறீங்க. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் சகல அதிகாரம் உள்ளவராய் நீங்க வீற்றிருக்கிறீங்களே தந்தையே. ஆகையினால் எல்லா வியாதியஸ்தர்களையும் உங்களுடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறோம் அப்பா. உங்களுடைய தழும்புகளினாலே குணமடையவும், உங்களுடைய இரக்கங்களினாலே குணமடையவும் அப்பா, உங்களுடைய வார்த்தையினாலே குணமடையவும் நீங்கள் அற்புதம் செய்யுங்க. நீங்கள் அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர். அற்புதமானவரே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், வாக்கு மாறாத தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். ராஜா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி அப்பா. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் உடைய சிலுவையின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்க, ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்துங்க. என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி எடுத்து இன்றைக்கு உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஸ்பிஎம்ல அநேக தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகளை நீங்கள் மரண பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்தினீங்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியத்தை ஒப்பு கொடுக்கிறோம், ஹீல்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது 5 நாட்களுக்கு மேலாக அவசர சிகிச்சை பிரிவிலே வைத்திருக்கிறார்கள். அது புற்று வியாதி அதிகரித்து எலும்புகளுக்குள் அது முறிவுகளையும் வலி வேதனைகளையும் உண்டு பண்ணியிருக்கிறது. ஆண்டவரே இப்படியாக என் அன்பு தெய்வமே, ராஜாவே, அவளுடைய நிலை உங்களுக்கு தெரியும். அவளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க பொறுப்படுத்து ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின் படி நீங்கள் லீடாவின் வாழ்க்கையில கிரியை செய்தருளுங்க. அவளுடைய கணவன், மகன்மார், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் தேவக்கரத்திலே. அதே போல ஆண்டவரே இன்னும் அதிகமான பேர் ஆண்டவரே புற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா புற்று வியாதியத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சுகர் வியாதி இன்னைக்கு எல்லாரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. ஊழியர்களை, ஊழியக்காரிகளை, அவிசுவாசிகளை, குழந்தைகளை, பெரியவங்களை, வயோதிபர், இவ்வயது எல்லை இல்லாமல் இந்த சுகர் வியாதி, இந்த டயபெட்டிக் என்ற வியாதி எல்லாரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இது முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே இது முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ யார் யாருடைய சரீரத்தில் இந்த சுகர் வியாதி இருக்கிறதோ ஆண்டவரே அது இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சரீரங்களிலே ஆண்டவரே அடிக்கடி ஆண்டவரே சுகர் ஏறுவதும் இறங்குவதும் அது அநேக ஜனங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத வியாதி இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரங்களையும் வச்சு வெளியேறு என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சரீரங்களையும் வச்சு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். விசேஷமாய் தேவ ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் பல விதமான இந்த வியாதி, இந்த புற்று வியாதி அல்ல ஆண்டவரே, டயபெட்டிக் வியாதி மட்டுமல்ல பல வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஜனங்களை விற்று, தேவ ஊழியர்களை விற்று, தேவ பிள்ளைகளை விற்று எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறும்படி நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அதிகாரத்தோடு இயேசுவே உடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி, நன்றி. இந்த நாட்களில் அநேக ஊழியர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள், குடும்பமாக ஜெபிக்கிறார்கள், சபையாக ஜெபிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். பாஸ்டர் லெனின் அவருடைய சபையோட குடும்பம் 7 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, சபையின் பரிசுத்தத்துக்காக சத்திருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட அவர்களை ஆசீர்வதிங்க. இல்லைங்கே முழுவதிலும் 7 நாட்கள் ஆண்டவரே தங்கள் வாகனத்திலே பல இடங்களிலே சென்று ஜெபித்த 6 ஊழியக்காரர்கள், அந்த 7 ஊழியக்காரர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உயரடுக்கலத்திலே வைத்தருளுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம். உங்களை தேற்று, எங்களை தேற்றுகிறவர் நீங்க, எங்களை ஆற்றுகிறவர் நீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி அப்பா. இதோ அப்பா இந்த ஐரோப்பா தேசங்கள், ஐரோப்பா தலைவர்கள், ஐரோப்பா ஜனங்கள், ஜாதிகள் உங்க பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் கர்த்தாவே, ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு எந்தெந்த சத்துருக்கள் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறதோ எல்லா கட்டுகளிலிருந்து அப்பா எல்லா ஜனங்களும் விடுதலையாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். குமாரனாக இயேசுவே, நீங்கள் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை ஒன்று இந்த ஐரோப்பா தேசத்திலே வாழ்கிற எல்லா மக்களையும், டென்மார்க் தேசம், இத்தாலி தேசம், பாரிஸ் தேசம், ஹாலண்ட் தேசம், நோர்வே, ஜெர்மன், சுவிஸ், ஸ்வீடன், ஆண்டவரே லண்டன், ஆண்டவரே ஸ்பெயின், ஒவ்வொரு ஐரோப்பா தேசங்களையும், தலைவர்களையும், அரசியல்வாதிகளையும், ஆண்டவரே முப்படைகளையும், பொதுமக்களையும், ஜாதி ஜனங்களையும், பாஷைக்காரர்களையும், ஆண்டவரே விசுவாசிகள் அவிசுவாசிகளையும் கர்த்தாவே உடைய பாதத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, அப்பா தெய்வமே, இந்த தேசங்களிலே எல்லா நாச மோசங்கள் அழிவுகளிலிருந்து தேசங்கள் பாவத்திலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பன், நீங்கள் அற்புதம் செய்யுங்க. எல்லா ஆவிக்குரிய சபைகள், திருச்சபைகள் நிறைய வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும். ஜனங்கள் தினம் தினம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு சேர்க்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் காலத்திலே நடந்தது போல இந்த நாட்களிலே ஐரோப்பா முழுவதிலும் நடக்க வேண்டும். நாங்கள் அறையிலே ஜபிக்கிற ஜபங்கள் வெளியரங்கமாய் பதில் வர வேண்டும். அப்பா ஐரோப்பா தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். யூனியன், ஆண்டவரே இந்த ஐரோப்பா யூனியனில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றவாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், மாட்சிமை உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா எங்கள் ஜபத்தை கேட்டு நீங்கள் அற்புதம் செய்றீங்க. எங்களுக்கு தெரியும் நீங்கள் அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர். அதிசயம் அனுவரே ஸ்தோத்திரம். அன்பு தெய்வமே ஸ்தோத்திரம். கிருபை தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவிக்கிறவரை துதிக்கிறோம், ஜீவன் உள்ளவரை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ராஜாவே, நன்றி, நன்றி, நன்றி கிருபையுள்ளவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். ராஜாவே உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். அப்பா நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துயாதி தூயவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டு இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமை தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பாவின் ஆண்டவரே, அளவில்லாத கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஐரோப்பா முழுவதிலும் என் தேவ நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஐரோப்பா முழுவதிலும் கர்த்தருடைய நாமமே மகிமைப்படட்டும். கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம், ராஜாவே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசை வாடிக்கொண்டு இருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. பிதாவே உங்களுக்கு நன்றி, இயேசுவே உங்களுக்கு நன்றி, இரட்சகரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி சொல்லி உங்களை நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் நன்றி உணர்வோடும் உங்களை துதிக்கிறோம் ராஜா. அப்படியாக ஐரோப்பா முழுவதிலும் என் தேவனே ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வர வேண்டும். ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தமிழ் மக்களும் இரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா தமிழருடைய வீடுகளிலும் ஓசனா சத்தம் கேட்க வேண்டும் ஆண்டவரே. பாடல் தொனிகளும் துதி கன மகிமைகள் தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும். எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், எங்கள் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துயாதி தூயவரை துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், ராஜா படைத்த தெய்வத்தை நன்றியுதயத்தோடு துதிக்கிறோம், பரலோகத்தின் ராஜாவை நன்றியுதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பாடு அனுபவித்தீங்களே ராஜா, எங்களுக்காக எத்தனையோ பாடுகளை நீங்கள் அனுபவித்த தெய்வம், உங்களை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே உங்களை துதிக்கிறோம், ஆராதனையின் வேந்தனே உங்களை துதிக்கிறோம், ஆராதனை நாயகனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. என் தெய்வமே என் இயேசுவே என் ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரலோக ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனைக்குரியவரே உங்களை துதிக்கிறோம், ஆராதனையின் வேந்தனே உங்களை துதிக்கிறோம், ஆராதனையின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஐரோப்பாவிலும் ஆண்டவராக இயேசுவே உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று செபி தொப்பு கொண்டுகிறோம். இதோ இஸ்ரவேல் தேசத்துக்காய் வருகிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் வருகிறோம். தலைவர்கள் அதிகாரிகள் மூப்பர்கள் அரச தலைவர்கள், அரசியல்வாதிகள்,
1: வழி நானே சத்தியம்,
0: முப்படைகள், முப்பேரிலே உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவோம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், அருவறுப்பான காரியங்கள் தேசத்திலிருந்து அகற்றப்படவும், விக்கிரக ஆராதனைகள் அகற்றப்படவும், கர்த்தரை கோபமூட்டுகிற காரியங்கள் எதுவும் இஸ்ரவேலிலே நடக்காதபடிக்கும், இஸ்ரவேல் முழுவதிலும் தெய்வ பயத்தோடு ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கு வாழ்கிற புறஜாதிகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் முழுவதிலும் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா யூத மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யூதர்கள் எல்லாரும் மனம் திரும்பவும், எல்லா யூதர்களும் இயேசு கிறிஸ்துவே வரப்போகிற மேசியா என்பதை அறிந்து கர்த்தாவே உங்களை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், தூயவரை துதிக்கிறோம், நல்லவரை துதிக்கிறோம், வல்லவரை துதிக்கிறோம், மகத்துவமானவரை துதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதத்தின் தேவனே ஸ்தோத்திரம், உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி. இஸ்ரேல் முழுவதிலும் எங்கள் இயேசுவின் நாமம் அன்றி வேறு நாமத்தை ஜனங்கள் தொழுது கொள்ள கூடாது. ஆண்டவராக இயேசுவையே ஜனங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்திலே வாழுகிற எல்லா யூத ஜனங்களும் கிறிஸ்து தெய்வம் என்று அறிந்து கிறிஸ்துவே உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவுக்கு நாங்கள் ஸ்தோத்திர துதி கன மகிமைகளை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கவடமில்லாத உதறுகளை நின்று பிறக்கும், என் விண்ணப்பத்துக்கு செவிகொடும் என்று தாவீது ஜபிக்கிறாரே. ஆண்டவரே, நாங்கள் அப்படி ஜபிக்க கபடமில்லாத உதறுகள் என்று சொல்ல முடியாது. எங்கள் உதறுகளிலே கபடம் இருக்கிறது. ஆனாலும் என் தேவனே, எங்கள் நியாயத்தை கேட்டு எங்களை மன்னித்து எங்களுக்கு பதில் கொடுத்து இஸ்ரவேல் முழுவதும் கர்த்தரை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, தெய்வமே, ராஜாவே, இரட்சகரே, தேவனே அப்பா, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். ஏனெனில் நீர் எனக்கு பதில் அருள்வீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்தி என் வார்த்தையை கேட்டருளும் என்று சொன்னது போல நாங்களும் செபிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுடைய வார்த்தையை கேட்டு செவி சாய்த்து எங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுங்க. இஸ்ரவேலிலே வேறொரு நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ளக்கூடாது. ஒரே நாமம், இயேசுவின் நாமம் மட்டுமே. அந்த நாமத்தையே ஜனங்கள் தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, சத்துருவின் கைக்கு ஜனங்களை தப்புவித்துக் கொள்ளுங்க. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே தெய்வம் என்று உங்களை துதிக்க அந்த தேசத்திலே தேவனே உடைய அளவில்லாத கிருபையை பொழிந்தருளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நல்லவரே, நன்றி நன்றி நன்றி வல்லவரே, நன்றி. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே நன்றி நன்றி கர்த்தாவே. நீங்கள் தான் எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் இரட்சகர், எங்கள் தேவன், எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே. நீங்க தான் எங்கள் ஆண்டவரே அப்பா துருகமுமாய் இருக்கிறீங்க. நீங்க தான் எங்க கேடகம், நீங்க தான் எங்க ரட்சனிய கொம்பு, நீங்க தான் எங்க உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறீங்க. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரராய கர்த்தாவே உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஜபங்களுக்கு பதில் தந்து எல்லாரையும் ரட்சித்து இஸ்ரவேல் முழுவதிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யுத்தங்கள் எங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ, யுத்த சத்தங்கள் ஓயட்டும் ஆண்டவரே. யுத்த சத்தங்கள் ஓயட்டும், ஜனங்களுக்குள் சமாதானம் சந்தோஷம் வரட்டும், அதிகாரிகளுக்குள் தேசங்களுக்குள் ஆண்டவரே ஜாதிகளுக்குள் ஒரு சமாதானத்தை தேவன் உண்டு பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமித்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறார். என் தந்தையே, என் அன்பே, என் ஆருயிரே அப்பா, நாங்கள் எங்கள் நெருக்கத்தில் எங்களை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர நீங்கள் எல்லா வியாதி எல்லா நெருக்கத்தையும் மாற்றி எங்களுக்கு பதில் கொடுத்த தெய்வம் அப்பா. எப்படியப்பா உங்களை துதிக்காமல் இருப்போம்? ஆம் ஆண்டவரே, தெய்வமே, நாங்களும் மரண கட்டிலிருந்து உங்களுக்கு நோக்கி கூப்பிட்டோம், பதில் கொடுத்தீங்களே தந்தையே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி. தாவீதை போல நாங்களும் செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம், எங்கள் தேசங்களுக்காக ஜனங்களுக்காக ரட்சிப்புக்காகப்பா. எங்கள் ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே. எங்கள் கூப்பிடுதல் உங்கள் சந்நிதியிலே வரட்டும் ஆண்டவரே, உடைய செவிகளிலே வரட்டும். ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, விசாரிக்க யாருமற்றவர்களா இருக்கிறார்கள், நீதி செய்ய யாரும் இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா மனமிறங்குங்க, மனமிறங்குங்க ஆண்டவரே. சத்துரு ஜனங்களை பட்சித்து கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. ஐயா, எங்கள் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, தேசத்து ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அபயமிடுகிறோம் ஆண்டவரே. கத்திரங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவரே தேசங்களுக்குள் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை தவிர எங்களுக்கு யாரும் இல்லப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசங்களை ஒடுக்குகிற எல்லாம் சத்துருவின் கிரியைகள் இருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. என் தெய்வமே ஸ்தோத்திரம், என் ராஜாவே ஸ்தோத்திரம், என் பலனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லா தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வல்லரசு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், கனடாக்காக, அமெரிக்காக்காக, பிரேசிலுக்காக ஆண்டவரே, பின்லாண்டுக்காக, ஆஸ்திரேலியாவுக்காக, லண்டனுக்காக ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு வல்லரசு தேசங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் தெய்வமே. இயேசுவே, நாங்கள் தேசங்களுக்காய் கதறுகிறோம், மன்றாடுகிறோம், கெஞ்சுகிறோம். இந்த தேச தலைவர்களை ரட்சிங்க, தேச மக்களை ரட்சிங்க, தேசங்கள் இயேசுவை காணட்டும் ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற நாச மோசங்கள் அழிவுகளிலிருந்து, இயற்கை அனர்த்தங்களிலிருந்து தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ரட்சிப்பின் தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அபிஷேகம் பண்ணுகிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய ஜனங்கள் மேல் இறங்குவதாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ரட்சகரே ஸ்தோத்திரம் எங்கள் மெய்ப்பரா இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பூமியின் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் உங்களுடையதல்லவா தந்தையே ஸ்தோத்திரம் பூமி அது நிறைவு மக்கள் ஜனங்கள் எல்லாம் உங்களுக்குரியது நீங்க தான் ரட்சிக்கணும்ப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி கைகளிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று தாவீது ராஜா சொல்லுகிறாரே ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எஸ்பிஎம் இணைப்புகள் சபைகள் எல்லா உலகங்கள் நாடுகள் தலைவர்கள் அப்பா எல்லாருக்கும் சுத்தமுள்ள கைகளை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே சுத்தமுள்ள கைகளை கொடுங்க ஆண்டவரே மாசில்லாத இருதயத்தை கொடுங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடாத படிக்கு கபடாய் ஆணையிடாத படிக்கு துன்மார்க்கத்துக்கு ஒப்பு கொடுத்து விடாத படிக்கு ஆண்டவரே உங்களிடத்திலே ரட்சிப்பேன் தேவனிடத்திலே நீதியை பெற்று நீதியுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாவீது சொல்லுவது போல கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகளிர் விடாதேயும் என்று சொன்னது போல உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவர் வெக்கப்பட்டு போக கூடாதப்பா உங்களுக்கு காத்திருக்கிற ஒருத்தர் கூட வெக்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே அப்பா தெய்வமே துன்மார்க்கரும் துரோகம் பண்ணுகிறவரும் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்களும் வெக்கப்பட்டு போகட்டும் ராஜா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் உடைய வழிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே ஓ நாங்க சத்தியத்திலே நடக்க உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க லார்ட் ஹல்லேலூயா லீட் மீ இன் தி ட்ரூத் ஆஃப் காட் அண்ட் டீச் மீ ஓ தோ ஆர் தி காட் ஆஃப் மை சல்வேஷன் ஓ ஒன்ஸ் டூ லார்ட் ஐ வெயிட் ஆல் தி டே I wait all the day for your presence, for your guidance, O God. Remember me, O God. Remember me. Hallelujah. Remember my prayers, O God. And answer our prayers, O God. Hallelujah. God, you are Almighty God. Good and upright is the Lord. Hallelujah. There will be a teach. Hallelujah. Glory to the name of the Lord. Hallelujah. We praise you, O God. We call upon your name, O God. For my name, O God. You are the Lord. You are the God. You are mighty, Father. We call upon to you, Father. Hallelujah. Hallelujah. What man can do, O God? You are the mighty God. You can do anything for everybody who are trusting in you. You are wait for you. Lord, we wait for you. We wait for your answer. We wait for your guidance, O God. We praise you. O Saul, my soul, call upon to you. Wait for your God. Hallelujah. Hallelujah. Lord, the secret is with you, Lord. Reveal the secret of a spiritual, oh God. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Hallelujah. Lord, my eyes are ever toward the Lord. Hallelujah. To his share. Hallelujah. Lord, my eyes are waiting for you, looking at you, O God. Hallelujah. Thank you, Jesus. Oh, glory to the Lord. Hallelujah. Lord, you say, turn to me. Hallelujah. Have mercy upon me, O God, for I am, Lord, deserted, O Lord, and afraid. I wait for you, O God. Only, Lord, I can call upon you. There is no other name to call. There is no other God. You are the God of glory, God of mighty. Eliyavanayum, thikkattavanayum, thunbathile irukkiravanayum, noki parkiravar, neenga mattumthane appa. Look upon name. Hallelujah. Look upon the poor and needy, O God. Praise you, O God. Praise you. Hallelujah. Hallelujah. Hallelujah. Lord, judge me, O God. Judge me. King David said, judge me. For I have walked, hallelujah, in my, hallelujah, in, O Lord, uprightly, O God. Father Lord, teach us to walk in the right path. Hallelujah. Teach us to walk with you, Lord. Enoch was walking with you, O God. I want to walk with you, Lord. Lord, let every Christians, every leaders, every pastors, every believers, let walk with you. Let they hear the voice of the God, not the voice of this world. Every day, every moment, Lord, we are hearing the voice of the world. Let us hear the voice of you. Ha Giriato Ribara Mahamandu Shika Bakandu. Yes, Lord, bless us to hear your voice, O Father. Let us obey your voice, O Father. Let you lead us, O Father. Hallelujah. Hallelujah. Glory, glory, O God. Lord, I have decided to follow you, O God. Lord, we are decided to follow your way, Father. Hallelujah. Thank you, Lord. Thank you. Lord, I love you. I love your commandments. I love your words. I love to hear your voice. Hallelujah. Hallelujah. Glory, Lord. Amandavare. Nandri. உங்க சத்தத்தை தான் கேட்கணும், உங்களோட தான் நடக்கணும் ஆண்டவர், உங்க முகத்தை தான் பார்க்கணும் ஆண்டவர். நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி தெய்வமே, நன்றி ராஜாவே, நன்றி, நன்றி எங்க ஜபத்தை கேட்கிறேன் அன்பே, என் ஆருயிரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. Glory, glory, glory, glory, glory to the name of the Lord. Hallelujah. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி.

நன்றி, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பாவுக்கு, நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். உங்க முகத்தை பார்க்கணும்ப்பா, உங்களோட பேசணும்ப்பா, உங்களோட நடக்கணும்ப்பா, உங்க குரலை கேட்கணும்ப்பா. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே.

என்ன துயரங்கள்

0: Sorry.
1: எங்கள் சாபைகளில் எழுப்புதல் பரவிவிடும்.

என்னோய்களை சிலுவையில் சுமந்து விட்டீர், என் பாவத்தின் சுமந்தவரே, தேசத்தின் சாபத்தை மாற்றிவிடு, சுமந்தவரே, எங்கள் ஜனங்களின்

கேட்கேன் ஆமாண்டவரே. என் அன்பே, என் ஆருயிரே, உங்க முகத்தை பார்க்கணும், உங்க குரலை கேட்கணும், உங்களோட கதைக்கணும்ப்பா, உங்களோட நடக்கணும், உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கணும்ப்பா. அப்பா ஆண்டவரே, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டீங்க, சாமுவேலுக்கு தெரியல நீங்க தான் கூப்பிடுறீங்கன்னு. ஆண்டவரே, ஏலி சொன்னபோதுதான் இதோ அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே பேசும் என்று சொன்னபோது பேசினீங்களே அப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, பேசுங்க அப்பா. உங்களோட பேசாம இருக்க முடியாதுப்பா, நீங்க பேசுங்கப்பா. எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை மன்னித்து, அக்கிரமங்களை, அநியாயங்களை மன்னித்து எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. யோவானை ஆவிக்குள்ளாக்குனீங்களே, எங்களை ஆவிக்குள்ளாக்குங்கப்பா. நாங்க ஆவிக்குள்ளாகி உங்களோட பேசணும், தரிசனங்களை காணணும், இந்த உலகத்தை மறக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்தை மறந்து உங்களோட நடக்கணும் ஆண்டவரே.

司

ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களை துதிக்கிறேன் அப்பா. எவ்வளவு நாளும் இந்த உலகத்தில் எங்களை வாழ வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த உலக ஆசை, உலக இச்சைகள் எல்லாம் மறந்து உங்களோடு வாழணும், உங்களோட நடக்கணும், உங்களோட பேசணும், உங்க குரலை கேட்கணும்ப்பா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் எஸ்பிஎம் காஸ்பல் இன்டர்நேஷனல வந்து ஜெபிக்கிற எல்லா ஜபங்களுக்கும் நீங்க ஆண்டவரே அதை அங்கீகரித்து எங்களுக்கு பதில் தரணும் ஆண்டவரே, பதில் தரணும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நீங்க பழுக செய்யணும், பெருக செய்யணும் ஆண்டவரே. உலகத்தின் ராஜாக்கள், தலைவர்கள், பிரபுக்கள், அதிகாரிகள் எல்லாம் வந்து எஸ்பிஎம்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. ஆன்லைன் ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறாங்களோ எல்லாம் உங்க சமூகத்துக்கு ஓடி வரணுமே, ஓடி வரணுமே. எல்லா ஜாதி ஜனங்களும் ஓடி வரணுமே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய ஊழியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை துதிக்கிறேன் இந்த இரவுலே ஆண்டவரே. என்னென்ன விண்ணப்பங்கள் ஜபிக்க சொல்லி சொன்னார்களோ, யாரெல்லாம் எந்த காரியங்களுக்காக ஜப விண்ணப்பங்கள் கொடுத்தார்கள், எல்லா விண்ணப்பங்களையும் பாதத்திலே வைத்து ஜபிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து, குறைகளை மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, அக்கிரமங்கள் அநியாயங்களை மன்னித்து, விக்கிரக ஆராதனைகளை மன்னித்து, விபச்சாரங்கள் வேசித்தனங்களை மன்னித்து, பொய்கள் களவுகள் திருடுகளை மன்னித்து, தெய்வமே எங்கள் ஜபங்களுக்கு பதில் தாங்க, பதில் தாங்க, பதில் தாங்க. சத்துரு வைக்கப்பட்டு போகவும் நாங்கள் உங்களுக்கு சாட்சியாய் நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் அன்பு தந்தையே, மிகுதி நேரங்களிலே வந்து ஜபிக்க போகிற அகிலாவை ஒப்பு கொடுக்கிறோம், ஃபஸ்ட் ராஜோதிரி ஒப்பு கொடுக்கிறோம், ஃபஸ்ட் ஆகஸ்டின் சலமோன் அடைய மனைவி ஒப்பு கொடுக்கிறோம், பிரதர் இம்மானுவேலை பிரதர் ரவி ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம், மஞ்சுளம்மா திருமம் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம், பாஸ்டர் அமல்ராஜ் அடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பாஸ்டர் ஜோன் பாஸ்டர் செல்லமும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகாலையிலே யாரெல்லாம் வந்து ஜபிக்கிறார்களோ, இனி நாளைய தினத்திலே யாரெல்லாம் வந்து ஜபிக்கிறார்களோ, வல்லமையோடு ஜபிக்கட்டும். அபிஷேகத்தோடு சிறுவர் மேலும் உடைய பரிசுத்தாவி வந்திறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தெய்வமே. நன்றி, நன்றி. என்னென்ன விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்க சொன்ன அத்தனை விண்ணப்பத்தை உடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா. இதோ என்னுடைய தாயாருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடவு காலமும் என் தாயாருக்கு நீடி ஆயுளை கேட்ட நான் இப்பொழுது 2 கிழமையாக அதை நிறுத்தி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். என்னுடைய தாய் உலகத்தில் இருந்து ஆண்டவரே சரீர பிரகாரமாய் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பது என் விருப்பம் ஆண்டவரே. அவர்கள் சரீர பிரமாணமாய் கஷ்டப்படக்கூடாது. ஆம் ஆண்டவரே, அவர்கள் நினைவிழந்து போகக்கூடாது. அவர்கள் ஆண்டவரே எப்படி வேதத்திலே உடைய ஜனங்கள் முதிர் வயதிலும் ஆண்டவரே நல்ல மரணம் அடைந்தார்களோ, அதே போல ஆண்டவரே என் தாய்க்கு நல்ல கண் பார்வை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. ஞாபக சக்தி குறைவாயிருக்கிறது, சரீரம் செத்து போயிருச்சு, பரவாயில்ல ஆண்டவரே. ஆனா அந்த ஆத்மாவுக்கு தேவ நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க. அவர்கள் 3 நாட்களுக்கு முன்பு சொன்னார்கள், ஆண்டவரே ஆண்டவர் என்னை கூப்பிடுகிற நேரம் வந்தது என்று. எங்களுக்கு தெரியாது சும்மா சொன்னாங்களா என்ன சொன்னாங்க ஆண்டவரே. ஆனாலும் உடைய கரத்திலே உங்களுக்காக ஓடிய ஒரு தாய், உங்களுக்காய் ஊழியம் செய்தது பாடு அனுபவித்த தாய், மரணத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு தாய் அல்லவா. நீங்கள் காப்பாத்தி உணவாய் பேசி வைத்திருக்கிற தேவனே,
கூடிய சீக்கிரத்திலே நான் என் தாயாரை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க, வழி திறந்து தாங்க ஆண்டவரே, வழி திறந்து தாங்க. ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல, கண்ணிமைக்கும் பொழுதுல உங்களுக்கு முடியும் வழி திறக்கவும் அற்புதங்களை செய்யவும். நீங்கள் அற்புதர், அற்புதர், அற்புதர். அன்னினோர் வாழ்க்கையை இன்பமாய் மாற்றுகிறேன் தெய்வம். ஏக்கங்களை அறிந்தவர், எண்ணங்களை அறிந்தவர் நீங்க தானே. அற்புதம் செய்வீர்கள் என்று காத்திருக்கிறேன். இதே போல ஒவ்வொரு தாய் தகப்பனுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் எந்தெந்த தாய் தகப்பன்மார் ஆண்டவரே வயது சென்று போ ஆண்டவரே சரீரத்திலே பாட அனுபவிக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்மாவை தேவ கரத்திலே கொடுக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உடைய கரத்திலே வைக்கிறேன். விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன்மார்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் கஷ்டப்படாத படிக்கே அந்த ஆத்மா சமாதானமாய் உடையதானமாய் தேவ சமூகத்திலே வந்து சேரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோரை கொண்டு போய் ரோட்ல போட்டுட்டு போறாங்க. சில பேரு ஆண்டவரே அப்பா சோல போட்டுட்டு போறாங்க. அது எத்தனை வேதனைக்குரியது. மனசாட்சி இல்லாம இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பன் அடிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க. இதெல்லாம் சத்துருவின் கிரியையா இருக்கிறது. அப்பா நீங்க தான் இதுக்கெல்லாம் வழி, நீங்க தான் இதுக்கெல்லாம் பதில். இயேசுதான் பதில், வேறு பதில் இல்ல. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கனப்படுத்தவும். வயது சென்ற அநேக முதியோர்கள் காட்டு பிரதேசங்களிலே குடிசை கட்டி வாழ்கிறார்கள். யானைகள் வருகிறது, பாம்புகள் மிருகங்கள் வருகிறது. ஆனாலும் என்ன செய்வது, அவர்கள் தனிமையிலே வாழ். அவர்களுக்கெல்லாம் அரசாங்கங்கள் ஆண்டவரே ஏதாவது ஒரு விதத்திலே வயோதிபருக்கு இந்த வெளிநாடுகளிலே வயது சென்ற போது ஆண்டவரே உதவி செய்வது போல ஏசியா தேசங்களிலே இருக்கிற பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் வயது சென்ற போது அவர்களுக்கு இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடம், பராமரிப்பு இல்லாதவர்களுக்கு பராமரிப்பு, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை பராமரிக்கத்தக்க வழிவாசலை தேவன் திறந்து கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறேன். ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜெப ஆவியையும் தந்து நடத்தினீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மிகுதி நேர காலத்தை உன கருத்திலே கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. தெய்வமே நன்றி, நன்றி. இயேசுவே நன்றி. ராஜாவே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். ஆமென். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேமும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கத்திரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
உன் பாதம் கண்ணில் இடறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலை சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினாலே நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு தெரிவு அருளி செய்வேன். நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, நீங்கள் எங்களை பாதுகாக்கிறமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா. வெளிப்படுத்தல் 13:3. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதின் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவான காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவர்களையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூசித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் வாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி கொப்பாக 2 கொம்புகளுடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆறச் சொத்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது.
அன்றியும் அந்த மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்து மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளாதவன் தவிர தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் அந்த கிறிஸ்துவின் காலங்களை குறித்து கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்திய காரியங்கள் வெளிப்படுத்தின காரியங்களினும் அநேக உலகத்திலே நடக்க இருக்கிறது. வெளிப்படுத்தலை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அதை கற்றுக் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 இன்று 13 அதிகாரம் வாசித்துள்ளோம். அதை அந்த எல்லா அதிகாரங்கள் 22 வாசித்த பிறகு நம் அதை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அந்தி கிறிஸ்துவின் காலம் வரப்போகிறது. பிசாசு அவனுக்கு ஆதிக்கத்தை கையில் எடுத்து அவனுடைய ஆட்சி இப்பொழுதே பல தேசங்களிலே அந்த சிப் என்பது அந்த 666 என்று சொல்லுகிறார்கள். அநேகர் WWW அதுவும் அந்தி கிறிஸ்துவின் அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்தி கிறிஸ்து இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறான். இந்த இத்தாலியிலே அந்தி கிறிஸ்து இருக்கிறான். பல நாடுகளிலே அவன் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறான் மறைமுகமாக. ஹல்லேலூயா. நம்ம ஜபம் பண்ணுவோம். கர்த்தரிடத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி அது நமக்கு அளிக்க முடியாது. ஏன்னா அது தேவன் கட்டளையிட்டது. ஆனால் தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே யாரும் தவறி விழுந்து விடக்கூடாது. அவனுடைய ஆளுகைக்கில் போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உங்களுக்கு நன்றி. இந்த வெளிப்படுத்தல் புத்தகங்களை நாங்கள் வாசிக்க கற்றுக் கொடுக்க கற்றுக்கொள்ள தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே உங்களுடைய பிள்ளைகள் யாரும் விழுந்து விடக்கூடாது. ஆண்டவரே அவனுடைய ஆதிக்கத்திலே பாவத்தில் அடிமைகளாகிவிடக்கூடாது. ஆண்டவரே விசேஷமாக உங்களுக்கென்று அர்ப்பணித்தவர்கள் உங்கள் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள். ஆண்டவரே சத்துருவானவன் நாங்கள் வெளிப்படுத்தல் 12 பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவரே அந்த ஸ்திரி என்று சொல்வது அது இஸ்ரவேல் தேசமாக இருக்கிறது. ஆண்டவரே அப்பா அவன் யுத்தம் பண்ண புறப்பட்டான். யாருக்கு? தேவனுக்கு சாட்சியாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக. ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உடைய இரத்தத்திலே மூடுங்க மூடுங்க மூடுங்க. அந்தி கிறிஸ்து நாட்களுக்கு யாரும் அடிமைப்பட்டு விடாதபடிக்கு கடைசி வரைந்தமும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னதின்படி உடைய வருகை அளவும் நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவே, ஸ்தோத்திரம் இரட்சகரே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் படைத்தவரே, ஸ்தோத்திரம் உன்னதமானவரே, ஸ்தோத்திரம் உயர் மறைவிலே வாசம் பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம் இயேசு ராஜா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசப்பா, நன்றி. ஒருவராவது ஆண்டவரே சத்துருவின் கையிலே விழுந்து விடாத படிக்க ஒவ்வொருவரையும் இரத்தத்திலே மூடுங்க. அண்டு பேதுருவுக்காக நீங்க வேண்டினதுனாலதான் பேதுரு உங்களுக்கு சாட்சியாக நின்றாரு, இல்லைன்னா விழுந்து போயிருப்பாரு. ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய இரத்தத்திலே மூடுங்க. நீங்க யோவான் 17 எல்லாருக்காக ஜெபித்திருக்கிறீங்க, நன்றி. இன்று நீங்க பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறீங்க. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் அதிகாரம் உங்கள் கருத்தில் இருக்கிறது. தெய்வமே ஒவ்வொரு சபைகளும் உடைய இரத்தத்தினாலே மூடப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள், ஊழிய குடும்பங்கள், எஸ்பிஎம்ல இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் உடைய இரத்தத்திலே மூடப்படட்டும். வஞ்சகனுடைய வஞ்சக வழியில யாரும் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. இந்த வஞ்சகனுக்கு யாரும் ஆண்டவரே கீழ்ப்படிந்து விடக்கூடாது. ராஜா உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், படைத்தவரே உங்களை துதிக்கிறோம், உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம், உயிருள்ளவரே உங்களை துதிக்கிறோம், ஓ கிருபையின் தேவனே உங்களை துதிக்கிறோம், மகிமையின் தேவனே உங்களை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், தூயாதி தூயவரே உங்களை துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் ஜபத்தை கேட்டவரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் இரத்தத்தினாலே மூடுங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்கள் ஆவிக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு

0: நான் இன்று தகப்பனை சோத்திரம் ஆண்டுகிறேன். மகிமைப்படுத்துகிறோம், ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் தகப்பனே, அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளும் 96வது தடவையாக பர்லோ கதவை கனடா ரிவைவலை காண வேண்டும். எழுப்புதல் வருமட்டும் உம்முடைய கரத்தை நாங்கள் ஓய்ந்திருக்க விடமாட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதில் கொடுக்க மட்டும் நாங்கள் உம்முடைய பரலோக கதவை தட்டி கொண்டே இருப்போம் என்ற அந்த விசுவாசத்திலே தொடர்ந்துமாய் 96வது தடவை என்றால் 8 வருடங்கள், 8 வருடங்களாக எழுப்புதல் நடந்த ஆராய்ச்சிகளை பார்க்கிற வேளையிலே பல வருடங்கள் ஜெபித்து அதனுடைய பலனை கண்டிருக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை பாச தயாவுக்கு ஆண்டவர் கொடுத்து தைரியத்தை கொடுத்து இந்த தொடர்ந்துமாய் இந்த கனடா ரிவைவல் பிரேயர் மாத்திரமல்ல, இலங்கையிலே ரிவைவல் பிரேயர், இப்படி பல காரியங்களை செய்வதற்கு ஒரு தாகத்தை கொடுத்து ஜப வாஞ்சியை கொடுத்து நடத்தி வருகிறார் ஆண்டவர். அவரையும் இணைந்து, அவர் மாத்திரமல்ல அநேகர்கள் நாங்கள் இணைந்து இந்த காரியத்தை செய்கிறோம். அது கர்த்தருடைய கிருபையினால் இந்த காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்றைக்கும் இந்த இடத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் ஊழியக்காரிகள், குறிப்பாக கனடா தேசத்தில இருந்து, இலங்கை தேசத்தில இருந்து, இந்தியா தேசத்தில இருந்து மற்றும் பல தேசங்கள்ல இருந்து இணைந்திருக்கிறீர்கள், இன்னும் இணைய இருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் இணைய முடியாவிட்டாலும் அவர்கள் கேட்கக்கூடியதாக சங்கமம் ரேடியோ இந்த நிகழ்ச்சியை டிரெக்டாக ஒலிபரப்பி கொண்டிருக்கிறது. எல்சடாய் டிவி இதை நேரடியாக பார்க்கக்கூடியதாக அவர்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இணைந்து தொடர்ந்துமாய் விசுவாசத்திலே தொடர்ந்துமாய், எப்படி அந்த ஏழை பெண், அவளுக்கு எந்த நியதியும் இல்லை, அந்த விதவை பெண், ஆனால் அந்த நியாயாதிபதியோ பதில் கொடுக்கிறதா இல்லை, ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் தட்டிருந்த நிமித்தம் அவள் பதிலை பெற்றுக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் 91வது சங்கீதத்திலே சொல்லப்பட்ட சில வசனத்தை வைத்து அதை குறித்து நான் சொல்லி ஆரம்ப ஜபத்தை செய்வேன். அதன் பிற்பாடு டோர் ஆஃப் ஹோப் அந்த ஊழியக்காரி, அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தொடர்ந்து மாய் பாஸ்டர் ஜேக்கப் மற்ற காரியங்களை நடத்துவார்கள். வார்த்தையை கொண்டு வருகிற தாசனுக்காக நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜபிக்க போகிறோம். 91வது சங்கீதம் 14-15 வசனங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இன்றைக்கு நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறபடியினால் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். நமக்கு பதில் கொடுக்க அவருக்கு முடியும். ஆகவே தொடர்ந்து அவருடைய கரத்திலே இந்த இன்றைய நாளிலே நடக்கிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நான் மாத்திரமல்ல நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜபியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காய் நீர் அற்புதங்களை செய்து வருகிறீர், அதிசயங்களை செய்து வருகிறீர். தொடர்ந்துமாய் உம்முடைய பரலோக கதவை தட்டும்படியான கிருபையை ஆண்டவரே கொடுத்து விடாமுயற்சியோடு தகப்பனே இந்த காரியங்களை செய்வதற்கு உதவி செய்து வருகிறதற்காய் சோத்திரம். இன்றைக்கும் 96வது தடவையாக உம்முடைய பரலோக கதவை இந்த தேசம் எழுப்புதலை காண வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசத்திலிருந்து பல ஊழியர்கள் பல தேசங்களுக்கு ஆரம்ப காலத்திலே போனார்கள், ஆனால் இப்பொழுதும் இந்த தேசம் ஆண்டவரே உம்மை மறந்து, உம்மை மறுதளித்து, உம்மை விட்டு தூரமாய் போய் உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்தாலும் இந்த தேசத்துக்காய் திறப்பின் வாசலில் நிற்பதற்காய் எங்களை முன்கூட்டு முன்குறித்த ஆண்டவரே, இந்த தேசத்திலே கொண்டு வந்து அநேகர்களை ரட்சித்து தகப்பனே, ஊழியக்காரன் ஊழியக்காரிகளாய் மாற்றி தகப்பனே, ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்க செய்திருக்கிறதற்காய் சோத்திரம். இன்றைக்கும் தொடக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம், ஊழியக்காரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஊழியக்காரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பும்படியாய், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளட்டும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த தேசம் ஒரு எழுப்புதலை காணப்போறதுக்காய் முன்கூட்டியே உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் கர்த்தரே இருக்கிற இடத்திலே நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் இந்த மாலை வேளையிலும் தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது இப்படியாக சொல்லுகிறான், என் விண்ணப்பமக்கு தூய பலியாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருப்பதாக. ஹல்லேலூயா, தேவனை ஆராதிப்போமாக. நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை எங்கள் கர்த்தரையே நாங்கள் உயர்த்தி ஆராதிப்போம் என தாயின் கருவிலே நம்மை உருவாகி பேர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா.

சொல்லி வருவார்கள் என்று தாயின் கருவிலே எங்களை பேச சொல்லி அழைத்து இந்நாள் வரையிலும் எங்களை ஆதரித்து வந்த தேவாதி தேவனே, இந்த மாலை வேளையிலும் ஒருவருக்கே நாங்கள் கனத்தை மகிமே துதியை கொண்டு வருகிறோம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நாங்கள் ஜீவனை கொடுத்து சுவாசத்தை கொடுத்து இந்த வேளையில் உம்மை ஆராதிக்க துதிக்க ஒரு ஜனக்கூட்டமாய் எங்களை தெரிந்து கொண்ட இந்த சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எங்களுக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை. அவர் ஒருவரே ஒப்பான தேவனாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் அல்வா

சர்வாதி தேவன், அவர் நல்லவர், அவர் இன்றும் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட ஓங்கிய புயத்தினாலும் அந்த கிறிஸ்துவே ஜனங்களை பயங்கரமான காரியங்களை செய்து என் இயேசு வானத்திலும் கீழே பூமியிலும் இன்றும் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிற நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் பெரியவராய் இருக்கிறார். மகா பெரிய எழுப்புதலை என்னுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் நம் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய ஆராதனைகள் எல்லாம், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் அங்கே பரலோகத்தில் ஆண்டவர் குவியலாக குவித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய அந்த எழுப்புதலை வெகு சீக்கிரமாக காண்போம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு மகிமையின் மேகம், நம்மை விட்டு விலகாத மேகம், அவர் அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தேவனுடைய மகிமையை அந்த இடத்துல கண்டார்கள். மோசே அந்த கூடாரத்தில போக முடியாத அளவுக்கு அந்த மகிமை விளங்கியது. இந்த மாலை வேளையிலும் நாங்கள் எங்கெல்லாம் சூழ்ந்து தேவனை துதிக்கிறோமோ, எதற்காக கூடி நாங்கள் ஆராதிக்கிறோமோ, அந்த மகிமையின் மேகம் இந்த கனடா தேசத்திலும் கூடி இருக்கிறவங்களுடைய இல்லங்களிலும் தேவனுடைய பிரசன்னகம் அளவுக்கு அதிகம்

0: பரிசன்னத்துக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய ஆராதனை நீங்கள் மகிமையா இறங்கினதுக்காக நன்றி. தொடர்ந்து நீங்க மகிமைப்படுவீங்களாக. இயேசுவின் நாமத்தில் செபித்து நிற்கிறோம் நல்ல ஜீவன் உள்ள தகப்பனே. Thank you Father, thank you Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியான. ஆமென்.
1: ஆமென். ஆமென். ஆமென். Thank you sister. தேவ பிரசன்னம் நிறைந்த ஆராதனைக்குள் வழி நடத்தினதற்காக தேவனுடைய மகிமை நிச்சயமாகவே நம் அனைவரை மூடட்டும். நாம் இந்த ஜப நேரத்திலே ஜப சிந்தையோடு கூட இருக்கும் பொழுது ஆவியானுடையதான நிறைவு நமக்குள்ளரே நிறைவாய் காணப்படுவதாக. ஆவியின் ஒத்தாசையோடு கூட பெருமூச்சோடு கூட வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் ஜபிப்பதற்கு கர்த்தாமே நம்மை இன்னும் வழி நடத்துவாராக. இந்த ஜப வேலையை கர்த்தர் மீண்டும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஜப கனடா 96வது கனடா ரிவைவல் பிரேயரில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவ ஊழியர்கள் விசுவாச ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் பாஸ்டர் சொன்னதை போல அநேக வருடங்களாக இந்த ஜபத்தை நாம் செய்து வருகிறோம். நிச்சயமாகவே முடி உண்டு. மோர்மியான் என்கிறதான தீவிலே கிட்டத்தட்ட 100 வருடங்கள் தொடர்ந்து செயின் பிரேயர் பண்ணியிருக்கிறார்கள். சங்கிலி ஜபம் என்பது கிட்டத்தட்ட 100 வருடங்கள் தொடர்ந்து அது நிமித்தம் எழுப்புதலானது வெடித்து பல தேசங்களிலே சபைகள் பெருகின. ஊழியர்கள் அந்த தீவிலிருந்து புறப்பட்டு போய் அநேக தேசங்களிலே அவர்கள் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். நிச்சயமாகவே தொடர்ந்து ஏறெடுக்கப்படுகிறதான இந்த எழுப்புதல் ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவை உண்டு பண்ணுவார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஜபிக்கிறவர்கள் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது 3 நிமிடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தை நீங்கள் முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற எல்லா ஜப சிந்தையோடு கூட இருப்போம்.
2: பாஸ்டர் ஜேகப் அன்மியூட் பண்ணுங்க. பாஸ்டர் ஜேகப் அன்மியூட் பண்ணுங்க. பாஸ்டர்
1: ஓகே ஓகே ஓகே. சோ தொடர்ந்து ஃபுல்ல அன்மியூட்ல இருந்துச்சா பாஸ்டர்? மியூட்ல
2: இல்ல இல்ல இப்ப தான் ஓகே ஓகே
1: ஓகே. தேங்க் யூ. சோ ஜபத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். பாஸ்டர் ஜபா அவர்கள் முதலாவது ஜப குறிப்புக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த கடைசி நாட்களில் கனடா தேசம் எங்கும் உள்ள திருச்சபைகளில் ஆவியானோரின் அருள் மாறி அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாகவும் சபைகள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியானோரின் ஆறுதலோடும் வளர்ந்து பெருகும்படியாகவும் கனடா தேசத்தில் மாபெரும் எழுப்புதல் உண்டாகி உலகம் முழுவதும் பற்றி பிடிக்கும்படியாகவும் பாஸ்டர் ஜபாஸ் இஸ் கோயிங் டு ப்ரே எஸ்பெஷலி for the land of Canada, our nation, so that the Spirit of the Lord may be poured out, you know, without any measure, as it was in the day of Pentecost, as it was in those days, the first century Christians, they were growing with the fear of the Lord, with the comfort of God. Naam in the Pentecostal naal ulagam muluvadum arugira sandeyum ad anusarikkapadugirathu. Kathar indha naalile sabaigalile ஆவியானோட அருள் ஊற்றப்பட வேண்டும். அந்த எழுப்புதலுக்கு ஒரு பெரிய அவசியம். பரிசுத்த ஆவியனுடைய நிறைவு சபைகளிலும் முதலாவது ஒரு பெரிய ஒரு பிரேக்த்ரூவை உண்டு பண்ண வேண்டும். இந்த காரியத்திற்காக பாஸ்டர் ஜெபா அவர்கள் வழி நடத்துவார்கள். ஜெபத்திலே நாம் இணைந்திருக்கும் பொழுது
3: பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, அருமையான இந்த 96வது எழுப்புதல் ஜெபத்துக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அது சுயரத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கனடா தேசத்திலும் உள்ள திருச்சபைகளுக்காக வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளும் பின்மாறி அபிஷேகத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆவியானவரே நீர் அருள்மாறி பொழியும்படியாய் உமது சமூகத்தில் திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம். அன்று பெந்திகோஸ்து நாள்ல நடந்த அனுபவம் கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு திருச்சபைகளும் காணப்படத்தக்கதாக ஆவியானவருடைய வல்லமை, வழிநடத்தல், அபிஷேகம், பிரசன்னம் ஒவ்வொரு சபைகளிலும் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பின் மாறி மலையை கர்த்தரிடத்தில் வேண்டும் போது வானத்துல மின்னல்களை உண்டாக்கி அவன் அவன் வயல்கள்ல பயிர் உண்டாகும்படியாய் மலைக்கு கட்டளையிடுகிற தேவன், இந்த வேளையிலும் ஆவியானவரே உம்மிடத்தில் ஒவ்வொரு திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை ஒன்று நிச்சயமாகவே. இந்த நாட்கள்ல திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளையும் ஆவியானவர் நீர் சுட்டரித்து போடும்படியாய் உமது சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் ஆவியானவருடைய ஆறுதல்ல பெருகும்படியாய் கர்த்தருக்கு பயப்படுற பயம் திருச்சபையில இன்னும் ஊற்றெடுக்கப்படும்படியாக. உலக காரியங்களோ லௌலிக காரியங்களோ எதுவும் திருச்சபைக்குள்ள நுழைந்து விடாதவாறு ஆவியானவரே திருச்சபைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சரீரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில சபையில் ஒவ்வொருவர் மேலும் எழுப்புதல் காணப்படும் போது அந்த எழுப்புதல் சபையில அந்த காணப்படும் அப்பா. அப்படி சபையில எழுப்புதல் காணாமல் கனடா தேசத்துல எழுப்புதலை நாங்கள் காண முடியாது. இந்த நாளிலும் அந்த அனுபவத்தை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஊழியக்காரரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கனடா தேசத்தின் எழுப்புதல் உலகம் எங்கிலும் பற்றி பிடிக்கட்டுகும் ஆண்டவரே. ஒரு மாறுதல் வரும்படியாக தேசம் எல்லாம் எழுப்புதலை காணத்தக்கதாக ஆவியானவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் உமது சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டதுக்காய் நன்றி. நிச்சயமா இந்த ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற கிருபைக்காக உங்களுக்கு சோத்திரம் என்று சொல்லி கணம் துதி மகிமை மாட்சிமை பெருமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே.
1: நிறைவான அபிஷேகத்தை சபையிலே ஊற்றுவாராக. எழுப்புதலுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக மாறட்டும். அடுத்த ஜெப குறிப்பை சிஸ்டர் ஜெயா அவர்கள் ஜெபத்திலே நம்மை நடத்துவார்கள். இந்த கனடா தேசத்திற்குள்ளே படிப்பிற்காக, வேலை வாய்ப்பிற்காக அல்லது அகதி அந்தஸ்து கோரி வருபவர்கள் தங்களுடைய ஆராதனை முறைகளையும் கலாச்சாரங்களையும் பின்பற்றுவதற்குரிய வழிமுறைகள் அரசாங்கத்தினாலே உற்சாகப்படுத்தப்படுகின்றபடியால் இப்படிப்பட்ட மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக சுவிசேஷத்தை எதிர்ப்பவர்களாகவே காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் ஊடுருவி இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடியதான அறிவை இரட்சகரா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்வாராக. So Sister Jayasi is going to pray for those people who have migrated into this country, Canada, especially for a work with the work permit, for job purpose, or even to apply for asylum. You know, so they should understand the culture of this land, especially they should fear the Lord. You know, especially they don't accept gospel, they became an opponent to the gospel of the Lord. They don't even many times follow the rules and the Canada's all standing orders. So you will see, he's going to pray that God may touch them. They would have the fear for the Lord. They would observe the lands, all, you know, the rules and regulations. So Sister Jaya, she is going to pray for this prayer.
4: எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மேல் அன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லப்படுகின்ற விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த கனடா தேசத்துக்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசத்திலும் ஐயா மக்களை கர்த்தாவை வரவேற்று இந்த தேசத்திலே ஐயா ஜனங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் முகமாக இந்த தேசம் செய்து வருகிறதான ஐயா இத்தகையதான மேன்மையான காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்திலே கர்த்தாவின் தேசம் ஐயா ஸ்தாபிக்கப்பட்ட காலத்துல கர்த்தாவை ஐயா உம்முடைய அன்பு உம்முடைய கர்த்தாவை வார்த்தைகளினூடாக ஸ்தாபிக்கப்பட்ட இந்த இடத்துல வந்த ஜனங்கள் ஐயா ஐயா உண்மை கண்டுகொள்ள தடையாக இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே, ஐயா மனித கத்தாவ எண்ணங்கள் ஐயா, அதற்கு மேலாக அந்தகார வல்லமைகள் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி சத்தியமாகி உம்முடைய அறிவாகிய ஒளியை ஐயா அந்த சுவிசேஷத்தின் அறிவாகிய ஒளியை காணக்கூடாதபடிக்கு ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்து குருட்டாட்டத்தின் ஆவி இந்த ஜனங்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், அப்பா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்ல முடிய வார்த்தையின்படி இந்த ஜனங்கள் உண்மை கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவர் இந்த நாட்களிலும் இந்த தேசத்திலே ஐயா வந்து ஐயா குடி இந்த தேசத்திலே வாழ்வதற்கு எந்த நோக்கத்தோடு அவர்கள் வந்திருந்தாலும் தேவரீர் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஜனங்களை இடைப்பட வேண்டுமா, ஜனங்களுடைய வாழ்க்கையை சந்திக்க வேண்டுமாய் அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவி அடையவும் நீங்க சித்தமுள்ளவரா இருக்கிறீங்க. ஆனப்படினாலே கத்தா ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுக வெளியே சொன்னவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே கத்தாவே ஐயா அந்த ஜனங்கள் ஐயா உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனங்களை நீர் கத்தாவே இந்த நாட்களை எழுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஐயா உடைய வார்த்தைகள் கத்தாவே ஐயா ஆவியோடும் வல்லமையோடும் கடந்து சென்று ஜனங்களுடைய இருதயங்களை விதைக்கப்படத்தக்கதாக ஐயா உடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களும் வசனம் உறுதிப்படத்தக்கதாக இந்த நாட்களில் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த மேன்மையான கத்தாவை ஐயா அந்த வெளிப்பாடு ஐயா கத்தாவை இந்த பூமியில ஜனங்கள் பெற்றுக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஐயா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிறதான எழுப்புதல் கத்தாவை ஐயா அந்த வந்திருக்கிற இந்த குடிமக்கள் ஐயா வந்திருக்கிற ஜனங்கள் மூலமாகவும் ஏற்கனவே இந்த தேசத்திலே கத்தாவை நீண்ட காலமாய் வாழுகிற நம் மூலமாகவும் கத்தா வெளியரங்கமாகும்படி பரிசுத்தாவியான ஒரு பலத்த காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா சொல்லப்பட்ட தடைகள் நீக்கப்படட்டும் ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஆண்டவரே ஐயா தாங்கள் தங்கள் வழிபாடுகளை செய்யத்தக்கதான திறக்கப்பட்ட இந்த கதவுகள் இயேசுவின் நாமத்திலே அடைக்கப்படத்தக்கதாக ஐயா தேசத்து தலைவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமா, ஏற்றப்படுகிற சட்டங்கள் கத்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமையான காரியங்களை கத்தாவே கொண்டு வரத்தக்கதாக காரியங்கள் அமையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாகவே எங்களுக்குள்ளே கிரிய சிற வல்லமையின்படி இந்த தேசத்திலும் வந்திருக்கிற கத்தாவே புதிதாக வந்த ஜனங்கள் உமை காணும்படி பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல முடிய ஆவியானவரால் யாக முடிச்சின் பிரகாரம் ஆவியான பலத்த காரியங்கள் செய்யறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்
1: ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர் ஜெயா. அடுத்த ஜெப குறிப்பை சிஸ்டர் ஷாரன் அவர்கள் செய்வார்கள். She is going to pray for the unsaved youths throughout the Canada to be freed from all forms of addiction, drugs, alcoholism, adultery, rivalry, social media, disobedience and for them to have salvation. ஷாரன் அவர்கள் ஜெபிப்பார்கள். கனடா தேசத்தில் இருக்கிறதான எல்லா வாலிபர்களுக்கா இளைஞர்களுக்கா குறிப்பாக பலவிதமான போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற கர்த்தர் தாமே விடுவிக்கட்டும். சமூக வலைதளங்கள் பலவிதமான சோசியல் மீடியா காரியத்தின் மூலமாக சிக்கி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்கட்டும். கீழ்படி ஆமையிலிருந்து இந்த வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கீழ்படிதலையும் கர்த்தர் தரும்படியாக, இந்த ரட்சிக்கப்படாதிருக்கிற இளைஞர்களை கர்த்தர் தொடும்படியாக சிஸ்டர் ஷாரன் அவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள்.
5: Thank you, Lord Jesus. Thank you, Thagappane Nandri. Thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord. Thank you for your mighty presence, oh Father. Thank you so much, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you so much for this Canadian revival prayer, oh Father. Thank you for the wonderful worship, oh Father. Thank you for your mighty presence, oh Father. We thank you, Lord. We thank you, Lord. We humble ourselves and we come before you, oh Father. Thank you, dear Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord Jesus, we come before you, Lord, with this prayer request, oh Father. We come, we place this prayer request at your feet, oh Father. Jesus, dear Jesus, thank you, Jesus. Oh, Jesus, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Dear Jesus, we bring all the youths of Canada, all the unsaved youths of Canada at your feet, O Lord, especially the ones that are, O Lord, thank you, Jesus, especially the ones that are addicted to social media, addicted to drug, addicted to alcoholism, O Lord. Thank you, Jesus. We bring them to your feet, oh Father. Oh Lord Jesus, thank you, Lord. You touch each and every one of them, oh Father. You give them a divine encounter, oh Father. Just like how Saul turned into Paul, Lord Jesus, we want you to give your divine encounter to each and every one of the youth in Canada, Lord, especially the unsaved children, oh Father. Each and every young man, they were created on your image, oh Father. Thank you, Lord. Thank you, dear Jesus. We want them turned into ministers, oh Father. Oh dear Jesus, we want government policies against these drugs and alcohol, Lord. Oh dear Jesus, even with social media, oh Father, we want them more interested in education rather than social media, Lord. Lord Jesus, please change the culture of this country, Lord. You touch the culture of this country, oh Father. Oh, thank you, Lord. Thank you, Lord. We sprinkle your precious blood on each and every one of these children, oh Father. We want your hand to move among us, oh Father. You fill each and every one of these children with your presence, Lord. You give them a divine encounter, oh Father. Thank you, Lord Jesus. You're almighty. You're capable of everything, oh Father. We come to you, oh Father, with this prayer request. We wholeheartedly believe that you can change each and every one of the children, Tahapane. Thank you, Lord. Thank you. Thank you, dear Jesus. We place this prayer request at your feet, oh Lord. We humble ourselves and we come to your presence, oh Father. In the mighty name of Jesus, we pray. Amen. Thank you.
1: Amen, amen. Thank you, Sister Sharon, for the passionate prayer. May the Lord hear our prayer and the cry so that God would touch the youths and save the people, save the youths. அடுத்த ஜபக்குறிப்பை பிரதர் மதியழகன் ஜபத்திலே நடத்துவார்கள். கனடா தேசத்தினுடைய பொருளாதாரத்திற்காக, உலகம் எங்கும் பொருளாதார வீழ்ச்சியை பார்க்கிறோம். கனடா தேசத்தினுடைய பெரிய ஒரு பாதிப்பை நாம் பார்க்கிறது நிமித்தம் ஜனங்கள் மத்தியிலே வேலையில்லாத ஒரு நிலைமை, வேலையில்லா நிலைமை நிமித்தம் பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகளிலே அநேகர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொழில் வளங்கள் இந்த நாட்களிலே பாதிப்பு அடைந்திருக்கிறது. பிசினஸ்ல பெரிய ஒரு பாதிப்பை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் தேசத்திலே சேமத்தை உண்டு பண்ணுகிறார். நம்மை தாழ்த்தி அவரை நாம் தேடும் பொழுது இந்த வேலையில பிரதர் மதியழகன் இந்த காரியங்களுக்காக செபிப்பார்கள். மதியழகன், ஹி இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் த எக்கனாமிக்கல் தீஸ் கண்டிஷன்ஸ் இன் கனடா. பீப்புள் ஆர் லூசிங் த ஜாப், பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் த ஜாப். ஸோ காட் மே யூனோ பிளஸ் த பீப்புள் டு கெட் த ஜாப், எஸ்பெஷலி த பீப்புள் ஹூ ஆர் இன் த லார்ட், ஹூ பிலாங் டு அவர் யூனோ லார்ட் சேவியர். அண்ட் ஆல்சோ ஃபார் த பிஸ்னஸ் மே இன்க்ரீஸ் இன் திஸ் லேண்ட். So may the Lord, the Spirit of the Lord, may lead the people into the right way. Brother Madhiyalagan.
6: நன்றி ஆண்டவரே. அருளாளர் தங்களை அழைத்து இந்த தேசத்தை அழைத்து ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் ஆண்டவரே எங்களை அழைத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே ஆண்டவரே நீ செய்து வருகிற ஆண்டவரே உலகத்துக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாய் இருக்கிற ஒரு தேசமா இந்த தேசத்தை வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. சமாதானத்தை கட்டி எழுப்புற தேசமாய் வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஹியூமனிடேரியன் இஷ்யூஸ்லே ஆண்டவரே மனிதாபிமான ரீதியிலே ஆண்டவரே உலகத்தில் நடக்கிற காரியங்களிலே ஆண்டவரே சாரி தீவிரவாத ஆண்டவரே ஆட்சிகள் பல நாடுகளிலே வந்து கொண்டிருக்கிற வேளையிலும் இந்த தேசத்திலே ஆண்டவரே ஆண்டவரே அகதிகளை வரவேற்று ஆண்ட மனிதாபிமான ரீதியிலே எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு வர்ற ஆண்டவரே கல்வி அறிவில இந்த தேசம் உலகத்துக்கு முன் உதாரணமா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே இந்த நாளிலும் ஆண்டவரே உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிற இந்த பொருளாதாரம் அந்த சூழ்நிலையின் நிமித்தம் ஆண்டவரே இந்த தேசத்தையும் அதை ஆண்டவரே தாக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே இந்த தேசத்திலே உள்ள எல்லா துறைகளிலும் உள்ள வேலை வாய்ப்புகள் ஆண்டவரே கல்வி படிப்பு படித்த பிள்ளைகள் அநேகர் வேலை இல்லாமல் தவிக்கின்ற இந்த நாளிலே ஆண்டவரே தேவை இல்லாம அரசியல் தலைவர்கள் ஆண்டவரே அளவுக்கு மிஞ்சி ஆண்டவரே ஆண்டவரே அவருடைய சட்டத்திலே அந்த ஓட்டையை பயன்படுத்தி எத்தனையோ தேசங்கள் இந்த தேசத்துக்கு ஆண்டவரே பல லட்சம் பேர் வந்து ஆண்டவர் இந்த தேசத்தை திக்கு முக்கோடாகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில இருந்து இந்த தேசத்தின் பொருளாதார வளங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பாக ஆயில் காஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆண்டவரே அது ஆண்டவரை மேம்படும்படியா ஜபிக்கிற இந்த தேசத்தில் நீ தந்த ஆண்டவரே ஆயில் ஆண்டவரே கேஸ் ஆண்டவரே ப்ரொடக்ஷன் அளவுக்கு அதிகமாய் ஆண்டவரே உற்பத்தி செய்யத்தக்கதாய் ஆண்டவரே பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யத்தக்கதா இந்த தேசத்திலே அந்த துறையிலே ஆண்டவரே ஆண்டவரே நீங்க காரியங்களை வாய்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே விண்ட் சோலர் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி சிஸ்டம் ஆண்டவரே அதற்காக ஜெபிக்கிறோம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஆண்டவரே இந்த தேசத்திலே உற்பத்தி செய்யப்படுகிறது அது அந்த வளங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஃபாரஸ்டியன் டிம்பர் ப்ரொடக்ஷன் ஆண்டவரே அந்த இண்டஸ்ட்ரீஸ் உலகத்திலே பல நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஆண்டவரே டிம்பர் உற்பத்தி செய்ய அனுப்பப்படுகிறது ஆண்டவரே. அந்த ஃபாரஸ்ட் அந்த அந்த வளங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ் ஆண்டவரே அந்த துறையில இந்த தேசம் ஆண்டவரே பல தேசங்களுக்கு ஆண்டவரே குறிப்பா சீனா தேசங்களுக்கு ஆயில் வேறு காரியங்களை அக்ரிகல்ச்சர் மூலமாக அனுப்பி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் துறையில அதிகமான உற்பத்திகளையும் ஆண்டவரே தொழிற்சாலைகளையும் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு ஆண்டவரே குறிப்பாய் ஆண்டவரே கிழக்கத்திய தேசிய நாடுகளில் இருந்து வருகிறவர்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே தொழிற்சாலை வேலைகளிலே அநேகர் ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான மைக்ரன்ஸ் ஆண்டவரே இருக்கிறார்கள் அதை நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே அந்த தொழிற்சாலை அந்த காரியங்களில் நீங்கள் ஆண்டவரே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் டெக்னாலஜியிலே ஆண்டவரே இந்த தேசம் இன்னுமாய் முன்னேறும்படியா இன்னுமாய் ஆண்டவரே அநேக தேசங்களுக்கு ஆண்டவரே டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் ஆண்டவரே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ்லே ஆண்டவரே மற்ற நாடுகளுக்கு முன்னோடியா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் சொல்லப்படாத துறைகளிலே எல்லா தேசத்துக்கும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்கெங்க ஆண்டவர் நிலக்கரி ஆண்டவரே அளவுக்கு அதிகமாக இந்த தேசத்திலே உற்பத்தி செய்யக்கூடிய ஆண்டவரே ஆண்டவரே இருந்தும் ஆண்டவரே அவற்றை சரியாக பயன்படுத்த முடியாது சரியாக உற்பத்தி செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தில் அந்த துறைகள் எல்லாம் இன்னும் மேம்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அரசியல் தலைவர்களை உடைய கரத்தில் ஒப்புக்கொட்டுகிறோம். சுய லாபத்துக்காக ஆண்டவரே கீழ்த்தரமான அரசியல் செய்யாதபடி ஆண்டவரே மக்களை முன்னிறுத்தி ஆண்டவரே இந்த தேசத்தை முன்னிறுத்தி ஆண்டவரே ஆண்டவரே இசைக்கிய ராஜா ஆண்டவரே அங்கே எவ்வளவோ சோதனைகள் வந்த பொழுதும் ஆண்டவரே அங்கு பல விதமான போராட்டங்கள் எல்லாம் வந்தும் ஆண்டவரே நாட்டில் அந்த பொழுது கத்தாவே உடைய சமூகத்தில் இரண்டு கெஞ்சி ஜபித்த பொழுது கத்தாவே ஆண்டவரே அந்த ஆண்டவரே எப்படி எல்லாம் ஆண்டவரே நீர் குளங்களை கட்டி ஆண்டவரே தேசத்தை டெவலப் பண்ணினார் அதே போல் கத்தாவே இந்த நாளிலும் இந்த தேசத்தின் தலைவர்களும் ஆண்டவரே அப்படியான முடிவுகள் எடுத்து ஆண்டவரே ஜோசைப்ப போல கத்தாவே அப்படியான பஞ்ச காலத்திலே ஆண்டவரே சேமித்து வைக்கக்கூடிய திட்டங்களை ஆண்டவரே ஆரம்பித்தாரோ அப்படியான காரியங்களை இப்ப நடக்கிற இந்த நாட்களிலே கத்தாவே இந்த வெளிப்படுத்தப்படுத காரியங்களிலே ஆண்டவரே பஞ்சங்கள் யுத்தங்கள் கொள்ள நோய்கள் ஆண்டவரே இன்னும் எத்தனையோ பட்டினி சாவுகள் ஆண்டவரை வரவிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தோடு தலைவர்கள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். தேங்க்யூ பிரதர் கர்த்தாமே. ஜெபத்தை கேட்டு பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி தேசத்திலே வழமையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவாராக. அடுத்த ஜெப குறிப்பை சிஸ்டர் செல்வி அவர்கள் நடத்துவார்கள். கனடா தேசத்திலே பல சபைகள் இந்த நாட்களில் மூடப்பட்டு வருகிறது. காரணம் மக்கள் தங்கள் வாழ்விற்கு சமுதாயத்திற்கும் எந்த தொடர்பு வேண்டாம் என்று வாழ தொடங்கிவிட்டார்கள். இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான சபைகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறத. இந்த நிலை நீடித்தால் இன்னும் 10 ஆண்டுகளிலே 27 மேற்பட்ட சபைகள் கட்டிடங்கள் மூடப்படுவதற்குரியதான அபாயம். அப்படியாக ஆய்வு அறிக்கை சொல்லுகிறது. சோகவே இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும். சபையிலே ஒரு மறுமலர்ச்சியை கத்தர் உண்டாக்க வேண்டும். மக்கள் இரட்சகரின் தேவையை சபையின் தேவையும் உண்மையாய் புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய இருதயங்களை மாற்றும்படியாக ஜெபிப்போம். சிஸ்டர் செல்வி இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் த சர்ச்சஸ் ஆர் பீங் க்ளோஸ்ட் யூனோ இன் திஸ் கண்டிஷன். இஃப் த சர்ச் கோஸ் இன் த சேம் கண்டிஷன் இன் 10 இயர்ஸ் தெர் ஆர் மோர் தேன் 2000 சர்ச்சஸ் மே பி க்ளோசர் தேர் மே பி இன் த டேஞ்சர் ஆஃப் பீங் க்ளோஸ்ட். So Sister Selvi is going to pray that God may pour out His Spirit and make the transformation inside of the church. The people also understand the need of the Lord, the need of the hour, the need of the revival. So may the Lord turn their hearts towards Him. Sister Selvi is going to pray for these things.
7: கிருபையிலும் இரக்கத்திலும் மைசூரம்ல கத்தாவே இந்த வேலைக்காக துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் தப்பனே. 96வது கனடா அறுவையில வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆவியானவரையே தகப்பனே அப்பா, எங்கள் தேசம் ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம் ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஆண்டவரே இன்றைய காலகட்டங்களிலே அப்பா இருள் சூழ்ந்ததாக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சபைகள் இழுத்து மூடப்படுகின்ற நிலைகள் மாற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே நீங்க ஒவ்வொரு சபைகளையும் நீங்க அசைவாடுங்க, ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா, கல்லான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் தகப்பனே அப்பா. இந்த காலத்திலே ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே உண்மை தேடாமலும் ஆண்டவரே உலகத்தையும் உலகத்தில் உள்ள ஈச்சைகளுக்கு ஆண்டவரே இழுப்புண்டு போகிற ஜனங்களா இருக்காதபடி அப்பா ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரட்டும் தகப்பனே. சபைகள் மூடப்பட நிலை நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இந்த இந்த கண்மலையின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை அதை மேற்கொள்வதில் சொன்ன தேவாதி தேவனே, வானமும் பூமியும் ஒளிந்து போன என் வாத்தியோ என் வாத்தியில ஒரு எழுத்தாளன் ஒளிந்து போல சொன்ன தேவாதி தேவனே அப்பா, இந்த நிலைகள் மாற்றப்படட்டும் அப்பா, சபைகள் மூடப்படாதபடி அப்பா அப்பா, சபைகள் ஆண்டவரை இன்னமும் இன்னமா பெருகட்டும் தகப்பனே. விசுவாச பிள்ளைகள் பெருகட்டும் அப்பா, அறிந்த விசுவாசிகள் ஆண்டவரே வைராக்கியம் விசுவாசத்தோடு ஊழியங்களை செய்யத்தக்க வண்ணமாக உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாகப்பா, கல்லான இருதயங்கள் உடைக்கப்படத்தக்கதாக அப்பா தகப்பனே, ஒவ்வொரு சபையிலும் எழுப்புதலை தாங்கப்பா, எழுப்புதலை எங்கள் வாஞ்சை எங்கள் தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் தாங்கப்பா. நாங்கள் 100வது ஆண்டு இரவையிலே காணுகின்ற போது எங்கள் தேசத்திலே ஒரு விடுதலை சமாதானம் சந்தோஷம் இம்மட்டுமாய் நாங்கள் ஜபித்த ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் வந்து கிடைத்து விட்டு நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த தேசத்திலே தகப்பனே அப்பா தகப்பனே இருக்கிற சபைகள் இன்னுமினுமாய் பெருகட்டும் அப்பா, அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே ஆய்வு சொல்லலாம், 10 வருடங்களுக்கு 27,000 சபைகள் மூடப்படலாம் என்று, ஆனாலும் நீங்க தகப்பனே அப்பா சபைகளை பெருக பண்ணுங்க. ஜனங்கள் விசுவாசத்தோடு வைராக்கியமான விசுவாசத்தோடு உண்மை தேடுகிற ஜனங்களாக உம்முடைய சத்தியத்தை ஏந்து செல்கின்ற ஜனங்களாக உம்முடைய சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்கப்பா, வழி நடத்துங்க தகப்பனே. ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தாங்கப்பா, ட்ரேனிங் பாயிண்ட் கடந்து வரட்டும் தகப்பனே. ஆண்டவர் இந்த கனடிய தேசம் உம்முடைய தேசமாக இந்த தேசத்திலே உம்முடைய ஜிய கொடி பறக்கட்டும், ஜியத்தொணி ஒழிக்கட்டும். ஒவ்வொருடைய நாவுகளும் கத்தரே தேவன் கத்தரே தேவன் கத்தரே எல்லாம் வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லத்தக்க வண்ணமாக நீங்க சொன்னீங்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவன் உண்மை கண்டறிய மாட்டேன்னு சொன்ன பிரகாரமாக தேவ இந்த ஜனங்கள் உண்மை காணட்டும், சபைகள் பெருகட்டும், சபைகள் மூடப்படுவதெல்லாம் நிறுத்தப்படட்டும், அந்தகார சக்திகள் எல்லாம் முறிக்கப்படட்டும் இயேசுவினாலே. ஒரு விடுதலை சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் இந்த எங்கள் தேசத்துக்கு நீங்க தரும்படியாக உங்களுடைய பலத்த கரத்தை குழப்பு ஜெபிக்கிறோம் இயேசுவின் அதிகாரம் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். ஆமேன். ஜெபத்தை கேட்டு மூடப்படுகிற சபைகள் திறக்கப்படத்தக்கதாக ஆண்டவருடைய அதிகாரம் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் தாவீதின் திறவுகோலை உடையவள் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுவதில் என்று கர்த்தர் கட்டுகிற சபையை குறித்து கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அது நிறைவேறுவதாக. அடுத்த ஜப குறிப்பை சிஸ்டர் லியா அவர்கள் செய்வார்கள். லெட்ஸ் ப்ரே தட் காட் ஷுட் போர் அவுட் ஹிஸ் ஸ்பிரிட் வித் அவர் மெஷர் அமங் த சேவ்டு யூத்ஸ் எவ்ரிவேர் இன் கனடா தட் தி டு நாட் கன்ஃபார்ம் டு த பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் டெஸ்டிமனி and that those who went far away say they would return to the Lord. தேவனுடைய அளவில்லாத ஆவியின் வல்லமை ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஊற்றப்படட்டும். கடைசி நாட்களிலே குறிப்பாக இந்த வாலிப பிள்ளைகள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட மறுரூபமாக்கும் என்ன மறுரூபமாவதற்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களாய் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழவும், அது மாத்திரமல்ல இந்த நாட்களிலே தேவனை விட்டு தூரம் போன இளைஞர்களை கத்தர் திருப்பும்படியாகவும் சிஸ்டர் லியா அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள்.
8: Is our Jesus, Lord, we thank you, Lord, we thank you for this day, Lord, we thank you for the youth across Canada, Lord, and for every young person who already knows you, Lord. Lord, we ask you, Lord, to pour out your Holy Spirit, Lord, to pour it out on the young youths in this country, Lord, and to save the youth throughout Canada, Lord. Fill them with your hunger for your, fill them with the hunger for your word, Lord, and the prayer and the holiness, Lord. Give them the strength and the wisdom and the knowledge and the boldness to stand for Christ in schools and universities, in their workplaces, and anywhere and help them to not follow the worldly patterns. Help them to grow closer to you, Lord. Help them to walk in the same path as you, Lord, and to not follow the worldly culture, the worldly values and everything, Lord. Lord, turn their eyes and their hearts towards you, Lord, and their mind towards you, Lord. Renew their minds, Lord. Shape their hearts, Lord, according to your will, Lord. Protect them from every evil, all the evil spirit and the temptations and whatever that is harmful, and the influences and the addiction and the spiritual distractions that they have, Lord. Take it away, Lord. Protect them, Lord. Lord, you're their refuge, Lord. Protect them, Lord. Take them under your wing, Lord. Guide them, Lord. Raise your young man and the young woman to live as an example for faith and purity and the love and the truth, Lord. May your presence and your strength be upon them, Lord. May your glory be and your mercy be upon them, Lord. Forgive them, for they not know what they're due, Lord. Lord, have your way in them, Lord, to change their hearts, Lord, to change their minds, that you're the only true God in this world, Lord. You're the only true God in this world, Lord, that let their lives become a testimony, Lord, a living proof that you are our God, Lord, a testimony that points to others that you are Jesus, Lord, and you're the only true God that exists in this world, and there's no one else like you, Lord. Give them the wisdom to make the godly choices, or to make the right choices, and to not do foolish acts or foolish behaviors or anything, but give them the knowledge and help them to be wise to make the right choices, Lord, and strengthen those who are struggling spiritually. Strengthen those who are struggling with themselves and the problems they have with family, friends, school, wherever the problems they have, Lord, to strengthen them, Lord, physically, mentally, and spiritually, Lord, to restore those who feel weak or distanced, Lord. We pray for the young people who once walked with you, Lord, that have gone too far away, and we ask, Lord, to draw them close to you, Lord, to draw them back to you, Lord, and to not backslide again, Lord, but to go towards you, Lord, and to run to you, Lord. Like how the prodigal son returned, let many young youths in Canada, Lord, return to you, Lord, to return to your presence, Lord, and to heal the broken hearts, Lord, and to remove their pride, and to awaken them, Lord, and to help them to repent, Lord, for all the sins and all the evil act that they have done, Lord. We ask you, Lord, to change, Lord, let there be a revival in this place, a very change where people can see that you're the only true God in this world, Lord. We ask you, Lord, to raise this generation, to have a revival careers throughout Canada, Lord. Lord, we ask you, Lord, to use this generation to bring light into the darkness, Lord, to glorify your name, to lift up your name on high. We ask you, Lord, to prepare the next generation, Lord, to glorify your kingdom, Lord, to do your will, Lord, to serve your purpose, Lord. And we declare that Canada belongs to you, and we ask, Lord, to let there be a revival among the youths, Lord, that people may see you through the youths, Lord, and see that God is working in them, Lord, and help them to change other people's lives, Lord, and to change their lives, Lord, and to go back to you, to turn their hearts to you, and to repent with their whole heart, Lord, to repent and to run back to you, Lord, because you're the only true Father here. You're the only true God in this world that can make a change, Lord. So we're here today, Lord, to ask for revival and a change among the youths, Lord. Everything I'm praying in Jesus' name. Amen.
1: Amen, amen. Thank you, Sister Leah. அடுத்த ஜெபக்குறிப்பை பாஸ்டர் ஜான் ரத்னசிங்கம் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பார்கள். கனடா தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக, குறிப்பாக யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், போதை வஸ்து, கொலை கொள்ளை போன்ற நோய்கள், வாகன விபத்துகள், இயற்கை அழிவுகள் என்பதிலிருந்து தேசத்தை கத்தர் பாதுகாக்கும்படியாக அமெரிக்கா கனடா தேசத்திற்கு இடையிருக்கிறதான நல்ல உறவை கத்தர் மீண்டும் கட்டி எழுப்பும்படியாக பாஸ்டர் ஜான் ரத்னசிங்கம் ஹி இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் த கனடா, ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஹேண்ட் ஆஃப் த லார்ட் அப்பான் அவர் நேஷன்ஸ், எஸ்பெஷலி த இன்க்ரீஸ்ட் சிச்சுவேஷன் இந்த யூனோ த லார்ட் ஆஃப் தெஃப்ட் இஸ் கோயிங் ஆன், லார்ட் ஆஃப் you know the robbery is going on, accident, you know, God may protect this land, protect these people, and also to build the good relationship between America and Canada, so that the land will be blessed by the economical things also. So Pastor John Ratnasingh is going to pray for these things.
9: ஆமென். நன்றி, தேங்க்யூ பாஸ்டர். நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் எல்லாருமாக நாங்கள் ஜெபம் பண்ணலாம். கனடா தேசத்துக்காக இந்த தேசத்தை கத்ததாமை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு, இந்த தேசத்தை கத்ததாமை ஆசிர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான மாலை வேளையில ஒருமனப்பட்டு முட பிள்ளைகளாக முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவரே, இந்த கனடா தேசத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அகதிகளாய் ஓடி வந்த பொழுது ஆண்டவரே, வாழ வழி இல்லாமல் உயிர்களை காத்து கொண்டு ஓடி வந்த பொழுது எங்களுக்கு அடைக்கலம் தந்த இந்த அருமையான தேசத்தை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேசத்தின் குடிமக்களும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்திலே நாங்கள் பார்க்கிற காரியங்கள் அநேக ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் இந்த தேசத்திலே நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவரே, இந்த தேசத்தின் மேலே நீர் தயவாய் மனம் இறங்கி ஆண்டவரே, இந்த தேசத்திலே வாழ்ந்த மூதாதையர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக உம்முடைய நாமத்தை சொல்லி உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இந்த தேசத்தை கட்டி எழுப்பி இவ்வளவாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இந்த தேசத்தை மாற்றினார்கள் ஆண்டவரே. இந்த தேசம் இன்றைக்கு ஆண்டவரே அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிறைந்ததாக காணப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்திலே காணப்படுகிறதான ஆண்டவரே போதை வஸ்துக்கள் குடி உரிகள் எல்லாம் ஆண்டவரே இந்த தேசத்துல பெருகி ஆண்டவரே வாலிப சந்ததிகளை வருங்கால சந்ததிகளை அழித்து கொண்டு இருக்கிற பரிதாப சூழ்நிலைகளை நாங்கள் கண்களாலே பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கொலை செய்திகளை கேள்விப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஆக்சிடென்ட்களை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல கதாவே அநியாயம் அக்கிரமமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஐயா. தேவரே, இந்த தேசத்தின் மேலே உம்முடைய இரக்கம் இந்த மாலை வேளையில வெளிப்பட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில நீர் எழுதி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அமைதியான ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று எழுதி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக நோக்கி பார்க்கிறோம். தேசத்தின் தலைவர்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவரே பிரியமான காரியம் செய்ய ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஆண்டவரே குடிமக்களுக்கு ஏற்றவைகளை செய்ய ஆண்டவரே உடைய இருதயங்களை நீர் மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதுபோல இந்த தேசத்திலே ஆண்டவரே பாதுகாப்பு படைகள் ஆண்டவரே உண்மையான இருதயத்தோட உண்மையான ஆண்டவரே காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவரே எல்லா புறங்களிலே பாதுகாப்பை பலப்படுத்தி ஆண்டவரே இந்த தேசத்தை உண்மையாய் காக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் அந்த வீரர்களுக்குள்ள ஆண்டவரே உடைய இருதயங்களை மாற்றிவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆக்சிடங்கள் நடவாதபடிக்கு ஆண்டவரே, கொலைகள் கொள்ளைகள் நடவாதபடிக்கு ஆண்டவரே இந்த தேசத்தை நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அநேக தேசத்தின் மக்கள் ஆண்டவரே 197 நாடுகளை சேர்ந்த மக்கள் இந்த தேசத்துல வாழ்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, அநேக பாசைக்காரர்கள் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்தின் மக்கள் யாவரும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை உம்மை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விடுபடவும் ஆண்டவரே உண்மையாய் இந்த தேசத்தை நேசிக்கவும் ஒவ்வொரு இருதயங்களையும் இந்த ராத்திரியில நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.